நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948, வைசாக மாதம் 14 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, சித்திரை மாதம் 21 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 4 தேதி திங்கட்கிழமை. இனி மாயமாளவ கௌளை ராகத்தில் மங்கள இசை கேட்கலாம்.

0: இதுவரை மாயமாளவ கவுளை ராகத்தில் மங்கள இசை கேட்டீர்கள்.
1: குறளமுதம்
2: துறவு 35 அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள 7 குறட்பா.
3: பற்றி விடாகிடும்பைகள் பற்றினை பற்றி விடாதவர்க்கு.
2: பொருட்கள் மீதுள்ள பற்றுகளையே இறுகப் பற்றிக் கொண்டு ஆசையை விடாதவர்களுக்கு துன்பங்களும் பற்றிக்கொண்டு விடாமல் இருக்கும்.
3: பற்றி விடாகிடும்பைகள் பற்றினை பற்றி விடாதவர்க்கு.
1: குறளமுதம் கேட்டீர்கள்.

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல இன்னைக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுக்காக காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். காலை 9 மணி முதல் பிற்பகல் 1:45 வரை எஃப்எம் ரெயின்போ 102.1 காலை 10 மணி முதல் பிற்பகல் 1:45 வரை முதல் அலைவரிசை 936 KHz-லும் மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல்.

காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எம் ஏ கிருஷ்ணகுமார் அவர்கள். 6:15 பக்தி மனம் வீசும் ஆனந்த ராகம், 6:35 வயக்காடு, தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 நாள் மலர், 7 மலரும் காலை மலர். இதில் செவி செல்வம் வழங்குகிறார் கவிஞர் ரமா ராமநாதன் அவர்கள். சேவை செய்திகள், காய்கனி விலை நிலவரம் ஆகியவை இடம்பெறும். திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் காலை மலர். எட்டு மணிக்கு இதயராகம், 8:05 மருத்துவ நேரம். திருச்சி நுரையீரல் சிறப்பு மருத்துவர் டாக்டர் கே ராமசுப்பிரமணியம் அவர்கள் தரும் தகவல்களுடன். 8:30 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகம். 8:50 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். பிற்பகல் 1:45 மாநில செய்திகள், 2:15 வேளாண் அரங்கத்தில் இயற்கை இடுபொருட்களின் முக்கியத்துவம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் புதுக்குடி என் சக்கரை ராஜு அவர்கள். 2:30 திரை இசை, 3 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் இசைத்தூரல், 4 வசந்தன் கோவின் வண்ணக்கோலங்கள், 4:30 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ணக்கோலங்கள்.

மாலை 5 மணிக்கு பொன்மாலை, 6 மணிக்கு ஆரவாரம், 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் உணவு மற்றும் ஊட்டச்சத்து நிபுணர் மீரா முரளிதரன் அவர்கள். 6:30 மாநில செய்திகள். 7:05 உற்சாகம் உச்சம், இதில் எனக்கு பிடித்த புத்தகமும் திரைப்படமும். திருச்சி பள்ளி மாணவி கே அங்காயி அவர்களின் பங்கேற்பில்

0: 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் நாட்டுக்கோழிகளில் மூலிகை மருத்துவம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சி கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மைய தலைவர் டாக்டர் கே சிபி தாமஸ் அவர்கள். 8:05 இரவு இசை இனிமை, 9:15 இனிய ராகம், 10 மணிக்கு ஞாபகம் வருதே. இனி முதலலை வரிசையில் எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கிடையே 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் வானொலி பழைய பாடல்களின் பொற்காலம் சித்திரம். ஒன்பது மணிக்கு அரங்கிசையில் ஏஜிஏ ஞானசுந்தரம் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். மாலை 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒலிபரப்பு. இரவு 7:10 நாகப்பட்டினம் மாவட்ட செய்திமடல். பத்து மணிக்கு அரங்கிசையில் திருவாரூர் ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீட சங்கீத மும்மூர்த்திகள் ஜெயந்தி இசை விழாவில் இடம்பெற்ற பஞ்சரத்ன கீர்த்தனைகள் கோஷ்டி கானம். தொடர்ந்து இணைந்திருங்கள் எமது திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு. இனி கேட்கலாம்
1: தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தமிழ்நாடு, மேற்குவங்கம், அசாம், கேரளம் ஆகிய மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட உள்ளன. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி இன்று காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. மாநிலம் முழுவதும் 62 மையங்களில் இப்பணிகளை மேற்கொள்ள அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும். அதனைத் தொடர்ந்து 30 நிமிடங்களுக்கு பின்னர் காலை 8:30 மணியிலிருந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும். வாக்கு எண்ணிக்கை மையங்களில் மாநில காவல்துறை, மத்திய பாதுகாப்புப் படை என 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழகத்தில் வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெறவுள்ள நிலையில் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் நேற்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தினார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முன்னணி நிலவரங்கள் மற்றும் முடிவுகளை results.eci.gov.in என்ற இணையதளத்திலும் இசிஐ நெட் செயலியிலும் அறிந்து கொள்ளலாம். நீதித்துறை சீர்திருத்தங்களில் வழக்கறிஞர்கள் தீவிர பங்காற்ற வேண்டும் என்று மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் வலியுறுத்தியுள்ளார். சாத்தான்குளம் காவல் சரகத்திற்குட்பட்ட பகுதியில் லாரியில் கடத்திவரப்பட்ட 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை காவல்துறையினர் நேற்று பறிமுதல் செய்தனர். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமப்புற பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் பெய்த பலத்த மழையால் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான 30,000 வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளன. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. ISL கால்பந்து போட்டியில் ஒடிஷா அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற YouTube சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இனி தொடர்வது பாரதிப்பன்.

0: நேரம் 6:10 7
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் காலம் நிற்பதுமில்லை விற்பதுமில்லை. கருத்துக்களை வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள்.
2: இந்த பிரச்சனை தீரவே தீராது என்று கூறிய எத்தனையோ பிரச்சனைகள் வெயில் முன் பணி போல் காணாமலே போயிருக்கிறது. எனக்கு வேலை கிடைக்கவில்லையே என வருந்தியவர்கள் எல்லாம் உயர்ந்த பதவிகளை பெற்றிருக்கிறார்கள். திருமணம் நடைபெறாது என எண்ணியவர்கள் எல்லாம் இன்று குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகிறார்கள். சாலையோரத்தில் பெட்டி கடை வைத்திருந்தவர்கள் இன்று ஒரு சாலை முழுவதும் வணிக நிறுவனத்தை வைத்து வளத்தை பெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவையெல்லாம் எப்படி சாத்தியமானது? காலம் எல்லாவற்றையும் மாற்றும் ஆற்றல் உடையது. காலம் யாருக்கு எவ்வளவு கொடுக்க இருக்கிறது என யாருக்கும் தெரியாது. நிலையில்லாத வாழ்வை நிலையானது என எண்ணி வாழ்வோரே கோடிக்கணக்கில் சொத்து சேர்க்க விரும்புகின்றனர். உறவுகளையும் நட்புகளையும் பற்றி எண்ணாது வாழ்கின்றனர். உழைக்கும் காலத்தில் உழைக்காமல் வாழ்வோர் பின்னர் உழைக்க முடியாத முதுமை காலத்தில் உழைத்து வருந்துகின்றனர். மண்ணுக்கடியில் புதைந்து விட்டாலும் கூட விதைகள் சோர்ந்து போவதில்லை. முளைவிட்டு செடியாகி மரமாகி பலருக்கும் பயனை விளைவிக்கின்றன. புதைத்தவனுக்கே செல்வத்தை அள்ளி தருகின்றன. மரங்கள் அப்படியென்றால் நம் வாழ்வில் எத்தனை பேருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டாமா? நம்மை பிரசவித்த தாய்க்கு நன்றி கூறியிருப்போம். ஆனால் அந்த மருத்துவமனையில் இருந்த மருத்துவருக்கும் செவிலியருக்கும் எந்த வகையில் நன்றியுணர்வை வெளிப்படுத்தினோம்? ஏதாவது உதவி செய்தோமா? நம்மை பிரசவிக்க உதவியவர்களுக்கு தான் உதவி செய்ய வேண்டும் என்பது இல்லை. அந்த உடையில், அந்த வடிவில், அந்த செயலில் ஈடுபடுவோர் எவர்க்காயினும் நாம் நன்மை செய்யலாம். அவ்வாறே உங்களுக்கு உதவி செய்தோர் யார் யார் என நினைத்து பாருங்கள். நமக்காக விடியற் காலையில் எழுந்து காய்கறிகள் வாங்கி வந்து விற்பனை செய்வோர், காலையிலேயே பால் கறந்து கொண்டு வந்து பால் கொடுக்கும் பால்காரர், நம்மை பள்ளிக்கோ வேலைக்கோ அழைத்து செல்லும் பேருந்து தொடர்வண்டி ஓட்டுநர்கள், சாலையில் நம் பாதுகாப்பை உறுதி செய்யும் காவல்காரர்கள், பள்ளியிலோ அலுவலகத்திலோ நம்முடைய நிறுவனத்தை இரவு பகல் பாராது பாதுகாக்கும் வாயிற் காவலர்கள், செல்லும் வழியிலெல்லாம் அழகான தோட்டங்கள் அமைத்து செடிகளால் வரவேற்பு நிகழ்ச்சி நடத்திய தோட்டக்காரர்கள், காலையிலேயே நம் வரவிற்கு முன் பெருக்கி துடைத்துவிட்டு சுத்தமாக வைத்திருக்கும் தூய்மை தொழிலாளர்கள், பள்ளிக்கூடமாயின் சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியர்கள், இடைவேளையில் அன்புடன் பேசும் நண்பர்கள், அங்கு இளைப்பாறும் நேரத்தில் சிற்றுண்டி கொடுக்கும் வணிகர்கள் என எத்தனையோ பேர் நமக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேரும் காலத்தின் கொடைதானே. அவர் பணியை செய்ய மறந்தாலும் நம் இயல்பு வாழ்க்கை பாதிப்புக்கு உள்ளாகிவிடும் என்பதனை உணர்ந்து அனைவருக்கும் உதவி செய்து வாழ வேண்டும். உதவி செய்வது என்னாலும் வீணாகி விடாது. வானத்திலிருந்து விழும் மழைத்துளி வீணாவதில்லை, மண்ணை வளமாக்கி விடுகிறது. கடலில் விழும் மழைத்துளி கூட கடலின் உப்புத்தன்மையை பெருக்க விடாது, பாதுகாத்து விடுகிறது. இந்த உலகில் எதுவும் வீணாக படைக்கப்பட்டதில்லை. காலம் ஒவ்வொருவருக்கும் உரிய வாய்ப்பினை அளிக்கும். தோல்வி என்னும் பாடத்தை படிக்காமலே வெற்றி என்னும் தேர்வினை எழுதிவிட முடியாது. உரிய காலத்தில் உரிய பணியினை

0: உணர்ந்து செய்ய வேண்டும். மனம் போன போக்கில் செயல்படக்கூடாது. அன்பு மனம் எப்பொழுது எதிரியாகும் என கூற முடியாது. அது தனக்கு விருப்பமான ஏதோ ஒன்றில் சிக்கிக் கொண்டால் அங்கு நம்மை அழைத்து சென்று விடும். முறிந்து போவதை விட வளைந்து கொடுப்பது நல்லது என வளைந்து கொடுக்கும் கிளைகள் தான் மரத்தோடு ஒட்டி கிடக்கும், மற்றவை வளராமலே மடிந்துவிடும். எனக்கு மட்டும் இவ்வளவு ஒளியா? காலத்தின் கோலம் கொடுமையானது, என்னை காக்க மாட்டாயா என கடவுளிடம் ஒருவன் முறையிடுகிறான். உடனே கடவுள், உன்முன் நான் கடவுளாக நிற்பதற்கு எத்தனை உளியின் அடிகளை தாங்கினேன் தெரியுமா என கேட்டார். வலி இல்லாமல் வாழ்க்கை இனிக்காது. எனவே காலம் யாருக்காகவும் நிற்பதில்லை, விற்பதும் இல்லை என உணர்ந்து துணிவோடு வாழ்வோம்.
1: இதுவரை எனைத்தானும் நல்லவை கேட்க, இதில் காலம் நிற்பதும் இல்லை விற்பதும் இல்லை கருத்துக்களை வழங்கினார் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
2: நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

வாழ்க்கையில் எப்போவுமே இல்லாத ஒன்றை நினச்சி கவலைப்படுறத விட இருக்கிறத வச்சு சிறப்பாக வாழ்கிறது தான் புத்திசாலித்தனம். ஒருவேளை உணவு, தங்குறதுக்கு இடம், அன்பு காட்ட ஒரு உறவு, இது கூட பல பேருக்கு கனவு தாங்க. அதனால் வாழ்க்கையில் நமக்கு கடவுள் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு விஷயங்களுக்காகவும் இறைவனுக்கு நன்றி சொல்லி இந்த நாளை மகிழ்ச்சியாய் தொடங்குவோம். கேட்கலாம் திருச்சி வானொலி அலைவரிசைகளில் ஆனந்த ராகம். முதலில் மகாராஜபுரம் சந்தானம் பாடியிருக்கும் பாடல்.

நேரம் 6:22. நாம் இணைந்திருக்கிறோம் பக்திமணம் கமழும் ஆனந்த ராகத்தோடு. இனிவரும் பாடலை பாடுகிறார் கமலா.

ஆனந்த ராகத்தில் இனி இன்று சித்திரை பெருவிழா நடைபெறும் ஆலயங்களும் நிகழ்வுகளும். திருவையாறு பஞ்சநதீஸ்வர சுவாமி ஆலயத்தில் இன்று சர்வ பிராயச்சித்தாபிஷேகம். லால்குடி கள்ளக்குடி ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவிலில் காலை 8 மணிக்கு அம்மனுக்கு மகாபிஷேகம், 8 மணிக்கு அம்மன் குதிரை வாகனத்தில் வீதி உலா. கரூர் அருள்மிகு ரத்னகிரீஸ்வரர் திருக்கோவிலில் இன்று இரவு மஞ்சள் நீர். கரூர் அபயப்பிரதான ரெங்கநாத சுவாமி திருக்கோவிலில் இன்று மாலை 3 மணிக்கு புஷ்ப யாகம். மெலட்டூர் பகவத மேளா நாட்டிய நாடக சங்கம் நடத்தும் ஹரிச்சந்திரா நாடகம் பகுதி 2 ஸ்ரீ வரதராஜ பெருமாள் சன்னதியில் நடைபெறும். இனிவரும் பாடலை பாடுகிறார் மீரா கிருஷ்ணா.

0: நேரம் 6:35.
1: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு சித்திரை திங்கள் 21 திங்கட்கிழமை. இப்போது கேட்கலாம். வயக்காடு.
2: தம்பி, ஹேய் தம்பி, என்னண்ணே ஏது காலையில இவ்வளவு தூரம்?
3: கருப்பா, முறப்பா, எடுப்பா, மூக்கு தட்டையா இருக்கிற ஒருத்தரை காணவில்லை அப்படின்னு உன் படத்தை போட்டு ஊர் முழுக்க போஸ்டர் ஒட்டிருக்குப்பா. நீ என்னடானா விஷயமே தெரியாம தூங்கிட்டு இருக்க?
2: என்ன என்ன காணலன்னு போஸ்டர் இன்னைக்கு ஒட்டிருக்கா?
3: ஆமா தம்பி, அதுல உன் படம் தான்ப்பா இருக்கு.
2: போச்சு போச்சு போச்சு, எல்லாம் போச்சு.
3: என்ன போச்சு என்ன போச்சு? நீ தான் கிடைச்சிட்டியப்பா.
2: அட போங்கண்ண, நம்ம தம்பி மாடசாமி கிட்ட நாளை மறுநாள்ல இருந்து நான் ஊரை விட்டே போறேன்னு ஒரு விரக்தியில சொன்னேன். நான் எஸ் ஆயிட்டேன்னு போஸ்டர் விட்டுட்டானா இன்னைக்கே?
3: என்னது விரக்தியில ஊரை விட்டு போறியா? உன்னால விரக்தி அடைஞ்சு ஊரை விட்டு எல்லாரும் போவாங்க, என்னப்பா பிரச்சனை உனக்கு?
2: அண்ணே, உங்களுக்கே தெரியும் என் தோட்டத்துல மா, கொய்யா, பப்பாளி, எலுமிச்செல்லாம் போட்டிருக்கேன்னு.
3: ஆமா தெரியும். அதுக்கு என்னப்பா தம்பி?
2: இந்த மா, கொய்யா, பப்பாளி, எலுமிச்சையில பல ஈக்கள்லாம் தாக்கி அழிச்சிடுச்சுனே, அந்த விரக்தியில தான் நான் மாடசாமி கிட்ட அப்படி சொன்னேன்.
3: அடேடே, பழகி ஒரு பிரச்சனையாப்பா, அதுக்கு ஒரு நல்ல தீர்வு இருக்கிறது உனக்கு தெரியாதா?
2: சொன்னாதானே தெரியும்.
3: தம்பி, மா, கொய்யா, பப்பாளி, எலுமிச்சை இதையெல்லாம் தாக்குற பழ ஈக்களை கட்டுப்படுத்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் தயாரிக்கப்பட்ட மீத்தைல் யூஜினால் அப்படிங்கிற ஈர்ப்பு பொறி ஒரு மேம்பட்ட தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்டு இருக்கு. என்னது?
2: மீத்தைல் யூஜினால்,
3: ஈர்ப்பு பொறி. சரியா?
2: சரி.
3: இதை வந்து பயிர்கள் பூக்கும் பருவத்தில் 1 ஏக்கருக்கு 10 பொறிகளை தரையிலிருந்து 5 உயரத்தில் மரக்கிளையில் வச்சிடணும். இதில் உள்ள ஈர்ப்பு மருந்து ஆணீக்களை மட்டும் கவர்ந்து அழிச்சிடும். இப்படி ஆணீக்கள் அழியறதுனால பெண் ஈக்களுடனான இன சேர்க்கை தடுக்கப்படுது. அதன் மூலமா அடுத்த தலைமுறை ஈக்கள் உருவாவது தடுக்கப்படுதுப்பா. இந்த பொறி 2.5 வரைக்கும் தொடர்ந்து வேலை செய்யும்.
2: பரவாயில்லன்னு, இந்த பொறி பத்தி முன்னமே தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா வச்சிருப்பேன்ல, இழப்பையும் தடுத்திருப்பேன். அது சரி, இந்த மீத்தல் யூஜினால் பொறிய எங்கனே வாங்குறது?
3: அப்படி ஏழு தம்பி, பக்கத்தில் இருக்கிற கேபிகேலே வாங்கலாம்ப்பா. அப்படி இல்லைன்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தோட TNAU அக்ரிகார்ட். என்னது?
2: TNAU அக்ரிகார்ட்
3: அப்படின்ற இணையதளம் மூலமாகவும் வாங்கலாம். 10 ஈர்ப்பு மருந்து இருக்கிற ஒரு பாக்கெட்டு ₹825 மட்டும்தான்ப்பா. அதை விட்டுப்ட்டு ஊரை விட்டு ஓடுறாங்கிற போஸ்டர் ஒட்டுறாங்கிறாங்க, என்னப்பா அது?
2: அது இருக்கட்டுண்ண. கருப்பா, முறப்பா, எடுப்பா, மூக்கு தட்டையா, நான் தான் இருக்கேன்னு எப்படின்னா கண்டுபிடிச்சிங்க?
3: இது ஒரு பெரிய விஷயமா? இதை நாங்கள் கண்டுபிடிக்காம விட்டுருவோமா? போஸ்டரில் கீழே உன் ஃபோட்டோவோட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்

0: அப்படின்னு உன்னோட போன் நம்பர் எழுதியிருக்கு போய்.
1: சரி விடுங்கண்ணே, அடுத்த டைம் போஸ்ட் ஓட்டும் போது இன்னும் கொஞ்சம் கஷ்டமா கண்டுபிடிக்காத மாதிரி ஓட்ட சொல்றேண்ணே.
0: இதையே ஒரு வேலையா செஞ்சுட்டு அலைவ போல் இருக்க.
1: வேற என்னண்ணே பண்றது, எல்லாம் ஒரு பப்ளிக் குட்டி தானே.

0: நிகழ்ச்சியில் இனி கால்நடை வளர்ப்போரே, தற்போது வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை கால்நடைகளை திறந்த வெளியிலோ அல்லது வயல்களிலோ கட்டக்கூடாது. குளிர்ச்சியான சூழலை உருவாக்கவும் வெப்பத்தை குறைக்கவும் கொட்டகையினுள் ஃபேன் அல்லது ஃபாகர் அதாவது பனிமூட்டம் தெளிப்பான் வசதிகளை ஏற்படுத்தலாம். மேலும் கால்நடைகளுக்கு எப்பொழுதும் சுத்தமான குடிநீர் கிடைப்பதையும் உறுதி செய்ய வேண்டும். இதற்காக ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கர்களையும் பயன்படுத்தலாம். கொட்டகை பராமரிப்பில் காற்று வரும் திசையில் ஈரமான சாக்குப்பைகளை தொங்கவிடலாம். தொழுவத்தின் மேற்கூரையின் வெப்பத்தை குறைக்க சாக்குகள் தென்னையோலை அல்லது வைக்கோல் கொண்டும் போர்த்தலாம். தீவன முறையில் அடர்த்தீவனம் மற்றும் புண்ணாக்கு வகைகளை அதிகாலையிலும் மாலையிலும் கொடுக்கலாம். பகல் நேரத்தில் பசுந்தீவனமும் இரவு நேரத்தில் வைக்கோலும் கொடுக்கலாம். கால்நடைகளுக்கு போதிய சத்துக்களும் செரிமானமும் கிடைக்க தினசரி தீவனத்தில் 50 கிராம் தாது உப்பு கலவை, 50 கிராம் உப்பு, 25 கிராம் சமையல் சோடா மற்றும் வைட்டமின் ஏ டி இ அடங்கிய கலவைகளை சேர்த்து கொடுக்கலாம். குடிநீரில் 0.1% வீரியம் உள்ள சமையல் சோடா கரைசலை கலந்து கொடுத்தால் செரிமானமும் சீராகும். மேலும் நேரடியான சூரிய ஒளி படுவதால் கால்நடைகளுக்கு உடல் நலக்குறைவு ஏற்படலாம். உடல் தளர்ச்சி, தடுமாற்றம், மூச்சிறைப்பு, நாக்கை வெளியே தள்ளுதல், நுரை ததும்பிய எச்சி வடிதல், அதிக இதய துடிப்பு, மூச்சு திணறல், நடுக்கம் மற்றும் வலிப்பு போன்றவை இதன் அறிகுறிகளாக தென்படும். இதனால் உடலில் நீர்ச்சத்து குறைந்து இறப்பும் ஏற்படலாம். இத்தகைய அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக கால்நடை மருத்துவரை அணுகுமாறு பெரம்பலூர் கால்நடை பராமரிப்புத்துறை உதவி இயக்குநர் தெரிவிக்கின்றார். கடந்த வாரம் கோழியின நோய் கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாட்டு ஆய்வகத்தில் ஆய்வு செய்யப்பட்ட இறந்த கோழிகள் பெரும்பாலும் நாள்பட்ட மூச்சுக்குழல், சுவாச நோய் மற்றும் வெப்ப அயற்சி ஆகிய நோய்களால் பாதிக்கப்பட்டு இறப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. எனவே கோழி பண்ணையாளர்கள் கோடை வெப்பம் அதிகரிப்பதால் தகுந்த கோடைக்கால பராமரிப்பு முறைகள், தீவன மேலாண்மை முறைகளை பின்பற்றுமாறும் உயிர் எதிர் மருந்துகளை அளிக்குமாறும் கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி தடுப்பூசி செலுத்துதல், தகுந்த முன்னெச்சரிக்கை மற்றும் உயிர் பாதுகாப்பு முறைகளை பின்பற்றுமாறு நாமக்கல் கால்நடை உற்பத்தி மேலாண்மை துறை தொழில்நுட்ப அலுவலர் தெரிவிக்கின்றார்.
1: புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகளுக்கான வானிலை ஆலோசனை. மாவட்டத்தின் சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலையானது 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாகலாம். வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மணிக்கு 4 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசக்கூடும். தொடர்ந்து வானிலைக்கேற்ற வேளாண் ஆலோசனையாக, தக்காளி பயிரில் செப்டோரியா இலைப்புள்ளி நோயின் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. இந்நோயானது தக்காளி செடியின் எந்த வளர்ச்சி நிலையிலும் பாதிப்பை ஏற்படுத்தலாம். இதன் அறிகுறியாக சிறிய சாம்பல் நிற வட்ட இலைப்புள்ளிகள் காணப்படும். பாதிக்கப்பட்ட தாவர பகுதிகளை நீக்கி அழித்துவிட வேண்டும். இந்நோயை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு 350 கிராம் என்ற அளவில் காப்பராக்சி குளோரைடு மருந்தினை நீரில் கலந்து தெளிக்க வேண்டும். சித்திரைப்பட்டத்தில் உளுந்து சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் மஞ்சள் தேமல் நோயை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீருக்கு 0.5 மில்லி என்ற அளவில் இமிடா குளோரைட் மருந்தை தெளித்து நோயினை பரப்பும் பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக மக்காசோள மேக்சிம் பூஸ்டரினை மக்காசோள பயிருக்கு 1 ஏக்கருக்கு 3 கிலோ என்ற அளவில் தண்ணீரில் கலந்து ஆண் மஞ்சரி மற்றும் மணி உருவாகும் பருவத்தில் தெளிக்க வேண்டும். கூடுதலாக ஒட்டும் திரவம் சேர்த்துக் கொள்ளலாம். இதனால் மணி பிடிக்கும் திறன் அதிகரிக்கும். விளைச்சல் 20% வரை அதிகரிக்கும். குறிப்பாக வறட்சியை தாங்கி வளரும்.
0: திருச்சிராப்பள்ளி கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் இம்மாதம் 18ஆம் தேதி ஆடு வளர்ப்புக்கான பயிற்சியும், 29ஆம் தேதி நாட்டுக்கோழி வளர்ப்புக்கான பயிற்சியும் நடைபெற உள்ளது. விருப்பமுள்ள வேளாண் பெருமக்கள் பயிற்சியில் பங்கு பெறலாம். ஒவ்வொரு பயிற்சிக்கும் ₹590 கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ளலாம். மேலும் தொடர்புக்கு 0431 என்ற முன் இணைப்போடு

0: 23 31 715 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு மையத்தின் தலைவர் தெரிவிக்கின்றார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் இயற்கை இடுபொருட்களின் முக்கியத்துவம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் புதுக்குடி என் சக்கரை ராஜு அவர்கள். இன்று 7:25 உழவர் உலகத்தில் நாட்டுக்கோழிகளில் மூலிகை மருத்துவம் திருச்சிராப்பள்ளி கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மைய தலைவர் முனைவர் கே சிபி தாமஸ் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் நிகழ்ச்சி இன்று 7:25 உழவர் உலகத்தில். நேயர்களே, நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
1: இனி தொடர்வது மாநில செய்திகள்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி இன்று காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்க விரிவான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. நீதித்துறை சீர்திருத்தங்களில் வழக்கறிஞர்கள் தீவிர பங்காற்ற வேண்டும் என்று மத்திய சட்டமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மேக்வால் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திருப்பூர், சேலம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி இன்று காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. மாநிலம் முழுவதும் 62 மையங்களில் இப்பணிகள் மேற்கொள்ள அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும். அதனைத் தொடர்ந்து 30 நிமிடங்களுக்கு பின்னர் காலை 8:30 மணியிலிருந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும். கடைசி சுற்று வாக்குகளை எண்ணும் பணி, தபால் வாக்குகளை எண்ணும் பணி முடிந்தவுடன் தொடங்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்திலும் ஒரு பகுதியில் தபால் வாக்குகளும் மற்றொரு பகுதியில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளும் அதற்கான மேஜைகளில் எண்ணப்பட உள்ளன. இப்பணிகளை தனித்தனியே கண்காணிப்பதற்கென உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் நிலையில் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். வாக்கு எண்ணிக்கை மையங்களில் மாநில காவல்துறை, மத்திய பாதுகாப்பு படை என 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் அசம்பாவிதங்களை தடுக்க மாநிலம் முழுவதும் 1 லட்சம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கிடையே மாவட்டங்களில் வாக்கு எண்ணும் பணிக்காக விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மதுரை மாவட்டத்தில் 10 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை 5 மையங்களில் நடைபெறவுள்ளது. அங்கு அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கையானது இன்று நடைபெறவுள்ள நிலையில் மதுரை மாவட்டத்தில் மதுரை கிழக்கு மற்றும் மேற்கு தொகுதிகளுக்கு ஒத்தக்கடை அரசு வேளாண்மை கல்லூரியிலும், உசிலம்பட்டி மற்றும் சோழவந்தான் தொகுதிகளுக்கு அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திலும் வாக்கு எண்ணிக்கை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதேபோல மதுரை வடக்கு மற்றும் தெற்கு தொகுதிகளுக்கு தியாகராசர் பொறியியல் கல்லூரியிலும், மதுரை மத்திய தொகுதி மற்றும் மேற்கு தொகுதிகளுக்கு மதுரை கல்லூரியிலும், திருப்பரங்குன்றம் மற்றும் திருமங்கலம் தொகுதிகளுக்கு திருமங்கலம் அரசு கலைக்கல்லூரியிலும் என மொத்தம் 5 இடங்களில் வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மதுரையில் உள்ள 5 வாக்கு எண்ணும் மையங்களிலும் காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி ஒவ்வொரு மையத்திற்கும் சுமார் 500 காவலர்கள் வீதம், மொத்தமாக 5 மையங்களுக்கும் 2500 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். மேலும் மதுரையில் உள்ள அனைத்து மையங்களிலும் வாக்கு எண்ணிக்கைக்காக இறுதிக்கட்ட பணிகள் அனைத்தும் முடிக்கப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. இதற்காக முகவர்கள், வேட்பாளர்கள் வந்து செல்வதற்கு தனித்தனி இடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் ஒவ்வொரு மையத்திலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: சேலம் மாவட்டத்தில் 11 சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி 4 மையங்களில் நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சேலத்தில் 11 சட்டப்பேரவை தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன. இந்த சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி 4 மையங்களில் நடைபெறுகிறது. சேலம் மாவட்டம் கருப்பூரில் 4 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும், அம்மாப்பேட்டை பகுதியில் 3 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும், ஆத்தூரில் 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. சேலம் மாவட்டம் எடப்பாடி மற்றும் சங்ககிரி சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் வீராச்சிப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெறவுள்ளது. சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு வாக்கு எண்ணிக்கை மையங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை பணியில் ஈடுபட்டுள்ள அலுவலர்கள் உரிய அடையாள அட்டையை காட்டிய பின்னர் பரிசோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகின்றனர். வாக்கு எண்ணிக்கை மையங்களில் செல்போனுக்கு அனுமதி இல்லை என்பதால் நுழைவாயிலேயே தீவிர சோதனை நடைபெற்று செல்போன்கள் இருந்தால் வாங்கி வைக்கப்பட்டு வருகிறது. இதேபோன்று முகவர்கள்

0: வருவதற்காக பிரத்யேக வழி ஏற்படுத்தப்பட்டு அவர்களும் உரிய பரிசோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகின்றனர். நடப்பாண்டு வாக்கு எண்ணிக்கை பணியில் ஈடுபடும் அலுவலர்கள் மற்றும் அரசியல் கட்சி முகவர்கள் என அனைவருக்கும் QR கோடு அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ள நிலையில் அனைத்து அடையாள அட்டைகளும் முறையாக பரிசோதித்த பின்னரே அனைவரும் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். சங்ககிரியிலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
1: தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியும் அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியும் 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளன. தாவேகா சார்பில் 233 தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டுள்ளனர். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் சென்னை குளத்தூர் தொகுதியிலும் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். பிஜேபி மூத்த தலைவர் டாக்டர் எல் முருகன் அவிநாசி தொகுதியிலும் அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் சாத்தூர் தொகுதியிலும் தாவேகா தலைவர் திரு விஜய் சென்னை பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் காரைக்குடி தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். இந்த கட்சிகளுக்கிடையே நான்கு முனை போட்டி நிலவும் சூழ்நிலையில் மாநிலத்தின் தேர்தல் முடிவுகளை அறிந்து கொள்ள மக்கள் ஆர்வமாக உள்ளனர். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்க விரிவான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. இன்று காலை 8 மணி முதல் முன்னணி நிலவரங்கள் மற்றும் முடிவுகளை results.eci.gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம். இசிஐ நெட் செயலியிலும் தேர்தல் முடிவுகள் குறித்த விவரங்களை அறிந்து கொள்ளலாம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: மக்கள் தீர்ப்பு நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு இன்று காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும் மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
1: நீதித்துறை சீர்திருத்தங்களில் வழக்கறிஞர்கள் தீவிர பங்காற்ற வேண்டும் என்று மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் வலியுறுத்தியுள்ளார். ராஞ்சியில் நேற்று நடைபெற்ற உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் மாநாட்டில் பேசிய அவர், நீதித்துறை அமைப்பை மிகவும் எளிதில் அணுகக்கூடியதாகவும் வலுவானதாகவும் மாற்றுவதில் வழக்கறிஞர்களின் பங்களிப்பு அவசியம் என்று கூறினார். இந்த மாநாட்டில் நீதித்துறையில் உள்ள சவால்கள், சீர்திருத்தங்கள் மற்றும் வழக்கறிஞர்களின் பங்களிப்பு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டன. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, கரூர், கள்ளக்குறிச்சி ஆகிய 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகரின் அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ் முதல் 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் திருப்பூர் மாவட்டம் அவிநாசி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமப்புற பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் பெய்த பலத்த மழையால் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான 30,000 வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளன. இருவரிச் செய்திகள். மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்த ஈரானுடன் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தை மிகவும் ஆக்கப்பூர்வமானதாக உள்ளது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஹோர்மோஸ் நீரிணை அருகே கச்சா எண்ணெய் ஏற்றிச் சென்ற கப்பல் ஒன்றின் மீது ஈரானின் சிறிய படகுகள் நேற்று தாக்குதல் நடத்தின. கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்கான பாதையாக உள்ள உத்தரகண்ட் மாநிலம் லிபுலே கணவாய் பகுதியை நேபாளம் உரிமை கோருவதற்கு இந்தியா எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. பீகார் மாநிலம் முசாஃபர்பூர் மாவட்டம் ரத்தன்பூர் கிராமம் அருகே நடைபெற்ற சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர், ஒருவர் படுகாயமடைந்தார். இளநிலை மருத்துவ படிப்புக்கு நேற்று நடைபெற்ற நீட் தேர்வை 97% எழுதியுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. சாத்தான்குளம் காவல் சரகத்திற்குட்பட்ட பகுதியில் லாரியில் கடத்தி வரப்பட்ட 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை காவல்துறையினர் நேற்று பறிமுதல் செய்தனர். கரூரிலிருந்து நேற்று சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த ஆம்னி பேருந்து சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்து காந்திபுரத்தில் கண்டெய்னர் லாரியுடன் மோதியதில் 15 பேர் காயமடைந்தனர். தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டத்தில் 2025-26 நிதியாண்டில் ரயில்களில் பயணச்சீட்டு இல்லாமல் பயணம் செய்ததாக 12.24 லட்சம் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 65,000 கோடி ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே காமாட்சியம்மன் முனீஸ்வரர் கோவில் சித்திரை திருவிழாவின் ஒரு பகுதியாக காமாட்சியம்மன் குதிரை வாகனத்தில் எழுந்தருளும் முக்கிய நிகழ்வு நேற்று

0: வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. அகமதாபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 163 ரன் எடுத்தது. 164 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி ஒரு பந்து மீதம் இருக்கையில் 6 விக்கெட் இழப்பிற்கு 167 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று மும்பையில் இரவு 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் மும்பை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் ஒடிஷா அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஒடிசா மாநிலம் கந்தர்கர் மாவட்டத்தில் ராஜ்கங்பூர் பகுதியில் ஐபிஎல் சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக 5 பேரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி இன்று காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்க விரிவான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. நீதித்துறை சீர்திருத்தங்களில் வழக்கறிஞர்கள் தீவிர பங்காற்ற வேண்டும் என்று மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திருப்பூர், சேலம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 6:55. திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இனி
2: மலர்கிறது நாள் மலர்.
3: பிற உயிர்காக்கும் தீயணைப்பு வீரர்களின் சேவையை நினைவு கூறும் வகையில் இந்நாள் சர்வதேச தீயணைக்கும் படையினர் நாளாக அனுசரிக்கப்படுகிறது. ஆங்கிலேயருக்கு அடிப்பணியாத தீரன் திப்பு சுல்தானின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1799. ஆங்கிலேயருக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கினார். யுத்தத்தை போர்க்களத்தோடு முடித்துக் கொள்ளுங்கள். அப்பாவி மக்கள் மீது ஒருபோதும் வன்முறை அவிழ்க்காதீர்கள். பெண்களை கௌரவமாக நடத்துங்கள். குழந்தைகளுக்கும் முதியோருக்கும் பாதுகாப்பு கொடுங்கள் என்று தன் இராணுவத்துக்கு எழுத்துப்பூர்வமாக உத்தரவு பிறப்பித்தவர் திப்பு சுல்தான். ஆடுகளைப் போல 200 ஆண்டுகள் பிழைப்பதை விட புலிகளைப் போல 2 நாட்கள் வாழ்ந்து மடியலாம் என முழங்கிய மைசூர் வேங்கை திப்பு சுல்தான் ஆங்கிலேயரின் சூழ்ச்சியால் இதே நாளில் வீழ்ந்தார். சுதந்திர போராட்ட வீரரும் மகாத்மா காந்தியின் தனிச்செயலருமான வி கல்யாணத்தின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2021. சிறுவயது முதலே காந்தியின் மீது பெரும் மதிப்பு கொண்டிருந்த இவர் காந்தியின் புதல்வரான தேவதாஸ் காந்தியின் ஆசிரமத்தில் முதலிலும் சில மாதங்களிலேயே காந்தியோடும் பயணிக்கலானார். தமிழ், ஹிந்தி, ஆங்கிலம், குஜராத்தி, வங்காளம், பஞ்சாபி என பன்மொழிகள் அறிந்த இவர் காந்தியின் மறைவிற்கு பின் மீராபென் நடத்திய பசுலோக் ஆசிரமம், வினோபாவே, ஜெயபிரகாஷ் நாராயணனுடன் சர்வோதய இயக்கம், ராஜாஜியின் சுதந்திரா கட்சி என நாட்டின் முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருந்தவர். தன்னுடைய உற்சாகத்துக்கான காரணமாக ஓயாத உடல் உழைப்பையும் எளிய உணவையும் குறிப்பிடும் இவர் தீவிர சிக்கனத்தை தன் வாழ்வில் கடைபிடித்ததோடு பல லட்சங்களை ஏழைகளுக்கும் பல்வேறு அமைப்புகளுக்கும் தானமாக வழங்கியுள்ளார். காந்தியை வழிபடுவது, கொண்டாடுவது, விழா எடுப்பதைக் காட்டிலும் அவர் காட்டிய வழியை பின்பற்றுவதே உண்மையான காந்திய பற்று என்பதே வி கல்யாணத்தின் கருத்து. சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமியின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2021. சட்டத்துக்கு புறம்பாக பேனர் வைப்பவர்களை விடாமல் விரட்டி அடித்தவர். பொதுநலனுக்காக நீதிமன்றங்களில் வாதாடியவர். தன் முதுமையையும் நோயையும் பொருட்படுத்தாதவராய் தொடர்ந்து சமூக நலனுக்காக உழைத்தவர் டிராபிக் ராமசாமி. தொலைத்தொடர்பியல் நிபுணர் சாம் பிட்ரோடா பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1942. ஒரிசாவில் சிறு கிராமத்தில் பிறந்த இவர் தன் திறனும் செல்வமும் தான் பிறந்த நாட்டின் கடைக்கோடி மனிதனுக்கும் பயன்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு அமெரிக்காவிலிருந்து நாடு திரும்பி நாட்டின் தொலைத்தொடர்பு புரட்சிக்கு வித்திட்டார். மின்னணு மற்றும் இதர தொழில்நுட்பங்களை உள்நாட்டிலேயே வழங்கும் ஆராய்ச்சி நிறுவனமான சிடாட் இவரின் முயற்சியில் உருவானது. நட்சத்திரங்களுக்கு குறிவைத்தால்தான் வீட்டின் கூரையாவது எட்ட முடியும் என்பதை அறிந்ததால் தன் திட்டங்களுக்கு எப்போதுமே கடினமான இலக்குகளை முன்வைத்து செயல்படுவதாக கூறும் சாம் பிட்ரோடா, ட்ரீமிங் பிக், மை ஜேர்னி டு கனெக்ட் இந்தியா என்ற பெயரில் தன் வரலாற்று நூலை எழுதியுள்ளார். அறுவை சிகிச்சை நிபுணரும் எழுத்தாளருமான ராபின் குக் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1940. உறுப்பு

தானம், செயற்கை கருத்தரிப்பு, மரபணு பொறியியல், ஆராய்ச்சி மோசடிகள் என பல்வேறு விஷயங்கள் குறித்து எழுதியுள்ள இவரது புதினங்கள் 40க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான சத்குரு ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள் அவதரித்த நாள் இன்று. ஆண்டு 1767 எண்ணற்ற கீர்த்தனைகளை ராமபிரானுக்கு பாமாலையாக சூட்டியவர், கனராக பஞ்சரத்ன கீர்த்தனைகளை அருளிய தியாகராஜர் பிரகலாத பக்தி விஜயம், நௌகா சரித்திரம் முதலிய இசை நாடகங்களையும் இயற்றியுள்ளார்.

0: நறுமணம் வீசி வந்தது நாள் மலர்.
1: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் காலை 7 மணி. வெற்றி பெறுவது மிகவும் எளிதானதே. என்ன செய்கிறோம் என்பதை அறிந்து செய்வதை விரும்பி செய்வதை நம்பிக்கையோடு செய். வெற்றி பெறுவது மிகவும் எளிதானதே என்ற எண்ணத்துடன் இணைவோம் காலை மலருடன். காலை மலர் தரும் பாடல் தம்பிக்கு இந்த ஒரு திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடியது.

0: जाए निखार।
1: इफको नैनो उर्वरकों का कमाल, हर खेत किसान बने खुशहाल।
2: செவிச்செல்வம் வழங்குபவர் கவிஞர் ரமா ராமநாதன் அவர்கள்.
3: தமிழ் தாத்தா என்று போற்றப்படுகிற, ஊவேசா என்று அன்போடு நம்மால் அழைக்கப்படுகிற ஊவே சாமிநாத ஐயர் கும்பகோணம் அருகிலுள்ள உத்தமதானபுரத்தில் வேங்கட சுப்பையர் சரஸ்வதி அம்மாள் மகனாக 19/2/1985 அன்று பிறந்தார். இயற்பெயர் வேங்கடராம சர்மன். இளம் பருவத்திலேயே பாட்டனாரிடம் இவர் அரிச்சுவடி படிக்க துவங்கினார். இவர் பேராசிரியராக பணியாற்றுவதற்கு முன்பதாகவே நாகப்பட்டினம் மாவட்டம் திருவாவடுதுறை ஆதீனத்தில் தமிழ் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருந்த மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களிடம் 5 ஆண்டுகள் தமிழ் கற்று தமிழறிஞராக தேர்வானார். தேர்வான உடனேயே அவர் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்ற துவங்கினார். தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படும் ஊவேசா செம்மொழி நூல்களையும் சிற்றிலக்கியங்களையும் ஓலைச் சுவடியில் இருந்து பதிப்புக்கு கொண்டு வந்து அரிய தமிழ் நூல்களையெல்லாம் முயன்று தேடி கண்டுபிடித்து தமிழுக்காக அயராது உழைத்து அரும்பணியாற்றினார். ஊவேசா பதிப்பித்த முதல் நூல் சுப்பிரமணி தேசிக விலாச சிறப்பு என்ற நூலாகும். சீவக சிந்தாமணி, மணிமேகலை, பெருங்காதை, பத்துப்பாட்டு, குறுந்தொகை, 500, 1010, பரிபாடல், 400, நம்பி திருவிளையாடல், குமரகுருபரர் பிரபந்தங்கள், மீனாட்சி சுந்தரம்பிள்ளை பிரபந்தங்கள், சிவக்கொழுந்து தேசிகர் பிரபந்தங்கள், சீர்காழி கோவை ஆகிய நூல்களை இவர் பதிப்பித்து மக்களுக்கும் தமிழுக்கும் வெளிக்கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். என் சரிதம், மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சரித்திரம், தியாகராஜ செட்டியார் சரித்திரம், நல்லுரை கோவை, நினைவு மஞ்சரி என்பன இவர் படைத்தளித்த சிறந்த நூல்களாகும். 1906 ஊவேசா அவர்களுக்கு மகோபாத்தியாய பட்டம் வழங்கப்பெற்றது. 1932 சென்னை பல்கலைக்கழகம் டிலிட் பட்டம் வழங்கி சிறப்பித்தது. காஞ்சி சங்கராச்சாரியார் தட்சிணாத்திய கலாநிதி என்னும் பட்டத்தை வழங்கி சிறப்பித்தார். 18ஆம் நூற்றாண்டின் பாதி காலம் தொடங்கி 19ஆம் நூற்றாண்டின் மையம் வரையிலான கால பெருவழியில் நாடு முழுக்க ஓலை சுவடிகளை தேடி தேடி ஓடி அலைந்து அற்புதமான தமிழின் இலக்கிய சொத்துக்களை நம்மிடம் சேர்க்க அயராது உழைத்தவர் நமது தமிழ் தாத்தா. உலகே போற்றும் வண்ணம் தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து வந்தது நமக்கெல்லாம் பெருமைதான். ஆனால் அதன் மதிப்பை பன்மடங்கு உயர்த்திய அந்த அறிஞரின் செயலை நாம் வணங்கி வரவேற்க வேண்டும். இலக்கியத்தில் அவருக்கிருந்த பேரறிவு கரையா

0: தின்ற மிச்சத்தை வாசித்து கொண்டு கூட்டி பொருள்காணும் கூர் அறிவும் அவருக்கு இருந்த காரணத்தால் பனை ஓலைகளை அச்சு காகிதமாய் அழகிய புத்தகமாய் ஆக்கித் தந்தார். சேலம் ராமசாமி முதலியார் வழங்கிய சீவக சிந்தாமணிதான் அவருக்கு முதலில் கிடைத்த இலக்கிய சொத்து. சீவக சிந்தாமணியை பதிப்பிக்க தமிழறிவு மட்டும் போதாது, சமண பேரறிவும் வேண்டும் என்று அந்நூலை வாசித்ததும் புரிந்து கொண்ட உவேசா அவர்கள் சமணர்களை சந்தித்தார். சமயமறிந்தும் நயந்தும் பயந்தும் கெஞ்சியும் சந்தேகங்களை கேட்டு தெளிவுற்றார். சீவக சிந்தாமணியை மிக அரும்பாடுபட்டு தொகுத்து பதிப்பித்து முடித்த பின்னர் பத்துப்பாட்டை அவர் பதிப்பிக்க அவர் பட்ட பாடுகளும் உற்ற துயரங்களும் மறக்க இயலாதவை. தினைப்புணம் காக்கச் சென்ற மலைவாணர் மகளாகிய தலைவியும் தோழியும் அருவி நீரில் குளித்து முடித்து அழகிய மலர்கள் பலவற்றையும் மலைப்பாறையில் கொய்து வைத்தார்கள். கொய்து சேகரித்த கொள்ளை வாசம் தரும் 99 பூக்களின் பெயர்களை வரிசைப்படுத்துகிறார் புலவர். அந்த பூக்களில் 3 பூக்களின் பெயர்களில் மட்டும் ஏட்டில் இல்லை. குறிஞ்சிப்பாட்டில் எழுதி வைத்த பூக்களில் 3 பூக்களை எப்படி கண்டுபிடிப்பது? குழப்பத்தில் தவித்தார் தமிழ்தாத்தா. திருவாவடுதுறை மடத்தின் அனுமதி பெற்று தருமபுரம் ஆதீனம் சென்றார். உயரமான குத்து விளக்குகளின் ஒளியில் இரவெல்லாம் கண்விழித்து தேடி தேடி கடைசியில் ஒரு ஏட்டை பார்த்தார். நான் எந்த பாகம் காணாமல் தவித்தேனோ அதை ஓர் ஏட்டிலே பார்த்தேன். என் உச்சி முதல் உள்ளங்கால் வரையில் ஒரே மயிர்கூச்சல் உண்டாயிற்று என்று எழுதுகிறார் உவேசா. அதே போலத்தான் சிலப்பதிகாரத்தின் செப்பமான பிரதி தேடி அவர் ஊர் ஊராய் அலைந்து திரிந்த கதை கேட்டால் கண்ணீர் தானாக ஊறும் பத்துப்பாட்டு, புறநானூறு உட்பட 8 தொகையுள்ள 5 சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை என்ற 5 காப்பியங்களுள் 3 மீட்டு பதிப்பித்த தமிழ்தாத்தா டாக்டர் உவேசாவின் அரிய தமிழ் பணிகளை நாம் கரம் கூப்பி வணங்க வேண்டும்.
1: செவிச்செல்வம் வழங்கியவர் கவிஞர் ரமா ராமநாதன் அவர்கள்.
2: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை, தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
3: NCERT
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
3: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
4: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
3: மாலை 5:30
4: NCERT
3: வகுப்பறையாகும்
4: உங்கள் வரவேற்பறை.
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
5: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் நேர்கணிந்திருப்பது 936 கிலோஹெர்ட்ஸில். காலைமலர் நிகழ்ச்சியில் நம்ம அடுத்ததாக தெரிஞ்சுக்கலாம். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள 9 சட்டமன்ற தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு முடிவடைந்ததை தொடர்ந்து வாக்குப்பதிவு செய்யப்பட்ட இயந்திரங்கள் திருச்சிராப்பள்ளி ஜமால் முகமது கல்லூரி வாக்கு எண்ணும் மையத்திலும், புலிவலம் ஓயாசஸ் தொழில்நுட்ப கல்லூரி வாக்கு எண்ணும் மையத்திலும் பாதுகாப்பாக வைப்பறையில் வைக்கப்பட்டு 24 சுழற்சி முறையில் பாதுகாப்பு படை மற்றும் காவல்துறை பாதுகாப்புடனும் வருவாய்த்துறை அலுவலர்கள் மற்றும் கட்டுப்பாட்டு அறை மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி திருச்சிராப்பள்ளி ஜமால் முகமது கல்லூரி வாக்கு எண்ணும் மையம் மற்றும் புலிவலம் ஓயாசஸ் தொழில்நுட்ப கல்லூரி வாக்கு எண்ணும் மையத்தில் இன்று வாக்கு எண்ணிக்கை பணிகள் நடைபெற உள்ளது. ஆகவே இந்த 2 வாக்கு எண்ணும் மைய வளாகம் முழுவதும் பாதுகாப்பு நலன் கருதி ட்ரோன் கேமராக்கள் மற்றும் எந்த ஒரு ஆளில்லாத பறக்கும் எந்திரங்களும் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கண்ட இத்தகவலை திருச்சிராப்பள்ளி மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் தெரிவித்துள்ளார்கள். சட்டமன்ற தேர்தல் 2026 வாக்கு எண்ணிக்கை இன்று திருச்சி ஜமால் முகமது கல்லூரியில் நடைபெற உள்ளதால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து வரும் பயணிகள், பேருந்துகள் தவிர்த்து புதுக்கோட்டை நோக்கி செல்லும் மற்ற வாகனங்கள் அனைத்தும் பஞ்சப்பூர் புறவழி சாலை வழியாக செல்ல வேண்டும். புதுக்கோட்டையிலிருந்து வரும் மற்ற வாகனங்கள் கும்பகோடி சந்திப்பு பஞ்சப்பூர் வழியாக செல்ல வேண்டும். பயணிகள் பேருந்து தவிர மற்ற வாகனங்கள் அனைத்தும்

எஸ் டோல்கேட் வழியாகவும் செல்லாமல் வயர்லெஸ் சாலை, கே கே நகர், ராஜாராம் சாலை, எல்ஐசி காலனி, மன்னார்புரம் வழியாக செல்ல வேண்டும். ஏர்போர்ட் மற்றும் புதுக்கோட்டை செல்லும் மற்ற வாகனங்கள் டிவிஎஸ் டோல்கேட் வழியாக செல்லாமல் மன்னார்புரம், எல்ஐசி காலனி, கே கே நகர் வழியாக செல்ல வேண்டும். ஐஜி ஆபீஸ் ஜங்ஷன் டு ரேஸ்கோஸ் நுழைவு வாயில் வரை போகும் வாகனங்களுக்கு அனுமதி இல்லை. மேற்கண்ட தகவலை திருச்சிராப்பள்ளி மாவட்ட தேர்தல் அலுவலர், மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நேர்களிணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ் காலை மலர் நிகழ்ச்சியோடு. கேட்கலாம் தமிழில் செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். மேற்குவங்கம், அஸ்ஸாம், கேரளம், தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட உள்ளன. கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணியும் இன்று நடைபெறவுள்ளது. இந்தியா ஜமைக்கா இடையிலான உறவு என்பது பழமையும் புதுமையையும் உள்ளடக்கியது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்த ஈரானுடன் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தை மிகவும் ஆக்கப்பூர்வமானதாக உள்ளது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் ஒடிஷா அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மேற்குவங்கம், அஸ்ஸாம், கேரளம், தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட உள்ளன. இதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. இன்று காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்குகிறது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும். அதைத் தொடர்ந்து காலை 8:30 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் உள்ள வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கும். காலை 10 மணி முதல் முன்னிலை நிலவரங்கள் தெரியவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வாக்கு எண்ணிக்கை அமைதியாக நடைபெறுவதை உறுதி செய்ய பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழகத்தில் 234, கேரளத்தில் 140, அஸ்ஸாமில் 126 மற்றும் புதுச்சேரியில் 30 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணப்படுகின்றன. மேற்குவங்கத்தில் மொத்தமுள்ள 294 தொகுதிகளில் இன்று 293 தொகுதிகளின் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. அங்குள்ள ஃபால்டா தொகுதிக்கு மட்டும் மே 21 அன்று மறுதேர்தல் நடத்தப்பட்டு மே 24 அன்று வாக்குகள் எண்ணப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கர்நாடகாவின் பெகால்கோட், தெற்கு தேவாங்கரே, நாகாலாந்தின் கோரிடாங், திரிபுராவின் தர்மா நகர், குஜராத்தின் உம்ரேத் மற்றும் மகாராஷ்டிராவின் ரஹூரி, பாராமதி ஆகிய சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளும் இன்று எண்ணப்படுகின்றன. புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலில் NR காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று அக்கட்சித் தலைவர் திரு ரங்கசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சேலத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளும் தங்களது அணிக்கு சாதகமாக வந்துள்ளதை சுட்டிக்காட்டினார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் இன்று தொழில்நுட்ப மாநாட்டை தொடங்கி வைக்கிறார். தொழில்நுட்பம், தொழில்துறை மற்றும் ராணுவ பணி ஒன்றிணையும் இடம் என்ற மையக் கருத்துடன் இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. செயல்பாட்டு ரீதியான சவால்களை எதிர்கொள்வதற்கு தேவையான அதிநவீன உள்நாட்டு தொழில்நுட்பங்களை காட்சிப்படுத்தவும் அவற்றை ஒருங்கிணைக்கவும் இந்த மாநாடு ஒரு முக்கிய தளமாக அமையும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள், தனியார் பாதுகாப்பு தொழில்நுட்ப நிறுவனங்கள், புத்தொழில் நிறுவனங்கள் மற்றும் நாடு முழுவதிலும் உள்ள ராணுவ படைப்பிரிவைச் சேர்ந்த கண்டுபிடிப்பாளர்கள் என பலதரப்பினரும் பங்கேற்கின்றனர். இந்த கண்காட்சியில் 280 மேற்பட்ட நிறுவனங்கள் தங்களது நவீன கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில்நுட்பங்களை காட்சிப்படுத்த உள்ளன. உத்தரகாண்ட் மாநிலத்தின் லிபுலே கணவாய் வழியாக கைலாஸ் மானசரோவர் யாத்திரை நடத்தப்படுவதற்கு நேபாளம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. நீண்டகாலமாக பயன்பாட்டில் உள்ள இந்த பாதையின் மீது நேபாளம் உரிமை கோருவது அந்த நாடு தன்னிச்சையாக செய்து கொண்ட ஒரு கற்பனையான விரிவாக்கம் என்றும் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் இந்தியா கூறியுள்ளது. இந்த ஆண்டு லிபுலே கணவாய் வழியாக யாத்திரை நடத்துவதற்கு இந்தியாவும் சீனாவும் தயாராகி வரும் நிலையில் இதுகுறித்து தங்களிடம் ஆலோசிக்கவில்லை என்றும் அந்த பகுதி தங்களுக்கே சொந்தம் என்றும் கூறி நேபாள வெளியுறவு

0: அமைச்சகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. நாடு முழுவதும் நேற்று நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வை சுமார் 97% மாணவர்கள் எழுதியுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், 37 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இந்த தேர்வை எழுத விண்ணப்பித்திருந்த 22,75,011 மாணவர்களில் 22,05,035 பேர் தேர்வை எழுதியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக எண்ணிக்கையிலான மாணவர்கள் தேர்வில் பங்கேற்றிருப்பது அவர்களின் அர்ப்பணிப்பையும் இந்த தேர்வு முறையின் மீது அவர்கள் வைத்துள்ள நம்பிக்கையையும் காட்டுவதாகவும் தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு இன்று காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும், மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்தியா ஜமைக்கா இடையிலான உறவு என்பது பழமையையும் புதுமையையும் உள்ளடக்கியது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஜமைக்கா நாளிதழ் ஒன்றிற்கு அவர் அளித்துள்ள பேட்டியில், இந்த உறவு இரு நாடுகளுக்கும் இடையிலான பொதுவான வரலாற்றை அடிப்படையாக கொண்டது என்று குறிப்பிட்டுள்ளார். இரு நாட்டு மக்களுக்கும் நன்மை பயக்கும் வகையிலும் ஒரு சமத்துவமான உலகை உருவாக்கவும் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். 180 ஆண்டுகளுக்கும் மேலாக ஜமைக்காவுடன் தொடர்புடைய இந்திய வம்சாவளியினர் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் மிக முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜமைக்கா, சூரினாம் மற்றும் ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோ ஆகிய நாடுகளில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள திரு ஜெய்சங்கர் முதற்கட்டமாக நேற்று ஜமைக்காவின் கிங்ஸ்டன் நகருக்கு சென்றடைந்தார். மிக குறைந்த வயதிலேயே இந்தியா இலங்கைக்கு இடையே உள்ள சுமார் 29 கிலோமீட்டர் நீளமுள்ள பாக் ஜலசந்தியை நீந்தி கடந்து உலக சாதனை படைத்துள்ள ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த இஷாங் நேற்று அம்மாநில ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவாரை ராஞ்சியில் சந்தித்தார். இஷாங்கின் மகத்தான சாதனையை பாராட்டிய ஆளுநர், இந்த சாதனை மூலம் மாநிலத்திற்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்த்துள்ளதாக கூறினார். 3வகுப்பு மாணவனான இஷாங் சிங் கடந்த ஏப்ரல் 30 இலங்கையின் தலைமன்னாரிலிருந்து தமிழ்நாட்டின் தனுஷ்கோடி வரை உள்ள கடல் பகுதியை 9:50 நீந்தி கடந்து சாதனையை நிகழ்த்தியுள்ளார். பீகார் மாநிலம் முசாஃபர்பூர் மாவட்டம் ரத்தன்பூர் கிராமம் அருகே நடைபெற்ற சாலை விபத்தில் 4 உயிரிழந்தனர், ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். இதுகுறித்து அரசு அதிகாரி ஒருவர் கூறுகையில், மோதிகாரியிலிருந்து முசாஃபர்பூர் நோக்கி அதிவேகமாக வந்த கார் எதிரே வந்த மோட்டார் சைக்கிள் மீது நேருக்கு நேர் மோதியது. இதில் மோட்டார் சைக்கிளில் வந்தவர் சாலையில் தூக்கி வீசப்பட்டு பலத்த காயமடைந்தார். அதன் பிறகு கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த கண்டெய்னர் லாரி மீது மோதியதில் காரில் பயணம் செய்த 4 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் என்று கூறினார். ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் மிகவும் ஆக்கப்பூர்வமாக நடைபெற்று வருவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். மேற்கு ஆசியாவில் பதற்றத்தை குறைக்க இரு நாடுகளும் பல்வேறு திட்டங்களை முன்வைத்து வரும் நிலையில் இந்த பேச்சுவார்த்தைகள் அனைவருக்கும் சாதகமான ஒரு முடிவை கொடுக்கும் என்று சமூக வலைதள பதிவில் அவர் தெரிவித்துள்ளார். ஈரானுடன் அமெரிக்க பிரதிநிதிகள் நடத்தி வரும் பேச்சுகள் அனைவருக்கும் நன்மை அளிக்கும் முடிவுக்கு வழிவகுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக ஈரானின் 14 திட்டத்தை பரிசீலித்த திரு டிரம்ப் அது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல என்று கூறியிருந்தார். மனித குலத்திற்கு அவர்கள் செய்த தீமைகளுக்கு இன்னும் தகுந்த விலையை ஈரான் கொடுக்கவில்லை என்றும் கடுமையாக அவர் தெரிவித்திருந்தார். ஒடிசா மாநிலம் கந்தர்கர் மாவட்டத்தில் ராஜ்கங்பூர் பகுதியில் IPL சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக 5 அம்மாநில காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். நம்பகமான தகவலின் அடிப்படையில் ராஜ்கங்பூர் பகுதியில் காவல்துறை குழுவினர் அதிரடி சோதனை நடத்தி இந்த சூதாட்ட கும்பலை கைது செய்ததாக காவல் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். அவர்களிடமிருந்து 6 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணத்தை போலீசார் பறிமுதல் செய்ததோடு ஒரு வங்கிக் கணக்கையும் முடக்கி வைத்துள்ளனர். மேலும் சூதாட்டத்திற்கு பயன்படுத்தப்பட்ட 5 போன்களும் அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டன. இதுகுறித்து ராஜ்கங்பூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகிறது. தலைநகர் தில்லியில் நேற்று மாலை பல்வேறு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. இன்றும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், மழையுடன் மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை

0: ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் இன்று நீலகிரி, கோவை உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கத்திரி வெயில் இன்று தொடங்குவதால் அடுத்த சில நாட்களுக்கு மாநிலத்தில் வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் ஒடிஷா அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இரவு மணி 7:30 தொடங்குகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. அகமதாபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 163 ரன் எடுத்தது. 164 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி ஒரு பந்து மீதம் இருக்கையில் 6 விக்கெட் இழப்பிற்கு 167 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று மும்பையில் இரவு மணி 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் மும்பை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்குவங்கம், அஸ்ஸாம், கேரளம், தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட உள்ளன. கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணியும் இன்று நடைபெற உள்ளது. இந்தியா ஜமைக்கா இடையிலான உறவு என்பது பழமையையும் புதுமையையும் உள்ளடக்கியது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்த ஈரானுடன் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தை மிகவும் ஆக்கப்பூர்வமாக உள்ளது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் ஒடிஷா அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30 மணிக்கு
3: NCERT
2: வகுப்பறையாகும்
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு

திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை மலர். நேயர்களை தெரிஞ்சுக்கலாம் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் கிராம் ஒன்றுக்கு 13,999 ரூபாய்க்கும் வெள்ளி கிராம் ஒன்றுக்கு 269.90 பைசாவிற்கும் விற்கப்படுகிறது.

0: மற்றும் ஒரு இனிமையான காலை நேரத்துல உங்க ஆரோக்கியம் காக்க இப்ப காலை மலர்ல வர இருக்கிறது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி நுரையீரல் சிறப்பு மருத்துவர் கே ராமசுப்ரமணியம் அவர்கள். வணக்கம் டாக்டர். நுரையீரல் சார்ந்த நோய்களுக்கான தடுப்பூசிகள்லாம் என்னென்ன இருக்கு டாக்டர்?
1: தடுப்பூசின்னு நம்ம பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம எப்போதுமே குழந்தைகளை தான் கை காமிப்போம். ஏன்னா குழந்தைங்களுக்கு தான் நம்ம சார்ட் போட்டு இந்த வயசுல இந்த தடுப்பூசி இந்த வயசுல இந்த தடுப்பூசி அப்படின்னு கரெக்டாக போய் போட்டுறோம். இப்போலாம் தடுப்பூசி வந்து குழந்தைங்கள் வயசோட நின்று போகிறது இல்லை. வளர்ந்தவர்களுக்கும் நிறைய தடுப்பூசிகள் நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும். அந்த தடுப்பூசிகளை எடுக்கும் பொழுது அந்த கிருமினால் வரக்கூடிய பாதிப்பை நம்ம நல்லா கம்மி பண்ண முடியும். மெயினாக நுரையீரலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமான ஒரு இன்ஃபெக்ஷன்னு பார்த்தா நிமோனியா. அந்த நிமோனியாவை தடுக்கிறதுக்கு நம்மக்கிட்ட சில தடுப்பூசிகள் இருக்குது. நிமோனியா தடுக்கிறதுனா மொத்தமாக தடுத்துட முடியுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 100 நிமோனியா பேஷண்ட் இருக்கிறாங்க அப்படின்னா அதில் 50% நிமோனியா 2 கிருமினால தான் வருது. அதில் 1 கிருமி பேர் நீமோகாக்கஸ், 2வது கிருமி பேர் இன்ஃப்ளூயன்சா அப்படின்ற இந்த 2 கிருமினால தான் 50% நுரையீரல் நிமோனியா வருது. அப்போ இந்த 2 கிருமிக்கு நம்மக்கிட்ட தடுப்பூசி இருக்கு. அப்போ இந்த 2 தடுப்பூசியை நம்ம கரெக்டான ஏஜ் வரும் பொழுது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 50% நுரையீரல் நிமோனியாலேருந்து நம்மளால் பாதுகாத்துக்க முடியும். அப்போ இந்த தடுப்பூசிகள் எப்போ எடுக்கணும்? இன்ஃப்ளூயன்சா ஃப்ளூ, அதான் இன்ஃப்ளூயன்சான்றது ஒரு வைரஸ். இந்த வைரஸ் நம்ம இப்போ கொரோனா காலத்தில் பேசணும்ல, கொரோனாவும் இந்த இன்ஃப்ளூயன்சாவோட ஒரு வேரியண்ட் தான். அப்போ இந்த ஃப்ளூ வைரஸ் எப்போதுமே எப்போ நம்ம சமூகத்தில் அதிகமாக இருக்கும் அப்படின்னா இந்த குளிர்காலத்தில் ஆரம்பித்து அந்த சம்மர் வர வரைக்கும் அதோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ வருட வருடம் வயது வித்தியாசமின்றி அந்த குளிர்காலத்துக்கு முன்னாடி இந்த ஃப்ளூ வைரஸ்க்கான தடுப்பூசிகளை எடுத்துக்கும் பொழுது இந்த ஃப்ளூ வைரஸ்னால் வரக்கூடிய பாதிப்புகளை நல்லாவே நம்ம கம்மி பண்ணிக்க முடியும். 2வது முக்கியமான தடுப்பூசி நீமோகாக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா. இந்த நீமோகாக்கஸ்ன்ற பாக்டீரியா நுரையீரலை மட்டும் பாதிக்கிறது இல்லை, நுரையீரலில் வர நிமோனியானால உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பையும் பாதிக்கக்கூடிய தன்மையுடையது. மூளையிலேருந்து கிட்னியிலேருந்து இதயத்திலேருந்து எதை வேணால் பாதிக்கும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆராய்ச்சிப்படி என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இந்த நீமோகாக்கஸ் கிருமி ஒருத்தரோட வாழ்நாளில் வருது தாக்குது அப்படின்னா அவங்க வாழ்நாளில் 10 வருஷம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒருத்தர் 70 வயசு வாழக்கூடியவர், அவருக்கு 40வது வயசில் இந்த நீமோகாக்கஸ் இன்ஃபெக்ஷன் வந்துடுச்சு அப்படின்னா அவரோட ஆயுள் காலமே 70லேருந்து 60 குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது ஒரு இன்ஃபெக்ஷனால 10 வருஷம் நம்ம வாழ்நாளில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த நீமோகாக்கஸ்க்கு நம்மக்கிட்ட தடுப்பூசிகள் இருக்குது. அந்த தடுப்பூசிகள் எடுத்துக்கிறது மூலமாக ஒரு ஊசி மூலமாக நம்மளால 10 வருஷத்தை சேமிக்க முடியும். அப்போ இந்த ஊசி யாருக்கு போடுவோம் அப்படின்னா இணை நோய்கள் இருக்கிறவங்களுக்கு, சுகர் பிபி எல்லாம் இந்த மாதிரி இணை நோய்கள் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக எப்போ வேணால் போட்டுடணும். வயசு வித்தியாசமே இல்லாமல் இணை நோய்கள் எதுவுமே இல்லை, நல்லா இருக்கும், பிபி சுகர் எதுவுமே இல்லை அப்படின்னா 50 வயசுக்கு மேலே ஒரே ஒரு தடவை இந்த தடுப்பூசி எடுத்துக்கிறது நல்லது.

0: ஸோ ஒரு தடவை இந்த தடுப்பூசி போடுறது மூலமாக ஒரு மிக கொடுமையான ஒரு இன்ஃபெக்ஷன்லேருந்து நம்மளால் நம்ம பாதுகாத்துக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வேக்சின் எடுத்துக்கிறதுல தப்பே இல்லை. ஸோ ஃப்ளூ வேக்சின், நிமோகாக்கல் வேக்சின், இது ரெண்டுத்தையும் வயசுக்கு தகுந்த மாதிரி, இணைய நோய்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 50% நிமோனியாலேருந்து நம்மளை பாதுகாத்துக்க முடியும்.
1: ஆஸ்துமா நோய்க்கான ஆலோசனைகளோட நாளைய மருத்துவ நேரத்துல இணைய இருக்கிறாங்க திருச்சி நுரையீரல் சிறப்பு மருத்துவர் கே. ராமசுப்ரமணியம் அவர்கள்.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: நேரடியிருப்பது திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் காலை மலர் நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியில என்ன தெரிஞ்சுக்கலாம். உழவர் சந்தைகளில் காய்கனிகளின் விலை நிலவரம். தக்காளி கிலோ ஒன்றுக்கு 38 ரூபாய், கத்தரிக்காய் 56 ரூபாய், அவரைக்காய் 70 ரூபாய், வெண்டைக்காய் மற்றும் கொத்தவரங்காய் கிலோ ஒன்றுக்கு 40 ரூபாய், சின்ன வெங்காயம் 70 ரூபாய், பெரிய வெங்காயம் 30 ரூபாய், பச்சை மிளகாய் கிலோ ஒன்றுக்கு 40 ரூபாய், சுரைக்காய் 30 ரூபாய், சௌ சௌ புடலங்காய் பீர்க்கங்காய் தலா ஒன்றுக்கு 50 ரூபாய், முள்ளங்கி கிலோ ஒன்றுக்கு 40 ரூபாய், கருணை கிழங்கு 68 ரூபாய், சேப்பங்கிழங்கு கிலோ ஒன்றுக்கு 60 ரூபாய், சேனை கிழங்கு 36 ரூபாய், உருளைக்கிழங்கு 30 ரூபாய், கேரட் 54 ரூபாய், முட்டைக்கோஸ் கிலோ ஒன்றுக்கு 30 ரூபாய், பீட்ரூட் 48 ரூபாய், காலிஃபிளவர் பூ ஒன்றுக்கு 40 ரூபாய், எலுமிச்சை பழம் ஒன்றுக்கு 7 ரூபாய், கொய்யாப்பழம் கிலோ ஒன்றுக்கு 100 ரூபாய், பூசணிக்காய் 18 ரூபாய், பரங்கிக்காய் 20 ரூபாய், ஆப்பிள் கிலோ ஒன்றுக்கு 310 ரூபாய், ஆரஞ்சு 150 ரூபாய், மாதுளை 280 ரூபாய், திராட்சை 90 ரூபாய் என்ற விலைகளில் திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைகளில் காய்கனிகள் விற்கப்படுகின்றன.

0: சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலகத்தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
1: NCERT
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz
2: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
1: மாலை 5:30 மணிக்கு
2: NCERT
1: வகுப்பறையாகும்.
2: உங்கள் வரவேற்பறை.
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
3: நேர்களிணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz காலை மலர் நிகழ்ச்சியோடு. நேர்களினை தெரிஞ்சுக்கலாம். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று

1.1 அடியாக இருந்தது. வானிலை முன்னெச்சரிக்கையாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, கரூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய காலை மலர்.

ஒரு சின்ன புன்னகை, ஒரு நல்ல வார்த்தை, ஒரு உதவி, இது எல்லாமே ஒருத்தருடைய நாளையே அழகா மாத்திடும். முயற்சி பண்ணி பாருங்க. இப்போ உங்க நாளை அழகாக்க வருது. திருச்சி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல இதயராகும்.

சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலகத்தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

0: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை. தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.
1: என்னடி ஜனனி ஏதோ எழுதிக்கிட்டு இருக்க?
2: பாட்டி இங்க வாயேன், உனக்கு ஒரு ரகசியம் சொல்றேன், கேக்குறியா?
1: ரகசியமா? என்ன சொல்ற? என்ன ரகசியம்? எதை பத்தின ரகசியம்?
2: அந்த ரகசியம் என்னன்னா, நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 என்ன மாதிரி பள்ளியில படிக்கிற 10, 11, 12 பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் அவங்களோட குறுங்கதைய அவங்க குரல்லயே 3 நிமிடத்துக்கும் மிகாம ஒளிப்பதிவாகி topyouthrj@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு மே மாதம் 5ஆம் தேதிக்குள்ள அனுப்பி வைக்க சொல்லிருக்காங்க. சூப்பர்ல?
1: ஓஹோ, அதான் விஷயமா? சரிடி, ரகசியம் சொல்றேன், கேக்குறியான்னு சொன்னியே, அத சொல்லு.
2: ரகசியத்தை சொல்லிட்டேன், கேக்குறியான்னு சொன்னது என்னோட குறுங்கதைய, அத வானொலியில கேட்டுக்கோ.
1: அது சரி, ஏன் பேத்தியாச்சு? ஏன் பேத்திங்கிறது சரியாத்தான் இருக்கு, எனக்கே கதை சொல்ல போறாளாமே.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு காலையில 9 மணியிலிருந்து பிற்பகல் 1:45 மணி வரையிலும், முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல இன்று காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 1:45 மணி வரையிலும், மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் கேட்க தவறாதீங்க.

நேர்லே இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசையில் ஏஜிஏ ஞானசுந்தரம் அவர்களின் வயலினிசை கேட்கலாம். ஆர். ரமேஷ் அவர்கள் மிருதங்கம்.

பெண்களுக்கானாலும் சரிதான், சின்ன பிள்ளைகளுக்கானாலும் சரிதான், இல்ல மருத்துவத்தில இருந்து சகலத்துக்கும் நம்ம குமரி எஃப்எம் நமக்கு எல்லாமே நமக்கு சொல்லி தருகு. எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் வாரத்துல 7 நாள் இருந்தாலும் அதுக்கு பத்தாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பு நிகழ்ச்சிகள் மொத்தத்துல எல்லாமே நம்ம கேட்கலாம். காலையில இருந்து நைட் வர அத்தனையும் கேட்கலாம். திங்கட்கிழமை வந்து ஸ்பெஷல் நிகழ்ச்சி வந்து பாடுவோர் பாடலாம். செவ்வாய்க்கிழமை வந்து திருக்குறள் சொல்லாடல், மத்தியானம் குயிஸ் நடக்கு. அதுக்கப்புறம் புதன்கிழமை வந்து வாசிப்பை சுவாசிப்போம். சின்ன பிள்ளைகளுக்குள்ள ஸ்கூல் நிகழ்ச்சிகள் நடக்கு. புதன்கிழமை வந்து 3 மணிக்கு தேநீர் நேரம் இருக்கு. அதுல வந்து வெள்ளித்திரையில இருந்து எல்லாமே இருக்கும். அது வந்து நமக்கு கேட்க கேட்க திகட்டாத தித்திப்பா இருக்கும். நமக்கு தெரியாததெல்லாம் நம்ம அதுல தெரிஞ்சுக்கிடலாம். வாழ்த்துக்கள்.

90வது பிறந்த நாள் காணும் அகில இந்திய வானொலிக்கு வாசித்தளிக்கும் வாழ்த்து மடல். நான் கவிஞர் மு. சத்யநேசன், எழுத்தாளர், புத்தக வெளியீட்டாளர், பட்டிமன்ற பேச்சாளர். ஆகாசவாணியே, பாரத தாயின் தவ புதல்வியே, இது புகழுரை அல்ல, உனது வருங்கால பணிகளுக்கு வரவேற்புரை. இது உபசார உரை அல்ல, நீ இந்த நாட்டிற்கு செய்யும் நற்பணிகளுக்கு நன்றி உரை. உனது பணிகளை பார்த்து நாங்கள் பரவசமடைகிறோம். உள் சூழ்ந்த உலகிற்கு ஒளியாய் இருந்து அறியாமை இருளகற்றும் நந்தா விளக்கல்லவா நீ. பாமர மக்களின் சோர்வகற்றும் தெண்டல் அல்லவா நீ. இசைப்பிரியர்களை தாளாட்டும் நட்டாய் அல்லவா நீ. அருவித்தீவுக்கு மக்களை அனுப்பி வைக்கும் தோணி அல்லவா நீ. மக்களை அருவி சிகரத்திற்கு ஏற்றி செல்லும் ஏணி அல்லவா நீ. வானில் பறக்க துடிக்கும் மக்களுக்கு ஓடுவாதை அல்லவா நீ. உனது நற்போதனைகள் முன்னரை வேண்டா நுண்ணுரைகள் அறிவிசால் மக்களின் ஆய்விற்கு அப்பாற்பட்டவை. உனக்கு நற்பணி செய்து உன்னை வளர்த்து வரும் செவிலித்தாய்களுக்கு என் தலை சாய்ந்த வணக்கங்கள். கடல் கடந்து வாசம் வீசும் வாசமலரே, உனக்கு ஆயிரம் வணக்கங்கள். உலகமெல்லாம் சரகடித்து பறக்கும் ஞானப்பறவையே, உன் பணி பல்லாண்டு காலம் தொடரட்டும். அது கரைக்கு ஈரம் சேர்க்கும் நதியாக அமையட்டும் என்று வாயார வாழ்த்தி நெஞ்சார போற்றும் உனது அன்பன் கவிஞர் மு. சத்யநேசன். நன்றி, வணக்கம்.

0: பழைய பாடல்கள் நாம் கேட்கும் போது மறைந்து போன நம் வசந்த கால நினைவுகளும் கடந்து வந்த பாதைகளும் கண்முன்னே நிழலாடுகின்றன. சோகத்தில் இருக்கும் போது ஒரு தாயின் மடியை போலவும், சோர்வில் இருக்கும் போது ஒரு தோழனின் தோளை போலவும் இந்த பழைய பாடல்கள் நமக்கு துணையாக நிற்கின்றன.
1: வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலைக்கு அருகே இருந்து நான் பேசுறேன். வானொலிக்கு 90 என்ற வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்வை வானொலி கொண்டாடும் இந்த நேரத்தில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பல்வேறு மனிதர்களை ஆளுமைகளாக உருவாக்கி இருக்கிறது. அது எப்போதும் நாம் யாருமே மறுக்க முடியாத ஒரு பெரிய உண்மை. நாம் வந்து பத்திரிகை ஊடகங்கள் அதிகமான ஒரு தாக்கத்தை மனிதர்களுக்கு அந்த காலத்தில் ஏற்படுத்தி இருக்கவில்லை. காரணம் என்னவென்றால், மக்களுக்கு எழுத படிக்க தெரியாது. கேள்வி ஞானத்தோடு வளர்ந்தவர்கள் தான் அதிகம். இந்த நாட்டு நடப்புகளை, இந்தியாவினுடைய சுதந்திரத்தினுடைய அறிவிப்பை கூட வானொலியில் தான் மக்கள் அதிகமாக கேட்டு கொண்டாடினார்கள். வானொலி என்பது வெறுமனே கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. அது மனிதர்களுடைய வாழ்க்கையோடு, மனிதர்களுடைய இன்ப துன்பங்களோடு கலந்து போன ஒரு நபர், அப்படித்தான் அதை சொல்ல முடியும்.

வந்த பிறகும் வானொலியை குறித்த ஒரு அதீத தேடல் என்பது அது காலாகாலமாக இளைய தலைமுறைகளிடமும் வந்திருக்கிறது என்பது பெரும் பாராட்டுக்குரிய விஷயம். வானொலி தன்னை ஒவ்வொரு கால சூழலுக்கும் புதுப்பித்துக் கொண்டே வருகிறது. அந்த அடிப்படையில் வானொலிக்கும் எனக்குமான தொடர்பு என்பது என்னுடைய இலக்கிய வளத்திற்கு ஒரு முதல் அடி வாசல் என்று கூட நாம் சொல்ல முடியும். எனக்கு அதை திரும்பி பார்க்கிறேன். ஒரு பாட்டு கேட்கறது தான் முதல்ல வந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு சின்ன வயசுல தேடலாக இருக்கும். அப்படித்தான் ஒரு பாட்டுக்கான இயக்கங்களோடு தான் ரேடியோவை எல்லாருமே நம்ம திரும்பி பார்த்திருப்போம். மனிதர்களை மாமனிதர்களாக உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய பணியை வானொலி செய்து கொண்டிருக்கிறது. வானொலி 90 அல்ல, 90,000 ஆயிரம் ஆண்டுகளையும் தாண்டி மக்களோடு பயணிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. என்றும் இளமையாக வானொலி தன்னை தமிழ் போல நிறுவிக்கொண்டிருக்கிறார். அவளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் அதிகமான வளர்ச்சியை நோக்கி அவள் பயணிப்பாள் என்பது நம் எல்லோருடைய ஆழமான நம்பிக்கையும் வாழ்த்துமாக இருக்கிறது. நன்றி.

யுகங்கள் மாறினாலும் தன் முகமாறா அதிசயம் இசைதான். காகிதத்தில் கவிஞன் வடித்த காவிய வரிகளின் சுவாசம் அதுதான். அர்த்தம் பொதிந்த வரிகளில் ஆயிரம் கதைகள் பேசும். சத்தமில்லா இரவுகளில் சங்கீத தாளாட்டு பாடும். தொழில்நுட்ப இறைச்சல்களுக்குள் தொலைந்து போகாத தூய்மை. எத்தனை ஆண்டுகளானாலும் இந்த இசைக்கு ஏது முதுமை? கேட்டது வானொலி பழைய பாடல்களின் பொற்காலம். சித்திரம், அமைப்பு எஸ் நவரத்தினா, படைப்பு நாகர்கோவில் வானொலி நிலையம்.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் ஏஜிஏ ஞானசுந்தரம் அவர்களின் வயலினிசை கேட்கலாம். ஆ. ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். முதலில் சலமு செய்ய நல, லால்குடி ஜி ஜெயராமன் இயற்றிய வர்ணத்துடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ராகம் வலஜி, ஆதிதாளம்.

நேரம் 9:28:45. அரங்கிசை நிகழ்ச்சியில் ஏஜிஏ ஞானசுந்தரம் அவர்களின் வயலினிசை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து மரகதவல்லி காம்போஜி ராகத்தில் முத்துஸ்வாமி தீட்சிதர் கிருதி ஆதிதாளம்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். தேர்தல் சிறப்பு செய்திகள். வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி இன்று காலை 8 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. மாநிலம் முழுவதும் 62 வாக்கு எண்ணும் மையங்களில் இப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. முதலில் தபால் வாக்குகளை எண்ணும் பணி தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து 8:30 மணியளவில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதுவரை 114 தொகுதிகளுக்கு முன்னணி நிலவரங்கள் தெரிய வந்துள்ளன. இதில் அஇஅதிமுக 41 தொகுதிகளிலும், தவேக 45 தொகுதிகளிலும், திமுக 19 தொகுதிகளிலும், காங்கிரஸ் மற்றும் பாமக தலா 2 தொகுதிகளிலும், பிஜேபி, தேமுதிக, அமமுக, இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் புதிய தமிழகம் தலா 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. காட்பாடி, வாணியம்பாடி, வேப்பனஹள்ளி, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், கீழ்பெண்ணாத்தூர், ஆரணி, செய்யாறு, மயிலம், உளுந்தூர்பேட்டை, கங்கவல்லி, மேட்டூர், எடப்பாடி, தாராபுரம், பெருந்துறை, அந்தியூர், பவானிசாகர், கவுண்டம்பாளையம், குன்னூர், பொள்ளாச்சி, பழனி, வேடசந்தூர், மணப்பாறை, லால்குடி, அரியலூர், நெய்வேலி, பன்ருட்டி, கடலூர், சீர்காழி, ஆண்டிப்பட்டி, ஸ்ரீவைகுண்டம், தென்காசி, ஆலங்குளம் தொகுதிகளில் அஇஅதிமுக முன்னிலை வகிக்கிறது. மாநில அமைச்சர்கள் திரு கே என் நேரு, திரு டி ஆர் வி ராஜா, திரு தங்கம் தென்னரசு, திரு சாமிநாதன் ஆகியோர் பின்தங்கியுள்ளனர். முன்னணி நிலவரங்களை தேர்தல் ஆணையம் சற்றுமுன் வெளியிட்டுள்ளது. அதன்படி ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு சரவணன் முன்னிலை பெற்றுள்ளார். திருநெல்வேலி தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு சுப்பிரமணியன் முன்னிலை பெற்றுள்ளார். திருத்துறைப்பூண்டியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் திரு மாரிமுத்து முன்னிலை பெற்றுள்ளார். அம்பாசமுத்திரம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு வி பி துரை அஇஅதிமுக வேட்பாளர் திரு இசக்கி முத்துவை விட 110 வாக்குகள் முன்னிலை பெற்றுள்ளார். பெருந்துறை சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக முன்னிலை பெற்றுள்ளது. விழுப்புரம் தொகுதியிலும் அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி விஜயா முன்னிலை பெற்றுள்ளார். திருச்சி மேற்கு தொகுதியில் மாநில அமைச்சர் திரு கே என் நேரு பின்தங்கியுள்ளார். அந்த தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு ராமமூர்த்தி குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். அரியலூர் சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு தாமரை ராஜேந்திரன் 1291 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். ஆற்காடு சட்டப்பேரவை தொகுதியில் தவேக வேட்பாளர் முன்னிலை பெற்றுள்ளார். இத்தொகுதியில் திமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. பெருந்துறையில் அஇஅதிமுக

அதிமுக வேட்பாளர் திரு எஸ் ஜெயக்குமார் முன்னிலை வகிக்கிறார். காட்பாடி தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு துரைமுருகன் பின்தங்கியுள்ளார். அந்த தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ராமு முன்னிலை வகிக்கிறார். விக்கிரவாண்டி தொகுதியில் பாமக வேட்பாளர் திரு சிவக்குமார் 1340 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு தென்னரசு அஇஅதிமுக வேட்பாளர் திரு பழனியை விட 918 வாக்குகள் முன்னிலை வகிக்கிறார். திருச்சி கிழக்கில் தவேக தலைவர் திரு விஜய் முன்னிலை வகிக்கிறார். ஆரணி சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி ஜெயசுதா 361 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். விருதாச்சலத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் முன்னிலை பெற்றுள்ளார். கோபிச்செட்டி பாளையத்தில் தவேக வேட்பாளர் திரு செங்கோட்டையன் சுமார் 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். ஷோலிங்கர் சட்டப்பேரவை தொகுதியில் பாமக வேட்பாளர் திரு சரவணன் 369 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். சேலம் மேற்கு சட்டப்பேரவை தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு லட்சுமணன் 3205 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். குன்னூர் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ராமு 86 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். கடலூர் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு சம்பத் 205 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். வேப்பனஹள்ளி தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு கே பி முனுசாமி 283 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். நாமக்கல் சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி ஸ்ரீதேவி மோகன் சுமார் 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். திருப்போரூர் சட்டப்பேரவை தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு விஜய் பாதுகாப்புத்துறை அமைச்சர் முன்னிலை பெற்றுள்ளார். காஞ்சிபுரத்தில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு சோமசுந்தரம் 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். கெங்கவல்லி சட்டப்பேரவை தொகுதியின் 2வது சுற்று முடிவில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு நல்லதம்பி 3006 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தாராபுரத்தில் அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி சத்யபாமா 2000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தென்காசி தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு செல்வமோகன் தாஸ் பாண்டியன் 450 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். மதுரை கிழக்கு தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு மூர்த்தி 1060 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். வேலூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு கார்த்திகேயன் 1438 வாக்குகள் வித்தியாசத்திலும் வாசுதேவன் நல்லூரில் திமுக வேட்பாளர் திரு ராஜா 583 வாக்குகள் வித்தியாசத்திலும் முன்னிலை பெற்றுள்ளனர். ஆண்டிப்பட்டி சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு லோகிராஜன் 520 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். சிவகாசி சட்டப்பேரவை தொகுதியில் திரு கே டி ராஜேந்திர பாலாஜி 1578 வாக்குகள் வித்தியாசத்திலும் முன்னிலை வகிக்கிறார். ஸ்ரீரங்கம் சட்டப்பேரவை தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு ரமேஷ் முன்னிலை பெற்றுள்ளார். திருச்சுழி சட்டப்பேரவை தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு சமயன் முன்னிலை பெற்றுள்ளார். தருமபுரியில் பாமக வேட்பாளர் திருமதி சௌமியா அன்புமணியும் பாப்பிரெட்டிப்பட்டியில் அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி வரகதம் வெற்றிவேலும் அரூர் சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு சம்பத்குமாரும் முன்னிலை வகிக்கின்றனர். கலசப்பாக்கம் சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி முன்னிலை வகிக்கிறார். அம்பாசமுத்திரம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வி பி துரை அஇஅதிமுக வேட்பாளரை விட 110 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். செய்யாறு தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு முக்கூர் சுப்பிரமணியன் 1302 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். பெருந்துறையில் அஇஅதிமுக வேட்பாளர் ஜெயக்குமார் 703 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். கவுண்டம்பாளையம் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு அருண்குமார் 962 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். பொள்ளாச்சியில் அஇஅதிமுக வேட்பாளர் பொள்ளாச்சி ஜெயராமன் 644 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். பண்ருட்டியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு மோகன் 1600 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். ராமநாதபுரம் தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் நாகேந்திரன் முன்னிலை பெற்றுள்ளார். திருவண்ணாமலையில் மாநில அமைச்சர் திரு ஏ வ வேலு பின்தங்கியுள்ளார். அந்த தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு அருள் முன்னிலை பெற்றுள்ளார். சிதம்பரம் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு கே ஏ பாண்டியன் சுமார் 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். மதுரவாயல் தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு ரேவந்த் முன்னிலை பெற்றுள்ளார். கோவில்பட்டி தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு பாலசுப்பிரமணியன் முன்னிலை வகிக்கிறார்.
குடியாத்தம் சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி ஃபரிதா புருஷோத்தமன் முன்னிலை பெற்றுள்ளார். சேந்தமங்கலம் தொகுதியில் தவேக்க வேட்பாளர் திரு சந்திரசேகரன் முன்னிலை பெற்றுள்ளார். ஆலந்தூர் தொகுதியில் தவேக்க வேட்பாளர் திரு ஹரீஷ் முன்னிலை வகிக்கிறார். காங்கேயம் தொகுதியில் மாநில அமைச்சர் திரு சாமிநாதன் பின்தங்கியுள்ளார். இத்தொகுதியில் தவேக்க வேட்பாளர் திரு மணி 720

0: 12 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். ஆலங்குளம் சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு பிரபாகரன் 1040 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். நெய்வேலியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ராஜேந்திரன் 990 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். சீர்காழியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு சக்தி 625 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். வாணியம்பாடியில் அஇஅதிமுக வேட்பாளர் செந்தில்குமார் 912 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். உளுந்தூர்பேட்டையில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு குமரகுரு 428 வாக்குகள் வித்தியாசத்திலும், மயிலம் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு சி வி சண்முகம் 2500 வாக்குகள் வித்தியாசத்திலும் முன்னிலை வகிக்கின்றனர். மணப்பாறை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் விஜயகுமார் 522 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். வேடசந்தூரில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு பரமசிவம் முன்னிலை வகிக்கிறார். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் தொடர்கிறது.
2: வணக்கம் நேயர்களே, நம்முடைய இந்த கட்டத்தில் இப்போ வந்திருக்கக்கூடிய முன்னிலை நிலவரங்களை நம்ம வந்து முதல்ல பார்த்துருவோம். இப்போ வரைக்கும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய முன்னிலை நிலவரங்களில் இருக்கக்கூடிய 154 தொகுதிகளில் நிலவரம் சொல்லியிருக்கிறாங்க. அதில் அதிமுக 57, தாவேக்கா 63, திமுக 33. சார், நீங்கள் பேசும்போது நிறைய கண்ணிதழை நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். இப்ப திருப்பியும் வந்து அதிமுக படிப்படியாக தன்னுடைய பலத்தை வந்து உறுதி செய்து கொண்டே வருகிறது நம்ம பார்க்கிறோம். இது வந்து இப்ப 3 சுற்றுகள் வந்து சில இடங்கள்ல முடிந்து விட்டதாக நமக்கு தகவல்கள் வருகின்றன. எப்படி இப்ப இந்த ஒரு ட்ரெண்ட் வந்து செட் ஆயிட்டுதான் நினைக்கிறீங்களா?
3: ஆமா சார், கிட்டத்தட்ட அதிமுக தான் நான் சொன்ன, திரும்ப திரும்ப இன்னும் டீப் ரூரல் போகல. இது நமக்கு செய்திகள் கிடைக்கிறதே ரொம்ப கிட்ட நெருக்கமா இருக்கிற தொகுதி நிலவரங்களும் உடனடியா செய்தி வர நிலவரங்களும் தான் வருது. இதுல இப்ப அதிமுகவும் இல்ல பாமகவும் பாத்தீங்கன்னா டீப் ரூரல்ல தான் ரொம்ப ரிச் ஓட்டு இருக்கும். அது வரும்போது தான் உங்களுக்கு இப்ப கிட்டத்தட்ட இப்ப தாவேக்கா கூட அர்பன் ஓட்டுனாலதான் இது லீடிங்ல இருக்கு. இதை தாண்டிடா ஆனா தாவேக்காவினுடைய முன்னிலையே நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. தாவேக்கா வந்து மேல வந்துகிட்டு இருக்காங்க, ஆனா அதை தாண்டி அதிமுக வந்துடும். ஆனா இது ஓவராலா நம்ம பார்க்கும்போது என்னன்னா, திமுகவை மக்கள் நிராகரித்து விட்டார்கள். திமுக மீது கடுமையான அதிருப்தியை அவங்க இன்னும் வந்து தாவேக்கா விஜய் வந்து திமுகவை கடுமையா சாடனத்தினுடைய விளைவு அவர்கிட்ட ஒரு எதிர்பார்ப்புல மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்கன்னு தோணுது. ஆனா அது இன்னும் நல்ல ஆழமான அரசியலோட பார்க்கும்போது அதிமுக முன்னது முதல் இடத்துக்கும் தாவேக்கா ரெண்டாவது இடத்துக்கும் வந்து ஒருவேளை அதிமுகவுக்கு துணையா தாவேக்கா வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு.
2: நாம பாக்கலாமா சார்? அதாவது பொதுவா வந்து ஒருவேளை இப்படி நாம பார்ப்போம். அதாவது பொதுவா என்ன சொல்லப்பட்டதுன்னா, இந்த ஆன்டி இன்குமன்சி வாக்குகள் எல்லாம் வந்து அதிமுகவுக்கு போகாது, அதை வந்து தாவேக்கா பிரித்து விடும்னு சொல்லப்பட்டது. இப்போ பாத்தீங்கன்னா போற சூழ்நிலையை பார்க்கும்போது நிச்சயமாக அந்த ஆன்டி இன்குமன்சி வாக்குகள் அதிமுகவுக்கு வந்து சேர்ந்திருப்பதா நம்ம பார்க்கலாமா?
3: ஆமா கண்டிப்பா சார், அந்த அதிருப்தியை வந்து நீங்க எடப்பாடியாரோ டாக்டர் அன்புமணி அவர்களோ எங்க தலைவரும் பேசும்போது பாத்தீங்கன்னா, மக்கள் திமுக பண்ண அநியாயங்களை எடுத்து சொல்லும் போது மக்கள்கிட்ட இருந்த ஆர்ப்பரிப்பு பாத்தீங்கன்னா அது நமக்கு ஆதரவான அலையா நம்ம பக்கம் வீசினதை கண்கூட நம்ம களத்துல பார்த்தோம். அதனால திமுகவினுடைய அதிருப்தி அலை அதிமுக வந்திருக்கிறது. விஜய் மட்டுமே அதை ஸ்கோர் பண்ணிடுவாருன்ற நிலைமை இல்லை. ஏன்னா இது ஒரு பாரம்பரியமான கட்சி, பாமகவானாலும் அதிமுகவானாலும் பல களங்களை தேர்தல் களங்களை கண்ட கட்சி. அந்த கட்சியே மக்கள் வந்து ரொம்ப நிராகரிக்கல, இவங்களை நம்புறாங்க அடுத்தது மாற்றா இவங்க இருப்பாங்கன்னு. ஆனா இவர் இந்த இளைஞர்களை ஈர்ப்புல இவர் வந்து கூட நிக்கிறார தவிர, அதிமுகவும் பாமகவும் இருக்கிற பாரம்பரியம், அந்த அரசியல் அனுபவம், ஆட்சி அதிகார நிர்வாகம் இதெல்லாம் இவங்களுக்கு இருக்கிற அளவுக்கு அவங்களுக்கு இருக்க வாய்ப்பு இல்ல. அதனால வந்து அவங்க துணையா இருந்து எப்படி தமிழ்நாட்டினுடைய நலன் தானே எல்லாருக்கும் முக்கியம். அதை பொறுத்த வரைக்கும் திமுக மேல இருக்கிற அதிருப்தியை மக்கள் கடுமையா வெளிப்படுத்திருக்கிறாங்கன்றது இதுல நல்லா தெரியும்.
2: நீங்க இந்த 68 இப்ப தாவேக்கா, ஆமா இது அதிமுக 61, திமுக 35. இப்போ இந்த ஒரு கன்சிஸ்டன்டான லீட், அதாவது தாவேக்காவும் அதிமுகவும் தான் இன்னைக்கு வந்து உண்மையாவே ஒரு லீடு எடுத்துக்கொண்டு போறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் நம்ம கண்ணதில் தெரியுது. இது இந்த ட்ரெண்ட் இப்போ ஒரு மாதிரி செட் ஆயிட்டதா உங்களுக்கு தோணுதா சார்?
4: கண்டிப்பா அப்படிதான் தெரியுது. நான் எப்பவுமே வந்து ஏடிஎம்கே வந்து ஆரம்பத்தில் ரொம்ப பின்தங்கி இருந்தாங்க.

0: டிஎம்கே தான் பெரிய லீடு இருந்துச்சு. பட் இப்ப பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே வெர்சஸ் டிவிகே மாதிரிதான் இந்த ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. மேபி இன்னும் ரெண்டு மூணு ரவுண்ட்ல இதுல ஒரு சேஞ்ச் வருமா இல்லையான்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் இதுவரையிலும் பத்திரிகையாளர்களும் ஒப்பீனியன் போல் எடுத்தவங்களும் சொன்னதுக்கு மாறி, அது ஒப்பீனியன் போல இருந்தாலும் எக்ஸிட் போல இருந்தாலும் எல்லாத்தையும் மீறி இந்த ஓட்டு போயிட்டு இருக்கிறது, தமிழ்நாடு வந்து எதை நோக்கி போயிட்டு இருக்குதுன்றது ஒரு குழப்பமா தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து உங்களுக்கு பிக்சர் வந்து கிளியர் ஆகலாம். பட் இது எவ்வளவு தூரம் யாருக்கு யாருக்கு இறங்கும் தெரியல. அதிகபட்சம் ஓட்டு இது டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 500-2000 தான் இருக்கு இல்லையா, இப்போது நிலைமையில் 1000 தான் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் பொறுத்து இருந்து நம்ம பார்ப்போம் சார்.
1: இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு இப்ப வந்து 168 தொகுதிகளில் முன்னிலை நிலவரத்தை வந்து தேர்தல் ஆணையம் வெளியிட்டு இருக்கு. அதுல வந்து தாவேக்கா 69,
0: இது வந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு.
1: அதுல வந்து அதிமுக வந்து 62, தாவேக்கா 69, திமுக 36. இப்ப இதுல ஒரு கவனிக்கத்தக்க அம்சம் என்னன்னா திமுக வந்து ஈட்டி வரக்கூடிய அந்த முன்னிலை இருக்கு பாத்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் சரிஞ்சிருக்கு. அதாவது படிப்படியாக அது வந்து வேகம் மற்ற கட்சிகளுடைய வேகமாக முன்னிலை பெற்று வரும்போது திமுக வந்து அந்த அளவுக்கு வேகமாக முன்னிலை பெற்று வரவில்லை.
0: முன்னிலை பெற்று வர்றது மட்டும் இல்ல, சரிஞ்சுதான் வந்திருக்கு. 36-62 ரொம்ப கம்மியான ஒரு போட்டி தானே இல்லையா, ஏறக்குறைய ஒரு 25 மேல இருக்குன்னா இப்பவே இது ஒரு லீடு தானே உங்களுக்கு காட்டுது.
1: ஆமா, நீங்க சொன்ன மாதிரி 1/3 மேல லீடு இது காமிக்குது, அது உண்மைதான். அதே சமயத்துல இப்ப இது எல்லாமே வந்து ஒரு 3 ரவுண்டுகள்ல தான் இப்ப எண்ணப்பட்ட ஒரு வாக்குகளா இருக்க வேண்டும். இப்ப இது வந்து ஒவ்வொன்றும் எப்படியும் ஒரு 15 ரவுண்டுகளாக்கு போகும்போது அப்ப இந்த மாற்றங்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு நமக்கு தெரியல. என்னன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப இந்த 69ங்கிறது என்னென்ன தொகுதிகள் நம்ம பிரிச்சு பார்த்தோம்னா இதுல வந்து ரூரலும் இருக்கா அர்பனும் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். இந்த தாவேக்கா பெற்று இருக்கக்கூடியது நீங்க சார் சொல்ற மாதிரி நீங்க இது வந்து பெரும்பாலும் இன்னும் ரூரல்ல இருந்து முழுமையான ஒரு பிக்சர் வரலங்கிறீங்களா?
2: ஆமா சார், நீங்க முன்னிலையே பாத்தீங்கன்னா 168 தான் வந்திருக்கு. இன்னும் கிட்டத்தட்ட 80 தொகுதி கிட்ட நம்ம வர வேண்டியிருக்கு. இப்ப 80 தொகுதி இன்னும் முன்னிலை நிலவரமே தெரியல. இந்த 80 யாருக்குங்கிறது வரும் அந்த இடங்கள்ல தான் அதிமுக வருங்கிறனா அந்த 80. அது இல்லாம இதுலயும் வந்து நீங்க அடுத்தடுத்த உள்ள டீப் ரவுண்ட்ஸ் போகும்போது
0: இவங்க வந்து சார் இவங்க வந்து அப்படியே சொல்லிட மாட்டாங்க. மற்ற தொலைக்காட்சிகள் மாதிரி தேர்தல் கமிஷன் தலையிட்டிருந்த ஆல் இண்டியா ரேடியோ தொலைக்காட்சி வந்து கொஞ்சம் நிதானமா தான் சொல்லுவாங்க, ரொம்ப ஆத்தன்டிக்கான நியூஸ். பட் மற்ற ஊடகங்கள்லாம் நிறைய தொகுதிக்கே வெளியிட்டு இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா கூட கன்சிஸ்டன்டா இதே ஒரு ட்ரெண்டு தான் அங்கேயுமே ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு இருக்கு. இதே ட்ரெண்டு தான் ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு இருக்கு. திமுக கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு தான் வருது. பட் இதுல வந்து திமுகவுக்கு மாற்றா அதிமுக எமர்ஜ் ஆகிறதுக்கு பதிலா மூணாவது ஒரு போர்ஸ் வந்து அதிமுக விட அதிகமா இருக்கு. நீங்க அதிகாரப்பூர்வமான தகவல்ல கூட தாவேக்கா வந்து அதிகமா இருக்கு. ஏதோ ஆரம்பத்துல போஸ்டல் ஓட்டு வந்துச்சு அப்படின்னு நம்ம நினைச்சோம். இதுல நிச்சயமா ரூரல் ஓட்டம் இருக்கு
2: இருக்கு இருக்கு.
0: நீங்க அதை புறக்கணிச்சிட முடியாது. ரூரல் ரூரல்னு இன்னும் எவ்வளவு தூரம் பாப்புறோம், ஏறக்குறைய வந்துருச்சு அவங்களுக்கு 200 மேல
2: முன்னிலை நிலவரம் வெளியே
0: வந்துச்சு.
2: அது தான் அதிமுக அடுத்தடுத்த ரவுண்டு போகும்போது தான் சார். நீங்க முதல்ல பெட்டிகள் எந்த மாதிரி பெட்டி, சில பெட்டியில சும்மா ஒரு 500 ஓட்டு இருக்குன்னா சில பெட்டியில் திடீர்னு 2000 ஓட்டு இருக்கு.
0: நீங்க தாவேக்காவை பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல, எங்கேயுமே அவங்க லீடு இல்ல. தமிழ்நாட்டில் ஒரு கன்சிஸ்டன்ட் லீடு இருக்கு பாருங்க,
1: பாஜக வந்து இதுவா இருக்காங்க.
2: பாண்டிச்சேரியில வந்து சார் எப்பயுமே 1-to-1 டைரக்ட் ரிலேட்டட் கேண்டிடேட் சார். நீங்க இர்ரெஸ்பெக்டிவ் பார்ட்டி
0: இல்ல, இவங்க அங்க கண்டெஸ்ட் பண்ணாங்க, ஒன்னுத்துல கூட அவங்க எடுத்துக்கலன்னு சொல்ல வர.
2: அதான் அங்க ஒரு அரசியல் தெளிவு வேற மாதிரி இருக்கு. நம்ம தமிழ்நாட்டு உள்ளதா இருக்கு புதுச்சேரி, ஆனா அந்த அளவுக்கு திரை மோகமோ ஈர்ப்போ அங்க வந்து மயக்கலையோ தோணுது. அதனால அங்கதான் அது 1-to-1 பாலிட்டி சின்ன ஏரியா, அதனால அந்த மாதிரியான தெரியும்.
1: இப்ப வெளியில இருக்கக்கூடிய மத்த சேனல்கள் சொல்லக்கூடிய நம்பர்லாம் பாத்தீங்கன்னா நம்பர்ல பாத்தீங்கன்னா விஜயினுடைய தாவேக்கா வந்து கிட்டத்தட்ட 100 இடங்கள்ல முன்னிலை பெற்றதா வந்து வந்திருக்கிறது. இது வந்து அபிஷியலாக வந்திருக்கக்கூடிய செய்திகள்ல 169, அதுல கிட்டத்தட்ட தாவேக்கா 70, அதிமுக வந்து 60, திமுக 38 அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஒரு சூழ்நிலை வந்து ஒரு ஒரு வேற ஒரு விஷயத்த சொல்லுது சார். அதாவது இது வந்து தெளிவாக அதிமுக

0: திமுக அரசின் மீது அல்லது அவருடைய செயல்பாடுகளின் மீதான விமர்சனமாக இதை நம்ம முழுசா எடுத்துக்கலாமா சார்?
1: ஆமா சார், உறுதியா. இந்த கடுமையான அதிருப்தியில இருந்திருக்கிறாங்க மக்கள், கடுமையான அதிருப்தின்றதோட கோபத்துல இருந்திருக்காங்க. அவங்க கோபத்துலதான் கண்ணாமன்னா இதுக்கு போடாம வேற எதுக்காக போடுறதுலதான் போய் நிறைய இங்க விழுந்திருக்கிறாங்களே தவிர, இவங்க ரொம்ப அநியாயமான இது சார். எத்தனை சாராயத்துல எத்தனை பெண்களுடைய பாலியல் சிக்கல்,
0: ஒரு சைலண்ட் வேவ்னு சொல்லலாமா சார்? அதிருப்திங்கிறது ஒரு சைலண்ட் வேவா?
1: சைலண்ட் வேவ் இல்ல, சத்தம் போட்ட வேவே தான். ஏற்கனவே விசில் சத்தம் தான் கேட்டுதே, சத்தம் போட்ட வேவே தான். இவங்க இவங்க பண்ணதுக்கு எதிராக கொந்தளிச்சிருக்காங்க மத்தர், கடும் கோபத்துல இருந்திருக்கிறாங்க. எத்தனை பெண் பிள்ளைகள், இளம் பெண்கள், இளைஞர், அடுத்த பெண், குறிப்பா பெண்களுக்கு சார், அடுத்த தலைமுறை தன்னுடைய தலைமுறைகள் எல்லாம் போதைக்கு ஆளாயிடுவாங்களோ, சீரழிஞ்சிடுவாங்களோ, நிறைய விதவிதமான போதைகள், வெறும் சாராயம் சிகரெட் இருந்த நிலைமையை தாண்டி என்னென்னமோ பேர் சொல்றான். அதெல்லாம் வந்து பள்ளிக்கூட அளவுல கல்லூரி அளவுல வந்ததெல்லாம் அடுத்த தலைமுறையை காக்க பெண்கள் கொஞ்சம் உஷாராயிதான் திமுக எதிரான கோபத்தை வெளிப்படுத்திருக்காங்க.
0: ஒரே ஒரு நிமிஷம், இப்ப புதுசா வந்திருக்கக்கூடிய தொகுதி நிலவரத்தை சொல்லிடுறேன். இது வந்து 160 தொகுதிகளில் முன்னணி நிலவரங்கள் வந்திருக்குன்னா, இதுல தாவேகா 68, அஇஅதிமுக 51, திமுக 28, காங்கிரஸ் 5, பாமக 3, பிஜேபி, தேமுதிக, அமமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் புதிய தமிழகம் தலா 1. இதுல முக்கியமான செய்தி என்னன்னா, முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், மாநில அமைச்சர் திரு துரைமுருகன், கே என் நேரு, திரு டி ஆர் பி ராஜா, திரு தங்கம் தென்னரசு, திரு வெள்ளக்கோயில் சாமிநாதன், திரு மா சுப்பிரமணியம், திரு நாசர் உள்ளிட்டோர் பின்தங்கியுள்ளனர் என்று இந்த செய்தி தெரிவிக்கிறது.
1: ரொம்ப முக்கியமான செய்தி இது. நீங்க கடைசியில் சொன்னது, இந்த தலைவர்கள் இந்த மக்கள் மீது அக்கறை இல்லாம இருந்துட்டாங்கன்றதுக்கு மக்கள் கடுமையான பதிலடி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவங்க ரொம்ப பொறுப்புமிக்க தலைவர்கள். முதலமைச்சர் அதை தாண்டி பாருங்க, ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் எவ்வளவு பின்தங்கியிருக்காரு, மா சுப்பிரமணியன். நான் எவ்வளவு தூரம் சுகாதார சீர்கேடு, எத்தனை மரணங்கள், எத்தனை மருத்துவத்தில் மேம்படுத்த வேண்டிய இடங்களை விட்டு போட்டது. போன அதிமுக ஆட்சியில் சார் 11 மருத்துவ கல்லூரியை எடப்பாடியார் கொண்டு வந்தார். இந்த தடவை 5 கால ஆட்சி, அதுவும் அவர் இருந்தது கொரோனா காலம். 2 முழுக்க கொரோனால போயிடுச்சு, 2 தான் அவரு முழுமையா ஆட்சி பண்ணார். அப்பயே அவர் 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தார். இவர் வந்து ஒரு மருத்துவக் கல்லூரி கூட 5 கொண்டு வரல. அப்போ மாசு மேல கோபம் மக்களுக்கு, அவருடைய பர்ஃபார்மன்ஸ் தெரியுது பாத்தீங்களா, இதுதான் வந்து வெளிப்படுத்து. மக்கள் ரொம்ப கூர்மையா அரசியல கவனிக்கிறாங்க இதுல தெரியுது.
0: உமாபதி சார், ஒரு விஷயம் நீங்க கவனிச்சீங்கன்னா, இது வரைக்கும் இந்த கவுண்டிங் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 8 ஆரம்பிச்சு இப்ப 8:10-10:20 ஆகுது, கிட்டத்தட்ட 2.5 மேல பாத்தீங்கன்னா, இன்னும் நாதாக்கா எங்கேயுமே ஒரு முன்னிலையை வகிக்கல. இது வந்து ஒரு ஒரு சிக்னிபிகண்டான ஒரு விஷயமாக நான் பாக்குறேன். ஏன்னா அவர் வந்து பெரும்பாலும் இந்த நாதாக்காவுடைய வாக்குகள் வந்து தாவேகாவுக்கு போயிருக்க கூடும் என்ற ஒரு எண்ணம் வந்து இதுல இருந்து ஏற்படுது அவங்களுக்கு.
2: ஆரம்பத்திலிருந்து ஏதோ சீமான் மட்டும் முன்னிலைன்னு போட்டாங்க. எப்பவுமே அவங்க பாவம் முன்னிலை வரமாட்டாங்க. ஆனா உங்களுக்கு தொகுதி பாத்தீங்கன்னா, உதயநிதி பின்னடைவுன்னு போடுறாங்க. உதயநிதிக்கெல்லாம் அந்த தொகுதிக்கு அவர் நிறைய செஞ்சிருக்காருன்னு ஏற்கனவே நிறைய வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். இதுல இது ஒரு கன்சிஸ்டன்சி தெரியுது சார் தாவேகாவுக்கு. அவங்க வந்து மெஜாரிட்டியை நோக்கி போறாங்களா இல்லையான்னு தெரியாது, பட் ஒரு புறந்தள்ள முடியாத ஒரு சக்தியா இருக்கிறாங்க.
0: ஒரே ஒரு நிமிஷம், இன்னொரு ஒரு இப்ப லேட்டஸ்ட் அப்டேட், 171 இடங்களுக்கான முன்னிலை நிலவரங்கள் வந்திருக்குன்னா, அதுல வந்து தாவேகா 73, அஇஅதிமுக 54, திமுக 29, காங்கிரஸ் 5, பாமக 4, பிஜேபி, தேமுதிக, அமமுக, இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் புதிய தமிழகம் தலா 1 தொகுதியில முன்னிலை நிலவரம் முன்னிலையிடம் பெற்றிருக்கிறாங்க.
2: பல இடங்களில் 2 மேஜர் பார்ட்டிஸ்னுடைய கேண்டிடேட் வந்து ட்ரைலிங் பின்னடைவு, இவங்க வந்து முன்னிலையில் இருக்கிறாங்க. இது தமிழ்நாட்டுக்குமே எனக்குமே கூட இது புதுசாக தான் இருக்கு. தமிழ்நாட்டுக்குன்னு இல்லை, இதுவரையிலும் வந்து நம்ம நிறைய தேர்தல் பார்த்துட்டோம், ஓட்டு போட்டிருக்கோம். ஆனால் ஒரு புதுசாக ஒரு பிளேயர் வந்து தனியாக நின்று எந்த சப்போர்ட்டும் யாரும் போல அவரை அப்படின்னு, அந்த ஸ்கிப் டயத்தும் யாரும் வந்து அவரு கூட போக தயாரா இல்ல அப்படின்லாம் நக்கலடிக்கப்பட்ட ஒருத்தர் வந்து, அதுவும் ஒழுங்கா பிரச்சாரத்துக்கு போகல, நிறைய குறைபாடுகள் அவர் மேல சொல்லப்பட்டது. பட் ஆனாலும் எல்லாத்தையும் தாண்டி பல ஊருக்கு அவர் போவே இல்லைங்க. பல கேண்டிடேட் வந்து ஊர் பேரே தெரியாது
1: சார். மக்கள் அதிருப்தி தான் சார், மக்கள் கோபத்துல இருந்து
2: அப்படின்னா அது ஏடிஎம்கேவுக்குள்ள
1: போயிருக்கணும் சார். அதை தாண்டி இவங்களுடைய இதுல வந்து புதுசா இன்னும் பெரிய வளர்ச்சி கொடுத்துருவாரோன்னு நம்பினாங்களோ என்னமோ. ஆனா கடந்த ஆட்சி மேல இருந்த கடும் கோபம் வெளிப்பட்டு இருக்கு.
0: இப்ப பாக்குற இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா, ஆதவர்ஜுனா

0: ஒருத்த நாடுல வந்து அசோக், இவங்க எல்லாமே வந்து தாவேக்காவுடைய வேட்பாளர்கள். இவங்க எல்லாம் எதிர்த்து நிக்கக்கூடியவங்க பாத்தீங்கன்னா மிக வலிமையான திமுக வேட்பாளர்கள் இருக்காங்க.
1: ரொம்ப அறிமுகமானவங்க.
2: அவங்க பண்ண அராஜகம் அக்கிரமம் இதெல்லாம் வந்து மக்கள் பொறுத்துக்காம தான் இவங்க எல்லாம் வரவே விடக்கூடாது, அரசியல் இருந்தே அப்புறப்படுத்தணும்ன்ற அளவுக்கு எல்லாம் கோபமா சில பேர் பேசினாங்க. இவங்க துடைத்தெறியப்பட வேண்டும்.
0: அப்ப உண்மையாவே இளைஞர்கள் வந்து அந்த அளவுக்கு ஒரு சிந்தனை பூர்வமாக தாங்க யாரை தேர்வு செய்யணும்ன்ற எண்ணத்துல தானே இருக்கிறதா தான்.
2: அதுதான் சார், அதுல ஒரு முக்கா வரைக்கும் சரியா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. அதாவது யார் வேண்டாம் என்பதில் மக்கள் தெளிவாக இருந்தாங்க. எங்க தலைவர் முதல்ல ஆரம்பிக்கும் போது பிரச்சாரத்தில் என்ன சொன்னாரு, யார் ஆள வேண்டும் என்பதை விட யார் ஆளக்கூடாது என்பதில் மக்கள் முதல்ல தெளிவாகணும் தான் சொன்னது. அதுல ஆளக்கூடாது என்பதில் திமுக ஆளக்கூடாது, அதுல தெளிவா இருந்தவங்க யார் ஆள வேண்டும் என்ற இடத்துல வரும்போது அந்த இடத்துல
1: நமக்கு வரலன்றதுனாலயா
2: இல்ல அது நாங்க எடுத்த இடத்துல முக்காவாசி வெற்றி பெற்றோம். 80% என்னன்னா இவங்களை தோக்கடிக்கணும்ன்றதான் இந்த எலெக்ஷன். இந்த எலெக்ஷன்ல திமுக துடை தெரிய
1: 500 கீழே உள்ளதான், 45 தொகுதிகள்ல முதல் ரெண்டு இடத்துல இருக்கிற
2: அதான் எட்ஜில நிறைய நிக்குது பாருங்க. அந்த அந்த இதுதான் ரொம்ப முக்கியமானது. அந்த 45 தான் தீர்மானிக்க போகுது.
0: இதான் இழுபறி தொகுதிகள் நம்ம சொல்றோம் சார். 500 ஓட்டு 1000 ஓட்டுக்குள்ள இருந்தாங்கன்னா அதெல்லாம் இழுபறி வாக்குகள். அதாவது இதுல வந்து நீங்க எந்த சமயத்துல வேணா ஒரு பெட்டியில கூடுதலான வாக்குகள் கிடைத்தாலோ என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த நம்பரே அப்படியே முழுசா மாற்றமடைந்து விடுவாங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஒண்ணு அந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கு. இப்ப இருக்கக்கூடிய முன்னிலை நிலவரம் பாத்தீங்கன்னா 177, அதுல அதிமுக 62, தாவேக்கா 74, திமுக 40 அப்படிங்கறது ஒரு இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை. இது வந்து ஒரு ஒரு
1: திமுக வந்து கொஞ்சம் மேல வந்துட்டு
0: அதே சமயத்தில் நீங்க தாவேக்கா வந்து கணிசமான வேகத்தில் வந்து அது வாக்குகளை வந்து கூடிக்கொண்டே போய் இடங்களை வந்து கூடிக்கொண்டே போகிறது. இப்போ பாத்தீங்கன்னா திருப்பியும் திமுகவும் தன்னுடைய எண்ணிக்கையை வந்து உயர்த்தி கொண்டே வருகிறது. 42, 43 அது படிப்படியா எண்ணிக்கை கூடுகிறது. சோ இது வந்து அந்த மாதிரியான தொகுதிகளில் தன்னுடைய பலத்தை வந்து உயர்த்தி கொண்டே வருது.
1: வெவ்வேறு பகுதி ஓட்டு
0: எண்ணிக்கைகள் வந்து வரக்கூடிய செய்திகள் தானே இதெல்லாம். திருப்பரங்குன்றத்தில் திரு நிர்மல்குமார் தாவேக்கா முன்னிலை என்ற ஒரு செய்தியை நம்ம பாக்கிறோம். இதெல்லாம் வந்து ரொம்ப
2: ஆக மொத்தம் சார், நீங்க இந்த தேர்தல் கருத்து கணிப்பு கூட்டம் மண்ணை கவிடுச்சு. தெரியாம இவங்க எல்லாம் அவங்கவுங்களுடைய ஆசை அபிலாஷைகளை வெளிப்படுத்தி அதனால வந்து அது மண்ணக்க விடுச்சு. இனி மக்கள் இந்த கணிப்புகளை நம்ப மாட்டாங்கன்றது ஒரு முடிவா இதுல வருது.
1: எப்பவுமே எப்படி அப்படி அவ்வளவு அக்யூரேட்டா எடுக்க முடியும்? பட் மத்த ஸ்டேட்ல எல்லாம் அது அவங்க சொன்ன மாதிரி தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. பாருங்க, நீங்க இத வந்து நீங்க அசாமுக்கோ கேரளாவுக்கோ வெஸ்ட் பெங்காலுக்கோ நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அங்க எக்ஸிட் போலும் ஒபினியன் போலும் என்ன சொல்லுதோ அதை ரிஃப்ளெக்ட் ஆகுது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது வந்து மாறி இருக்கு. கேரளாவில் பாத்தீங்கன்னா கேரளாவில் வந்து காங்கிரஸ் அலையன்ஸ் வந்து லீட்ல இருக்கு, அசாம்ல பிஜேபி லீட்ல இருக்கு, பாண்டிச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் லீட்ல இருக்கு, பெங்காலில் பாத்தீங்கன்னா பிஜேபி லீடுனாங்க பிஜேபி லீட்ல இருக்கு.
2: அது நமக்கு அதான் சார். இப்ப இதே என்னுடைய மறுபடியும் என்னுடைய நம்பிக்கை என்னன்னா அதிமுக வந்து மித்த தொகுதியில லீடு வந்து முன்னிலை வந்து ஆட்சிக்கும் தாவேக விஜய் எதிர்கட்சி தலைவராகவும் ஆவாரு.
0: அப்படி தெரியல. இப்போ அதிமுக 65 நிக்குது அப்படின்னும் போது இது வந்து இது நீங்க சொல்றதுக்கு வந்து மாற்றாகவே நடைபெறுமோ என்ற ஒரு சூழ்நிலை தான்.
1: இந்த லீட்லயே திமுக விட அது 100% அதிகமா இருக்கு. இது 42 அது 80, இது 65 அது 80.
2: இல்ல திமுக வராது சார், திமுக போயிடுச்சு சார் மூணாவது இடத்துக்கு, அதுல ஒண்ணு சந்தேகமே இல்ல. இதுல யார் இந்த உள்ள அடுத்த சுற்றுக்கள் ஏறும்போது அதிமுக ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்றதான் ஒரு இது. அதுக்காக வந்து நம்ம விஜயோ தாவேக்காவினுடைய இதை வந்து நிராகரிச்சிட முடியாத அளவுக்கு அவங்க
0: இல்ல. இப்ப இன்னொன்னு, இது வந்து இப்ப நமக்கு தேவை 117 அப்படின்னு பாக்கும்போது 117 தான் ரொம்ப முக்கியமான ஒரு எண்ணிக்கையா இருக்கு. இதுல வந்து யாராவது தனிப்பட்ட அளவுல 117 தொடர்றாங்களா அப்படின்னு தான் நம்ம பாக்கணும். இப்ப நீங்க வந்து தாவேக்காவோ இல்ல 118 தேவைப்படுது. 118 யார் டச் பண்றாங்க அப்படிங்கறதுதான் இதுல ரொம்ப முக்கியமானது. இப்ப நீங்க தாவேக்காவும் 118 தொடுமான்னு எனக்கு தெரியல. இப்ப பாத்தீங்கன்னா 188, 234 இன்னும் பாத்தீங்கன்னா இங்க ஒரு 12, 34 தான் தொகுதிகள் வரணும். ஆக்சுவலா சோ லீடு வரணும்னா நீங்க ஒரு ஒரு இன்னும் ஒரு 30 தொகுதி 35 தொகுதி அல்லது ஒரு 40, 45 தொகுதிகள் வெளியே வரணும். 45 தொகுதிகள் வந்ததுன்னா அதுல வந்து 118 தொட்டா வந்து அவங்க தான் முன்னிலை வகிக்கிறதா நம்ம சொல்லலாம். இப்போதைக்கு பாத்தீங்கன்னா யாருமே அந்த இடத்துக்கே போகல, அந்த 118 எண்ணிக்கை

0: இல்ல உங்களுக்கு 188 நிறைய 234 எல்லா இடத்துலயும் எடுத்துட்டு இருப்பாங்க. இதுல கொஞ்சம் ஸ்லோவா வருதுன்னு நினைக்கிறேன். நம்ம இதுக்கு வந்து வேற ஏதாவது ஒரு இதுவா எடுத்துக்கலாம். ஏன்னா இன்னுமே சில தொகுதிகளில் ஓட்டு எண்ணாமலேவா இருப்பாங்க. அது அப்படி யோசிக்கவே முடியலையே. நான் 10:30 ஆயிடுச்சு டைம். அதனால அங்கங்க எண்ணிருப்பாங்க. நமக்கு கிடைச்சிருக்காது. நம்ம வேற ஏதாவது ஊடகத்துல இருந்து எத்தனை தொகுதி கவர் பண்ணிருக்காங்கன்னு பாத்துக்கலாம்.
1: இல்ல அப்படி வெளியில இருந்து வந்திருக்கக்கூடிய செய்திகள் பாத்தீங்கன்னா கூட தாவேக்கா வந்து 98, அதிமுக வந்து 70, திமுக வந்து 63 என்ற அளவுல தான் வந்திருக்குது. அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா அங்கேயும் வந்து மொத்தத்துக்கும் இன்னும் புதுசா வரல.
0: 80 வந்துருச்சு, 234 வந்துருச்சு. அதுல
2: 234 எப்படி சார் உங்க பார்வையில ட்ரெண்ட் இருக்கு?
0: ட்ரெண்ட் வந்து டிவிகே வெர்சஸ் ஏடிஎம்கே தான் போயிட்டு இருக்கு.
1: ஆனா இதுல யாருக்குமே அறுதி பெரும்பான்மை கிடைக்க போறதில்ல அப்படிங்கிற சூழ்நிலை தான் தெரியுது சார் ஆக்சுவலா. ஏன்னா இது வந்து நீங்க இப்ப இருக்கக்கூடிய எண்ணிக்கையில 118 தொடணும்னா இன்னும் தாவேக்கா இப்ப முன்னிலை வைக்கக்கூடிய 98 சொல்லக்கூடிய இடங்கள்ல கூட 98-100 கூட இன்னும் அவங்களுக்கு ஒரு 18 இடங்கள் தேவைப்படுகிறது.
0: இல்ல நிறைய தொகுதிகளில் பாத்தீங்கன்னா முக்கியமான அமைச்சர்கள் வந்து பின்தங்கி இருக்கிறாங்க. என்னன்னா எஸ்பெஷலி டிஆர்பி ராஜா, அவரு தான் தமிழ்நாட்டுக்கு நிறைய தொழில் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி பேசப்பட்ட ஒண்ணு. அவரு வந்து பின்தங்கி இருக்கிறாங்க. முக்கியமான அமைச்சர்கள் கையெண்ணூர் இது மாதிரி அமைச்சர்கள் எல்லாம் பின்தங்கி இருக்கிறது என்ன மாதிரியான ஒரு ட்ரெண்ட் காட்டுது சார்?
1: இல்ல இப்ப இவங்களுடைய செயல்பாடுங்கிறத விட, தனிப்பட்ட செயல்பாடுங்கிறத விட கட்சியினுடைய செயல்பாடத்தான் வந்து மக்கள் இந்த இடத்துல பாக்குறாங்க. தனிநபர்கள்
2: சார் சொன்னதுல சார், இந்த தொழில் முதலீடு கொண்டு வந்ததுல மிகப்பெரிய மோசடியான ஒரு அறிக்கை சார். அவங்க 1000-1500 கோடினு சொன்னதெல்லாம் பொய். அதை நாங்க வந்து
0: திருத்தூர்ல கூட தாவேக்கா முன்னிலைன்னு நம்ம டிவியில வருது.
2: முதலமைச்சரை யார் தோற்கடிக்கிறாங்கன்றது ஒரு
1: ஆச்சரியமானதா இருக்கு. இப்ப வந்திருக்கக்கூடிய ஒரு முன்னிலை நிலவர செய்தி வந்து 193 இடங்களுக்கான முன்னிலை நிலவரங்கள் வந்திருக்கின்றன. இதுல வந்து தாவேக்கா வந்து 85, அஇஅதிமுக 61, திமுக 35, பாமக 5, பிஜேபி 2, காங்கிரஸ், தேமுதிக, அமமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, புதிய தமிழகம் தலா ஒரு இடங்கள்ல முன்னிலை வகிக்கின்றன. தாவேக தலைவர் திரு விஜய், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாமக திருமதி சௌமியா அன்புமணி ஆகியோர் முன்னிலை வகிக்கின்றனர். இதுதான் இதுல மிக முக்கியமானது. அதே மாதிரி நீங்க இதுல பல இடங்கள்ல தாவேக முன்னிலை வகித்துக் கொண்டே போகிறது. பல இடங்கள்ல வந்து பாமக பாத்தீங்கன்னா சோளிங்கல், பெண்ணாகரம், தருமபுரி, ஜெயங்கொண்டம், மயிலாடுதுறை தொகுதிகளில் பாமக முன்னிலை வகிக்கிறது. திமுகவும் நிறைய இடங்கள்ல முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது. நம்ம பார்க்க ஒரு செய்தி என்னன்னா, இந்த போட்டி இப்பொழுது ஒரு மிக முக்கியமான இடத்துக்கு நகர்ந்து கொண்டிருக்குது. நம்ம சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட இந்த 234 வந்துடும் நினைக்கிறேன். ஆனா வந்து ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா, 118 அந்த மேஜிக் நம்பரை யாராலையுமே இப்ப தொட முடியாதோ என்ற இடம் தான் இப்ப வந்து கொண்டிருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கூடிய முன்னிலை நிலவரங்கள்லே பாத்தீங்கன்னா 199 வெளியிட்டு இருக்கிறாங்க. அதுல 87 தான் தாவேக்கா. அவங்களும் அந்த 118 மேஜிக் நம்பர் கிட்ட வரல. அதிமுக 70 தான் இருக்குது, திமுக 41 தான் இருக்குது. அப்போ இந்த கூட்டணியோட சேர்த்து அப்படி பார்க்கும்போது தாவேக்காவால கூட நீங்க அவர்கள் என்ன வேகமாக முன்னேறி கொண்டு சென்றாலும் அந்த ஒரு இன்னும் வெறும் 34 தொகுதிகள் தான் வெளியே வர வேண்டும். தகவல்கள்
0: அங்க
1: அசம்பிளி ரெண்டு பேர் தான் இப்ப வந்து முன்னிலையில இருக்க போறாங்க. ஒன்னு தாவேக்கா, இன்னொன்னு அதிமுக தான் அதிகமான இடங்களை பெற்று வரப்போகிறார்கள். அப்போ அவங்க ரெண்டு பேர்ல ஏதோ ஒரு வகையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாதான் நாம இந்த மாதிரியான சூழ்நிலையை நாம வந்து சந்திக்க போறோம்.
0: இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல விஜய் முதலமைச்சராகவும் எடப்பாடி துணை முதலமைச்சராகவும் மாதிரிதான் வருது.
1: சரிங்க சார், ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நாம இந்த விவாதத்தை தொடர்வோம்.
0: நியூஸா?
3: உங்களுக்கு ஒரு பிரேக் வேண்டாம்.
4: மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடலை இன்னும் சற்று நேரத்தில் நேயர்கள் கேட்கலாம். அதுவரை திரைப்பட பாடல்கள்.

0: மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் தொடர்கிறது.
1: வணக்கம். இப்போ இருக்கக்கூடிய முன்னிலை நிலவரங்களை பாத்தீங்கன்னா அடுத்தகட்ட ஆராய்ச்சி ஆச்சரியத்துக்கு நாம நடந்து கொண்டு இருக்கிறோம். இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா 214 தொகுதிகளில் வந்து

0: இப்ப முன்னிலை நிலவரம் வந்து வெளிவந்திருக்கிறது. அதுல அதிமுக 71 தொகுதிகளிலும், தாவேக 97 தொகுதிகளிலும், திமுக 45 தொகுதிகளிலும். அதாவது திமுக வந்து ஒரு டிஸ்டன்ட் இடத்துல இருக்கிறாங்க. இது வந்து தாவேக்கா கிட்டத்தட்ட 98, இன்னும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 15 தொகுதிகள் கிட்டதான், 15-18-19 தொகுதிகள்லாம் முன்னிலை நிலவரங்கள் தெரிய வரணும். என்ன இப்போ வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா, ஒரு 3-4 செய்திகள் இதுலேருந்து நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. ஒன்று, இப்ப வந்து தாவேக்காவும் தனித்தாக தனித்து 118 என்ற அந்த மேஜிக் எண்ணை வந்து அவரால் தொட முடியுமா என்று தெரியவில்லை. அதே சமயத்தில் அதிமுகவும் வந்து தொடர்ச்சியாக முன்னிலை வகித்து வருகிறது. ஆனாலும் அவர்களாலும் வந்து எவ்வளவு தூரம் வந்து வேகமாக தங்களுடைய எண்ணிக்கையை வந்து முன்னிலைப்படுத்திக் கொள்ள முடியும் என்றும் தெரியவில்லை. இந்த சூழ்நிலையில் இப்ப பாத்தீங்கன்னா, திமுக வந்து தொடர்ச்சியாக நம்முடைய ஒரு சூழ்நிலையில இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான செய்தி, இப்ப வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில நாம வந்து படிப்படியாக அந்த தாவேக்காவுடைய எண்கள் 100 தொடக்கூடிய ஒரு சூழ்நிலையை அடைந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவும் வந்து இந்த இடத்துல வந்து படிப்படியாக தன்னுடைய எண்ணிக்கையை உயர்த்தி கொண்டிருக்கிறது. இன்னொன்னு, பல அமைச்சர்கள் வந்து பின்தங்கி இருக்கிறார்கள். இதையும் நாம கண்ணெதிரில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக தொடர்ச்சியாக தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்டிருப்பதையும் நாம் இங்கே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்போ ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் சார், இப்ப இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா, உமாவதி சார், இப்ப இவங்களால வந்து ஒரு தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய எண்ணிக்கையை தாவேக்கா கூட பெறாது என்ற ஒரு நிலை இப்ப இருக்கதா தெரியுதா உங்களுக்கு?
1: இல்ல, இப்போ நீங்க நிலைமை பாத்தீங்கன்னா, திமுக அதிமுக ஒரு ரேஞ்சுக்கு மேல வந்தாங்க. அவங்கள்ட்ட இருந்து குறையிற சீட்டு எல்லாமே தாவேக்காவுக்கு போயிட்டு இருக்கு. கன்சிஸ்டன்டா ஓட்டு கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே சார் அவர் லைன்ல இருக்காரு. இந்தாங்க,
0: ஓகே
1: சொல்லுங்க.
0: இப்பொழுது நமது தொலைபேசியில் திரு கனக சபாபதி, பிஜேபியினுடைய மாநில துணைத் தலைவர் அவர்கள் வந்து நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். சார்
2: வணக்கம். வணக்கம்.
0: இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலவரங்களை நீங்க தொடர்ச்சி பார்த்துக் கொண்டிருப்பீங்க. இப்போது பாத்தீங்கன்னா, முன்னிலை நிலவரங்கள்ல 216 இடங்கள்ல வந்திருக்கு. அதுல வந்து தாவேக்கா 100 இடங்களும், அதிமுக கூட்டணி வந்து 71 இடங்களும், திமுக கூட்டணி வந்து 44 இடங்களிலும் முன்னிலை வைப்பதாக நமக்கு வந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன சார். இப்ப இந்த தாவேக்காவுடைய ஒரு வளர்ச்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்?
2: அதாவது இந்த முன்னிலைகளை இப்ப பார்க்கும்போது, இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய முடிவுகளை வச்சு பார்க்கும் போதுங்க, திமுக ஆட்சி மேல கூட்டணி மேல இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய அபரிமிதமான எதிர்ப்பை வந்து இது வெளிப்படுத்துது. திமுக கூட்டணிய அந்த குடும்ப ஆட்சி, ஊழல் மிகுந்த ஆட்சியை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக மக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. அதுல இப்போ ஒண்ணு, நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியானது தொடர்ந்து அவங்களுக்கு எதிர்த்தப்பா செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தாவேக்கா 2 வருடத்துக்கு முன்னாலதான் ஆரம்பிச்சாங்க. அது குறிப்பாக இந்த 4-5 மாதங்கள்ல தான் செயல்பாடுகள் ஓரளவுக்கு இருந்தன. ஆனா அவர் வந்து பிரபலமானவர், அறிமுகமான நடிகருங்கிறதுனால இளைஞர்கள் மத்தியில ஒரு பெரிய ஒரு ஆதரவை பெற்றிருக்கிறார். அவருக்கு வந்து இவ்வளவு பெரிய வரவேற்பு என்பது யாருமே எதிர்பார்க்கவில்லை. அவர் வந்து கணிசமாக வாக்கு வாங்குவார்ங்கிறது, இப்ப நாங்கெல்லாம் இந்த தேர்தலும் போதும் தேர்தல் அன்றைக்கும் அதற்கு பின்னாலும் இந்த மேற்கு தமிழ்நாட்டு பகுதியில போகும்போது, பிரயாணங்கள் போகும்போது கவனித்தோம். ஆனா அதிகமான எதிர்பார்த்ததை விடவும் அதிகமாக அவருடைய அவருக்கான அந்த கட்சிக்கான வாக்குகள் இருக்கின்றன. அடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி வருகிறது, 3வதாக திமுக கூட்டணி வருகிறது. அதனால திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும், அது தோற்கடிக்கப்பட்டுவிடும். திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் இது வந்து ரெண்டாக பிரிந்திருக்கின்றன. அதுல வந்து விஜய் அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் அதிகமாக வாக்களித்திருக்கிறார்கள். நாம் இன்னும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் போனா முடிவுகள் நமக்கு தெரிய வருங்க. அதனால எப்படி போகுதுங்கிறத பார்ப்போம். ஆனா தாவேக்கா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது உண்மை. இதற்கு காரணமே நான் நினைக்கிறது, இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியினுடைய ஆட்சி மேல மக்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு தான் என்பதை நாம் உணர்கிறேன்.
0: இப்ப இப்படி பாக்கலாமா சார், இந்த அதிமுக அந்த அதிருப்தி வாக்குகளை, அதிமுக கூட்டணி அதிருப்தி வாக்குகளை முழுமையாக அறுவடை செய்யலன்னு நம்ம இதை எடுத்துக்கலாமா சார்?
2: இல்ல, முழுமையாக அதாவது பிரிந்து விட்டன என்று எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா அவருக்கு வந்து இளைஞர்கள் மத்தியில பெரிய செல்வாக்கு இருந்தது. அவர் பிரபலமான நடிகர், அதனால இளைஞர்கள் மத்தியில் இடம் பிடித்திருந்தார்,

0: பல இடங்கள்ல நாங்க போகும்போது சொன்னாங்க, என்னுடைய 10 வயசு பையன் சொன்னானுங்க, 15 வயசு பையன் சொன்னானுங்க, நீங்க விஜய்க்கு தான் போட்டு ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா சொல்றாரு, பாட்டி சொல்றாரு. ஆக அந்த தாக்கம் வந்து பல இடங்கள்ல இருந்ததை நாம பாக்குறோம். அதனால இப்ப வந்து இந்த குடும்ப ஆட்சிக்கு ஊழல் ஆட்சிக்கு எதிர்ப்பு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அளவில் இருக்குது. அது இரண்டாக பிரிந்து விட்டது. அதுல வந்து இவர் இளைஞர்கள் மத்தியில ரொம்ப அறிமுகமான நடிகர் முகம் அப்படிங்கறதுனால அவருக்கு அதிகமாக போய்விட்டதாக நான் நினைக்கிறேன். ஆனா
1: சார், ஒரு சின்ன கேள்வி, இப்போ இதுவரையில திமுக ஓட்டு போடலன்னா அதிமுகவுக்கும், அதிமுகவுக்கு ஓட்டு போடலன்னா திமுகவுக்கும் போட்டாங்க. நிறைய நேரங்களில் வந்த மூன்றாவது ஒரு சக்தியை வந்து மக்கள் நிராகரிச்சிருக்காங்க. ஆனா இப்ப ரெண்டு கட்சியும் ஒதுக்கிட்டு மூன்றாவதா வந்த விஜய மக்கள் ஏத்துக்கிறதுக்கு என்ன சார் காரணம்? எல்லா கட்சி மேலயும் ஒரு அதிருப்தின்னு எடுத்துக்கலாமா?
0: இல்ல, மக்கள் வந்து பெரும்பாலும் இளைஞர்கள், புதிய வாக்காளர்கள் வந்து புதிய ஒரு நபருக்கு போட்டு பார்க்கலாம் என்று எண்ணம் வந்திருக்கிறது. அவர் பிரபலமான நடிகராக இருப்பதனால, அறிமுகமான முகமாக இருப்பதனால அவருக்கு வாக்களித்திருக்கலாம் என்பதுதான் கருத்தாக தோன்றுகிறது. ஆனால் அவருக்கு துரதிருஷ்டவசமாக அமைப்பு இல்லை. மாற்று திட்டங்கள்ங்கிறது பெரிய அளவுக்கு மக்களிடத்துல அது விவாதிக்கப்படவில்லை. அப்புறம் அவரு வந்து அனுபவம் வாய்ந்த ஆட்கள் இல்லை. வந்தா நாங்க ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி ஆட்கள் எல்லாம் இல்ல, அதெல்லாம் பற்றாக்குறை இருக்கிறது. ஆகவே இந்த சூழ்நிலையில அவர் வந்திருக்காருங்கிறது பார்க்கும்போது பெரும்பாலான இளைஞர்கள், புதிய வாக்காளர்கள், மக்கள் வந்து பிரபலமான நடிகர், அறிமுகமானவர் அப்படின்னா அவர்களுக்கு அறிமுகமானவர்கிற முறையில் அவரை தேர்ந்தெடுத்துறாங்க தோணுதுங்க.
2: இன்னொரு செய்தி சார், இப்ப அவர் திமுகவினுடைய வாக்கு வங்கியை சரிச்சிருப்பதை போலவே அதிமுக கூட்டணியுடைய வாக்கு வங்கியும் சரிச்சிருக்கிறார். இல்லைன்னா அவரால் இவ்வளவு தூரம் வாக்குகளை வந்து கூடுதலாக பெற்று கிட்டத்தட்ட 99 இடங்கள் வரைக்கும் அவர் வந்து முன்னிலை வைக்க முடியாது இல்லைங்களா?
0: இருக்கலாங்க. அதாவது திமுகவை அவர் அதிகமாக வாக்கு வங்கியை வாங்கியிருக்காரு. மற்ற கட்சிகளும், தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த மற்ற கட்சிகளினுடைய வாக்குகளும் அவருக்கு போயிருக்கலாம். இளைஞர்கள் இப்ப திமுக எதிர்ப்பு, நமக்கு வர வேண்டிய வாக்குகளே கூட, இயற்கையாக வர வேண்டிய வாக்குகளே கூட அவருக்கு நிறைய போயிருக்குது. இல்லாட்டி இவ்வளவு நீங்க சொல்ற மாதிரி 99 இடத்துல வந்து முன்னிலை வகிக்கிறதுங்கிறது முடியாதுங்க.
2: அப்போ நீங்க முன்னாடி தேர்தலுக்கு முன்னதாக நீங்க வந்து தாவேக்காவோட தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவரை கூட்டு வரணும்னு எடுத்துக்கொண்ட முயற்சி வந்து வெற்றி பெற்றிருந்தா இன்றைக்கு வந்து இது ஒரு மிக பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பாக இது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மாறி இருக்கும் இல்லைங்களா?
0: அதாவதுங்க, இப்போ நடிகர் விஜய் அவர்களினுடைய தாக்கம் வந்து கடைசி ஒரு வாரத்துலதான் அதிகமா தெரிஞ்சதுங்க. முதல்ல வந்து அவர் தாக்கம் செய்வார் என்று இருந்தது. கடைசி ஒரு வாரத்துலதான் வந்து அவருடைய தாக்கம் வந்து நமக்கு அதிகமாக தெரிந்தது. இப்ப ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய முழு இம்பாக்ட் நமக்கு வந்து தெரிய வருதுங்க. நாம வந்து என்ன நினைச்சோம்னு சொன்னா, திமுக எதிர்ப்பு, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாருமே ஒன்றிணைந்து இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும், ஆகவே இது போதும் அப்படிங்கறதுதான் நாம நினைச்சோமுங்க. ஏன்னா அவருக்கு அவருக்கு வந்து அமைப்பு கிடையாது, பெரிய கொள்கைகள் அவர் வந்து விளக்கல. உங்களுக்கு தெரியும், அவருடைய வேட்பாளர்கள்ல பாதி பேர், 118 பேர் வந்து மாற்று கட்சியிலிருந்து வந்தவங்க. அவருக்கு நேரம் கூட அறிமுகமாயிருக்கிறதுக்கான வாய்ப்பே வந்து கிடையாது. அந்த மாதிரி சூழ்நிலை இருந்ததுங்க. அதனால வந்து நாம இருக்கக்கூடிய எஸ்டாப்ளிஷ்ட் பார்ட்டிஸ் இது வச்சு நாம திமுகவை தோற்கடிக்க முடியும் என்று நாம் நினைத்தோம். ஏனென்றால் நம்ம கட்சிகளுக்கு எல்லாம் அந்த திமுக எதிர்ப்பு என்று இருக்கிறது. மற்றபடி நம்முடைய கொள்கைகள்ல பெரும்பாலானதில் ஒத்து போற கொள்கைகளாக இருந்தது. ஆகவே நாம் இதை வைத்து நாம் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தோம். ஆனால் தாவேக்கா, திரு விஜய் அவர்களினுடைய தாக்கம் எதிர்பார்த்ததை விட மிக அதிகமாக இருக்கிறது.
2: இதுல ஒரு மிக முக்கியமான செய்தி என்னன்னா, தாவேக்காவும் கூட இன்றைக்கு தேதியில இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில பாத்தீங்கன்னா அந்த மேஜிக் நம்பரான 118 தொடுவாரா என்று தெரியவில்லை. அப்பனா இது ஒரு ஹங் அசம்பிளியா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா சார்?
0: ஆமாங்க, இப்ப அப்படித்தான் போகுதுங்க. அவர் வந்து மேஜிக் நம்பரை தொடுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதுதான் ஆரம்ப கட்டத்துல தெரியறது. எது வேணாலும் மாறலாம், ஆனா இப்ப நமக்கு தெரியறது வந்து அதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கறது தானுங்க. அதனால இப்ப தேர்தல் முடிவுகள் எல்லாம் வந்த பின்னால என்ன செய்யலாம் என்பதை உட்கார்ந்து பரிசீலனை செய்ய வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஏன்னா அவரும் தனியா ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை.
2: இது வந்து ஒரு தொங்கு சட்டமன்றமாகத்தான் உருவாக போகிறது என்ற ஒரு சூழ்நிலை நம்ம பார்க்கலாமா சார்? அப்படித்தான் தோணுது.
0: ஆமா, இப்ப வந்திருக்கக்கூடிய முடிவுகளினுடைய அடிப்படையில இப்ப தொங்கு சட்டமன்றம் தான் இப்ப தெரியுதுங்க.

0: சார், இப்போ நீங்க ஒரு தேசிய கட்சியா மூன்றாவது அணியின் முன்வைக்கப்பட்ட போது, தேசிய கட்சிகள் எல்லாம் முன்வைக்கப்பட்ட போதெல்லாம் வந்து மக்கள் அவ்வளோ எடுத்துக்கல, விஜய்க்கு மட்டும் இவ்வளவு பெரிய பேராதரவு எதுக்கு சார் கொடுத்திருப்பாங்க, என்ன நினைக்கிறீங்க நீங்க அதை பத்தி?
1: அதாவது பெரும்பாலான இளைஞர்கள் பொது வாக்காளர்கள் வந்துங்க, அவங்க ஜனநாயகத்துல வந்து யார் விரும்பினாலும் யாருக்கு வேணாலும் போடலாம், ஆனா அவங்க வந்து இந்த பாரம்பரியமான கட்சிகள்னு வச்சுக்கலாம், பல நாட்கள் இருக்கக்கூடிய இந்த கட்சிகளை மீறி அவருக்கு போடுறாங்கன்னு சொன்னா அவருடைய தனிநபர் கரிஸ்மான்னு சொல்றோம் இல்லைங்களா, ஆளுமை, அதை வைத்துதான் போட்டிருக்கிறாங்கன்னு எனக்கு தோணுதுங்க. அவங்க வந்து அவங்க விருப்பப்பட்டவங்களுக்கு போடுறவங்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் உரிமை இருக்குது, ஆனா அந்த பர்சனாலிட்டி தனிநபர் மூவி கரிஷ்மா வச்சுதான் போட்டிருக்கிறதாக எனக்கு தோணுதுங்க.
0: அவரு பல விமர்சனங்கள் என்னன்னா, அவரு ஒழுங்கா தொகுதிக்கு போல, பிரச்சாரம் பண்ணல, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணாரு அப்படின்னு பண்ணாங்க. இன்னொன்னு, ஒபீனியன் போலும் எக்ஸிட் போலும் மற்ற நாலு மாநிலங்கள்லயும் அப்படியே பிரதிபலிக்குது, தமிழ்நாட்டுல மட்டும் அது மாறி இருக்குன்னா?
1: இல்ல, மாறி இருக்குதுன்னா அவருடைய தாக்கம் வந்து பெரிய அளவுல இருக்குதுங்க. திரு விஜய் அவர்களினுடைய தாக்கம் வந்து பெரிய அளவில் இருக்கிறதுதான் இது வந்து காட்டுதுங்க.
0: உங்களுக்கு
1: இருந்தாலும் முதல்ல பார்த்தா நகர்ப்புறத்துலதான் இருக்கும்னு பெரும்பாலான கருத்து கணிப்பாளர்கள் சொன்னாங்க. ஆனா நான் தேர்தல் போதே பார்த்தனுங்க, இங்க கொங்கு நாட்டு பகுதியில நான் கிராமங்களுக்கு போகும்போது எனக்கு தெரிஞ்சதுங்க. அது குறிப்பா தேர்தல் அன்னைக்கு நாங்க பல இடங்கள்ல பிரயாணம் பண்ணும் போது தெரிஞ்சது. புதிய புதிய இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கிராம பகுதிகளில் டென்ட் போட்டு தாவேக்காவுக்கு இளைஞர்கள் உட்கார்ந்திருந்தது நானே பார்த்தேன். சில இடங்கள்ல 10-15 பேர் வரைக்கும் கூட இருந்தாங்க. அதனால நம்ம எதிர்பார்த்ததை விட அவருடைய தாக்கம் என்பது அதிகமாக இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை.
2: உங்களுடைய பார்வையில ஐயா, இப்ப இந்த பாஜகவுடைய 27 இடங்கள்ல எப்படி முன்னிலை நிலவரங்கள், உங்களுக்கு வரக்கூடிய செய்திகள் எப்படி சார் இருக்கு?
1: நான் இன்னும் தொகுதி வாரியா பாக்கலீங்க, நானும் வேற தொலைக்காட்சிகள் இதே மாதிரி பேசிட்டு இருந்தேன். இப்ப அகில இந்திய அளவுல பாக்கும் போது நீங்க சொன்ன மாதிரி பெரிய அளவுல தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அஸ்ஸாம்ல நாம 3வது முறையா பெரிய அளவு ஆட்சிக்கு வர்றோம். அதே மாதிரி புதுச்சேரியில 2வது முறையாக தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வருது. அனைவரும் பெரிய ஆவர்வலோடு எதிர்பார்த்த மேற்கு வங்காளத்துல நாம வந்து வெற்றி பெறுகிறோம். இது மிகப்பெரிய அசாத்தியமான சாதனை. என்ன, மேற்கு வங்கம் வந்து ஒரு பார்டர் ஸ்டேட், எல்லை மாநிலம். அங்கிருந்து வந்து இந்த ஊடுருவல்காரர்கள் நிறைய தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தார்கள். அங்க வேலி அமைக்கிறதுக்கு கூட அந்த முதலமைச்சர் நமக்கு இடம் கொடுக்க மறுத்தாங்க. அப்புறம் அவங்களுடைய அரசியல் முழுவதுமே எதிர்ப்பு அரசியலாக இருந்தது. மக்களுக்கு வந்து மத்திய அரசினுடைய நலத்திட்டங்களை கூட கொண்டு போய் சேர்த்துல. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், பே கமிஷன், அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த பே கமிஷன் ரெக்கமெண்டேஷன் கூட இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருக்கிறாங்க. ஆகவே மேற்கு வங்காளத்தை நாம முதன்மையாக எடுத்தோம். காரணம், அது தேசிய பாதுகாப்பு, நேஷனல் செக்யூரிட்டிக்கு மிக முக்கியமான ஒரு மாநிலமா இருந்தது. அதற்கான அச்சுறுத்தல் வந்து வந்துட்டு இருந்தது. ஆகவே அதுல நாம வெற்றி பெறுவோம் என்பது மிகப்பெரிய வேலை. அதே மாதிரி கேரளாவில் நாம் இந்த முறை குறைந்தது ஒரு 4-5 இடங்களாவது பெற வேண்டும் என்று நினைத்தோம். தொடர்ந்து கடந்த 15 வருஷத்துல வாக்கு சதவீதம் அங்க நம்ம பிஜேபிக்கு அதிகரித்துக் கொண்டே வருகிறது. அங்க நாம 3வது போர்ஸா தான் இருக்கிறோம். அதனால இந்த முறை அதிகமாகும் என்று உறுதியாக நம்புகிறோம். போன பாராளுமன்ற தேர்தலையே நாம 19.4 விழுக்காடு வாங்கியிருந்தோம். இந்த முறை ஒரு 3-5-6 சீட்டுகள் கூட வரும் என்று நினைக்கிறோம். ஆக மற்ற 4 மாநிலங்களை பொறுத்தவரைக்கும் மிக ஒரு என்கரேஜிங் டெவலப்மெண்டா இருக்குது, ஊக்கம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அது குறிப்பாக மேற்கு வங்காளத்தில் வென்றது அசாத்தியமான வேலை. மேற்கு வங்காளம், அஸ்ஸாம் ரெண்டுமே நம்முடைய எல்லை மாநிலங்கள். அதனால வங்காளதேசிலிருந்து வந்து ஊடுருவல்காரர்கள் எல்லாம் பெரிய தொந்தரவு கொடுத்தது நமக்கு தெரியும். ஒரு 2 மாசத்துக்கு முன்னாலையும் கூட திருப்பூர்ல ஒரு தீவிரவாதி பிடித்தோம், அவரு வங்காளதேசத்திலிருந்து தப்பி வந்த ஆளு. ஒரு போன வாரம் வங்காளதேசத்தினுடைய ஒரு MP பேசியிருந்ததை நீங்க கேட்டிருக்கலாம். அவர் சொல்லியிருந்தாரு பாரதிய ஜனதா
0: சார், ஒரு செய்தி சுருக்கம் வருது, உங்ககிட்ட தொடர்ந்து பேசுறோம் சார்.
2: ரெண்டே நிமிஷம் சார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின், மாநில அமைச்சர்கள் திரு துரைமுருகன், திரு கே என் நேரு, திரு TRB ராஜா, திரு தங்கம் தென்னரசு, திரு வெள்ளக்கோவில் சுவாமி

0: திரு மா சுவாமி, மா சுப்பிரமணியம், திரு நாசர், திரு முத்துசுவாமி, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திரு தாமோ அன்பரசன் உள்ளிட்டோர் பின்தங்கியுள்ளனர். புதிய கட்சியான தாவேகா தனிப்பெரும் கட்சியாக அதிக இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. குறிப்பாக இதுவரை 216 இடங்களுக்கு முன்னிலை நிலவரங்கள் தெரிய வந்துள்ளன. அதில் தாவேகா 97 இடங்களிலும், அஇஅதிமுக 66 இடங்களிலும், திமுக 35 இடங்களிலும், பாமக 7 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 3 தொகுதிகளிலும், விசிக 2 தொகுதிகளிலும், பிஜேபி, தேமுதிக, அமமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் புதிய தமிழகம் தலா 1 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கின்றன. தாவேகா தலைவர் திரு விஜய், அஇஅதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாமகவின் திருமதி சௌமியா அன்புமணி ஆகியோர் முன்னிலை வகிக்கின்றனர். இது வந்து இப்போ வந்திருக்கக்கூடிய செய்திகளையால் நீங்க லைன்ல இருக்கீங்களா?
1: ஆமாங்க.
0: ஆமா, இப்ப நீங்க வந்திருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுல ஒரு

0: ங்களிலும் பாமக 7 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 3 தொகுதிகளிலும், விசிக 2 தொகுதிகளிலும், பிஜேபி, தேமுதிக, அமமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் புதிய தமிழகம் தலா 1 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கின்றன. தாவேக தலைவர் திரு விஜய், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாமகவின் திருமதி சௌமியா அன்புமணி ஆகியோர் முன்னிலை வகிக்கின்றனர். இது வந்து இப்போ வந்திருக்கக்கூடிய செய்திகளையால் நீங்க லைன்ல இருக்கீங்களா? ஆமா, இப்ப நீங்க வந்திருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம், முதல்வர் மற்றும் துணை முதல்வர் உட்பட பல மூத்த அமைச்சர்கள் வந்து இந்த தரம் வந்து ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள் என்பதுதான் இப்ப வந்திருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது.
1: ஆமாங்க, எனக்கு தெரிஞ்சு கடந்த 25-30 வருஷத்துல இவ்வளவு பெரிய மாற்றம் வந்தது இல்லைங்க. தமிழகத்தையே ஒரு புரட்டி போடக்கூடிய அளவுக்கு மாற்றம் வந்து வந்ததில்ல. திரு எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கி இருக்கலாம், அப்பெல்லாம் நாங்க சின்ன வயசு, அதனால எனக்கு தெரிஞ்சு இதுதான் மிக பெரிய மாற்றம். ஒரு எதிர்பார்க்காத ஒரு புதிய கட்சி வந்து பெரிய மாற்றத்தை திருப்பி போட்டிருக்கிறது. இது கண்டிப்பாக எல்லாருமே சுய பரிசோதனை செய்யக்கூடிய விஷயம். ஏன் இப்படி நடந்தது, என்ன காரணம் என்பதை பரிசோதனை பண்ண வேண்டியது அவசியம். ஆனால் மக்கள் தீர்ப்பை நாம், ஜனநாயக தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மதிக்கிறோம். ஒரு விஷயம் நான் புலப்படுதுங்க, நான் திருப்பி திருப்பி சொல்ற மாதிரி, இது திமுக கூட்டணிக்கு எதிரான வாக்குகள் அப்படிங்கறதுதான். மக்கள் வந்து, மிக பெருவாரியான மக்கள் அந்த எதிர்ப்பு மனநிலையை அவர்கள் கொண்டிருந்தார்கள். காரணம், குடும்ப ஆட்சி, ஊழல், நிர்வாகமின்மை, அப்புறம் போதைப் பொருள் பழக்கம், இதெல்லாம் வந்து மிக அதிகமாக போனது. இதனால மக்கள் வெறுப்பாக இருந்தார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் விஜய் அவர்களினுடைய தாக்கம் வந்து மிகப்பெரிய தாக்கமாக ஆகியிருக்கிறது.
0: ஆக அவர் வந்து கடுமையாக திமுகவை விமர்சித்தது என்பது அவருக்கு பெரிய ஒரு வாய்ப்பை, பலனை உருவாக்கி தந்திருக்கிறது என்பதுதானே இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.
1: ஆமா, உண்மைங்க, உண்மை, மிக முக்கியமான உண்மை. அவருக்கு அது பெரிய பலனை தந்திருக்குதுங்க. அவர் ஒவ்வொரு கூட்டத்திலையுமே திமுக பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. ஆக அது ஒரு பெரிய தாக்கத்தை வந்து உண்டு பண்ணிருக்குது. திமுகவும் வந்து அதிகபட்சமாக கட்சி ரீதியா, கொள்கை ரீதியா தாக்காம அவருடைய தனிப்பட்ட முறையிலையும் தாக்குதல் பண்ணிட்டாங்க. அவருடைய குடும்ப ரீதியாக அதெல்லாம் வந்து தாக்குதல் செய்தது அவருக்கு மேலும் தனிப்பட்ட முறையிலும் கோபத்தை உண்டு செய்திருக்கிறது என்பதுதான் நான் நினைக்கிறேன். ஆனா ஒரு பெரிய அளவுல புதுமுகங்களை நிறுத்தத்தை வைத்து யாருனே அடையாளம் தெரியாத ஆட்கள், அதுல பெரும்பாலானவர்கள், மிக பெரும்பாலானவர்கள், அவர்களை எல்லாம் நிக்க வைத்து இவ்வளவு பெரிய அளவுக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்பது பெரிய ஆச்சரியத்தை உண்டு பண்ணுகிறது.
0: மிக்க நன்றி சார், நீங்க வந்து எங்களோட தொடர்பு கொண்டு.
1: ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி.
2: சார், இப்போத்திய நிலவரப்படி முதலமைச்சர், துணை முதலமைச்சரே வந்து பின்னடைவில் இருக்கிறாங்க. சென்னையில ஆல்மோஸ்ட் திமுக கோட்டையா இருந்த சென்னையில எல்லா இடங்கள்லயும் தாவேகா முன்னிலையில் இருக்கு.
0: எனக்கு வந்து இது 1977 தேர்தலை தான் திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்குது. இவங்க வந்து பல பேர் அதை வந்து அன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையும் நம்ம ஒப்பிட முடியாதுன்னு சொன்னாலும், இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு தாவேக்கா ஒரு வலிமையான சக்தியாக தன்னை ஒரு முன்னிலைப்படுத்திக் கொண்டு வருகிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க திமுகவுடைய சென்னை வந்து திமுகவுடைய கோட்டைன்னு சொல்லப்பட்ட இடத்திலேயே இப்ப பாத்தீங்கன்னா சேகர்பாபு மாதிரியான ஒரு மூத்த அமைச்சரே வந்து இன்னைக்கு பின்னடைவை சந்திக்கிறார் அப்படிலாம் நம்ம பாக்கிறோம். அப்போ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக நாம புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த ஆட்சி மீது கடுமையான விமர்சனத்தை மக்கள் வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு உள்ளார்ந்த செய்தி. இதனுடைய பலன் யாருக்கு போய் சேர்ந்தது, என்ன விதமான ஒரு ஆட்சி அமையப்போகிறது, என்ன விதமான ஒரு சூழ்நிலை எதிர்பார்க்கிறோம் என்பதெல்லாம் வேறு. ஆனால் இந்த திமுக ஆட்சி மீதான ஒரு கடுமையான விமர்சனத்தை மக்கள் மாற்றி இன்றைக்கு வாக்களித்ததன் மூலமாக நாம தெரிந்து கொள்கிறோமோ என்ற எண்ணம் தான் எனக்கு கிடைக்கிறது சார்.
2: சரி, தொடர்ந்து போறதை பார்த்தா உங்களுக்கு அங்க அசம்பிளி மாதிரி கூட தெரியல. மறுபடியும் பாத்தீங்கன்னா தாவேக்காவுடைய எண்ணிக்கை மட்டும் அதிகமாயிட்டு போகுது. மற்றவங்க ரெண்டு பேர்தான் கூடுது குறையுது, பட் கன்சிஸ்டன்ஸா இருக்கு. இன்னும் ஒரு 5-6 ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா தாவேக்கா ஒரு வேளை தனி மெஜாரிட்டி அடையுமா சார்?
0: இப்படிதான் தெரியுது. இப்போ வந்திருக்கக்கூடிய எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 278 முன்னிலை சொல்றாங்க. அதுல வந்து தாவேக்கா 105, அதிமுக வந்து 76, திமுக 46. எனக்கு ஆச்சரியமான விஷயங்கள்னா என்னன்னா, திமுகவினுடைய பல மூத்த அமைச்சர்கள் வந்து தொடர்ச்சியாக பின்னடைவை சிந்திக்கிறார்கள் என்ற செய்தி வந்து நம்ம ஆச்சரியத்தினுடைய இது. இவ்வளவு தூரம் வந்து மக்கள் வந்து அந்தந்த பகுதிகளில் எவ்வளவு தூரம் கடுமையான ஒரு விமர்சனத்தை வைத்திருப்பார்கள் என்று தோணவில்லை. அந்த விமர்சனம் வந்து இன்னைக்கு வெளிப்படையாக இன்றைக்கு வந்து தெரிகிறது. அப்போ இது வந்து ஒரு

0: ஒரு ஒரு பெரிய மாறுதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தேர்தல், ஒரு பெரிய மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள் என்பதை சொல்லக்கூடிய ஒரு தேர்தலாகத்தான் நம்ம இதை வந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த மாற்றத்திற்கான ஒரு ஒரு மனிதராக ஒரு கட்சியாக தாவேகாவை மக்கள் பார்த்திருக்கிறார்கள், இளைஞர்கள் பார்த்திருக்கிறார்கள். உண்மையிலேயே வந்து நீங்க மதுரையிலிருந்து இருக்கக்கூடிய மதுரை மத்திய தொகுதிகள் தாவேகா வேட்பாளர் 1999 வாக்குகள் முன்னிலை என்றெல்லாம் செய்திகள் வருகின்றன. குறிப்பாக நீங்கள் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் எல்லாம் மூத்த அமைச்சர், அவருக்கும் சரி இங்க இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய பல அமைச்சர்களும் சரி இந்த மாதிரி
1: ஒரு நேர்மையான அமைச்சர்.
0: ஆமா பாருங்க, கோவை மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதிகளில் தாவேகா 4, அதிமுக 4, திமுக 2 என்று முன்னிலை வந்து இப்ப வருகிறது. அப்போ படிப்படியாக ஒரு நீங்க சொல்ற மாதிரி தாவேகா இப்போ 106 இடங்களில் முன்னிலை வைக்கக்கூடிய சூழ்நிலை,
1: தொடர்ந்து அதை ஏறிட்டே போகுது. இன்னும் ஒரு 12 தொகுதி தான் உங்களுக்கு
0: தேவை. ஆனாலும் என்னன்னா ஒரே ஒரு செய்தி என்னன்னா, நம்ம வந்து 118 என்ற எண்ணிக்கை மட்டும் வைத்துக்கொண்டு கம்ஃபர்டபுளாக ஒரு ஆட்சியை அமைப்பது என்பது சிரமம். அதாவது ஆட்சி அமைப்பதற்கு தேவையான எண்ணிக்கை 118, ஆனால் தொடர்ச்சியான ஆட்சி அதிகாரத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் அவர்களுக்கு குறைந்தபட்சம் 130 இடங்களாவது கண்டிப்பாக தேவைப்படும் என்ற ஒரு நிலைமைதான் இருக்கிறது. அப்போ இது வந்து ஒரு நிச்சயமான ஒரு தொங்கு சட்டமன்றத்தை நோக்கித்தான் இது சென்று கொண்டிருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை, பெரும்பான்மை வகிக்க பெரும்பான்மை ஒரு கட்சி பெரும்பான்மை என்பது இல்லாத போகும்பொழுது கூட்டணி ஆட்சி அதற்கான ஒரு இடங்கள் அதற்கான ஒரு வாய்ப்பை தான் இது திறந்து விட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு ஒரு கூட்டணி அமையும் என்பதும் இன்னொன்று.
1: இவ்வளவு சீக்கிரம் கூட்டணி ஆட்சின்ற முடிவுக்கு நம்ம வர முடியுமா? என்னன்னா மற்ற ரெண்டு திராவிட கட்சிகளும் ரெண்டு ஆண்ட ஆளுகின்ற கட்சிகளும் குறைஞ்சினே தான் வருது, தாவேகா மட்டும் அது எப்பவுமே குறையில. 106 தொகுதியில் லீடிங் வருது தாவேகா. திமுக பார்த்தீங்கன்னா 46, இது 77 குறைஞ்சினே வருது. பட்டு தாவேகா பார்த்தீங்கன்னா லீடில் போயிட்டே இருக்கு. இப்போ செய்தி சுருக்கம்
0: வர வேண்டியிருக்குது.
2: வணக்கம். தேர்தல் சிறப்பு செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின், மாநில அமைச்சர்கள் திரு துரைமுருகன், திரு கே என் நேரு, திரு டி ஆர் பி ராஜா, திரு தங்கம் தென்னரசு, திரு வெள்ளக்கோவில் சாமிநாதன், திரு மா சுப்பிரமணியன், திரு நாசர், திரு முத்துசாமி, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திரு தாமோ அன்பரசன் உள்ளிட்டோர் பின்தங்கியுள்ளனர். புதிய கட்சியான தாவேக தனிப்பெரும் கட்சியாக அதிக இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. இதுவரை 225 தொகுதிகளுக்கு முன்னணி நிலவரங்கள் தெரிய வந்துள்ளன. இதில் தாவேக 101 தொகுதிகளிலும், அஇஅதிமுக 67 தொகுதிகளிலும், திமுக 37 தொகுதிகளிலும், பாமக 7 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 3 தொகுதிகளிலும், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விசிக தலா 2 தொகுதிகளிலும், பிஜேபி, தேமுதிக, அமமுக மற்றும் புதிய தமிழகம் கட்சி தலா 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. தாவேக தலைவர் திரு விஜய், அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, பாமகவின் திருமதி சௌமியா அன்புமணி ஆகியோர் முன்னிலை வகிக்கின்றனர். கும்மிடிப்பூண்டி, திருத்தணி, பொன்னேரி, திருவள்ளூர், பூந்தமல்லி, ஆவடி, அம்பத்தூர், மாதவரம், திருவற்றியூர், ஆர் கே நகர், பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், திருவிக நகர், ராயபுரம், துறைமுகம், எழும்பூர், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, அண்ணாநகர், விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, டி நகர், மயிலாப்பூர், சோழிங்கநல்லூர், ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புதூர், பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, திருப்போரூர், மதுராந்தகம், உத்திரமேரூர், அரக்கோணம், ராணிப்பேட்டை, வேலூர், கே வி குப்பம், ஆம்பூர், திருப்பத்தூர், ஊத்தங்கரை, பர்கூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, போளூர், சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, ராசிபுரம், சேந்தமங்கலம், திருச்செங்கோடு, ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, காங்கேயம், கோபிச்செட்டிப்பாளையம், அவிநாசி, திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பல்லடம், கவுண்டம்பாளையம், கோவை வடக்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, திண்டுக்கல், குளித்தலை, மணப்பாறை, ஸ்ரீரங்கம், திருச்சி வடக்கு, திருச்சி கிழக்கு, முசிறி, துறையூர், பெரம்பலூர், விருதாச்சலம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, அறந்தாங்கி, காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, மேலூர், சோழவந்தான், மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மதுரை மத்தி, திருப்பரங்குன்றம், உசிலம்பட்டி, பெரியகுளம், கம்பம், ராஜபாளையம், அருப்புக்கோட்டை, பரமக்குடி, தூத்துக்குடி, கோவில்பட்டி, சங்கரன்கோவில், திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம், கிள்ளியூர் ஆகிய தொகுதிகளில் தாவேக முன்னிலை வகிக்கிறது. செய்யூர், காஞ்சிபுரம், காட்பாடி, குடியாத்தம், வாணியம்பாடி, வேப்பனஹள்ளி, ஹொசூர், பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி, கலசப்பாக்கம், அரூர், கீழ்பெண்ணாத்தூர், ஆர்

பழனி, செய்யாறு, வந்தவாசி, மயிலம், விழுப்புரம், உளுந்தூர்பேட்டை, கள்ளக்குறிச்சி, கங்கவல்லி, ஆத்தூர், ஏற்காடு, மேட்டூர், ஓமலூர், எடப்பாடி, சங்ககிரி, வீரபாண்டி, நாமக்கல், தாராபுரம், பெருந்துறை, பவானி, பவானிசாகர், சூலூர், கவுண்டம்பாளையம், உடுமலைப்பேட்டை, குன்னூர், பொள்ளாச்சி, பழனி, நத்தம், அரவக்குறிச்சி, கிருஷ்ணராயபுரம், துறையூர், லால்குடி, அரியலூர், நெய்வேலி, பண்ருட்டி, கடலூர், குறிஞ்சிப்பாடி, சிதம்பரம், பூம்புகார், வேதாரண்யம், நன்னிலம், திருவிடைமருதூர், பாபநாசம், பட்டுக்கோட்டை, பேராவூரணி, விராலிமலை, ஆண்டிப்பட்டி, ஸ்ரீவைகுண்டம், கடையநல்லூர், தென்காசி, ஆலங்குளம் தொகுதிகளில் அஇஅதிமுக முன்னிலை பெற்றுள்ளது. வேலூர், அணைக்கட்டு, பர்கூர், ரிஷிவந்தியம், வீரபாண்டி, அந்தியூர், கூடலூர், வால்பாறை, மடத்துக்குளம், ஒட்டன்சத்திரம், வேடசந்தூர், மண்ணச்சநல்லூர், குன்னம், சீர்காழி, திருவாரூர், கும்பகோணம், புதுக்கோட்டை, மதுரை கிழக்கு, திருமங்கலம், போடி, பரமக்குடி, ராமநாதபுரம், முதுகுளத்தூர், விளாத்திக்குளம், திருச்செந்தூர், வாசுதேவநல்லூர், நாகர்கோவில் ஆகிய தொகுதிகளில் திமுக முன்னிலை வகிக்கிறது. சோளிங்கர், பெண்ணாகரம், செஞ்சி, தருமபுரி, ஜெயங்கொண்டம், மயிலாடுதுறை, விக்கிரவாண்டி தொகுதிகளில் பாமக முன்னிலை பெற்றுள்ளது. உதகமண்டலத்தில் பிஜேபி முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் குளச்சல், திருவாடானை, விளமக்கோடு தொகுதிகளிலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திருத்துறைப்பூண்டியிலும், விசிக காட்டுமன்னார் கோயில் தொகுதியிலும், தேமுதிக விருதுநகர் தொகுதியிலும், புதிய தமிழகம் கட்சி ஒட்டப்பிடாரம் தொகுதியிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பத்மநாபபுரம் தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

நேரம் 11:05. ஆகாஷ்வாணி மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் தொடர்ந்து இடம்பெறுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் தொடர்ந்து கலந்துரையாடலை கேட்கலாம். அதுவரை சில திரைப்பட பாடல்கள்.

மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடலை நாம் தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறோம். கலந்துரையாடல் தொடரும் வரை திரைப்பட பாடல்கள். கே ஜே யேசுதாஸ், சித்ரா பாடியுள்ள பாடல் படம் நினைக்க தெரிந்த மனமே.

0: மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் தொடர்கிறது.
1: வணக்கம் நேயர்களே, இந்த நேரத்திற்கான மக்கள் தீர்ப்பினுடைய முன்னணி நிலவரங்களை பார்த்துவிடுவோம். அதற்கு முன்னால் இன்று நம்மோடு இந்த அரங்கத்தில் மூத்த பத்திரிகையாளரான திரு குமார் ராமசாமி ஆதித்யன் அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார். அவரை வரவேற்கிறோம். வணக்கம் சார். இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய ஒரு முன்னணி நிலவரங்களை நாம பார்த்துருவோம். இதுவரை 232 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்கள் அபிஷியலாக அரசாங்கத்தினுடைய ஒரு தேர்தல் வெப்சைட்லேருந்து வரக்கூடியது. அதில் தாவேக்கா 104 இடங்களிலும், அதிமுக 67 இடங்களிலும், திமுக 40 இடங்களிலும், பாமக 7 இடங்களிலும், காங்கிரஸ் 4 தொகுதிகளிலும், பிஜேபி, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2 தொகுதிகளிலும், விசிக, தேமுதிக, அமமுக மற்றும் புதிய தமிழகம் தலா ஒரு தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. தாவேக தலைவர் விஜய், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாமக திருமதி சௌமியா அன்புமணி ஆகியோர் முன்னிலை வகிக்கின்றனர். இதுதான் இப்ப இருக்கக்கூடிய ஒரு முன்னிலை நிலவரங்களாக நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தருணத்தில் வந்து நமக்கு வந்து பல முக்கியமான செய்திகள் வந்து தெரிய வருகின்றன. குறிப்பாக சார் ராமசாமி சார், குமார் ராமசாமி சார், ஒரு ட்ரெண்ட் வந்து கிளீனாக செட் ஆயிடுச்சு. என்ன விதமான ஒரு போக்கு வந்து இப்போ உருவாக போகிறது என்பது, முன்னிலை நிலவரங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாமே செட் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு ஒரு தொங்கு சட்டமன்றத்தை நோக்கி நம்மை நகர்த்துகிறதா, எப்படி சார் இதை பார்க்குறீங்க?
2: இப்போ இருக்க நிலவரப்படி 234 தொகுதிக்கு முன்னணி நிலவரம் வந்துட்டு, அதாவது 108 தொகுதி தமிழக வெற்றி கழகம் பெற்றிருக்கு. அவருக்கு அது 118 தானே வேணும், இன்னும் 10 தொகுதி தான் வேணும். ஏன்னா ஒவ்வொரு பல 40 மேற்பட்ட தொகுதிகளில் வாக்கு வித்தியாசம் 500 இருக்கு. சென்னை மட்டும்தான் விதிவிலக்கு. சென்னையில் முதலமைச்சர் உட்பட பல கிட்டத்தட்ட 30 எல்லா அமைச்சருமே கிட்டத்தட்ட பின்தங்கிட்டாங்க. எல்லாமே வாக்கு வித்தியாசம் 12,000-14,000 போயிட்டு இருக்கு. மற்ற ஊர்கள்லாம் 2,000 அப்படி கூட்டிகிட்டு இருக்கு. அதனால இப்போ இன்னும் அடுத்த சுற்றுலாம் வரும்போது இன்னும் ஒரு கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா முன்னணி நிலவரம் 115 வரைக்கும் இருந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு, அதனால தனித்து கூட ஆட்சி அமைக்கிற வாய்ப்பு இருக்கு. இன்னமும் திமுக கூட்டணியில் ஏற்கனவே அந்த தேர்தலுக்கு முன்னாலேயும் சரி, தேர்தல் முடிந்த பிறகும் கூட்டணி கட்சிகளுடைய ஒரு உரசல் போக்கெல்லாம் இருந்துச்சு. ஆனால் 1-2 கட்சிகளுக்கு வருமா, 1-2 தொகுதி வந்தா கூட அந்த கட்சிகள் அங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிமுகலேருந்தும் அந்த கூட்டணியிலும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அமையலாம். அந்த மாதிரி ஒரு இருக்கு. இல்லாட்டா அதிமுக வந்து 2வது பெரிய கட்சியா, அந்த கூட்டணி 2வது பெரிய கட்சியா வந்திருக்கு. போன தடவை மாதிரி அவங்க அதே இதை தக்க வச்ச மாதிரி இருக்குது. திமுக வந்து எதிர்பாராத வகையில 3வது இடம் தள்ளப்பட்டு விட்டது. ஏன்னா ஆண்டி இன்கம்பன்சி வந்து அந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்க, ஒன்று. 2வது, திராவிட இயக்கத்துக்குன்னு தமிழ்நாட்டில் திமுக மொத்தமாக ஒரு ஓட்டு வங்கி, பிற்பட்டோர், சிறுபான்மையினர்

0: பட்டியலின மக்கள்னு ஒரு ஓட்டு வங்கி இருந்துச்சு. அந்த ஓட்டு வங்கியை வந்து விஜயன் தமிழக வெற்றிகளும் உடைத்து எறிஞ்சிருக்கு, தகர்த்து எறிஞ்சிருந்தான் சொல்லணும். அது அந்த அளவு புதிய ஒரு பெரிய மாற்றத்தை கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு பிறகு மாற்றத்தை வந்திருக்கு. அதுவும் ஒரு நடிகர் வந்து எம்ஜிஆர் கூட சொல்ல முடியாது, அவர் கூட இடையில வந்தாரு, என்டி ராமராவ் ஆந்திராவில் பண்ணாரு, எடுத்த உடனே வந்து ஜெயிச்சார். அதே மாதிரி அந்த ஒரு இதை வந்து விஜய் வந்து வந்திருக்கிறாரு. அது ஒரு பெரிய ஒரு தமிழ்நாட்டுக்கு அது பெரிய இது.
1: சார், இதுவரையில் நான் கூட நிறைய தேர்தல் பார்த்துருக்கேன். மூன்றாவது அணின்னு ஒன்று தமிழ்நாட்டில் வரும்போது ஏறக்குறைய அது ஜெயிச்சதே கிடையாது.
0: ஆமாம்,
1: பல கட்சிகள் சேர்ந்து அமைச்ச மக்கள் நல கூட்டணி கூட 6% மேல தரல. விஜயகாந்த் மாதிரி ஒரு நடிகர் வரும்போது, கமலஹாசன் மாதிரி ஒரு பெரிய நடிகர் வரும்போது ஏற்படாத மாற்றம், இவர் மேல என்ன நம்பிக்கையில மக்களுக்கு கொடுத்திருக்காங்க?
0: இல்ல, அதாவது இதுக்கு பின்னணி என்ன பாக்கணும்னா, தமிழ்நாட்டில் வந்து எப்பவுமே திமுக அதிமுக பிடிக்காம அதிருப்தி அடைஞ்ச பிடிக்காத ஒரு கூட்டம் வந்து ஒரு வாக்காளர் வந்து அதிகரிச்சுட்டே வராங்க. முதல்ல வந்து நம்ம பார்த்தோம் நாம் தமிழர் கட்சி சீமான், அவர் வந்து ரெண்டுக்குமே எதிராக ஒரு வாக்கு வங்கி உருவாக்கி 8% வரைக்கும் கொண்டு வச்சிருக்காரு. அப்போ கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தோம் பாரதிய ஜனதா தலைமையில் அண்ணாமலை கொண்டு வந்த ஒரு மாற்றம், அவரும் ரெண்டு இயக்கத்துக்கு எதிராக தான் பண்ணியிருந்தார், அது ஒரு வாக்கு வங்கி. இப்படி 2-3 வங்கி அப்படி சேர்ந்துகிட்டே வரும்போது விஜய் வந்து 3வது வரும்போது ஒட்டுமொத்த இதையும் சேர்ந்து அவர் அறுவடை பண்ணிட்டார். அதான் அந்த அடிப்படையில் வந்துட்டார். இந்த இதுவரைக்கான 3வது அணிங்கிறது வந்து அண்ணாமலையினுடைய வருகை, அவங்க எல்லாம் புது வாக்காளரை சேர்த்துட்டே வந்தாங்க ரெண்டுமே. ஆமா ஆமா, ஏன்னா இப்ப நீங்க நாம் தமிழர்ல எங்க 0 தான் வருது இன்னைக்கு, இல்ல வாக்கு வாங்கி 8% வாங்கியிருந்தாங்க. ஓட்டு இடம் வாங்காட்டா கூட ஓட்டு வாங்கியிருக்கோம், ஓட்டு வாங்கி இந்த இடம் ஓட்டு வாங்கி சரி இங்க போயிருக்கோம் தமிழ் வெற்றிகளுக்கு போயிட்டு. அதே மாதிரிதான் அந்த 3வது ஃப்ரெண்ட்ல இதுக்கு முன்னால 3வது ஃப்ரெண்ட் வர்ற தலைவர்லாம் விஜயகாந்த் வந்தார் ரொம்ப நாளைக்கு முன்னால, அவர் வந்து கடைசியில அவரும் ஒரு கட்சியோட கூட்டணிக்கு போயிட்டாரு, அதனால அதை வந்து மாறி போச்சு. இதனால அந்த இப்ப அந்த ஓட்டு வங்கி வந்து திமுக பக்கம் எப்படி செய்ய போச்சு. இவங்க தான் அண்ணாமலை சீமான், இவங்க தான் தொடர்ந்து அந்த ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டியான ஒரு ஓட்டு வங்கியை கொண்டு வந்தாங்க. அதை வந்து விஜய் வந்த பிறகு அவருடைய ஆதரவாளர்கள் புது வாக்காளர்கள் இந்த 3, இது போக திமுகனாலே சிறுபான்மையினுடைய ஓட்டு வங்கின்னு ஒரு கல்ச்சர் வந்து தமிழ்நாட்டில் காலங்காலமாக கடப்பிடி, அதை வந்து தகர்த்திருக்கு. அதே விஜய் வந்து ஒரு
1: ரெண்டு பெரிய கட்சியும் ஒரு அலைன்ஸோட இருக்கு, அதாவது அங்க நிறைய கட்சி அலைன்ஸ் இருக்கு, இங்க கொஞ்சம் அலைன்ஸ் இருக்கு. அந்த அலைன்ஸ் கட்சியினுடைய ஓட்டுகள் இதெல்லாம் கணக்கு பண்ணாங்க. விஜய் ஏறக்குறைய தனியா நின்னாரு, ஒழுங்கா எல்லா தொகுதிக்கும் போய் பிரச்சாரம் கூட பண்ணலன்ற குற்றச்சாட்டு மாதிரி அவர் மேல வச்சாங்க. எல்லா இடத்துக்கும் ஏறக்குறைய எடப்பாடி வந்து எல்லா ஊருக்கும் 2 தடவை போயிட்டு வந்துட்டாரு. இதையெல்லாம் மீறி இவர் மேல இவ்வளவு பெரிய அபரிமிதமான நம்பிக்கை, வெறும் அதிருப்தி மட்டும் காரணம்.
0: சினிமா செல்வாக்கு பெரிய இது. முன்னால வந்து ரஜினிகாந்த் வந்து பாட்சா படம் நடிக்கும்போது திரை உச்சத்தில் இருக்கும்போது அப்போது எம்ஜிஆருக்கு வலதுகரமா அந்த ஆரம் இறப்ப சொன்னாரு, இந்த டைம்ல நீங்க வந்தீங்கன்னா உங்க சிஎம் நீங்க தான், அவர் வரல. ஆனா இவர் அதே மாதிரி உச்சத்தில்
1: மிஸ்
0: பண்ணிட்டாரு. ஆனா இவரை வந்து அந்த ஓய்வு பெறுமாவே வரல. அவர் பீக்ல இருக்கும்போது கிட்டத்தட்ட 5 வருஷமா நம்ம ரஜினி சூப்பர் ஸ்டார் சொன்னா கூட ரியல் சூப்பர் ஸ்டார் இவர் தான், தமிழ்ல வசூல்ல எல்லாத்தையும் பார்த்தான். அதை விட்டுட்டு வந்திருக்காது, அது செல்வாக்கு ஒண்ணு, அது பெருசா அவருக்கு வந்து இது பண்ணிருக்கு. இப்போ உள்ள சூழ்நிலையும் வந்து முன்னால மாதிரி ரெண்டு கட்சி மட்டுமே இருந்தாலும் இப்ப கூட்டணி கட்சிகள் வந்து பெருகிட்டே போகுது. ஒவ்வொரு கட்சியிலும் பிஜேபி அந்த மாதிரிலாம் வலுத்து அவங்களுடைய ஓட்டு சேர்லாம் கூட்டிகிட்டே போகுது. இங்கேயும் கூடுதல் சீட்டு, காங்கிரஸ் கூடுதல் சீட்டு, சிறுபான்மையினர் கூடுதல், தேமுதிக அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அப்படி பிரிஞ்சுட்டே வருது.
1: ஆமா,
0: கொஞ்சம் கொஞ்சமா என்னன்னா திமுக ட்ரெடிஷனல் ஓட்டை அப்படியே பிரிச்சுட்டே வராங்க. ஈவன் இப்ப திமுகனாலே முஸ்லீம் லீக் எல்லாம் அவங்ககிட்ட தான் இருக்கும். இப்ப அதுலயே 6 கட்சி இருக்கு, 4 கட்சி அவங்க ரெண்டு பேர் நிக்கிறாங்க. இப்ப எல்லாமே பிரிஞ்சது. இந்த எல்லாத்தையும் இவர் வாங்கிட்டாரு. இளைஞர்கள் ஜென்சி தலைமுறைன்னு சொல்லலாம், அந்த ஜென்சி தலைமுறையை முழுக்க முழுக்க அவர் கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு.
2: இல்ல சார், பொதுவா இப்ப சொல்லுவாங்க
1: அதோட ஒரு 8-12 தானே டோட்டல் ஓட்டர் பாப்புலேஷன்ல.
0: இந்த கூட ஒவ்வொன்னே கொண்டு வந்துட்டார்ல, ஒவ்வொரு கொஞ்சமா சேர்த்து
1: 108-110 பண்ணுவாருன்னு நினைக்கிறேன்.
0: இது போக ஆன்மீக இயக்கம் வச்சு பெரிய தமிழ்நாட்டில் இந்த ஊழல், அந்த குற்றச்சாட்டு, இந்த போதை கலாச்சாரம், பாலியல் பெண்கள், அதெல்லாம் பெரிய அளவுல பிரச்சாரம் இருந்துச்சு. இன்னொன்னு நீங்க நேர்ல போய் தான் இப்ப ஓட்டு கேட்கணுங்கிற ஒரு சூழ்நிலை வந்து இப்ப வந்து கிடையாது. டிஜிட்டல் யுகத்தில் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் அவரை சொல்லி, ஏற்கனவே உங்க வீட்டில் ஒவ்வொரு வீட்லயும் நான் இருக்கேன் சொல்லியிருக்கேன், இருந்தபிறம் தான் வந்திருக்கேங்க. அதே மாதிரி அந்த இதான் பிரச்சாரத்துக்குள்ள போகல. இன்னொன்னு பணபலத்தையும் முறியடிச்சிருக்காங்க. இந்த திமுக அதிமுக கூட்டணியில வந்து பணபலம் பெரிய அளவில் விளையாடுச்சு. அதே இல்லாமல் இவங்க வந்து அந்த பணபலம் இல்லை, வேட்பாளரே யாருன்னு தொகுதி மக்களுக்கே தெரியாது. அவருக்கே தெரியுமா, அவரே 105 வேட்பாளர் மத்த கட்சியில் வந்தவங்க தான் கிடையாது. அவரே பல தொகுதி போகல.
2: ஒரு

0: முக்கியமான செய்தி சார், பொதுவா வந்து இந்த ஆன்டி இன்குமன்சி வாக்கு எதிர்ப்பு வாக்குகள் பொதுவா நேரடியாக அதிமுகவுக்கு தான் போனோம்,
1: அது இங்க வந்துட்டு,
0: அது முழுசா இங்க வந்துருச்சு. அப்போ இப்ப வந்து அந்த ஏன் வந்து அதிமுக அந்த ஆன்டி இன்குமன்சி முழுசா பெற முடியல சார்?
1: இல்ல, அவங்க எப்படின்னா அவங்க வந்து விஜய் அளவுக்கு அவங்களால களத்துல வந்து பிரச்சாரம் பண்ணலன்னு சொல்ல முடியும். அவங்க பிரச்சாரம் ரீச் ஆகல, பண்ணாரு, கஷ்டப்பட்டு எடப்பாடி பண்ணா ட்ரெடிஷனல் பிரச்சாரம். இவங்க வந்து புது மாடல இவங்க வர்றாங்க, இப்ப லேட்டஸ்ட் மாடல் இவங்க வராங்க, அது வந்து ரீச் ஆயிட்டு
2: சோசியல் மீடியா
1: வந்து விஜய் பேசின பேச்சு வந்து எல்லாரும் கடுமையா ரீச் ஆச்சு. அந்த மாதிரி எல்லாம் பிரச்சாரம் ஆச்சு, அதுதான் அவங்க மெயினா பாக்கணும். ஒரு விஜய் ஒரு அவங்க எல்லாம் நேர்ல வேட்பாளர் வரணும் நினைக்கிறோம். இவன் நினைச்சா விஜயனுடைய ஏலகிரம் வச்சு ஓட்டு கட்டாங்க, விஜய் கட்சி பொம்மைத்தி கொண்டு போய் ஓட்டு கட்டாங்க, அந்த மாதிரிலாம் கொண்டு வந்துட்டாங்க.
2: அதுதான் சொல்றேன்,
1: அந்த இதுதான் அவர் ரீச் ஆயிட்டாரு. இன்னும் அவர் நடிகர், ஏன்னா ஏற்கனவே அவரு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு இது, அது ஒரு இது. இன்னொன்னு, தமிழக மக்கள் வந்து எப்பவுமே தமிழ்நாட்டில் கொண்ட தம்பாறு ஒரு சில மொழி சிறுபான்மை மத சிறுபான்மை இவங்களை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த வகையில் ஒரு மத சிறுபான்மை, அதுவும் அது ஒரு பிளஸ் பாயிண்ட் அவருக்கு. இன்னொன்னு, திமுக அதிமுக உருவாக்கி வச்ச கலாச்சாரம் அதுதான், தமிழ்நாட்டில் வந்து மத சிறுபான்மையில ஒரு ஆளை வந்து யாரும் பின்பாயின் பண்ணி பேச மாட்டாங்க, அது அவரு பெரிய பிளஸ்.
2: இல்ல, திராவிட இயக்கங்களுக்கு இது ஒரு புல் ஸ்டாப் நினைக்கலாமா?
1: விஜய் எந்த அளவுக்கு அதை தன்னுடைய ஓட்டு இந்த ஆதரவை தக்க வைக்கிறாங்கிற பொருள் பார்க்கணும். அடுத்த
2: வாக்குறுதிகள் ரொம்ப பெருசு.
1: இல்ல, வாக்குறுதி கொடுத்தா இந்த இலவசம் எல்லாம் சொல்றோம், மக்கள் அதை போட்டாவே கருத இல்லையே, 8000 கூப்பன் வேண்டாம்.
2: அவருமே கொடுத்திருக்காரு, அவருமே
1: கொடுத்திருக்காரு. இருந்தாலும் அதை யாரும் கருதுன மாதிரி தெரியல. இவர் தருவார், ஏன்னா கொடுத்தவங்க ஏற்கனவே கொடுத்தவங்கதான் ஓட்டு போட்டிருக்காங்க. பீகார்ல பாத்தீங்கன்னா அவர் 30,000 தாரனாரு, அவரு பல்லவில் பிரசாத் பையன், 10,000 கொடுத்தா ஓட்டு போட்டாங்க. அதை பின்படிதான் இவங்க 5,000 கொடுத்தாங்க, அது ஓட்டு போடுவாங்க. அதுல கொஞ்சம் அவங்களுக்கு ஓட்டு உழுந்திருக்கும். ஆனா இதுல என்னன்னா, மும்முனை போட்டியில மூணாவது முனையில வர்றவங்க 10% ஒரு நாள் வாங்க மாட்டாங்க. ஆனா இவரு
2: கிட்டத்தட்ட
1: 35-45 வாங்கிட்டாரு. நாம் தமிழர் ஓட்டு, திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தை கட்சி ஓட்டு மெயினா இவருக்கு போயிட்டு, அது சிறுபான்மையினர் ஓட்டு முக்காவாசி போயிட்டு, பாதிக்கு மேல போயிட்டு. ஏன்னா திருமாவளவன் ரெண்டு பேரு இஸ்லாமியர், கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர் ஓட்டு கடுமையா போயிட்டு, இளைஞர் இளங்கும் பெண்கள் அவங்க ஈவன் சர்ச்சில் சொன்னா கூட யாரும் கேட்க மாதிரி இல்ல, அவங்களும் அந்த இதுல போட்டாங்க. இஸ்லாமிய பெண்கள் மத்தியில இந்த போதை கலாச்சாரம் வந்து ஒவ்வொரு கிராமங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அது வந்து ஒரு அவருக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் பெண்கள் மத்தியில குறிப்பாவே, அதனால அவரு அது வந்து அவருக்கு ஒரு ஆதரவு பெற்று கொடுத்தோம்.
0: சோ இப்ப அது வந்து இப்ப இன்னொரு சிக்கல் இருக்கு சார். இப்ப 118 அவர் டச் பண்ணணும், இப்ப 118 டச் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பியும் வந்து என்ன சிக்கல் வரும்னா, இப்ப 118 கூட போதாது. என்னன்னு நீங்க முழுசா ஆட்சியின் அதிகாரத்தை 5 ஆண்டுகள் நீங்க தொடரணும் அப்படின்னு சொன்னா, இப்ப 118 தொடரணும், பிளஸ் அதுக்கு மேல குறைஞ்சபட்சம் 130 தேவைப்படும். அப்ப 130 தேவைப்படுதுன்னா அதுக்கு வந்து மத்த கட்சிகள் எல்லாம் ஆதரவு தெரிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
1: திமுக கூட்டணியில ஒரு சில கட்சிகள் யாராவது வந்தா போக வாய்ப்பு இருக்கு, அதிமுக கூட்டணியிலயும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிஜேபி தனியாக
2: கட்சி கூட போக,
1: விஜயகாந்த், அன்புமணி, அவங்க எல்லாம் கூட வாய்ப்பு இருக்கு. அவங்கதான் இப்ப கிட்டத்தட்ட இந்த கூட்டணியில பாத்தீங்கன்னா விஜயகாந்த் கட்சியும் அவரு நம்ம தேமுதிகவும் அவரு பாடாளுமன்ற கட்சியும் ஓரளவு அவங்க வந்து கொஞ்சம் ஓட்டு வாங்கியிருக்க
0: மாதிரி
1: வாங்கியிருக்காங்க. ரெண்டு பேருமே வாங்கியிருக்காங்க, பிரேமலதான் பையன், ரெண்டு பேருமே முன்னிலையில் இருக்காங்கன்னு சொன்னாங்க. அவங்களும் வாங்கியிருக்கா, அப்ப அவங்கள கொஞ்சம் பேர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அம்மா கூட சொல்லலாம், ஆட்சியல் பங்கு கொடுத்தா துணை மூலம் கொடுத்தா போயிருவாங்களே. அந்த மாதிரி இப்ப அவரே யாருங்க ஆட்சியல் பங்குன்னு சொல்லிட்டு தானே வந்தாரு. ஈவன் காங்கிரஸ் கூட, காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்க எப்படின்னு தெரியல, பட் அவங்க ஒன்று ரெண்டு பேரும் ஏற்கனவே கூட்டணி அமைக்கும் முன்னாலேயும் பிரச்சனை, அமைச்ச பிறகும் பிரச்சனை, இப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே ராகுல் காந்தி நினைச்சது, அவர் ஏற்கனவே சொன்னாரு இங்கதான் போகணும்னாரு. லோக்கல் காங்கிரஸ்காரங்க வந்து அதை பா சிதம்பரம் அணியெல்லாம் அதை விரும்பல, இப்ப அவர் சொன்னதுதான் சரியா போச்சு. அவங்க செஞ்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு புல் மெஜாரிட்டில வந்திருப்பாங்க காங்கிரஸ், அவங்க ஒரு புது எழுச்சி வந்திருக்கோம் அவங்களுக்கு. காங்கிரஸ் அதை கைவிட்டாங்க, இன்னமும் அநேகமா போயிருவாங்க. ஏன்னா அவங்க தலைவர்லாம் செல்வ பிறந்த கூட பின்னணியில் இருக்காரு.
0: இப்ப என்னன்னா, இல்ல இப்ப இதுல என்ன சிக்கல் வரப்போகுதுன்னா, இப்ப நீங்க வந்து இந்த ரெண்டு கூட்டணிகள்ல, பெரிய கூட்டணிகள்ல இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியினர் வந்து வெளியே போவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இப்ப எல்லாருக்கும். அது போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த 125 இடங்களாவது கண்டிப்பாக நீங்க தாவேக்காவுக்கு கிடைத்து விடக்கூடிய சூழ்நிலை இருக்கு இல்லையா சார்?
1: ஆமா இருக்குன்னு சொல்ல முடியும். ஆனா இப்ப நம்ம அந்த லீடிங் வந்து சரி இப்போ எடப்பாடி வந்து 200 ஓட்டு என்னமோ 250 ஓட்டுல ட்ரெயிலிங்ல இருக்கான்னு சொல்றோம், மாறுது சில இதுல 500 ஓட்டுலயே மாறிக்கிட்டு இருக்கு. சென்னை மட்டும் தான் கொஞ்சம் அந்த பெர்சன்டேஜ் கூட்டிட்டு இருக்கு வித்தியாசம். அதனால அது கொஞ்சம் இன்னும் கொஞ்ச நேரம் பாக்கணும், 10 ஒரு 100 பார்த்தா தெரிஞ்சிடும்.
0: ஆமா, ஏன்னா பல இடங்கள்ல நீங்க வந்து ஒரு 5000

0: வாக்குகள் மேல போன இடங்கள் வந்து கொஞ்சமா தான் இருக்கே தவிர மத்ததெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒரு 500 வாக்குகள் 1000 வாக்குகளுக்குள்ளதான் இந்த வித்தியாசங்கள் இருக்கு. சோ அப்ப அந்த மாதிரியான இடங்கள்ல என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்த போதுன்னு நம்ம பாக்கணும். அப்ப இது கடைசியா
1: ஒரே ஒரு கேள்வி, பாண்டிச்சேரி வந்து தமிழ்நாட்டோட ஏறக்குறைய ஒரு பார்ட் ஆஃப் தி தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் விஜய் அங்கேயும் தானே தெரிஞ்சிருப்பாரு வீட்டுக்கு வீடு. ஒன்னுத்துல கூட லீடிங் கூட இல்லையே.
2: சரி, பாண்டிச்சேரி கல்ச்சர் வந்து வேற, அங்க வந்து இந்த மாதிரி தமிழ்நாடு மாதிரி ஒரு தனிப்பட்ட கல்ச்சர் தான் பெரும்பாலும் இருக்காது. ஒரு நடிகர் அந்த மாதிரிலாம் பெரும்பாலும் இல்ல. அன்னொன்னு ஆட்சி காசு வாங்கிட்டு மாறுறது எல்லாம் அதெல்லாம் நடக்கும், தேர்தலுக்கு ஒரு கட்சி தவிர எல்லாம் நடக்கும். ஆனா இந்த மாதிரி தனிப்பட்ட ஒரு ஆளை நம்பி போற அந்த மாதிரி ஏடிமே ஆளே இல்லாம போயிட்டு இருந்த கட்சி அங்க இல்லாமலே போயிட்டு இருக்கு. ரெண்டு சீட்டு தான் இருக்கிற நிலமுக்கு கொண்டு வந்துட்டாங்க.
1: சார், இப்ப தமிழ்நாடு ரொம்ப படிச்சவங்க அது இதுன்னு சொல்றோம்.
2: தமிழ்நாடுதான்
1: இப்படி ஒரு, அதாவது ஒரு ஒரு எம்ஜிஆர் வந்தாரு, ஒரு கிளாரிட்டி இருந்துச்சு அவருக்கு, ஏற்கனவே ஒரு பாலிடிக்ஸ்ல இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியிலேயே கூட ஒரு கிளாரிட்டி கிடையாது. எதை புரிஞ்சு இதை ஏத்துக்கிட்டாங்க
2: மக்கள் வந்து நம்ம நினைக்கிறோம். அதாவது மக்களும் பாதிக்கு பாதி மக்கள் வந்து அவரை ஏத்த மாதிரி கிடையாது. 30-35% அவருக்கு கிடைச்சிருக்கும். ஏன்னா மீதி இவங்க ஒரு 30% வாங்கியிருப்பாங்க. அப்படித்தான் மூணுல ஒரு பங்கு தான் வாங்கியிருக்காரு.
1: அவரு பிரிப்பாரு, நாங்க எதிர்க்க எதிர்த்து ஓட்டை இப்ப இவரு பிரிச்சுட்டாரு.
2: இவர் வந்து திமுக ஓட்டை அதிகமா பிரிச்சுட்டாரு, அதான் மெயின். அது பெரிய
0: இப்ப முக்கியமான செய்தி சொல்றீங்க. அதாவது இப்ப பொதுவா இவர் வந்து ஆன்டி இன்குமன்சி ஓட்டை தான் பிரிப்பாருன்னு சொன்னா, இப்ப கோர் திமுக வாக்கையுமே பிரிச்சிருக்கதா தானே?
1: இவங்க பிரிச்சிருக்காங்க, விஜய் ஓட்டை ஆயிடுச்சு.
0: இல்ல இல்ல, இப்ப அதுதான் இப்ப வந்து இவங்க இவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, திமுக உடைய வாக்கையும் பிரிச்சிருக்காரு, அதிமுக வாக்கையும் பிரிச்சிருக்காருன்னு தான் நான்
2: எடுத்துக்கோங்க. திமுக தான் அதிகம் பிரிச்சிருக்காரு.
0: ஆமா,
2: திமுக உடைய ட்ரெடிஷனல் ஓட் பேங்க்,
1: ஓட் பேங்கிங் எடுத்திருக்காரு.
2: ஆமா, அதாவது திமுக ட்ரெடிஷனல் ஓட் பேங்க் ஓபிசி,
1: சென்னை
2: எஸ்சி எஸ்டி, முஸ்லிம்ஸ், இத வந்து கண்டிப்பா அவரு பட்டியல் மக்கள் வாட்ட கண்டிப்பா திருமாவளவனுடைய தான். அதனாலதான் அவர் வந்து ஆரம்பத்திலிருந்து அவர் வந்து குழப்பமான கருத்துக்களை தொடர்ந்து திருமாவளவன் சொல்லிட்டே வந்த காரணம் அவர் இங்க போக வேண்டியவர் தான். அது ஒரு அங்கேயிருந்தா கூட்டிட்டு போன வந்தாரு, முடியல. எப்படியோ பிடிச்சு நிப்பாட்டாங்க, காங்கிரஸ் நிப்பாட்டினாங்க. ஆனா அந்த ஓட் பேங்க கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா கிராமங்கள்ல அங்கெல்லாம் அந்த மக்கள்லாம் பாத்தீங்கன்னா அவன் அந்த மீனவர் பகுதியில தான் போட்டுக்கெல்லாம் கலர் அடிச்சிட்டான். அப்பவுமே விசில் சேவகர்கள் அடிச்சு ஓட்டிட்டான். அந்த கடற்கரை நம்ம கடற்கரை மாவட்டங்களுக்குல, அந்த கடற்கரையோர மாவட்டங்கள்லாம் கிட்டத்தட்ட கன்னியாகுமரியில இருந்து இங்க வரைக்கும் அந்த புல்லா
1: அவங்க ஒரு அந்த பஞ்சாயத்திலேயே முடிவெட்டுறதா சொன்னா.
2: ஆமா, முடிவெடுத்துறாங்க. அப்படிதான் அவங்களாம் 200 வருஷத்துக்கு முன்னால கன்வெர்ட் ஆனவங்க. இங்கிலீஷ்காரங்க வந்ததுக்கு முன்னாலே
1: பண்ணுவாங்க.
2: அவங்க மத்தியில வந்து பெருவாரியான ஆதரவு விஜய்க்கு இருக்கு.
0: இல்ல, இப்ப இதுல பெரிய ஒரு முதல் முறையாக இப்படிப்பட்ட ஒரு ஃபோர் கார்னர் கான்டெஸ்ட்ல இப்படிப்பட்ட ஒரு தொங்கு சட்டமன்றத்தை நாம சந்திக்கிறோமோ சார்?
2: ஃபோர் கார்னர் சொல்றோம்,
1: தொங்கு சட்டமன்றம் மட்டும் இல்ல, எப்பவுமே மூணாவது வந்து ரிஜெக்ட் பண்ண தமிழ்நாடு மூணாவது தூக்கி மேல வச்சிருக்கு. மத்த ரெண்டு பேரை பக்கத்து பக்கத்துல
2: அதுக்கு வந்து பாதிக்கு போய் எனக்கு பக்கம் விஜயனுடைய தனிப்பட்ட அந்த சூப்பர் ஸ்டார் சினிமா நடிகர் ஒரு அதனுடைய பெரிய செல்வாக்கு பெரிய முக்கியம், அதை நம்ம மறுக்க முடியாது. அதனாலதான் அவர் வந்திருக்காரு.
1: இவருக்கு இதை தக்க வச்சுக்க வாய்ப்பு இருக்கு.
2: தக்க இப்ப எப்படி ஆட்சி நடத்தா போறது? ஏன்னா அடுத்து எடுத்த உடனே மாநகராட்சி தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் வரும், அது பார்லிமெண்ட் வரும். அதுல அவர் என்ன பிளான் பண்ண போறாருன்னு
1: தெரியணும். வாய்ப்பு
2: கொடுக்கணும், அப்படி இருக்கலாம்.
0: இதுல ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா சார், இப்ப நம்ம வந்து தாவேக்கா மத்தவங்க எல்லாம் பாக்குறோம், நாத்தாக்கா ஒரு இடத்துல கூட அவங்க வந்து முன்னிலை வகிக்கவே இல்லை. அப்ப அவங்களுடைய அந்த இளைஞர் வாக்குகள் அல்லது அவர் வந்து எதிர்பார்த்த அல்லது வந்து இத்தனை நாளும் கட்டுக்காத்த அந்த இளைஞர்கள் வந்து முற்றிலும் வந்து இன்னைக்கு மாறி இருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா சார்?
2: இல்ல, அவரு 10-15 வருஷத்துக்கு மேல வந்து அந்த ஒரு குரூப் வளர்த்துக்கிட்டே வந்தாரு. சித்தாந்த அடிப்படையிலையும் அவங்க வளர்த்துட்டு வந்தாரு. வெறுமனே ஒரு இவரு மாதிரி சினிமா கவர்ச்சி தான் கொண்டு வந்தாருன்னு சொல்ல முடியாது. அவர்கள் ஒரு கொள்கையை வச்சு பண்ணிட்டு இருந்தாரு. ஆனாலும் அந்த இளைஞர்கள் 20 வயசு அந்த கட்சிக்கு வந்தவன், 30 வயசு 32 அவனுடைய தனிப்பட்ட வாழ்வாதாரத்தை பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த கட்சியில என்ன பலன் கிடைக்கி? எப்பவும் தனித்தனியே தோத்தே போனா என்ன கவுன்சில் கூட ஜெயிக்க முடியல. அப்போ அவருக்கு இடையில ஏதாவது கட்சியில கூட்டணி ஏதாவது பண்ணியிருந்தாருன்னா அவரு பண்ணிருக்க, ஒரு வின் பண்ணிருக்க முடியும். அதனுடைய எதிர்பார்ப்பும் இருக்கும். இன்னொன்னு, அவர் கட்சியில அதிகம் இருந்தவங்க வந்து இதே மாதிரிதான், இந்த திமுக ஓட் பேங்க் மாதிரி அவரும் இஸ்லாமியர்கள் தலித் மக்கள் அதிகம் இருந்தாங்க.
1: சார், இப்ப நீங்க பெரிய பத்திரிகை அனுபவம் உள்ளவர், நான் கேக்குறேன், அடுத்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் எதை நோக்கி போவோம்?
2: இல்ல, விஜய் வச்சு மட்டும் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்தா தான் போக முடியும். ஏன்னா இப்ப வந்து தேசிய கட்சிகளுடைய தாக்கம் வந்து பாஜக வந்து ரொம்பயும்

0: பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் வந்து அண்ணாமலை வச்சு பண்ணாங்க. அண்ணாமலை இடையில மாத்தினது பெரிய ஒரு அவங்களுக்கு சர்க்கிள் ஆகி போச்சு. அது ஒரு பெரிய அவங்க பண்ண தப்பு. அதனுடைய அதை வந்து அந்த இதெல்லாம் இவங்க ஏத்துக்கிட்டாங்க. ஏன்னா நீங்க சமூக ஊடகங்கள்ல பாத்தீங்கன்னா அண்ணாமலை ஆதரவாளர் ஒரு குரூப் வந்து அவங்க எல்லாம் நாங்க இங்கதான் போடுறோம் சொல்லிட்டு இருக்கோம், விசிலுக்கு போடும் தான் சொல்லிட்டு
1: கடைசியில அண்ணாமலையே ஒரு பெரிய இதுன்னு தான் சொல்லியிருந்தோம்.
2: இப்ப நம்ம வந்து நம்முடைய அரங்கத்துல திரு வினோபா பூபதி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் அவர்கள் பங்கெடுத்துக் கொள்கிறார். வணக்கம் சார். இப்ப உங்களுடைய கூட்டணியினுடைய எண்ணிக்கையை நீங்க பாத்துக்கோங்க.
1: எத்தனை தொகுதியில சார் முன்னணியில இருக்கிறீங்க?
3: இன்னும் ஃபோர்த் ரவுண்ட், மேக்சிமம் ஃபோர்த் ரவுண்ட் முடிஞ்சிருக்கு நிறைய இடத்துல. ஸ்டில் அனதர் 10 ரவுண்ட்ஸ் இருக்கு நிறைய இடத்துல. ஆவரேஜா வி ஆர் வெரி பாசிட்டிவ். எங்களோட கவுண்ட் வந்து 10+ வரும் அப்படின்றத ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். இது இந்த ட்ரெண்ட் வந்து டிஃப்ரெண்டா உங்க எல்லாரும் பேசியிருப்பீங்க ஏற்கனவே. இட்ஸ் ஒரு என்ன சொல்றது, ஒரு டிஃப்ரெண்டான ட்ரெண்டா இருக்கு அப்படின்றாங்க. டெஃபினட்டா ஆன்டி இன்கம்பன்சி நல்ல பிளே ஆயிருக்கு, நல்ல விசிபிளா தெரியுது. பீப்புள் வந்து திமுக ஆளுகிற திமுக அரசு மேல ஒரு தங்களுடைய ஆதங்கத்தை தங்களுடைய கோபத்தை காமிச்சிருக்காங்கன்றதுதான் ஃபர்ஸ்ட் இன்ஃபரன்ஸ். இது நம்ம எடுத்துக்கலாம் நம்ம. ஏன்னா நிறைய அமைச்சர்கள் குறிப்பா அர்பன் ஏரியாஸ்ல வந்து அவங்க வந்து
1: முதலமைச்சர் துணை முதல்வர் உட்பட எல்லாமே ட்ரையலிங் தான்.
3: ஆமா, அது வந்து ரொம்ப என்ன சொல்றது, இட்ஸ் அ கிளியர் மெசேஜ். அதாவது ரூலிங் பார்ட்டி பீப்புளோடைய மேண்டேட்டை ரெஸ்பெக்ட் பண்ணல அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன். அது உங்களுக்கே தெரியும், அர்பன் ஏரியாஸ்ல வந்து ரொம்ப காலமாகவே நகர்ப்புறங்களில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரணும்னு எல்லாருமே பார்த்தாங்க. அது ஓட்டு வந்து இப்ப புதிய கட்சியான தாவேக்கருக்கு வந்திருக்கு அப்படின்றது நம்ம ஏர்லி ஸ்டேஜஸ்ல பார்க்க முடியுது. இன்னும் ரவுண்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் ஒரு 2:00 மேல தான் ஒரு கிளியர் இண்டிகேஷன்ஸ் என்ன வரும் அப்படின்றது தெரியும்ன்றது என்னுடைய
1: இண்டிகேஷன்.
3: பட் ஸ்டில் அனதர் 10 ரவுண்ட்ஸ் வந்து இப்ப நிறைய கான்ஸ்டிடன்ஸ்ல பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் சின்ன அனலைசிஸ் பண்ணி வந்தேன். ஹோப்ஃபுல்லி 3,000 to 4,000 ஓட்ஸ் டிஃபரன்ஸ்ல சிலது இருக்காங்க, சிலது 1,000 ஓட்ஸ் டிஃபரன்ஸ் இருக்காங்க. அதாவது தாவேக்கும் அதிமுக இருக்கிற தொகுதிகள், பல தொகுதிகள் அதிமுக கூட்டணி கட்சிகள் இருக்கிற தொகுதிகள். நான் என்ன நினைக்கிறேன்னா அது கொஞ்சம் பிக்கப் ஆகி கொஞ்சம்
2: அடுத்த
3: ரவுண்ட்ஸ்ல கொஞ்சம் பிக்கப் ஆகி வரும் அப்படின்றது எனக்கு தெரியுது.
2: சோ அந்த ஒரு 1,000 or 2,000 வாக்குகளுக்கு இருக்கக்கூடிய பெரிய சேஞ்ச் வரும் நம்புறீங்க?
3: நம்புறேன், கண்டிப்பா நம்புறேன். ஏன்னா இன்னும் 10 ரவுண்ட்ஸ் இருக்குது. 10 ரவுண்ட்ஸ் வந்து ஒரு பெரிய ரவுண்ட்ஸ். ஏன்னா இன்னைக்கு ஆவரேஜா ஒரு ஒரு பூத்லயும் பாத்தீங்கன்னா தே ஹவ் ரேஷனலைஸ் த பூத் டு ஆல்மோஸ்ட் 900 to 800 ரூட்ஸ். இப்ப
1: காலையில இருந்தே சார் இந்த லீடிங் ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா டிஎம்கே இருந்துச்சு, ஏடிஎம்கே ஈக்குவலாக வந்தது, தாவேக்கா கம்மியாக இருந்தது. ஒன்ஸ் தாவேக்கா அப்பர் ஹேண்ட் எடுத்த பிறகு கன்சிஸ்டண்டாக அது அப்பர் ஹேண்ட் எடுத்துனே இருக்குது. இவங்கக்கிட்ட ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்குது, இது அதிகமாக குறையுது. இப்போ தாவேக்கா வந்து கன்சிஸ்டன்ஸாக ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்கிறது, அவங்க போய் ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுவாங்க, அதுக்கான அவங்களுக்கு அந்த மேண்டேட் கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கலையோ?
3: இன்னும் இல்லை. ஏன்னா பிகாஸ் இப்போ ஒரு நீங்களாம் ரொம்ப சீனியர்ஸ், யூ ஹவ் சீன் லாட் ஆஃப் எலெக்ஷன்ஸ் பிஃபோர், பார்த்துருப்பீங்களா? கண்டிப்பாக நம்ம முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 11:00 11:30 ஒரு கிளியர் இண்டிகேஷன் கிடைச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் 140 சீட்ஸ் இப்போ யார் ஆட்சி அமைக்க போகிறாங்களோ அவங்க வந்து 140, 150, 160 பார்த்தீங்கன்னா ஹாஃப் வே மார்ஜின்லேருந்து ஒரு 40 seats, 50 seats அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் கூட்டணியோடு சேர்த்து. ஆனால் இப்போ அந்த நிலைமை
1: இல்லை.
3: ஸோ அப்போ என்னன்னா, ஸோ வெரி நம்ம டெக்னிக் அகடமிக்கா பேசுறோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா கூட, பொலிட்டிக்கல் இல்லனா அகடமிக்கா பேசினா கூட 180 ரிக்வயர்ட் நம்பர் நமக்கு வந்து வேணும். இன்னும் வந்து ஆஃப்டர் ஈவன் 4 ரவுண்ட்ஸ்ல கூட ஒரு லார்ஜஸ்ட் பார்ட்டி அந்த அளவுக்கு கிராஸ் பண்ணல அப்படின்னும் போது நம்ம அந்த கன்க்ளூஷனை விதின் 1 or 2 hours ஆகும் அப்படின்றது தான் என்னோட. அதாவது நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுன்னு இல்லை, ஒரு 1 or 2 hours நம்ம வி கேன் வெயிட் ஃபார் அனதர் 5 to 6 ரவுண்ட்ஸ் பார்க்கலாம் அப்படின்றது நான் அகடமிக்கா சொல்றேன். பொலிட்டிக்கலா சொல்லணும் அப்படின்னா பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு ஹஸ் கிவன் அ மெசேஜ், ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. இது யூஸ்வலா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கிளியர் மேண்டேட் ஃபார் அ பர்டிகுலர் அலையன்ஸ் கொடுப்பாங்க தமிழ்நாடுக்கும் தமிழ்நாடு பீப்புள். ஒரே ரேரஸ்ட் ஆஃப் ரேர் சர்க்கம்ஸ்டன்சஸ்ல அவங்க வந்து அந்த அந்த அலையன்ஸுக்கே வந்து கம்மியா கொடுத்தது வந்து ரொம்ப ரேரு. அலையன்ஸ் கவர்மெண்ட் இருந்திருக்கு 2006 உங்களுக்கு பாத்தீங்கன்னா, கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சி அமைக்கும் போது பாட்டாளி மக்கள் கட்சி வெளியிலிருந்து சப்போர்ட் பண்ணாதான் அவங்களுக்கு அந்த ரிக்வயர்ட் மெஜாரிட்டி வந்தது. அப்படி இருந்தது, அது ஒரு அக்கேஷன் தான் எனக்கு தெரிஞ்சு, என்னோட லிமிடெட் அண்டர்ஸ்டாண்டிங் அது இருக்கு. இப்ப இது இப்ப இதுல வந்து உங்களுக்கு 140, 150 ஒரு பார்ட்டி எடுத்திருந்தாங்கன்னா நம்ம இப்ப நம்ம வி கேன் கம் டு கன்க்ளூஷன். இப்ப அப்படி இல்லாததுனால நம்ம என்ன பண்ணலாம்னா, ஏர்லின்னு சொல்றது ரொம்ப ஏர்லி இல்ல,

0: வி ஹவ் டு வெயிட் ஃபார் அனதர் ஒன் ஹவர் ஆர் ஒன் அண்ட் ஆஃப் டூ ஹவர்ஸ் அனதர் ஃபார் ஃபோர் ஃபைவ் ரவுண்ட்ஸ் நம்ம வந்து வெயிட் பண்றது வந்து பிராக்டிக்கலா தட் வில் பி
1: இதே 110ங்கிறது அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமாவும் லீடு இருந்துச்சுன்னா நம்ம வந்து
0: இன்னொரு ஃபோர் ஃபைவ் ரவுண்ட்ஸ்
1: அதுக்கப்புறம்
0: அந்த லீடோட மார்ஜின் என்ன இப்ப லீடோட மார்ஜின் வந்து பாத்தீங்கன்னா 10,000 மேல இருந்ததுன்னா தென் இட்ஸ் எ டிஃபிகல்ட் கேஸ். லீடோட மார்ஜின் வந்து 1,000 டு 2,000 3,000 இருந்ததுன்னா தென் இட் இஸ் எ டிஃபரெண்ட் கேஸ். வி ஹவ் டு அனலைஸ். ஓகே, அது அந்த அந்த என்ன
2: நவ் இது ஃபோர் கார்னர் கான்டெஸ்ட்னால உங்களுக்கு லீடிங் அவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமா? இவன் 300 ஓட் கேண்டிடேட் டிசைட் இல்லையா?
0: இல்ல, நம்ம ஃபோர் கார்னர் ஃபைட் அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து திமுக அலையன்ஸ், அதிமுக அலையன்ஸ், தாவேக்கா, அப்புறம் நாம் தமிழர் கட்சி, இவங்க மூணு பேர் இருந்திருக்காங்க. பட் என்னன்னா இந்த ஃபோர்த் நாம் தமிழர் கட்சி பெரிய டென்ட்டை மேக் பண்ணியிருந்தாங்கன்னு நம்ம சொல்லலாம். இது ஃபோர் கார்னர் ஃபைட்டு
2: பெருசா லூஸ் பண்ணி
0: 28% 29% வில் மேக் மார்ஜின். இப்ப அது என்னன்னா அவரு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் கண்டெஸ்ட் பண்ண இடத்துல நமக்கு ஒரு இந்த ஃபோர் கார்னர் ஃபைட் நம்மளால விசிபிளா பார்க்க முடியுது. அது இல்லாமல் நாம் தமிழர்ல வேற ஏதாவது முக்கியமான தலைவர் இருக்கிறதுல ஒன் ஆர் டூ கான்ஸ்டுவன்சில பாக்கலாம். மீதி கான்ஸ்டுவன்சில ஃபோர் கார்னர் ஃபைட்ஸ் இல்ல, த்ரீ கார்னரா இருக்கிறதுனால குறிப்பா அர்பன் கான்ஸ்டுவன்சிஸ்ல என்னோட லிமிடெட் அண்டர்ஸ்டாண்டிங்ல நான் என்ன சொல்ல முடியும்னா அர்பன் கான்ஸ்டுவன்சில ட்ரைஃபர்கேட் ஆயிருக்கு, கிளியரா தெரியுது, விசிபிளா தெரியுது ட்ரைஃபர்கேட். அது வந்து இந்த பேலன்ஸ் இஸ் டில்டிங் டுவர்ட்ஸ் தாவேக்கா. இப்ப நாங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சி, நாங்க வந்து வேர் வெரி ஸ்ட்ராங் இன் நார்தன் தமிழ்நாடு. ஒரு விஷயத்துல என்ன புரியுதுன்னா அதிமுக அலையன்ஸ் நார்தன் தமிழ்நாட்டில் சேஃபா இருக்காங்க இப்ப இருக்கிற நம்பர்ஸ்.
2: உங்களுடைய
0: அதிமுக பிளஸ் பாமக இந்த அலையன்ஸோட அந்த இன்டாக்ட், இந்த அலையன்ஸோட கெமிஸ்ட்ரி, இந்த அலையன்ஸோட இது வந்து விசிபிளா ரிசல்ட்ல எப்ப தெரியுதுன்னா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், தமிழ்நாடு சென்னையை தாண்டி நார்த் தமிழ்நாட்டில் இப்ப நிறைய சீட்ஸ் இப்ப அதிமுக வாங்கியிருக்கிற 72 அலையன்ஸோட சேர்த்து வாங்கியிருந்த 72 சீட்ஸ்ல மெஜாரிட்டி ஆஃப் த சீட்ஸ் வந்து நார்த் தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ ஒரு விஷயம் நமக்கு நல்லா கிளியரா புரியுது என்னன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தங்களுடைய ஓட் டிரான்ஸ்ஃபரை அழகா அதிமுகவுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி
2: அவங்க ஓட் பேங்கையும்
0: நமக்கு ஆமா தக்க வைக்க முடியுது, தக்க முடிக்க முடியுது. ஸோ அது வந்து நமக்கு விசிபிளா தெரியுது.
2: இன்னும்
0: அப்படின்றது ஒரு இன்ஃபரன்ஸ் வச்சுக்கலாம். இன்னொன்னு நம்ம இன்னும் ஓவராலா ஓட் பெர்சன்டேஜ் எல்லாம் நம்ம எடுத்து அதுக்கப்புறம் நம்ம ப்ரீவியஸ் இயர்ல எவ்வளவு வாங்கியிருக்கோம், எவ்வளவு டிப் ஆயிருக்கு, இல்ல எவ்வளவு ஏறிருக்குன்னு வச்சுதான் நம்ம ஒரு அந்த அனாலிசிஸ்க்கு வர முடியும். கம்பேரட் நிறைய அனாலிசிஸ் தேவைப்படுது. ஆனால் ஆஸ் ஆஃப் நவ் இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல நம்ம இன்னும் ஒரு ஃபைவ் ரவுண்ட்ஸ்ன்றது ஒரு ரவுண்டுக்கு நீங்க ஆவரேஜா 1000 ஓட்டு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு ஒரு மிஷினுக்கு 14 மிஷின்ஸ் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் 14,000 நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நம்ம அந்த 5 ரவுண்ட்ஸ் நம்ம வெயிட் பண்ண ரொம்ப அதிக நேரம் இல்லை. இன்னொரு ஒன் ஹவர்ல நமக்கு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ்ல நமக்கு ஒரு ஒரு ஒரு கிளியர் பிக்சர் நமக்கு கிடைக்கிறதுக்கான
3: அதிமுக தலைவர் பொன்னையன் கூட we are ready to
2: ஏற்கனவே வந்து அவரு முதல்வர், நாங்க டெப்டி சிஎம்,
3: ஒரு முதலமைச்சரே 4000 ஓட்டுல பின்னால இருக்காரு. அதனால இந்த ட்ரெண்ட் இப்படிதான் போயிட்டு இருக்கு.
2: ஆக்சுவலி திமுகவுடைய ஹிஸ்டரி இல்ல சார், சிஎம் தோத்ததா இருக்கா?
3: கொளத்தூர்
0: கான்ஸ்டுவன்சில தேர் வாஸ் அ ரொம்ப கேஸ் எல்லாம் போனாங்க, ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் இப்ப கூட. அந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல க்ளோஸ் ஃபைட், க்ளோஸ் கண்டெஸ்டா இருந்தது 2011ல. ஸோ இஃப் சீஃப் மினிஸ்டர் இஸ் ட்ரெய்லிங் பை திஸ் அமௌண்ட் ஆஃப் ஓட் தென் இட்ஸ் அ கிளியர் மெசேஜ் ஃப்ரம் த தமிழ்நாடு பீப்புள். ஏன்னா ஹி வாஸ் ஹெட்டிங் த கவர்மெண்ட்,
2: தி என்டையர் மினிஸ்ட்ரி
1: எல்லாருமே
3: ஒவ்வொரு வாரமும் சிஎம் வந்து அந்த தொகுதி போவார்.
2: அது ஒரு ஸ்டார் சார், ஒரு ஸ்டார் தொகுதி மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க. உதயநிதியும் அதான் பண்ணாரு. ஆனாலுமே இவங்களையே தோக்கடிக்க அளவுக்கு அவ்வளவு வெறுப்பு இருந்துச்சோ?
3: மோரி மாத்தி அங்கெல்லாம் போயிருந்தாங்க, சலுகை எல்லாம் கிடைக்கல.
2: அவ்வளவு வெறுப்பு இருந்துச்சோ அந்த தொகுதியை வந்து அவளுக்கு

0: மும்முனை போட்டியில்
1: திரிகாட்டோ அவங்களுடைய 505 505 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க சார்.
2: ஆமா,
1: இதுல 63 வாக்குறுதிகளை தான் அவங்க முழுமையா நிறைவேற்றினாங்க. மீதி 63 வாக்குறுதிகளை அவங்க வந்து அறகுறையா நிறைவேற்றினாங்க. நீங்க ஒரு 100 மார்க்ஸ்க்கு அதை பாத்தீங்கன்னா, கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 13 மார்க்ஸ் தான் வாங்கியிருந்தாங்க. இது நம்ம ரொம்ப ஒரு கவர்னன்ஸ், குட் கவர்னன்ஸ்னா அதுவும் ஒரு மேனிஃபெஸ்டோவை வச்சு நீங்க வந்து பீப்புளோட மேண்டேட்டை கிளைம் பண்றீங்க. ஆஃப்டர் 2016 to 2021 கோவிட் ஏராக்கு அப்புறம் பெரிய ஹோப்ஃபுல்லா இந்த சிஎம்க்கும் இப்ப இருக்கிற மிஸ்டர் எம் கே ஸ்டாலின் அவர்களுக்கும்

0: கண்டிஷன் இஸ் பீஸ்
1: இல்லை. நான் பர்சனலாக உங்ககிட்ட கேட்குறேன், லேர்னட் பர்சன், இப்ப பெண்களுக்கு எதிரான இந்த கிரைம் இருக்கு இல்லையா, இது இண்டிவிஜுவலினுடைய ஒரு வக்கரமும் சேர்ந்தது தானே
0: சார்.
1: இது கவர்மெண்ட் அலோன் கவர்மெண்ட் கேன் இதுவாது இல்லையா, எல்லாமே எல்லாமே.
0: வாட் இஸ் த லாஸ் அவைலபிள் இன் தமிழ்நாடு, ஹவு ஃபார் த லாஸ் ஆர் என்போர்ஸ்டு, வாட் ஆர் த இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம் யூ ஹேவ். இப்ப நீங்க போஸ்கோ ஆக்ட் இருக்கு, போஸ்கோ
1: அதுக்கு தான் நடவடிக்கை எடுக்கலன்னா நீங்க சொல்றது.
0: ஆமா, நீங்க கன்விக்ஷன் ரேட் ஃபார் போஸ்ட் கமிட் அஃபென்சஸ் பாருங்க,
1: எல்லாத்திலையும் கம்மி தான்.
0: அப்ப நீங்க என்ன பண்ணும், உங்களுடைய ப்ராசிக்யூஷன், உங்களோட விமன் ப்ரொடெக்ஷன் இருக்குல்ல, அதுக்கு என்ன எஃபர்ட் எடுத்தீங்க நீங்க?
1: எல்லா ஸ்டேட்லயும் இது கம்மி, எல்லா நாட்டிலையும் கம்மி.
0: இந்த பெயிண்டிங் எல்லா ஸ்டேட்லயும், இந்த உலகத்துல எல்லா
1: எல்லாத்துக்கும் கம்மி. என்னன்னா கன்விக்ஷன் ரேட் இருக்கு இல்லையா, அது மாறிடுது, எல்லாத்திலயும் மாறிடுது. இதுக்கு மட்டும் இல்ல, ஒரு பீரியட்ல அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் ஏதாவது நீர்த்து போயிடுறாங்க.
0: 12ஆம் வகுப்பு படிக்கிற பெண் தன் வீட்டிலேயோ தன்னுடைய கிராமத்திலேயோ வாஷ்ரூம் வசதி இல்லாம வெளியில போகும்போது பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொல்லப்பட்டால் என்பது நம்ம எல்லாருக்கும் தலைகுனிவா இல்ல?
1: ஆமா.
0: முக்கியமா யாருக்கு தலைகுனிவது? ஆளுகிற அரசாங்கம். சமூக நீதி, சமூக நீதி என பேசிக்கொண்டு கடந்த 60 ஆண்டுகளாக பெண் விடுதலை என பேசிக்கொண்டு உங்களால வந்து டாஸ்மாக் கடைகளை குறைக்க முடியல, போதை வஸ்துக்களை உங்களால குறைக்க முடியல, எதையுமே நிர்வாகத்தில் எதையுமே நீங்க செய்யாம நீங்க வந்து தனி மனிதர்கள் மேல வந்து பொறுப்பை தூக்கி போடுறதுன்றது அது வந்து ஒரு சரியான பார்வையாக இருக்காதுன்னு தான் என்னுடைய அனுமானம்.
1: நான் கவர்மெண்ட் சைடுல இருந்து
0: எவ்ரிபடி ஹேஸ் அ ஸ்டேக், எவ்ரிபடி ஹேஸ் அ,
1: அதுதான்
0: அதிகமா யாருக்கு ஸ்டேக் இருக்கு? நீங்க நல்லது நடந்தா கவர்மெண்ட் கிளைம் எடுத்துக்கிறீங்கல்ல, ஸ்டேக் எடுத்து கிளைம் எடுத்து, நாங்க தான் எங்களால தான்றீங்களா? அப்ப தப்பு நடக்கும்போது யார் எடுத்துக்கணும்? அப்ப எல்லாருமே அதுல பொறுப்பு இருக்கு, பேரண்ட்ஸ், தனி மனிதர்கள் எல்லாமே. ஆனா உங்களுக்கு ஒரு லா என்போர்ஸ்மெண்ட் இருக்குது, நம்ம தவறு நடந்தா உடனடியாக நமக்கு வழக்கு பதியப்படும், அந்த வழக்கு உடனடியாக 3 மாத காலங்களுக்குள்ள அந்த வழக்கு வந்து தண்டனை கொடுக்கப்படும், தண்டனையை வந்து நம்ம வந்து அப்பீலுக்கு போனாலும் ஒன்றும் ஆகாது. இப்ப நீங்க பல பெண்களுக்கு குழந்தைகளுக்கான பாலியல் வன்கொடுமை பிரச்சனைகளை வந்து ஹைகோர்ட்ல டிஸ்மிஸ் ஆயிடுது, அப்ப ப்ராசிக்யூஷன் என்ன பண்ணிருக்கீங்க?
1: அதுதான் கேக்குறேன், அது எல்லா கவர்மெண்ட்லயும்.
2: இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, தேசிய குற்ற ஆவணத்தை
0: என்சிஆர்பி
2: அந்த பெர்சன்டேஜோட தமிழ்நாடு குறவன் சொல்றாங்க. ஆனா ஒவ்வொன்றுக்கும் இப்படி ஒப்பிட்டு சொல்றத விட நம்ம என்ன, நம்ம தமிழ்நாட்டில் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கோம், அதைத்தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும் இல்லையா. இப்போ பார்த்தாலும் அந்த ஸ்டேட்ல, அந்த ஸ்டேட் ஏற்கனவே டெவலப் ஆகாத ஸ்டேட்டு, அங்கே அதிகம் நடக்கதான் செய்யும். நம்ம வந்து டெவலப்டு
3: மோஸ்ட் சொல்லுங்க சார். இப்ப இது வந்து இப்போ புதுசான ஒரு பிளேயர் அப்படிங்கறதுனால அவர் மீது இப்போ எது விதமான ஒரு குற்றச்சாட்டும் கிடையாது, எந்த விதமான ஒரு ஒரு எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும், குற்றச்சாட்டுகள் எதுவும் கிடையாது. அதனால இந்த கூடுதலான ஒரு வாக்குகள் அவருக்கு விழுதா? ஏன்னா இப்ப அதிமுகவுடைய கூட்டணியில ஏற்கனவே எல்லாம் எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டி, ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவங்கிறதுனாலையும் அதனால ஒரு அதிருப்தியும், அதே சமயத்துல நீங்க புதுசா வரக்கூடிய ஒரு ஒரு பிளேயருக்கு வந்து கூடுதலான இடங்களும் கிடைப்பதற்கு அந்த ஒரு புது நம்பிக்கை தான் முக்கியமான.
2: எப்பவுமே புதுசா வரவங்களுக்கு ஒரு ஆதரவு. இப்ப நம்ம முன்னாலே உதாரணம் இருக்கு, நாம் தமிழர் அண்ணாமலை புதுசா வந்தாங்க, அவங்கள மேல எந்த இதுவும் தவிர புதுசா ஒரு தலைவர் வந்து நம்மள எல்லாம் கொண்டு போவார்னு மக்கள் நினைக்கிறாங்க, மாற்றத்து விரும்புற மக்கள். அதுக்கு அந்த சரியான வாய்ப்பை வந்து இவரு தான் கொடுத்துருக்காரு, அவங்களால கொடுக்க முடியல, அவங்க அங்கங்க இடையிட அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனா அவங்க ரெண்டு பேரும் அந்த விதைச்ச விதைய வந்து இவர் தன்னுடைய செல்வாக்கையும் சேர்த்து அறுவடை பண்ணிட்டார்.
1: சரி, இப்போ இந்த சேஞ்ச் வந்து உங்களுக்கு திருப்தியை கொடுக்குதா? இது இது ஒரு சேஞ்ச் எடுத்துக்க முடியுமா?
2: ஆமா, அது வந்து விஜய் கொண்டு மக்கள் மாற்றத்தை வந்து எப்போ நம்ம ஆதரிச்சு தான் ஆகணும். அவர் சொல்ற மாதிரி உள்ள மாற்றங்கள் உண்மையிலேயே வருமாங்கிறது, அவர் எப்படி ஆட்சியில் அமைச்சு எப்படி நடத்துறாரு பாக்கணும். ஏன்னா எம்ஜிஆர் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு அவரால் பண்ண முடியல, கட்சி கலைச்சு போயிடலாம் பிரச்சனை வந்துச்சு. அப்போ ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணி அந்த உள்கட்டமைப்பு பண்ணி அவரை நிலைநிறுத்தினார். அந்த மாதிரி இவருக்கு, ஆனா இவருக்கு ஏற்கனவே அந்த மாதிரி ஆட்கள் வந்துட்டாங்க, சில இடங்கள்ல வந்திருக்காங்க, ஏடிஎம் செங்கோட்டை வந்து அவரெல்லாம் வந்திருக்காங்க. இப்போ வந்து ஆட்சி நடத்த யாரு, அரசியல் தேர்தல் நடத்துறது, தேர்தல் வியூக வகுப்பாளர் தான் நடத்துறாங்க தேர்தல. அதுல ஜான் ஆரோக்கியம் சாமி தான், அவர் அப்படியே ஜெகன்மோகன் ரெட்டி செஞ்ச அதே மாடல
3: எனக்கு என்ன சார். இப்ப இதுல நம்ம வந்து என்ன பின்னாடி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போறாங்க, எப்படி பண்ண போறாங்கன்றது அடுத்த கட்டம். ஆனா அடிப்படையில மக்கள் நம்பிக்கையே அவர்கிட்ட அவ்வளவு அதிகமா இருக்குதுங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியத்தை தருது. ஏன்னா அவருக்கு ஒரு கிளீன் ஸ்லேட், அவர் ஆக்சுவலா எந்த விதமான ஒரு ஒயிட் போர்டு அவருக்கு, அந்த ஒயிட் போர்டை வந்து நம்பி இவ்வளவு பேரை வந்து அடிக்கிறாங்க அப்படிங்கிறது.

0: வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணி அந்த உட்கட்டமைப்பு பண்ணி அவரை நிலைநிறுத்தினார். அந்த மாதிரி இவருக்கு, ஆனா இவருக்கு ஏற்கனவே அந்த மாதிரி ஆட்கள் வந்துட்டாங்க, சில இடங்கள்ல வந்திருக்காங்க, ஏடிவி செங்கோட்டை வந்து அவங்க வந்திருக்காங்க. இப்ப வந்து ஆட்சி நடத்த யாரு, அரசியல் தேர்தல் நடத்துறதே தேர்தல் வியூக வகுப்பாளர் தான் நடத்துறாங்க தேர்தல. அதுல ஜான் ஆரோக்கிய சாமி தான் அவர் அப்படியே ஜெகன்மோகன் ரெட்டி செஞ்சு அதே மாடல செஞ்சு கொண்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க.
1: எனக்கு என்னன்னா சார், இப்ப இதுல நம்ம வந்து என்ன பின்னாடி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போறாங்க, எப்படி பண்ண போறாங்கன்றது அடுத்த கட்டம். ஆனா அடிப்படையில மக்கள் நம்பிக்கையே அவர்கிட்ட அவ்வளவு அதிகமா இருக்குதுங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியத்தை தருது. ஏன்னா அவருக்கு ஒரு கிளீன் ஸ்லேட், அவர் ஆக்சுவலா எந்த விதமான ஒரு ஒயிட் போர்டு அவருக்குல, அந்த ஒயிட் போர்டை வந்து நம்பி இவ்வளவு பேரை வந்து வாக்களிக்கிறாங்க அப்படிங்கிறது
2: கையில சாக்பீஸ் இருக்குல்ல.
0: அதாவது 40 வயசுக்கு கீழே உள்ளவங்க, ஜென்சி தலைமுறை, இவங்க எல்லாம் வந்து இவரு மேலதான் நம்பர் நம்பிக்கை வைக்கிறாங்க, வச்சிருக்க வச்சுதான் கொடுத்திருக்காங்க. ஒரு சீனியர் எல்லாம் அவங்கலாம்
2: ஏற்கனவே இருந்த அரசியல் கட்சிகள் மேல எல்லாருக்கும் நம்பிக்கை போயிடுச்சு.
0: அடுத்து போயில 60 வருஷம் பாத்துட்டோம்ல.
2: இல்ல அந்த கட்சிகள் மட்டும் இல்ல, இப்ப இந்த பாமக இருக்குது. ஆனா உங்களுடைய இன்ட்ரோடு எதுவும் பெருசா பாதிக்கலன்னு
3: நினைக்கிறேன். ஒரு தொகுதி தான் ஜெயிச்சிருக்காங்க, ஒரு தொகுதி லீட்ல இருக்காங்க.
1: ஒரே ஒரு நிமிஷம், நான் இப்ப முன்னிலை நிலவரங்க மட்டும் திருப்பி சொல்லிடுறாங்க. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. முன்னணி நிலவரங்கள் 233 தொகுதிகளில் 109 தொகுதிகளில் முன்னிலை பெற்று தனிப்பெரும் கட்சியாக தாவேகா உருவெடுத்துள்ளது. அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தாம் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறார். இந்த தேர்தலில் ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், மாநில அமைச்சர்கள் திரு துரைமுருகன், திரு கே என் நேரு, திரு சேகர்பாபு, திரு டி ஆர் பி ராஜா, திரு தங்கம் தென்னரசு, திரு வெள்ளக்கோயில் சாமிநாதன், திரு மா சுப்பிரமணியம், திரு நாசர், திரு முத்துசுவாமி, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திரு தாமோ அன்பரசன் உள்ளிட்டோர் பின்தங்கியுள்ளனர். அஇஅதிமுக 62 தொகுதிகளிலும், திமுக 41 தொகுதிகளிலும், பாமக 6 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 5 தொகுதிகளிலும், பிஜேபி 3 தொகுதியிலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2 தொகுதியிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விசிக, தேமுதிக, அமமுக தலா 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. தாவேகா தலைவர் திரு விஜய் பெரம்பூர் தொகுதியில் 8,140 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதியில் அவர் 5,286 தொகுதிகள் முன்னிலை வகிக்கிறார். குளத்தூர் தொகுதியில் தாவேகா வேட்பாளர் வி எஸ் பாபு முதலமைச்சர் திரு ஸ்டாலினை விட 4,000 வாக்குகள் முன்னிலை பெற்று முன்னிலை இருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 13,142 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். தர்மபுரி தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிட்ட திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் 8,245 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் காட்பாடி தொகுதியில் பின்தங்கியுள்ளார். அதே தொகுதியில் அதிமுக வேட்பாளர் திரு ராமு 3,965 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தாவேகா முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு தொகுதிகளும் வந்து ஒவ்வொரு கட்சிகளும் முன்னிலை பெற்றிருக்கக்கூடிய பட்டியல்கள் வருகின்றன. மிகப்பெரிய ஆச்சரியம் வந்து என்னன்னா, நீங்க விஜய் வந்து
2: விஜயினுடைய வருகை அதிமுக அலையன்ஸை பெருசா பாதிக்கல. ஏறக்குறைய அந்த 74 பழைய எலெக்ஷன்ல அப்படியே ரீடெயின் பண்றாங்க.
0: ஆனா அவங்க இப்ப இந்த இடம் வந்து அவங்க பாமக கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வந்திருக்காங்க. அந்த படமாடி சொல்லணும், இப்ப கூட இப்ப நம்ம காங்கிரஸ் 5 இடம் வந்து சொல்றீங்க, அவர் தனி மெஜாரிட்டி வரலன்னா சப்போஸ் காங்கிரஸ் போலாம்,
2: பாமக போலாம்,
0: துணை முதல்வர் கொடுத்தாருன்னா அவங்க ஏன்னா ஆட்சியில் பங்கு எல்லாருமே
2: வற்புறுத்துறாங்க.
0: ஆமா, அதனால வாய்ப்புகள் இருக்கு. அவங்க பிஜேபி அணியில இருக்காங்க.
2: போஸ்ட் எலெக்ஷன் வந்து வேற மாதிரி
1: ஒரு செய்தி பாத்தீங்கன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய 16 தொகுதிகளில் 15 இடங்களில் வந்து தாவேகா முன்னிலை வைக்கிறதா செய்திகள் வருது. இப்ப இது வந்து அப்படின்னா சென்னைங்கிற ஒரு கோட்டையை வந்து
0: மட்டும் இல்ல, சென்னை சுற்றியுள்ள காஞ்சி,
2: சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் எல்லாமே தாவேகா தான்.
1: அப்ப இயல்பா அந்த பழைய சொன்னப்பட்ட திமுக கோட்டைங்கிறது
0: தகர்ந்து போச்சு.
1: அப்போ
2: அது தமிழ்நாடு முழுக்கவே தான் தகர்ந்து போயிருக்கு. திருச்சியில
0: கோட்டையை சுனாமி போல போய் தகர்ப்பு இருந்தாரு.
3: சென்னை, திருச்சி, மதுரை அண்ட் திருநெல்வேலியில ஏர்லி ட்ரெண்ட்ஸே வந்து ரொம்ப காலையில ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட்ல இட் வாஸ் வெரி விசிபிள், நமக்கு வந்து இந்த டைரக்ஷன்ல தான் போகுது அப்படின்றது. பட் ரூரல் ஏரியாஸ்ல இப்ப நான் ஒர்க் பண்ணதுனால சொல்றேன், சில இடத்துல அர்பன்ல பெர்ஃபார்ம் பண்ற அளவுக்கு
1: வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இன்க்ளூட்ஸ் ரூரல் கான்ஸ்டிடுவன்சி.

0: பண்ணல. என்னன்னா உங்களுக்கு ஒரு கான்ஸ்டுவன்சியில வந்து சில கான்ஸ்டுவன்சி வந்து அர்பன் கேரக்டரா இருக்கும் வித் ரூரல் ஏரியாஸ், சிலது ரூரல் கேரக்டர் வித் அர்பன் ஏரியாஸ் இருக்கும். ஸோ அதுக்காக தான் என்ன சொன்னா இன்னொரு 4-5 ரவுண்ட்ஸ் நம்ம வந்து ரொம்ப பிராக்டிக்கலாகவும் கரெக்டாகவும் நம்ம வந்து அசஸ் பண்றதுக்கு, நம்ம பயஸ்டா இல்லாம இருக்கிறதுக்கு. ஐம் நாட் ஈவன் டினையிங் இந்த ட்ரெண்ட் தான் என்னன்னா ஒரு 5-6 ரவுண்ட்ஸ்க்கு அப்புறமா பேசும்போது இன்னும் கொஞ்சம் கான்கிரீட்டா நம்மளால வந்து ஓகே இப்பதான் காமிக் தட் இருக்கு ட்ரெண்ட் அப்படின்ற நம்ம சொல்ல முடியும்.
1: இல்ல நீங்க சொல்ற ஒரு பாயிண்ட் புரியுதுங்க. ஏன்னா நீங்க வந்து தாவேகா 110 போச்சு, திருப்பி 108-109 மேலையும் கீழே போயிட்டு இருக்கு. அதிமுக கன்சிஸ்டன்டா நீங்க 72-70 படிப்படியா ஒன்னொன்னா கூட்டிட்டு வருது. திமுக கூடவே இல்ல, அப்படியே 52 நிக்குது ரொம்ப வருஷம் ரொம்ப நேரமா. அப்ப என்னன்னா அவங்க ஒரு சாச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க போல இருக்கு. ஆக்சுவலா அந்த இடத்துல
0: இது வந்து என்ன சொல்லுதுன்னா, டிஎம்கே தங்களோட ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ் ஆன மினிஸ்டர்ஸே நீங்க கேம்பெயின் அப்பயே பாத்தீங்கன்னா அவங்க அவங்க தொகுதியை தாண்டி வேற எங்கேயும் போக முடியல. அவங்க தொகுதியை தாண்டி பல பல தொகுதியில வந்து மினிஸ்டர்ஸ் போய் கேம்பெயின் பண்ணுவாங்க யூஸ்வலா. ஆனா பக்கத்து தொகுதி இல்ல அவங்க மாவட்டத்தில் இருக்கிற தொகுதி அவங்க அவங்க தேவர் லாக்ட் இன் தேர் ஓன் கான்ஸ்டுவன்சிஸ். ஸோ அது வந்து விசிபிளா தெரிஞ்சது, கேம்பெயின் அப்பயே நிறைய தெரிஞ்சது. இவங்க என்னன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா அவங்க ரூல் பண்றதுக்கு பீப்புள் வந்து ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மக்கள் கொடுத்தாங்க. மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது அது வந்து
1: நியூஸ் நியூஸ் ஒரே ஒரு செய்தி சுருக்கத்தை பார்த்துவிட்டு மீண்டும் நம்முடைய விவாதத்தை தொடரலாம்.
2: வணக்கம். தேர்தல் சிறப்பு செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. முன்னணி நிலவரங்கள் 233 தொகுதிகளில் தெரிய வந்துள்ளன. அதில் 108 தொகுதிகளில் முன்னிலை பெற்று தனிப்பெரும் கட்சியாக தவேக உருவெடுத்துள்ளது. அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தாம் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறார். இந்த தேர்தலில் ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், மாநில அமைச்சர்கள் திரு துரைமுருகன், திரு கே என் நேரு, திரு சேகர்பாபு, திரு டி ஆர் பி ராஜா, திரு தங்கம் தென்னரசு, திரு வெள்ளக்கோவில் சாமிநாதன், திரு மா சுப்பிரமணியன், திரு நாசர், திரு முத்துசாமி, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திரு தாமு அன்பரசன் உள்ளிட்டோர் பின்தங்கியுள்ளனர். அஇஅதிமுக 63 தொகுதிகளிலும், திமுக 41 தொகுதிகளிலும், பாமக 6 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 5 தொகுதிகளிலும், பிஜேபி 3 தொகுதிகளிலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2 தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விசிக, தேமுதிக, அமமுக தலா 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. தவேக தலைவர் திரு விஜய் பெரம்பூர் தொகுதியில் 8,140 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதியிலும் அவர் 5,286 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். கொளத்தூர் தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு வி எஸ் பாபு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை விட 4,011 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 13,142 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தருமபுரி தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிட்ட திருமதி சௌமியா அன்புமணி 8,245 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திமுக பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் காட்பாடி தொகுதியில் பின்தங்கியுள்ளார். அந்த தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ராமு 3,965 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தவேக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். கும்மிடிப்பூண்டி, திருத்தணி, பொன்னேரி, திருவள்ளூர், பூந்தமல்லி, ஆவடி, மதுரவாயல், அம்பத்தூர், மாதவரம், திருவற்றியூர், ஆர் கே நகர், பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், திருவிக நகர், எழும்பூர், ராயபுரம், துறைமுகம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ஆயிரம் விளக்கு, அண்ணாநகர், விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, டிநகர், மயிலாப்பூர், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர், ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புதூர், பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, திருப்போரூர், செய்யூர், மதுராந்தகம், உத்திரமேரூர், அரக்கோணம், ராணிப்பேட்டை, வேலூர், கே வி குப்பம், குடியாத்தம், ஆம்பூர், திருப்பத்தூர், ஊத்தங்கரை, பர்கூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, போளூர், திருக்கோவிலூர், சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, ராசிபுரம், திருச்செங்கோடு, ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, காங்கேயம், கோபிச்செட்டிப்பாளையம், அவிநாசி, திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பல்லடம், கவுண்டம்பாளையம், கோவை வடக்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, வால்பாறை, உடுமலைப்பேட்டை, திண்டுக்கல், அரவக்குறிச்சி, குளித்தலை, மணப்பாறை, ஸ்ரீரங்கம், திருச்சி வடக்கு, திருச்சி கிழக்கு, திருவெரும்பூர், முசிறி, துறையூர், பெரம்பலூர், விருதாச்சலம், கீழ்வேளூர், தஞ்சாவூர், கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை, அறந்தாங்கி, காரைக்குடி, சிவகங்கை.

கங்கை, மானாமதுரை, சோழவந்தான், மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மதுரை மத்தி, மதுரை மேற்கு, திருப்பரங்குன்றம், உசிலம்பட்டி, பெரியகுளம், கம்பம், ராஜபாளையம், அருப்புக்கோட்டை, திருச்சுழி, பரமக்குடி, தூத்துக்குடி, திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், ஒட்டப்பிடாரம், சங்கரன்கோவில், திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம் மற்றும் கிள்ளியூர். அஇஅதிமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். திருத்தணி, செய்யூர், மதுராந்தகம், காஞ்சிபுரம், காட்பாடி, ஆற்காடு, ஜோலார்பேட்டை, குடியாத்தம், வாணியம்பாடி, வேப்பனஹள்ளி, ஒசூர், பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி, கலசப்பாக்கம், அரூர், செங்கம், கீழ்பெண்ணாத்தூர், கலசப்பாக்கம், ஆரணி, செய்யாறு, வந்தவாசி, மயிலம், திண்டிவனம், வானூர், உளுந்தூர்பேட்டை, கங்கவல்லி, ஆத்தூர், ஏற்காடு, மேட்டூர், ஓமலூர், எடப்பாடி, சங்ககிரி, வீரபாண்டி, சேந்தமங்கலம், நாமக்கல், தாராபுரம், பவானி, அந்தியூர், பவானிசாகர், சூலூர், தொண்டாமுத்தூர், பொள்ளாச்சி, பழனி, நத்தம், கரூர், கிருஷ்ணராயபுரம், லால்குடி, அரியலூர், நெய்வேலி, பண்ருட்டி, குறிஞ்சிப்பாடி, புவனகிரி, சிதம்பரம், பூம்புகார், வேதாரண்யம், நன்னிலம், பாபநாசம், பேராவூரணி, விராலிமலை, மேலூர், ஆண்டிப்பட்டி, சிவகாசி, கடையநல்லூர், ஆலங்குளம், அம்பாசமுத்திரம் தொகுதிகளில் அஇஅதிமுக முன்னிலை வகிக்கிறது. திமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி, ராணிப்பேட்டை, வேலூர், அணைக்கட்டு, விழுப்புரம், ரிஷிவந்தியம், சங்கராபுரம், பரமத்தி வேலூர், கூடலூர், குன்னூர், கோவை தெற்கு, மேட்டுப்பாளையம், கோவை தெற்கு, வால்பாறை, மடத்துக்குளம், ஒட்டன்சத்திரம், ஆத்தூர், நிலக்கோட்டை, வேடசந்தூர், மண்ணச்சநல்லூர், குன்னம், திட்டக்குடி, சீர்காழி, நாகப்பட்டினம், திருவாரூர், திருவிடைமருதூர், கும்பகோணம், திருவையாறு, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, திருமயம், ஆலங்குடி, திருப்பத்தூர், திருமங்கலம், போடி, ராமநாதபுரம், முதுகுளத்தூர், விளாத்திக்குளம், கோவில்பட்டி, வாசுதேவநல்லூர், தென்காசி மற்றும் கன்னியாகுமரி. சோளிங்கர், பெண்ணாகரம், செஞ்சி, தருமபுரி, ஜெயங்கொண்டம், விக்கிரவாண்டி தொகுதிகளில் பாமக முன்னிலை பெற்றுள்ளது. உதகமண்டலத்தில் பிஜேபி முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் கடலூர், மயிலாடுதுறை, குளச்சல், திருவாடானை, விளவங்கோடு தொகுதிகளிலும் முன்னிலை பெற்றுள்ளன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திருத்துறைப்பூண்டி, ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பத்மநாபபுரம் தொகுதியிலும், பிசிக காட்டுமன்னார் கோயில் தொகுதியிலும், தேமுதிக விருதுநகர் தொகுதியிலும், புதிய தமிழகம் ஒட்டப்பிடாரம் தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளன. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: நேரம் 12:06 ஆகாஷ்வாணி மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் தொடர்கிறது.
1: வணக்கம் நேயர்களே, நம்முடைய விவாதத்தை தொடர்ச்சியாக இப்போது அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்த்த வேண்டிய ஒரு இடத்திற்கு வந்திருக்கிறோம். இப்போ என்ன எல்லாருக்கும் புரிந்திருக்கிறது என்றால், இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னும் வந்து ஒரு 3-4 சுற்றுகள் எண்ணப்பட வேண்டும். ஏனெனில் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல தொகுதிகளில், குறிப்பாக தாவேகா பெற்றிருக்கக்கூடிய தொகுதிகளில், 5000 வாக்குகளுக்கு மேல் பெற்றிருக்கக்கூடிய தொகுதிகள், 5000-க்கும் குறைவாக 2000 அல்லது 1500-க்குள்ள பெற்றிருக்கக்கூடிய வித்தியாசத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் எவ்வளவு என்ற ஒரு கணிதம் வந்து இப்போது நம்ம போட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த அடுத்தடுத்த வரக்கூடிய சுற்றுகளில் எவ்வளவு தூரம் வாக்கு வித்தியாசம் ஏற்படுகிறது என்பதை பொறுத்து அந்த எண்ணிக்கை கூடுமா குறையுமா என்பது தெரிய வேண்டும், ஒன்று. அதே சமயத்தில் இப்போது திமுக தன்னோடது எண்ணிக்கையை பெருமளவு கூட்டிக் கொள்ளவில்லை. அதிமுக சிறுகத்தான் அது வந்து கூடிக்கொண்டு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இன்னும் ஒரு 4-5 சுற்றுகள் போகும்பொழுது நிச்சயமாக இந்த எண்ணிக்கையில் சிறிது வேறுபாடு ஏற்படலாம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆனாலும் என்ன ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்றால், இங்கே வந்து ஒரு தொங்கு சட்டமன்றம் ஏற்படுவதற்கான சூழ்நிலை ஏற்படுமோ என்ற எண்ணம் தான் இருக்கிறது. இந்த நிலையில் ஒவ்வொரு கட்சியும் என்ன விதமான முடிவுகளை இந்த தேர்தல் முடிவுக்கு பின்னர் எடுப்பார்கள் என்பதில் தான் இனி வந்து நம்முடைய கவனம் வந்து மாறப்போகிறது. குறிப்பாக திரு பத்திரிகையாளர்கள்
2: சார், நீங்க தான் சொல்லணும். இப்ப இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா தொங்கு சட்டமன்றம் யார் யாரெல்லாம் சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கு.
3: அதாவது விஜய் தமிழக வெற்றி கழகம் இதே நிலைமையில போச்சுன்னா ஒருவேளை தனியாக ஆட்சி அமைக்கல வாய்ப்பு இருக்கு. தொங்கு சட்டத்தை நம்ம எதிர்பார்க்கிறோம்.
2: இல்ல, இந்த நிலையிலேயே பேசுங்களேன், ஒருவேளை இது கண்டினியூ ஆச்சுன்னா
3: திமுக உள்ள காங்கிரஸ் ஏற்கனவே அவங்க வந்து மனதளவுல பிரிஞ்சுதான் இருக்காங்க.
2: மனதளவுல தாவக கூட இருக்கிறாங்க.
3: ஆமா, அங்க போயிட்டாங்க. ராகுல் காந்தி அதை ஏற்கனவே ஒரு முடிவு முயற்சி பண்ணாரு, முடியல. இனிமே கட்டாயம் அவங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுபோல விடுதலை சிறுத்தைகள் கட்சியில ஒன்னு சீட்டருமா வரும் நினைக்கிறேன், அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவங்களும்
2: இப்போ பாமக வந்து ஒரு 6 தொகுதி அப்படி முன்னிலைன்னு காட்டுறாங்க.

0: சார், பாமக ஏற்கனவே வந்து ஆட்சியில பங்கு தருவங்ககிட்ட நாங்க போவோம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆட்சியில பங்கு எடுக்கிறதுக்கும் சௌமியா அன்புமணியும் லீடிங்ல தான் இருக்கிறாங்க. சோ அவங்களுக்கு ஒரு துணை முதல்வர்
1: கேரளாவில் இருக்கும்போது தமிழ்நாட்டிலே முதல் முறையா ஆட்சியில் பங்கு தரக்கூடிய ஒரு கூட்டணி ஆட்சி அமையிறதுக்கு ஒரு வாய்ப்பு இப்ப இருக்க ட்ரெண்ட்ல இருக்கு.
2: மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்றீங்க, நம்ம 2006 அனுபவம் ஒன்னு இருக்குது சார். ஆக்சுவலா அன்னைக்கு வந்து என்னன்னா திமுக ஆட்சி, பட் பிற கட்சிகள் வெளியில இருந்து ஆதரவு,
1: பாமக மெயினா பாமக ஆதரவு,
2: வெளியில இருந்து ஆதரவு கொடுத்து, பட் ஆனா அன்னைக்கு அது சிறுபான்மையினர் ஆட்சின்னு நம்ம சொல்லிக்கொண்டே இருந்தாங்க ஜெயலலிதா சார். ஆனா இன்னைக்கு வந்து அந்த மாதிரி சூழ்நிலை இல்லாமல், இன்னும் சரியா சொல்லணும்னா எலெக்ஷனுக்கு முன்னோட ஒரு ஆண்டுக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா ஆட்சியில் பங்கு கொடுப்பது என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு கோரிக்கையா இன்னைக்கு வைக்கப்பட்டது, பேசப்பட்டது. நீங்க விவரம் கூட நீங்க வந்து திருமாவளவன் கூட அதை பத்தி மிக குறிப்பா பேசினார். ஆக்சுவலா இப்போ அதற்கான வாய்ப்பு கணிந்து வருகிறதோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை, இப்ப வந்து இது மாதிரியான வெளியிலேருந்து ஆதரவுங்கிற சூழ்நிலை இனிமே வராது இல்லையா?
1: ஏன்னா இப்போ விஜய் தான் ஆட்சி அமைக்க போறாரு வரும்போது விஜய் ஏற்கனவே உறுதியா சொல்லிட்டாரு, கட்சி ஆரம்பிச்ச உடனே அதை பண்ணிட்டு கட்டாயம் அவரு ஆட்சியில பங்கு கொடுப்பாரு. அதனால இப்பவுமே பேச்சுவார்த்தை தொடங்கி இருப்பாங்க. இன்னைக்கே கூட
0: சார், இப்போ ஸ்டேட் பிளேயரே மூணா பிரிஞ்சிட்ட பிறகு திமுகவும் ரொம்ப வீக்கன் ஆகல, 52 சீட்ல இருக்கிறாங்க. ஏடிஎம்கே ரொம்ப வீக்கன் ஆகல, 73 சீட்ல இருக்கிறாங்க. விஜயும் தேசிய கட்சி கிடையாது, தமிழ்நாட்டு கட்சி 109 இருக்கிறாரு. இனி வரும் நாட்கள்ல வந்து தமிழ்நாட்டில் கேரளா மாதிரி ஒரு அலைன்ஸ் கவர்மெண்ட் தான் ஃபார்ம் பண்றோன்ற நிலைமை வருமா? இனிமேல் 3 கார்னர் கண்டெஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. விஜயகாந்த் மாதிரி 8% நிக்கல,
1: திமுக வந்து இருக்கும்போது அண்ணா திமுக பிரிஞ்சிச்சு இல்ல, அப்ப என்ன சொன்னாங்கன்னா டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தான் முயற்சி பண்ணி பிரிச்சுட்டு அவங்க வர்றதுன்னு சொன்னாங்க. ஆனா அப்ப என்ன சொன்னாங்க, அதுக்கப்புறம் அவங்களாம் தேசிய கட்சியே வர முடியல. ஏன்னா திமுக அதிகம் ஒரு கத்திரிக்கோள் இரு முனை மாதிரி நடுவில் புது கட்சி வர முடியாது வெட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அந்த இதையும் இது உடைச்சிட்டாரு விஜய்.
0: முடிச்சு மூணு கட்சி ஆயிடுச்சு தமிழ்நாட்டில், மூணு கட்சி ஆயிடுச்சு.
1: கட்டாயம் கூட்டணி தான் வரும்
0: இனிமேல்.
1: ஆமா, இனிமே வந்து கூட்டணி ஆயிடுச்சுங்கிறது தவிர்க்க முடியாது.
0: தவிர்க்க முடியாது
1: நிலைமை போச்சுன்னா, அது விஜய் வந்து தன்னுடைய ஆதரவையும் ஓட்டு எப்படி தக்க வைக்கிறாங்கிற பாக்கோம். ஏன்னா ஓட்டு வாங்குற பெருசு இல்ல, அதை தொடர்ந்து வலிப்போம்
0: அந்த நம்பிக்கை
1: வலுப்படுது. இப்ப ஆல் இந்தியா அளவில் பிஜேபி பாருங்க, அப்படி இன்க்ரீஸ் பண்ணி அந்த ஓட்டை தக்க வச்சு உறுதியாக்கி அப்படி கொண்டு வந்துட்டு இருக்காங்க பல பல ஸ்டேட்ல. அதே தான் விஜயும் ஃபாலோ பண்ணணும். என்ன பண்ண,
0: அது பண்ண முடியுமான்றது ஒரு கேள்வி.
1: கட்சி இருக்கு எதிர்ப்புக்கு, அவங்க திமுக வந்து
0: ஆளுநர் வாக்குறுதி வேற பெருசா இருக்கு.
1: கணக்கு போடும்போது அதிக பட்ஜெட்ல அதிக செலவாக வாக்குறுதி வந்து விஜய் கட்சி
0: விஜய் கொடுத்தது தான்.
1: அது கொடுக்க முடியாது, அதனால நிறைவேற்ற முடியாது.
0: இப்படி ஒண்ணு போகும்போது என்ன நிலைமை வரும்?
1: ஆமா, அதனால நிறைவேற்ற முடியாது. அதனாலும் ஒன்று ரெண்டு கொடுப்பாரு, எப்படினாலும் கொடுப்பாரு. ஏன்னா ஏற்கனவே உள்ள திமுக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிக்கே அவருக்கு வந்து பெரிய கஷ்டப்பட வேண்டியிருக்கும்.
2: இன்னொரு ஒரு செய்தி சார், இப்ப கிட்டத்தட்ட 108 பேர் வந்து தாவேக்கால வந்து சேர்ந்தவங்க எல்லாம் வெளி கட்சியை சேர்ந்தவங்க தான் வந்து சேர்ந்தாங்க, அவங்களுக்கு தான் இடங்கள் கொடுக்கப்பட்டது. இவங்கெல்லாம் வந்து இன்டாக்டா அவரோட இருப்பாங்க நம்பிக்கை இருக்கா?
0: அதுல எவ்வளவு பேர்,
1: அதாவது 105 பேர் என்னமோ வந்தாங்க,
0: அதுல எவ்வளவு பேர் லீடிங்ல
1: 105 வந்தாங்க.
2: போன வாரம் கூட பேசும்போது நீங்க எல்லாம் நாளைக்கு இருப்பீர்களா என்னோட அப்படிலாம் வேற வந்து அவர் விஜய் பேசினாருக்கல, அது வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடாதா?
1: இல்ல, இப்போ விஜய் வந்து இந்த மாதிரி 120 ஒரு 50 இருந்தானா அவங்க எல்லாம் பிரிஞ்சு போறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உருவாகும். மற்ற போச்சிங்க்கு வசதியா இருக்கும். இவ்வளவு அதிக ஓட்டு இவர் சீட்டு வாங்கும் போது அவங்களாம் வெளியே போக முடியாது. கட்சி தாழ்ச்சி அடைஞ்சிட்டு
0: ஆரம்பத்தில் போக மாட்டாங்க. இப்போ அந்த 115 பேர்ல எத்தனை பேர் லீடிங் தெரியல. அது ஒண்ணு. இவர் ஒரு ஒரு வருஷம் ஆட்சி செய்யறாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த ஆட்சி எதை நோக்கி போகுது அதை பொறுத்து பிஜேபின்னு ஒரு போர்ஸ் இங்க இருக்குது, ஏடிஎம்கேன்னு ஒரு போர்ஸ் இருக்குது.
1: அதனால அவரு உறுதியா பண்ணுவார் எப்பனாலும். ஆனா அது முன்னோட்டம் தெரியும், உள்ளாட்சி தேர்தல் தெரியும்.
2: இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில போச்சிங்கான வாய்ப்பு இருக்குமா சார்?
1: இப்ப வாய்ப்பு கிடையாது. இவன் அப்படி நினைச்சா விஜய் தான் பண்ணணும், வெற்றி தமிழக வெற்றிகளாக தான் பண்ணணும். அவரு பண்ண மாட்டார். அவருக்கு அவங்க ஆதரிக்கலாம், இதை வச்சுட்டே ஆட்சி நடத்தலாம், மைனாரிட்டி கவர்மெண்டாவே நடத்தலாம், மற்ற கட்சி வராட்டா கூட.
2: ஏன்னா
1: திமுக அதிமுக சேராதுங்கிற ஒரு இது, அவங்க ரெண்டும் சேர்ந்தாங்கன்னா
0: வேற. இப்போ விஜய்க்கு வந்து பிஜேபி சப்போர்ட் இல்லைன்னா கவர்னர் கூப்பிடணுமே.
1: சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை தான் கூப்பிடணும். அந்த வகையில கவர்னர் இவரை தான் கூட
0: கூப்பிடுறதுக்கு முன்னாடி தூக்கிட்டாங்க சில பேரை.
1: மாமல்லபுரத்துல ஒரு ரிசார்ட் எல்லாம் ரெடி
0: பண்ணிட்டாங்க.
2: இல்ல சார், இப்ப நீங்க பாமக தரப்புல ரெண்டு விஷயம் நீங்க சொன்னீங்க,
0: ஆனா இதெல்லாம் விவாதிக்கிறது துரதிருஷ்டம் தான். அப்படி
2: அவரு உங்களுடைய ஓட்டுகள் வந்து முழுசா

0: டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு அப்படின்னு ஒண்ணு சொன்னீங்க. ரெண்டாவது விஷயம், உங்களுடைய இடங்கள்ல நீங்க வந்து தாவேகாவுடைய பாதிப்பை தடுக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அப்ப அது வந்து ரெண்டாவது முக்கியமான விஷயம் அது என்னன்னா, நீங்க விஜயனுடைய ஒரு வருகையை உங்களால அந்த ஏரியாக்களை தடுக்க முடிஞ்சிருக்கு, உங்களுடைய வாக்குகளை தடுக்க முடிஞ்சிருக்கு, தொகுதிகளை தடுக்க முடிஞ்சிருக்குன்னா அதுக்கு ஏதாவது குறிப்பிட்ட உத்திகளோ அல்லது எப்படி நீங்க வந்து அதை சமாளிச்சீங்க, அதை எப்படி நீங்க நடத்தினீங்கன்னு ஒரு ஏதாவது உங்களால யோசிக்க முடியுதா?
1: இல்ல இல்ல, நம்ம அது ரொம்ப டீட்டெயிலா இப்ப நம்ம எல்லா டேட்டாவும் கையில வந்தாதான் நம்மளால கிளியர் கட்டா சொல்ல முடியும். இப்போ நம்ம கையில் இருக்கிற தகவல் படி பார்த்தீங்கன்னா 5000 ஓட் டிஃபரன்ஸில் தாவாக்கா வந்து 45 சீட்ஸில் இருக்காங்க. 30 சீட்ஸில் வந்து 2000 ஓட்ஸ் டிஃபரன்ஸில் இருக்காங்க. 15 சீட்ஸில் வந்து 1000 ஓட்ஸ் டிஃபரன்ஸில் இருக்காங்க. ஸோ புட்டுக்கொதிரி இந்த 45 சீட்ஸ் இருக்குல்ல, இதோட இந்த சீட்ஸோட அனதர் 5 ரவுண்ட்ஸில் எப்படி இருக்குன்றத வச்சு நம்ம வந்து இந்த நம்பரை வந்து நம்ம வந்து ஓரளவு கன்ஃபைன் பண்ணலாம். அப்படி இல்லைனா இதை விட
0: குறைவாக 30+1 15 45 சீட்டுகள் வந்து ஒரு மாறுதலுக்கு உட்பட்டது.
1: 5000 ஓட்டு டிஃபரன்ஸ்ல இருக்குது. அந்த 5000 ஓட்டு டிஃபரன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா இல்ல டிக்ரீஸ் ஆகுதான்றது நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும் அப்படின்றது எங்களுக்கு. நீங்க கேட்ட கேள்விக்கு வரணும்னா, நம்ம அதிமுக வெற்றி பெற்ற தொகுதிகள் வெற்றி பெற்ற பகுதிகளை பார்க்கும்போது பாமக வந்து வலுவா இருக்கிற பகுதிகளில் வந்து அதிமுக வந்து தோற்கடிக்கப்படவில்லை, அதிமுக ஜெயிச்சிருக்குன்றதுனால நம்ம என்ன ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னா, பாமகவுடைய சப்போர்ட் அண்ட் அதிமுகவுடைய அந்த அந்த அது வந்து ஓரளவு நம்ம ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணோம். அதே மாதிரி அந்த பகுதியில் பெரிய அளவில் திமுக வெற்றி
0: பெறலை.
1: முக்கியமாக அது ரொம்ப முக்கியம், திமுக வந்து வெற்றி பெறலை. ஏன்னா குறிப்பாக இந்த இடஒதுக்கீட்டு பிரச்சனையில் திமுக வந்து மறுபடியும் பாட்டாளி மக்கள் கட்சி முன்வைத்த இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லும் போது திமுக வந்து மிகப்பெரிய அளவில் ஏமாத்தினாங்க. நாங்கள் இப்போ தரோம் அப்புறம் தரோம், 2022 உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அந்த தீர்ப்பை தொடர்ந்து உள் இடஒதுக்கீடு கொடுப்பதற்கான அனைத்து வகையான சாத்தியக்கூறுகளும் மாநில அரசுக்கு இருக்கு, சட்டமன்றம் அதற்கான சட்டத்தை ஏற்றலாம், மாநில அரசு தேவையான தரவுகளை தயாரிக்கலாம்னு உச்சநீதிமன்றம் சொல்றாங்க.
0: 10.5%
1: அதுதான் சொல்றாங்க. அது உள் இடஒதுக்கீடு கொடுக்கறதுல மிகப்பெரிய அளவு பாட்டாளி மக்கள் கட்சியை குறிப்பாக இந்திய சமுதாய மக்களை திமுக அரசு நம்ப வைத்து கழுத்தறுத்தது. அது வந்து அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஸ்பெஷல் செஷன் வச்சு நாங்கள் உங்களுக்கு தரோம், நாங்கள் வந்து பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் அப்பாயின்ட் பண்ணி டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் போட்டு நாங்கள் இந்த சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன்ல படி நீங்கள் தரவுகளை கொண்டு வாங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் அப்புறம் 6 மந்த்ஸ் அப்புறம் 3 மந்த்ஸ் அப்புறம் 6 மந்த்ஸ்ன்னு சொல்லி காலத்தை வந்து கடத்தி அவங்க இப்போ பீகாரில் கேஸ்ட் சர்வே எடுத்தாங்க, தெலுங்கானால எடுத்திருக்காங்க. நீங்க வந்து எல்லா பிரைம் மினிஸ்டர் மோடியே என்ன சொல்றாரு, இது வரப்போற சர்வே கேஷ் சர்வே இருக்க போகுதுன்னு சொன்னாங்க. நம்ம என்ன கேட்டோம்னா, நீங்க பேக்வர்ட்னஸ் சர்வே எடுங்க, டேட்டா இல்லாம உங்களால பாலிசி டெசிஷன்ஸ் எடுக்க முடியாது, பாலிசி சுட் பி பேஸ்ட் ஆன் டேட்டாஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எவிடன்சஸ், இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு பாலிசி மேக் பண்ணணும்னா உங்களுக்கு டேட்டா எடுங்கன்னு. திமுக அரசுக்கு நன்றாக தெரியும் அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு, சட்டம் இயற்றலாம், அவங்க வந்து கணக்கு எடுக்கலாம், பேக்வர்ட்னஸ் பத்தி சர்வே எடுக்கலாம்னு தெரிஞ்சு கூட அவங்க அந்த முயற்சியில ஈடுபடல, வேணும்னு ஈடுபடல. அப்ப நீங்க ஈடுபடல, நீ சமூக நீதினு எங்க போனாலும் நாங்க வந்து சமூக நீதி பேசிட்டு, நாங்க சமூக நீதி ஆட்சி, நாங்க சமூக நீதி மாடல்னு சொல்லிட்டு நீங்க அதுல ஒரு துரும்ப கூட தூக்கி போடாம அதுல வந்து மக்களை ஏமாத்தும் போது வட தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பகுதியில் திமுக வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்கு. அதான் உண்மை. ஏன்னா நீங்க வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் முதலமைச்சர் அவர்களே, அதுக்கப்புறம் துணை முதலமைச்சருக்கு போய் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாங்கள் இடஒதுக்கீடு கொடுக்க போறோம், 10.5 இல்ல 15% கொடுக்க போறோம்னு பேசினாங்க. ஆனா செயல்ல என்ன இருந்தது, அதை கொடுக்கல. சோ அதுதான் வந்து ஒரு டாக்கிங் பாயிண்ட்.
0: உங்களால போய் கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சிருச்சு.
1: 3-4 ஆண்டுகளாக தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தொடர்ந்து முதலமைச்சரை 2 முறை சந்தித்து, பல முறை வந்து கடிதங்கள் எழுதி, பல போராட்டங்களை நடத்தி, கவனயீர்ப்பு போராட்டங்களை என்னென்னமோ செஞ்சு பார்த்தோம். இது வந்து சமூக நீதி பிரச்சனை, இது வந்து ஒரு சமூகத்துக்கான பிரச்சனை அது கிடையாது. இது வந்து தமிழ்நாடு முன்னேறணும்னா பின்தங்கிய வகுப்பினர் வந்து முன்னேறினாதான் தமிழகம் முன்னேறும். இல்லைன்னா தமிழகம் வந்து என்ன ஒன்று, என்னதான் சொன்னாலும் தமிழகம் முன்னேறாது. இப்போ நம்ம சொல்றோம்ல, சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் மட்டும்தான் ஜிடிபியில் பெர்ஃபார்ம் ஆகுது. இந்த மாவட்டங்கள் மட்டும்தான் ஜிடிபியில் பெர்ஃபார்ம் ஆகுது. மற்ற மாவட்டங்களை எப்படி நீங்க பாப்பீங்க? இந்த டேட்டா எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா? ஏன் இந்த பகுதியில் மட்டும் இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடக்குது? ஏன் இந்த பகுதியில் மட்டும் அதிகமா வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன்? ஏன் இங்க மட்டும் அர்பனைசேஷன் நடக்குது? ஏன் இன்னும் வந்து ராமநாதபுரம், தருமபுரி, பெரம்பலூர், இன்னும் வந்து கிருஷ்ணகிரி, இந்த ஏரியாலாம் ஏன் வந்து கிருஷ்ணகிரி கூட ஹொசூர் சிப்காட்ச் எல்லாம் வந்துருச்சு உங்களுக்கு? இதெல்லாம் நீங்க எப்படி எப்படி நீங்க பண்ண
2: போறீங்க? -91 சார், தாவேகா 109, மெஜாரிட்டி சீட்டு இங்க இருந்தா எடுத்திருக்கிறார். ஏடிஎம் காலேஜ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து அவங்க இன்டாக்டா இருக்கிறாங்க.
1: சிறுபான்மையர் மக்களை, சிறுபான்மையர் அதாவது குறிப்பா கிறிஸ்துவ மற்றும் இஸ்லாமிய சமுதாயத்து மக்களை மிகப்பெரிய அளவில் திமுக அரசு ஏமாற்றினார்கள். அவங்களை வெறும்

0: ஓட்டு வங்கியா மட்டும்தான் திமுக அரசு பாக்குது.
1: கம்யூனிஸ்டுகள் கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இடது கம்யூனிஸ்ட் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஈஸியா கூட்டணி ஆயிடுச்சு, கேரளா ஸ்டைல் கூட்டணி ஆயிடுச்சு.
2: இது போருமே பாமக
1: பாமக ஒரு அன்புமணி எல்லாம் அவங்கள சௌமியாவும் காங்கிரஸ்
2: ஆட்சியில பங்கு கேட்கிறாரு. அன்புமணி
1: கேட்காமலே கொடுக்க ரெடியா இருக்காரு.
2: வாங்கி கொடுக்க இவங்க இருக்காங்க சௌமியா,
1: விஜய் ரெடியா இருக்காரு கொடுக்கறதுக்கு, ரெடியா இருக்காரு.
2: அது தெரியும், இனிமேல் தெரியாது.
1: சொன்னாரு கொடுப்பாரு, கட்டாயம் கொடுப்பாரு. துணை முதல்வரா
2: ஆகுறாரு, அவருக்கு சீட்டு தேவை. இப்போ
1: கட்டாயம் வாய்ப்பு இருக்கு.
2: பட் இப்ப ஏடிஎம் விட்டுட்டு இவங்க அங்க போனா அது இந்த அலைன்ஸும் உடைய ஆரம்பிக்கும் இல்லையா?
1: ஆமா ஆமா.
3: இல்ல இல்ல, ஏடிஎம் கேவே கூட எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தேதியில இவங்க அத்தனை பேருமே கூட ஒருவேளை பாஜக மத்திய அரசு மத்திய தரப்புல இருந்து அவங்களுக்கு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்கன்னா என்டையர் பாஜகவே நீங்க வந்து தாவைக்காக்கு வெளியில இருந்து ஆதரவு தெரிவிக்கலாம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க அல்லது யாரெல்லாம் வந்து அந்த கூட்டணிக்குள்ள போய் சேர்ந்து அவங்களோட ஆட்சி அமைய ஆட்சியில பங்கெடுத்துக்கணும்னு விரும்புறாங்களோ அவங்க எல்லாம் செய்யலாம்.
2: பாஜக வந்து இவர் சேர்ப்பாரா?
3: இல்லங்க சார், இல்ல இல்ல இல்ல. அதாவது
2: அவர் வந்து பாஜக கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்காரு,
3: கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்காரு. பட் ஆனா நடவடிக்கை அப்படி
2: பாமகவோ காங்கிரஸோ பிரச்சனை இல்ல, ஏடிஎம்கே கூட பிரச்சனை இல்ல விஜய்க்கு இல்லையா?
3: ஆனா என்னன்னா இது வந்து இப்ப இதுல ஒருவே ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா சார், ஒரு நிலையற்ற ஆட்சியாக ஆயிடுமோன்ற ஒரு பயம் தான்,
1: அந்த பாதைக்கு போகுது,
3: அந்த பாதைக்கு போதுன்ற பயம் தான் இருக்கு. ஏன்னா நீங்க 118ங்கிறது அந்த மேஜிக் நம்பர் நான் இல்லைன்னு சொல்ல, ஆனா 118க்கு அப்புறம் குறைஞ்சபட்சம் நீங்க 125 இல்ல 130 வச்சிருந்தா தான் நீங்க வந்து கன்சிஸ்டன்டா 5 ஆண்டுகளாக முழுசா கவர்மெண்ட் நடத்த முடியும். அப்போ இயல்பாகவே உங்களுக்கு அந்த ஒரு மெஜாரிட்டி மேன், ரெண்டாவது அவங்க வெளியே போகமாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை முழுசா அவங்களோட இருந்தா தான் முடியும். அப்போ அதற்கான ஒரு முயற்சியில இன்னைக்கு வந்து விஜய் வந்து அடுத்த 5 ஆண்டுகளுமே திருப்பி திருப்பி போராடி
1: எல்லாத்தையுமே கூட்டணி கட்சியை திருப்திப்படுத்துறே வேலையா இருக்கும்.
3: அந்த சூழ்நிலை உருவாயிடுமோங்கிற ஒரு
2: நல்லுக்குள்ளேயே எனக்கு மந்திரி புது கட்சி.
1: ஆமா ஆமா ஆமா, அவங்களுக்குள்ளே பெரிய போட்டி இருக்கும். அவன் பாருங்க எவ்வளவு கான்பிடண்டா மந்திரி சபை பட்டியலே வந்துட்டு
2: அடங்கி போவாங்கன்னு நினைக்கிறேன் சார். என்னன்னா ஒரு ஸ்டார் வேல்யூ.
1: ஆமா, விஜயனுடைய விஜய் ஆரம்பத்துல இருந்து பாருங்க அந்த ஒரு கண்டிப்பு, யாரையும் பார்க்க மாட்டாரு நினைச்சது, அவரு இஷ்டப்பட வர்றாரு, அந்த மாதிரி ஒரு இதை செட்டப் வச்சிட்டு
2: இருக்காரு.
1: ஆமா,
2: அதிமுக இருந்து போறவங்களுக்கு அப்படி.
1: ஆமா, அவங்களுக்கு எல்லாம் இந்த பழக்கமா இருக்கும். ஏற்கனவே ஜெயில் தாட்டம் இந்த மாதிரி
2: நடந்துச்சு. அதே பழக்கம் இல்ல, கொஞ்சம் பேர் கூட அங்க போலாம் வாய்ப்பு இருக்கு.
3: ஒரு முன்னிலை நிலவரத்தை மீண்டும் ஒரு தூரம் பார்த்து விடுவோம். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. முன்னணி நிலவரங்கள், 234 தொகுதிகளில் 104 தொகுதிகளில் முன்னிலை பெற்று தனிப்பெரும் கட்சியாக தாவேகா உருவெடுத்துள்ளது. அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தாம் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறார். இந்த தேர்தலில் ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. முதலமைச்சர் திரு ஸ்டாலின், மாநில அமைச்சர்கள் திரு துரைமுருகன், கே என் நேரு, திரு சேகர்பாபு, திரு டி ஆர் பி ராஜா, திரு தங்கம் தென்னரசு, திரு வெள்ளக்கோவில் சாமிநாதன், திரு மா சுப்பிரமணியம், திரு நாசர், திரு முத்துசுவாமி, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திரு தாமு அன்பரசன் உள்ளிட்டோர் பின்தங்கியுள்ளனர். அஇஅதிமுக 64 தொகுதிகளிலும், திமுக 45 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 5 தொகுதிகளிலும், பாமக 4 தொகுதிகளிலும், பிஜேபி 3 தொகுதிகளிலும், தேமுதிக, விசிக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் தலா 2 தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அமமுக தலா 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. தாவேகா தலைவர் திரு விஜய் பெரம்பூர் தொகுதியில் 8140 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதியிலும் 5286 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். கொளத்தூர் தொகுதியில் தாவேகா வேட்பாளர் திரு வி எஸ் பாபு முதலமைச்சர் திரு ஸ்டாலினை விட 4014 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். அஇஅதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 13142 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார்.
2: தாவேகா இல்ல சார்,
3: ஆனா அவர் இன்னொரு
2: கண்டெஸ்ட் பண்ணல தெரியுமா?
3: இன்னொரு தர்மபுரி தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிட்ட திருமதி சௌமியா அன்புமணி 8245 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். பல இடங்களில் வந்து இந்த மாதிரி பொதுச்செயலாளர் திரு திமுக பொதுச்செயலாளர் திரு துரைமுருகன் காட்பாடி தொகுதியில் பின்தங்கியுள்ளார். அந்த தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ராமு 3965 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை.
4: 10 ரவுண்ட்ஸ் இருக்கும். இப்ப ஆவரேஜா பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் என்னன்னா,
0: டிவி கேஸ் மார்ஜின் ஆஸ் பர் எலெக்ஷன் கமிஷன் பாத்தீங்கன்னா 0 to 2000 ஓட்ஸ்.

0: வெரி டைட் ஃபைட்ஸ்
1: இருக்கிறது.
0: டிவிகே 26 சீட்ஸ், 2001 to 5000 ஸ்விங் சீட்ஸ் வந்து 29 சீட்ஸ் இருக்கு. 5000 to 10000 கம்ஃபர்டபுளாக இருக்கிறது 26 சீட்ஸ் இருக்கு. அவுட் ஆஃப் திஸ் 104 10000 பிளஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறது 25 சீட்ஸ். ஸோ 25 plus 26, 50, 60 சீட்ஸ், அல்மோஸ்ட் 52-6 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 29 சீட்ஸில் 2000 to 5000 டிஃபரன்ஸில் இருக்காங்க. 26 சீட்ஸில் 0 to 2000 இருக்காங்க. இந்த 109 திடீர்னு டிப் ஆனது 104 வந்ததுக்கு இந்த மாதிரியான ரீசன்ஸ் தான். பட் வித் டியூ ரெஸ்பெக்ட் டு ஆல் தி பார்ட்டிஸ், என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட் வி ஹேவ் டு வெயிட் ஃபார் அனதர் 4 or 5-6 ரவுண்ட்ஸ் டு இது பண்றது.
2: பட் அந்த தேமுதிகவுக்கு வந்து அந்த கூட்டணி வந்து நல்ல ஜெல்லா இருக்கு அவங்க தொகுதிகளில்.
0: அதிமுகக்கும்
2: ஆமா, தேமுதிக அதே மாதிரி திமுக தேமுதிகம் தேமுதிகம் கொஞ்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க ரெண்டு சீட்ல. மத்த இதுலாம் இப்ப அவரு சிறுமூலம் சொல்லிருக்காருல, ரெண்டு கட்சிக்காரங்களே ஓட்டு போடல.
0: விசிகே ரெண்டு சீட்ல லீடிங் பை 500 ஓட்ஸ் தான் ரெண்டு சீட்லயே. இசியோட டேட்டாஸ்ல பாக்குறேன், இசியோட டேட்டாஸ் அக்கார்டிங் டு இசி டேட்டாஸ்ல பாத்தீங்கன்னா,
3: இல்ல நீங்க சொல்லபடி பாத்தீங்கன்னா 60 தொகுதி,
0: ஒரு தொகுதியில வந்து பண்ருட்டியில வந்து 810 மார்ஜின், காட்டுமன்னார் கோயில் 538
1: ஈக்குவலா 70-70-70 போவாங்களோ
0: போயிட்டு இருக்கு சொல்லிட்டு ஒரு ஏஜென்சிஸ் தே ஹவ் பிரெடிக்டட் 70 almost 68-70-80
1: அந்த மாதிரி. அவினாசிலேந்து 1000
2: தான். ஆமா
3: இல்ல சார், இந்த முறை வந்து நீங்க வெறும் 100 வித்தியாசங்களே
2: வழக்கு போட்டு
3: இருப்பாங்க.
2: முதல் ரெண்டு பேர் வாக்கு 500 ரொம்ப இன்னும் மாறுறதுக்குலாம் சான்ஸ்
1: இருக்கு.
3: இப்ப இவர் சார் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட நீங்க வந்து 29 plus 26 கிட்டத்தட்ட 60 தொகுதிகள்ட்ட நீங்க வந்து ஒரு
0: less than 5000
3: அதுல வந்து நிறைய மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அந்த மாதிரியான ஒரு இது. பட் ஆனா எனக்கு 2-3 விஷயங்கள் சார், இப்ப இது வந்து நீங்க சொல்ற மாதிரி பல ரவுண்ட்ஸ் இன்னும் போனா தான் நமக்கு தெரிய போகுது. ஆனா எனக்கு என்னன்னா, இப்ப இந்த இவங்க கொடுத்த இந்த வாக்குறுதிகள் இது எதுவுமே இந்த தரம் எடுபடலையா சார்? ஏன்னா திமுக பெருசா வாக்குறுதி கொடுத்தது, அதிமுக பெருசா வாக்குறுதி கொடுத்தது, விஜய் கொடுத்த வாக்குறுதியை விட அவருடைய முன்னிலை வகுத்து
2: வாக்குறுதியை பார்த்து ஓட்டு போடவே இல்ல விஜய். ஒன்லி விஜய், விசில், டிவிகே, இந்த மூணு தரம் அவன் கட்சிக்காரன் எதையும் பேசாம
1: அவனுக்கு எதுவும் தெரியாது
2: அப்படிதான் நம்ம. ஆனா நம்ம அப்படி அண்டர் எஸ்டிமேட்
1: பண்ணாங்க.
2: அவங்க ஆரம்பத்துல இருந்து அவங்க நேரடியா என்ன பண்ணாங்க, எதிர்கட்சி எல்லாம் தற்கொலை அந்த மாதிரி எல்லாம் ஒரு வார்த்தையை போட்டாங்க, அதெல்லாம் தப்பு அப்படிலாம் பண்ணதாங்க. அது ஒரு இதா ரிவர்ஸ் ஆயிட்டு பெண்கள் மத்தியில் ஒரு
0: ரூலிங் டிஎம்கே மேல இருக்கிற ஆங்கர்
2: அதிருப்தி,
0: அது வந்து அவங்க வந்து மக்களை வந்து ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு ராங்கான ஒரு இன்ஃபர்மேஷனை கொடு. இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா, இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு, நிறைய கிராமப்புறங்களில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு, கிராமப்புறம் இருக்கிற ஆளுங்களுக்கே நிறைய பேருக்கு என்ன தெரியுதுன்னா டேட்டா தெரியுது, நிறைய இன்ஃபர்மேஷன் பேசிக்காவது தெரியுது. அப்போ வந்து நீங்க வந்து ஒரு இந்த தமிழ்நாட்டில் கடந்த 4 ஆண்டுகள்ல எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வந்தது, எவ்வளவு ஜாப் ஜெனரேட் பண்ணாங்க, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட், எவ்வளவு ஜாப் ஜெனரேட் பண்ணாங்கன்னு கேட்கும்போது, ஒரு ஒயிட் பேப்பர் கொடுங்கன்னு ஒரு மினிஸ்டரை பார்த்து கேட்கும்போது, அந்த மினிஸ்டர் வந்து ஒரு A4 ஒயிட் ஷீட் எடுத்து அதை காமிக்கும் போது, அதை நம்ம அரகன்ஸ் எடுத்துக்கிறதா இல்ல இக்னரன்ஸ் எடுத்துக்கிறதா இல்ல என்ன வந்து எதிர்கட்சி கூட சொல்ல வேண்டாம், யூ ஆர் ஆப்ளிகேட்டட் டு த பீப்புள் ஹூ ஹவ் ஓட்டட் ஃபார் யூ. நீங்க என்ன பண்ணும், இந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கு, இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இவ்வளவு ஜாப் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருக்கோம், இப்போ பிரைமரி செக்டர்ல இவ்வளோ, செகண்டரி செக்டர்ல இவ்வளோ, டெர்ஷரி செக்டர்ல இவ்வளோன்னு சொல்லி இவங்க தே ஹாவ் த ஆப்ளிகேஷன், அவங்க மக்களுக்கு பதிலளிக்க வேண்டிய ஒரு பொறுப்புல இருக்கிற அமைச்சர்கள் ஒரு ஒயிட் ஷீட்டை வெறும் ஒயிட் பேப்பர் எடுத்து, ஒயிட் பேப்பர்னா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனா இவங்க ஒயிட் பேப்பரை வந்து எடுத்து வெறும் வெள்ளை பேப்பரை காமிச்சு ஒரு ஆட்டிடியூட எப்படி சொல்லுவீங்க நீங்க? அந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல, அந்த ஆட்டிடியூட வந்து மக்கள் வந்து எப்படி பார்ப்பாங்க? அது அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல மட்டும், இண்டஸ்ட்ரியலைசேஷன் மட்டும் இல்ல, நீங்க வந்து லா அண்ட் ஆர்டர் ஏற்கனவே சொன்ன, அது தாண்டி நடுவில் ஒரு தடவை இந்த டெல்டா மாவட்டங்கள்ல மிகப்பெரிய அளவில் மழை பெஞ்சது, அங்க வந்து கொள்முதல் நிலையங்கள் விவசாயிகளுக்கு என்னன்னா 6 மாசம் 4 மாசம் விவசாய பயிர்களை நம்ம வந்து நிலத்திலேருந்து கொண்டாந்து கொள்முதல் நிலையம் கொண்டு வரும்போது அங்க எல்லாம் பயிர் முளைச்சிருக்கு, பயிர் முளைச்சிருக்கு. உங்களால வந்து பயிரை பாதுகாக்க முடியாத ஒரு நாடு என்ன, ஃபுட் செக்யூரிட்டியில எங்க போயிருப்போம் நம்ம?
3: தமிழ்நாட்டில் தாவேக முன்னிலையில் உள்ள 104 தொகுதிகளில் 14 தொகுதிகளில் 500 வாக்குகள் வித்தியாசத்தில் மட்டுமே முன்னிலை.
0: 15 நம்ம நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்.

0: இன்னொன்னு சொல்றாங்க எக்ஸ்ட்ரா.
1: ஆமா, அதான் 105 தொகுதி, 63 திமுக, 45 முன்னிலையில இருக்குது. பட் அதுல வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு 15 தொகுதிகள்
0: தான்
1: டிஃபரன்ஸ். அதெல்லாம் ஸ்விங் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்கக்கூடிய
0: தொகுதி.
1: நீங்க சொன்ன 29 + 26 அதையும் சேர்த்துக்கணும், அதுல என்ன வேணா நடக்கலாம்.
2: ஏடிஎம்கே டிஎம்கே சேர்ந்து கவர்மெண்ட் கூட ஃபார்ம் பண்ண முடியாது போல இருக்க
1: சார். அது வாய்ப்பே இல்லை, இன்னைக்குமே அது சாத்தியம் இல்ல, அதுக்கான ஒரு சூழ்நிலையும் கிடையாது. பட்
2: என்னன்னா வருது,
1: அதெல்லாம் சாத்தியம் இல்ல. பட் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்ப இதுல எத்தனை பேர் வந்து யாருக்கு ஆதரவு தெரிவித்து
0: நடக்காதா சார் கேக்கலாம். எடப்பாடியினுடைய தலைமைக்கு எதிராக போர்க்கொடி வைக்கும் போது கட்டாயம் அந்த கட்சி பிளவுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்பவும் ஏற்கனவே அங்க ஒரு குரூப் இருக்குது, பிஜேபி ரொம்ப பிஜேபி சப்போர்ட் குரூப் ஒன்னு இருக்குது. அதனால அது ஸ்பிளிட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு.
3: அதே மாதிரி திமுக
0: அவர் வந்து ஆரம்பத்தில் இருந்து கொங்கு மண்டலத்தை
3: அதே மாதிரி திமுக வந்து
0: திமுக வந்து
3: கண்மூழியோட ஆதரவாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களும் வந்து திரும்பி
0: இருக்காங்க. ஆனா திமுக வந்து உடனடியா வராது.
3: அதிமுக அந்த ரிவோல்ட் பண்ண எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. நோபடி இஸ் தேர், எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சாச்சு. அங்க வெளியே போயிட்டு அவங்க திமுக சேர்ந்துட்டாங்க. அவங்க திமுக சேர்ந்த உடனே அங்க வந்து இன்னமும் லீடர் வந்து, நான் வந்து அதிமுக பேசல, நான் அகாடமிக்கா சொல்றேன். ஒரு ஒரு அகாடமிக்கா நீங்க பாத்தீங்கன்னா அங்க அந்த அளவுக்கு இல்ல. இப்ப உடையணும்னா இப்ப பெரிய டிவைஸ்ல 3 பெரிய பவர் சென்டர் திமுக தான் இருக்கு. மருமகனா நீ வந்து கனிமொழி அவங்களா இல்ல மகனான்னு சொல்லிட்டு 3 பெரிய அகல் அங்கல தான் இருக்கு. அவங்க உடையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு
2: சார். உங்களுக்கு இப்போ டெல்லியில நடக்கிற ஒரு விஷயம், ஆம் ஆத்மி பார்ட்டி ஆர்எம்பி போனது, இதெல்லாமே வந்து அவங்க எல்லாம் எவ்வளவு ஆக்ரோஷமா இருந்தாங்க முன்னாடி.
3: இல்ல தட் சார்,
2: அது முடியும்
3: சார். ஆம் ஆத்மி பார்ட்டி
0: 2000
3: ஆம் ஆத்மியும் நம்ம இவங்களையும் ஏன் கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா, ஆம் ஆத்மி வந்து இன்ஸ்டிடியூட் ஆகி ஃபர்ஸ்ட் ஒரு கவர்னன்ஸை நடத்தி அதுக்கப்புறம் முழு மெஜாரிட்டியில் டெல்லிக்கு வந்து அதுக்கப்புறம் பஞ்சாப்ல ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி பஞ்சாப்லேருந்து செலக்ட் ஆன ராஜ்யசபா எம்பிஸ் ஆஃப்டர் 4-5 இயர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு அப்புறம் வெளியே போகிறது ஒன்று. இப்போ ஒரு புது கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்க போகிறது பிஜேபி ஒரு நேஷனல் பார்ட்டிக்கு போகிறது ஒன்று. இப்போ புது கட்சிகிட்ட போகிறது ஒரு டிஃப்ரெண்டான ஆங்கிள், அதை நம்பி போவாங்களா?
2: பதவி தானே.
3: We don't know. We cannot and ரெண்டு சிச்சுவேஷனை கம்பேர் பண்ண முடியாது. We cannot compare apples and pears. அதுதான் நான் சொல்றேன். We can do different situation. கம்பேர் பண்ண முடியாதுன்ற என்னோட ஹம்பிள் ஒப்பீனியன்.
2: இல்ல இருக்கும், எதுவும் நடக்கலான்றதுதான் அரசியல். இல்ல
1: இன்னொரு குறிப்பான விஷயம் என்னன்னா சார், இப்ப இங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஊரு இந்த ஷிப்ட் வந்து அதிமுக திமுக அப்படியே நிக்குது ஆக்சுவலா. சோ இப்ப இதுல வந்து சரிவுங்கிறது தேவைக்காக மட்டும்தான் நம்ம பாக்குறோம். அப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குன்னா, அவங்களுடைய அதாவது திமுக அதிமுக கோர் வாக்காளர்கள் அந்த கோர் தொகுதிகள் இருக்கு இல்லையா, அதுல ஒரு மாதிரி ஒரு எஸ்டாபிளிஷ்டான ஒரு ஸ்ட்ரெண்ட் வந்துருச்சு ஆக்சுவலா. அப்பவே இப்ப அதுல வந்து மாற்றம் வரணும்னா இந்த தேவைக்காவுடைய எண்ணிக்கையில ஏற்படக்கூடிய மாற்றம் மட்டும்தான் அதை கொண்டு வர முடியும் ஆக்சுவலா. பட் என்ன இப்ப இதுல புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குன்னா, நாளை மறுநாள் இப்ப இவங்க அத்தனை பேருமே அவங்களோட கூட இருக்க போறாங்களா அப்படிங்கறதா சார் ஆக்சுவலா இன்னைக்கு மிகப்பெரிய கேள்வி. அது எப்படி நடக்க போகுது அப்படின்னு எனக்கு தெரியல. இல்ல இதுல யாரு வந்து குயிக்கா ஒரு ஆட்சியை கிராப் பண்ண போறாங்க அப்படிங்கறது,
0: அது வந்து ஆட்சி கிராப் ஆயிப்போம்.
2: இப்ப சார் சொன்ன மாதிரி 105 போன பிறகு அவரை விட்டு போக மாட்டாங்க.
1: வணக்கம், இப்போது நம்மோடு அஇஅதிமுகவை சேர்ந்த
2: திரு இது போட்டுக்கோங்க உங்களுக்கு
1: அஇஅதிமுகவை சேர்ந்த ஆவடி குமார் அவர்கள் நம்மோடு இணைப்பில் வந்திருக்கிறார். வணக்கம் சார்.
4: வணக்கம் சார்.
1: சார், இன்னைக்கு அதிமுக கணிசமான வாக்குகளை பெற்று முன்னிலை வைத்து ஒரு பெரிய ஒரு இடத்துக்கும் வந்திருக்கு. இது வந்து அதே சமயத்துல பாத்தீங்கன்னா தாவேக்கா கூடுதலான இடங்களை பெற்று இன்னைக்கு முன்னிலை வகிக்கிறது. நீங்க எப்படி இந்த ஒரு ட்ரெண்ட பாக்குறீங்க சார்?
4: அனைத்து அண்ணா திராவிட முதலீட்டு கழகத்தை பொறுத்த அளவில் இன்னைக்கு ஒரு தொடர்ந்து இந்த திராவிட முதலீட்டு கழக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். இது மக்களுக்கான ஆட்சி இல்லை, அது அந்த குடும்பத்திற்கான ஆட்சின்றது அனைத்து அண்ணா திராவிட முதலீட்டு கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறார். அதையே எங்கள் தேர்தல் பிரச்சாரமா வச்சு இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டுல மக்களை சந்தித்து வாக்கு கேட்ட ஒரே தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான். தமிழ்நாடு முழுவதும் கடந்த 6 மாதங்களாக ஒவ்வொரு தொகுதியா போய் சுற்றுப்பயணம் செய்து மக்களுடைய பிரச்சனைகளை தெரிஞ்சுட்டு அவங்க அதுக்கு ஒரு நிவாரணம் என்ன செய்ய முடியும்ன்றத அதை தேர்தல் வாக்குறுதியா அறிவிச்சு அவங்களுடைய உணர்வுகளை உள்வாங்கி ஒரு சரியான ஆட்சி அமைச்சிருன்றதுல கவனமா இருந்தவர்.

0: மக்களுடைய தேவைகளை புரிஞ்சு அவர்களுக்கு நிவாரணத்தை ஆட்சியின் மூலமாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக எல்லா திட்டமிடல்களையும் செஞ்சு நாங்கள் தேர்தலை சந்தித்தோம். ஆனா திமுகவுக்கு இருந்த எதிர்ப்பு இன்றைக்கு விஜயனுடைய அந்த ஏதோ ஒரு வகையான ஈர்ப்பால் அது திமுகவுக்கு திமுக வீழ்த்தின்ற நோக்கத்தை அவங்க பயன்படுத்தி அது அதிகமான இடங்கள்ல அவங்க வாக்குகள் பெற்றிருக்காங்க. அது எங்களுக்கு ஒன்றும் பெரிய தோல்வி இல்லை. எங்களுடைய இடம் தொடர்ந்து நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே சமயம் திமுக மிகப்பெரிய வீழ்ச்சியை தந்திருக்க எங்களுடைய நோக்கம் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும். அது மக்கள் விரோத ஆட்சி, மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி தன்னுடைய குடும்பத்தை நிலைப்படுத்துவதற்காக குடும்ப ஆட்சியை நிறுவுவதற்காக முயற்சி செய்த அந்த ஆட்சி இன்றைக்கு அகற்றப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இரண்டாம் இடம் கூட வர முடியாத நிலைக்கு அது ஒரு சரிவை நோக்கி, மிகப்பெரிய சரிவை நோக்கி திமுக போயிருக்கு. அந்த வகையில் நாங்க வந்து எங்களுடைய முயற்சி முழு வெற்றியை பெறலன்றது உண்மைதான். ஆனா எங்களுடைய இலக்கு சரியான இலக்கு, அந்த இலக்குக்கு நாங்க பணியாற்றி இருக்கிறோம். அந்த உழைப்புக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒரு முழுமையான வெற்றியை தந்ததாக ஒரு போதுமான எடுத்து தந்திருக்காங்க. அது வரைக்கும் எங்களுக்கு மகிழ்ச்சி
1: சார். மகிழ்ச்சி கரெக்ட் தான் நீங்க சொல்றது. அதிமுக போன எலெக்ஷனை விட ரெண்டே ரெண்டு தொகுதி தான் மைனஸா இருக்கு இதுவரை இலக்கு வந்த லீடிங்ல. ஆனா மக்கள் திமுகவுக்கு எதிரான மண்ணில இருந்த மக்கள் அதிமுகவை தேர்ந்தெடுக்காதது ஏன், எதுக்காக விஜய தேர்ந்தெடுத்தாங்க சார்?
0: அதுதான், அவங்க வந்து அண்ணாவோட முன்னேற்ற கழகம் தேர்தலை தேர்தலாக சந்தித்தது. ஆனால் அது வந்து திமுக எதிர்ப்பு என்ற நிலையை மட்டுமே வைத்துக் கொண்டு நடிகர் விஜய் அவருடைய விளம்பரத்தை அவருடைய இன்னும் சொல்ல போனா அவருடைய வியூக வகுப்பு நிறுவனங்கள் ஒரு திட்டமிட்டு அது இந்த இளைஞர்கள் பெண்களிடம் அவர்கள் அதை அந்த பிரச்சார யூகம் வியூகம் ஒரு புதுமையான வியூகத்தை அவங்க வைத்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா எப்படி சீரியல் பார்த்து சினிமா பார்த்து பெண்கள் வீட்டில் இருக்கிறவங்க இளைஞர்கள் ஒரு ஈர்ப்புக்கு ஆளாக்கப்படுகிறார்களோ அது போல இன்னைக்கு சீரியலை பார்த்து அடுக்கற்ற பெண்கள் நிறைய இருக்கும். அதனால குடும்பத்தை குடும்பத்துல கூட சீரியல் முடிஞ்ச பிறகு சாப்பாடு போடுற பெண்கள் அந்த அளவுக்கு எப்படி சீரியல் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியோ அது போல இவங்களுடைய மீம்ஸும் அந்த இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடகங்களும் பயன்படுத்தி அவங்க விஜயம் கொண்டு போய் அங்க சேர்த்துட்டாங்க. அவங்க வந்து அரசியல் ரீதியா அதை கொண்டு போல சினிமாத்தனமா அவங்க கொண்டு போய் அந்த வியூகம் சரியாக வைத்து அதை கொண்டு போயிட்டாங்க. அதனால நாங்க வந்து வீதியில இருந்து அரசியல் நடத்திட்டு இருந்தோம். எங்களுடைய அரசியல் எல்லாம் வெளிய வீதியில இருந்து அரசியல் ரீதியான ஒரு களம் எங்களுக்கு எங்க களமா இருந்தது. ஆனா அரசியலுக்கு அப்பாற்பட்டு அவங்க இந்த சினிமா தரமான களத்தை அவங்க தேர்ந்தெடுத்து புதிய ஒரு முயற்சி பண்ணி அதுல அவங்க வெற்றி பெற்றிருக்காங்கன்னு நான் நம்புறேன். அதனால இதுல எந்த வகையிலும் அவங்களுக்கு வந்து அரசியலோ இன்னும் சொல்ல போனா ஒரு ஆர்கனைஸ்டு பொலிட்டிக்கலோ அதுல இல்ல. எல்லாமே ஒரு தனிநபர் சார்ந்து அவங்க செய்யப்பட்ட அந்த வியூக விளம்பரங்கள் இன்னைக்கு மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கு. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலை அது இல்ல. தமிழ்நாட்டினுடைய
1: சார், ஒரே ஒரு கேள்வி, இதுவரையில வந்து திமுக அதிமுக தவிர்த்த மூன்றாவது அணியில் யாரு வந்தாலும் அவங்கள மக்கள் நிராகரிச்சிருக்காங்க. ஆனா இவர் ஒரு தேசிய கட்சி இல்ல, இவர் ஒரு மாநில கட்சியா தான் பதிவு பண்ணிருக்காரு. இவரு தமிழ்நாட்டில இருந்தே வந்திருக்காரு. ரெண்டு பெரிய கட்சிகளை மக்கள் அப்படி ஒதுக்கி வச்சுட்டு இவருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டிய தேவை. ரெண்டு கட்சி வந்து மக்கள் நம்பிக்கை இழந்திருக்கா?
0: உங்களுடைய கேள்வி சரியானது, ஆனா பொருள் உள்ளது இல்லை. என்னன்னா நீங்க ரெண்டு கட்சியும் தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணிக்கல, அதிமுகவும் புறக்கணிக்கல. திமுகவை அவங்க வந்து வெறுக்க சொல்ல அதுக்கு மாற்ற அவங்க தாவேகாவை கொண்டு வந்திருக்காங்களே தவிர அதிமுகவுக்கு எந்த பலகீனமோ பின்னடைவோ இல்லை. அதனால நீங்க சொல்றது இன்னைக்கு களம் அதிமுக தாவேகான் மாறிடுச்சுன்னு வேணா நீங்க சொல்லுங்க. அதுல திமுக தான் தன்னுடைய நிலையையும் இடத்தையும் இழந்திருக்கு. அதனால இங்க அரசியல் வந்து சரியான திசை

0: இதுதான் வந்துட்டு இருக்கு. இனியனவர்களுக்கு எப்பவும் சொல்றோம், அவர்கள் வந்து இன்னைக்கு வெற்றி பெறல. அதுல எத்தனை பேர் அது அரசியல் ரீதியா அரசியலமயப்படுத்தப்பட்டவர்கள், அல்லது அவர்கள் என்ன கட்டமைப்பு அரசியல் கட்டமைப்பு அவங்ககிட்ட இருக்குன்றதெல்லாம் ஆட்சி அவங்க வர சொல்ல தெரியும். அதனுடைய இன்னைக்கு தமிழ்நாடு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி நோக்கி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டில் இருந்து பல்வேறு போது கலாச்சாரம் போன்ற
1: இந்த வாய்ப்பு வந்து தாவேக்காவுக்கு போறதன் மூலமா அடுத்த வரக்கூடிய தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன ஆகும் சார், எப்படி யூகிக்கிறீங்க?
0: இல்ல, அதுதான், இந்த வாய்ப்பு தாவேக்காவுக்கு போயிருச்சா இல்லையான்றது தெரியல, அதை இறுதியில தெரியும். அப்படி போனாலும் அதை அவங்க எடுத்து பயன்படுத்துற அளவுக்கு, அல்லது தமிழ்நாட்டை பாதுகாக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வலிமையோ அல்லது கட்டமைப்போ இருக்காங்கன்னா என்ன பொறுத்தவரைக்கும் இதுவரைக்கும் இல்ல. அதுக்கான அவங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படியோ அதுக்கப்புறம் தான் செய்யலாம். ஏன்னா இன்னைக்கு இந்த வெற்றி முடிவுகள் அறிவிப்பதற்கு முன்னாலேயே அவங்க யாருன்றதை காட்டி
1: சார், ஒரு செய்தி சுருக்கத்துக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி.
2: மக்களவைத் தேர்தல் 2026, தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. கலந்துரையாடலை தமிழ்ச் செய்தி அறிக்கைக்கு பிறகு தொடர்ந்து கேட்கலாம்.
3: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஷாவளா. தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. தாவேகா தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மற்றும் மாநில அமைச்சர்கள் பலர் பின்தங்கியுள்ளனர். மேற்குவங்கத்தில் ஆட்சியை கைப்பற்றியுள்ள பிஜேபி அஸ்ஸாமில் ஆட்சியை தக்கவைத்துள்ளது. புதுச்சேரியிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றியுள்ளது. கேரளாவில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ராக்கி, ஓவி மற்றும் மம்தா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. முன்னணி நிலவரங்கள் உள்ள 234 தொகுதிகளில் 105 தொகுதிகளில் முன்னிலை பெற்று தனிப்பெரும் கட்சியாக தாவேகா உருவெடுத்துள்ளது. அக்கட்சித் தலைவர் திரு விஜய் தாம் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதியில் முன்னிலை வகிக்கிறார். இந்த தேர்தலில் ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், மாநில அமைச்சர்கள் திரு துரைமுருகன், திரு டி ஆர் பி ராஜா, திரு தங்கம் தென்னரசு, திரு வெள்ளக்கோயில் சாமிநாதன், திரு மா சுப்பிரமணியன், திரு நாசர், திரு முத்துசாமி, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திரு தாமு அன்பரசன் உள்ளிட்டோர் பின்தங்கியுள்ளனர். அஇஅதிமுக 64 தொகுதிகளிலும், திமுக 44 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 5 தொகுதிகளிலும், பாமக 4 தொகுதிகளிலும், பிஜேபி 3 தொகுதிகளிலும், தேமுதிக விசிக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலா 2 தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அமமுக தலா 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. தாவேகா தலைவர் திரு விஜய் பெரம்பூர் தொகுதியில் 8140 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதியிலும் அவர் 5286 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். கொளத்தூர் தொகுதியில் தாவேகா வேட்பாளர் திரு வி எஸ் பாபு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை விட 7300 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 13142 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தருமபுரி தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிட்ட திருமதி சௌமியா அன்புமணி 8245 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திமுக பொதுச்செயலாளர் திரு துரைமுருகன் காட்பாடி தொகுதியில் பின்தங்கியுள்ளார். அந்த தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ராமு 3965 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தாவேகா முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருவள்ளூர், பூந்தமல்லி, ஆவடி, மதுரவாயல், அம்பத்தூர், மாதவரம், திருவொற்றியூர், ஆர் கே நகர், பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், திருவிக்கநகர், எழும்பூர், ராயபுரம், ஆயிரம்விளக்கு, அண்ணாநகர், விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, தீநகர், மயிலாப்பூர், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர், ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புதூர், பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, திருப்போரூர், உத்தரமேரூர், அரக்கோணம், சோளிங்கர், கே வி குப்பம், குடியாத்தம், ஆம்பூர், திருப்பத்தூர், ஊத்தங்கரை, பர்கூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, போளூர், விக்கிரவாண்டி, கள்ளக்குறிச்சி, சங்ககிரி, சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, ராசிபுரம், திருச்செங்கோடு, குமாரபாளையம், ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, கோபிச்செட்டிப்பாளையம், அவிநாசி, திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பல்லடம், சூலூர், கவுண்டம்பாளையம், கோவை வடக்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, திண்டுக்கல், அரவக்குறிச்சி, கிருஷ்ணராயபுரம், குளித்தலை, மணப்பாறை, ஸ்ரீரங்கம், திருச்சி கிழக்கு, முசிறி, துறையூர், பெரம்பலூர், கீழ்வேளூர், தஞ்சாவூர்

கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை, அறந்தாங்கி, காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, மதுரை கிழக்கு, சோழவந்தான், மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மதுரை மத்தி, மதுரை மேற்கு, திருப்பரங்குன்றம், முஸ்லம்பட்டி, பெரியகுளம், கம்பம், ராஜபாளையம், சாத்தூர், அருப்புக்கோட்டை, திருச்சுழி, பரமக்குடி, தூத்துக்குடி, திருச்செந்தூர், ஒட்டப்பிடாரம், திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம் மற்றும் கிள்ளியூர். அஇஅதிமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள் திருத்தணி, செய்யூர், மதுராந்தகம், காஞ்சிபுரம், காட்பாடி, ஆற்காடு, அணைக்கட்டு, ஜோலார்பேட்டை, வேப்பனஹள்ளி, ஹொசூர், பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், செங்கம், கீழ்பெண்ணாத்தூர், கலசப்பாக்கம், ஆரணி, செய்யாறு, வந்தவாசி, மயிலம், திண்டிவனம், வானூர், திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட்டை, கங்கவல்லி, ஆத்தூர், ஏற்காடு, ஓமலூர், மேட்டூர், எடப்பாடி, சங்ககிரி, வீரபாண்டி, சேந்தமங்கலம், நாமக்கல், தாராபுரம், காங்கேயம், பெருந்துறை, பவானி, அந்தியூர், பவானிசாகர், தொண்டாமுத்தூர், பொள்ளாச்சி, பழனி, நத்தம், கரூர், லால்குடி, அரியலூர், நெய்வேலி, குறிஞ்சிப்பாடி, புவனகிரி, சிதம்பரம், பூம்புகார், வேதாரண்யம், நன்னிலம், பாபநாசம், பேராவூரணி, விராலிமலை, மேலூர், ஆண்டிப்பட்டி, சிவகாசி, ஸ்ரீவைகுண்டம், சங்கரன்கோவில், கடையநல்லூர், ஆலங்குளம் மற்றும் அம்பாசமுத்திரம். திமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள் துறைமுகம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ராணிப்பேட்டை, வேலூர், விழுப்புரம், ரிஷிவந்தியம், சங்கராபுரம், பரமத்திவேலூர், கூடலூர், குன்னூர், மேட்டுப்பாளையம், கோவை தெற்கு, வால்பாறை, உடுமலைப்பேட்டை, மடத்துக்குளம், ஒட்டன்சத்திரம், ஆத்தூர், நிலக்கோட்டை, வேடசந்தூர், திருச்சி மேற்கு, திருவெரும்பூர், மன்னச்சநல்லூர், குன்னம், திட்டக்குடி, சீர்காழி, நாகப்பட்டினம், திருவாரூர், திருவிடைமருதூர், கும்பகோணம், திருவையாறு, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, திருமயம், ஆலங்குடி, திருப்பத்தூர், திருமங்கலம், போடி, ராமநாதபுரம், முதுகுளத்தூர், விளாத்திக்குளம், கோவில்பட்டி, வாசுதேவநல்லூர், தென்காசி மற்றும் கன்னியாகுமரி. விக்கிரவாண்டி, பெண்ணாகரம், தருமபுரி, செஞ்சி, ஜெயங்கொண்டம் தொகுதிகளில் பாமக முன்னிலை பெற்றுள்ளது. தளி, நாகர்கோவில், உதகமண்டலத்தில் பிஜேபி முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் கடலூர், மயிலாடுதுறை, குளச்சல், திருவாடானை, விளவங்கோடு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திருத்துறைப்பூண்டி, ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பத்மநாபபுரம் தொகுதியிலும், பிசிக காட்டுமன்னார்கோவில் தொகுதியிலும், தேமுதிக விருதுநகர் தொகுதியிலும், புதிய தமிழகம் ஒட்டப்பிடாரம் தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. 5 மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மாநிலத்தில் பிஜேபியும், கேரளத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணியும், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியும் முன்னிலை வகிக்கின்றன. மேற்குவங்க மாநிலத்தில் 293 தொகுதிகளில் முன்னிலை நிலவரம் தெரியவந்த 252 தொகுதிகளில் பிஜேபி 171 தொகுதிகளிலும், திரிணாமுல் காங்கிரஸ் 83 தொகுதிகளிலும் முன்னிலை பெற்றுள்ளன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு தொகுதியிலும், பிஜேபிஎம், ஏஜேயுபி தலா ஒரு தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. இம்மாநிலத்தின் ஒரு தொகுதியில் மட்டும் மறுவாக்குப்பதிவு நடைபெறவுள்ளதால் அங்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெறவில்லை. மாநில தலைநகர் கொல்கத்தாவில் 11 சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவான வாக்குகள் 5 மையங்களில் எண்ணப்பட்டு வருகின்றன. மேற்குவங்கத்தில் 2 கட்டங்கள் நடைபெற்ற தேர்தலில் 92.47% வாக்குகள் பதிவாயின. முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான செல்வி மம்தா பானர்ஜி, சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு சுவேந்து அதிகாரி ஆகியோர் பவானிப்பூர் தொகுதியில் களத்தில் உள்ளனர். பிஜேபி சார்பில் முக்கிய மத்திய அமைச்சர் திரு நிஷித் பிரமாணிக் மத்தபங்கா தொகுதியிலும், திரு சங்கர் கோஷ் சிலிகுரி தொகுதியிலும், முன்னாள் மக்களவை உறுப்பினர் திரு திலீப் கோஷ் கரக்பூர் தொகுதியிலும் களத்தில் உள்ளனர். காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு அதிர் ரஞ்சன் சௌத்ரி பஹராம்பூர் தொகுதியிலும், மாநில காங்கிரஸ் தலைவர் திரு சுபாங்கர் சர்க்கார் சிராப்பூர் தொகுதியிலும் களத்தில் உள்ளனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் செல்வி மீனாட்சி முகர்ஜி உத்தரபாரா தொகுதியிலும், செல்வி தீபிதா தம்தம் தொகுதியிலும், கொல்கத்தா முன்னாள் மேயர் திரு பிரகாஷ் ரஞ்சன் பட்டாச்சாரியா ஜாதவ்பூர் தொகுதியிலும் களத்தில் உள்ள முக்கியமான வேட்பாளர்களாவர். புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. 30 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் 6 மையங்களில் எண்ணப்பட்டு வருகின்றன. முன்னிலை நிலவரம் தெரியவந்த 16 தொகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் 9 தொகுதிகளிலும், அதன் கூட்டணி கட்சியான பிஜேபி 2 தொகுதிகளிலும், அஇஅதிமுக 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. காங்கிரஸ், திமுக தலா 1 தொகுதியிலும், சுயேட்சைகள் 3 தொகுதிகளிலும் முன்னிலையில் உள்ளன. கேரளம் சட்டப்பேரவைத் தேர்தலில் எதிர்க்கட்சியான காங்கிரஸ் 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை கைப்பற்றுகிறது. மொத்தம் உள்ள 140 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. முன்னணி நிலவரம் தெரியவந்த 140 தொகுதிகளில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 89 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. இந்த கூட்டணியில் காங்கிரஸ் 56 தொகுதிகளிலும், அதன் கூட்டணி கட்சியான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 22 தொகுதிகளிலும், கேரள காங்கிரஸ் 7 தொகுதிகளிலும், ஆர்எஸ்பி 3 தொகுதிகளிலும், ராஷ்ட்ரீய ஜனதாதள் 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான இடது ஜனநாயக முன்னணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 29 தொகுதிகளிலும், அதன் கூட்டணி கட்சியான இந்திய கம்யூனிஸ்ட் 12 தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கின்றன. பிஜேபி 2 தொகுதிகளிலும், புரட்சிகர மார்க்சிஸ்ட் கட்சி, கேரள காங்கிரஸ் தலா 1 தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளன. சுயேட்சைகள் 4 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளன.
சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற்ற அஸ்ஸாம் மாநிலத்தில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை பெற்றுள்ளது. மொத்தம் உள்ள 126 தொகுதிகளில் பிஜேபி 78 தொகுதிகளிலும் அதன் கூட்டணி கட்சியான அஸ்ஸாம் கன பரிஷத் 9 தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கின்றன. காங்கிரஸ் 24

0: தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. போடோலாந்து மக்கள் முன்னணி 10 தொகுதிகளிலும், அகில இந்திய ஐக்கிய ஜனநாயக முன்னணி 2 தொகுதிகளிலும், ராஜோர்தோல் கட்சி 2 தொகுதிகளிலும், யுபிபிஎல் 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. இம்மாநிலத்தில் கடந்த ஏப்ரல் 26 தேதி 126 தொகுதிகளில் ஒரே கட்டமாக நடைபெற்ற தேர்தலில் 85.96% வாக்குகள் பதிவாயின. முதலமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா தொடர்ந்து முன்னிலையில் உள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தலோடு கர்நாடகாவின் பகல்கோட், தேவானகிரி தெற்கு, நாகாலாந்தின் கோரிடங், திரிபுராவின் தர்மா நகர், குஜராத்தின் உம்ரேத் மற்றும் மகாராஷ்டிராவின் ரகூரி, பாராமதி ஆகிய 7 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. இதில் பிஜேபி 4 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 2 தொகுதிகளிலும், தேசியவாத காங்கிரஸ் 1 தொகுதியிலும் முன்னிலையில் உள்ளன. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ராக்கி, ஓவி மற்றும் மம்தா 2 சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் முதல் சுற்று ஆட்டங்களில் இவர்கள் வெற்றி பெற்றனர். டிப்சிக்மேன் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகாய்சி 3 சுற்றில் வெற்றி பெற்று கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தில் நீடிக்கிறார். லண்டனில் நடைபெற்று வரும் உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. தாவேகா தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மற்றும் மாநில அமைச்சர்கள் பலர் பின்தங்கியுள்ளனர். மேற்குவங்கத்தில் ஆட்சியை கைப்பற்றியுள்ள பிஜேபி அசாமில் ஆட்சியை தக்கவைத்துள்ளது. புதுச்சேரியிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றியுள்ளது. கேரளாவில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ராக்கி, ஓவி மற்றும் மம்தா 2 சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. ஆகாஷவாணி மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் தொடர்கிறது.
2: சார் வணக்கம். ஆவடி குமார் சார் வணக்கம், இருக்கீங்களா லைன்ல? சார் ஆவடி குமார் சார் லைன்ல இருக்கீங்களா? ஹலோ சார், நீங்க லைன்ல இருக்கீங்களா? இருக்காரு இல்லீங்களா? ஆ சார், வெங்கடேஷ் பேசுறேங்க. ஹலோ, கேக்குதுங்க சார். சார் ஒரு முக்கியமான ஒரு புள்ளி இப்ப பார்த்தோம்னா சார், நீங்க கடந்த தேர்தலில் விட இந்த தேர்தலில் வந்து நீங்க இழந்திருக்கக்கூடிய ஒரு இடங்கள் அல்லது லீட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைவா தான் சார் இருக்கு. நீங்க அதே திமுக வந்து கிட்டத்தட்ட 40 இடங்களுக்கு மேல வந்து அவங்க இழந்திருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கான ஒரு கோர் வாக்கு வங்கி அல்லது கோர் இடங்கள் அப்படிங்கறத நீங்க அப்படியே பத்திரப்படுத்தி கொண்டிருக்கதா புரிஞ்சுக்கலாமா சார்? இதை அதாவதுங்க திமுக இழந்திருக்கக்கூடிய இப்ப இந்த லீடு வந்திருக்கக்கூடியதுல பாத்தீங்கன்னா, நீங்க வந்து அதிமுக கூட்டணி நீங்க இழந்திருக்கக்கூடியது ஒரு 4 இடங்கள் தான் இழந்திருக்கீங்க இது வரைக்கும். ஆனா நீங்க திமுக பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 இடங்களுக்கு மேல வந்து அவங்க இழந்திருக்கிறாங்க. உங்களுடைய கோர் வாக்குகளையும் உங்களுடைய கோர் வந்து இருக்கக்கூடிய இடங்களையும் நீங்க அப்படியே தக்க வைத்துக் கொண்டிருக்கதாகவே நம்ம இதை புரிஞ்சுக்கலாமா சார்?
3: இல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாரும் சொன்னாங்க இது ஒரு கட்டமைப்பு பலகீனப்பட்டு போச்சு, அல்லது புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு பிறகு இந்த இயக்கம் பெருமைப்பட்டதுனால அல்ல பிரச்சனைகளை சந்தித்ததுனால இது பழைய நிலைக்கு திரும்பாதுன்னு சொன்னாங்க. ஆனா அது உறுதியா இருக்குன்றதுக்கு ஒரு இந்த தேர்தல் முடிவுகள் ஒரு சரியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பலத்தை காட்டியிருக்கு. ரெண்டாவது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாக்குகள் சரிவு இல்லைன்றது மட்டும் இல்ல, கட்டமைப்பு சரியா இருக்குன்றத நாங்க உறுதிப்படுத்தியிருக்கோம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்டமைப்பு சரியா இருந்ததுனாலதான் நாங்க வந்து இந்த சூழல்ல கூட நாங்க எங்களை தக்க வைக்க முடிஞ்சது. அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பாரம்பரியமான கட்சி, 54 ஆண்டுகள் எங்களுடைய பயணம் தொடர்ந்து தொய்வில்லாம நடந்துட்டு இருக்கு. அன்னைக்கு எந்த நிலையில இருந்த பலத்தோட இருந்தமோ அந்த பலத்தோட இன்னைக்கு இருக்கு. களம் எங்களை விட்டு போகல, களம் எங்ககிட்டதான் இருக்கு. இது வெற்றி தோல்விகள் சில இடங்கள்ல கூடுதலாகவும் குறைவாகவும் இருக்கும். அது இந்த முடிவுகளுக்கு இறுதிக்கு பிறகுதான் அது ஒரு சரியான முடிவுக்கு வர முடியும். ஆனாலும் இந்த திமுகவினுடைய தோல்வி என்பது நாங்கள் விரும்பியது, எதிர்பார்த்தது. அதை வந்து நாங்க சரியா அறுவடை பண்றதுக்கு முயற்சி பண்ண

0: அமர்ந்திருக்கோம் அல்லது எங்களுடைய அணுகுமுறையில சில தவறுகள் இருந்திருக்கலாம். இரண்டாவது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் எங்களுடைய கூட்டணி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான ஒரு கூட்டணி அமைச்சோம். அதுபோலவே திராவிட முன்னேற்ற கழகம் எங்களை பலகீனப்படுத்துவதை விட நாங்கள் எங்கள் கூட்டணியில் இருந்த பாரதிய ஜனதா கட்சியை தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடாது, அதிமுகவுக்கு போடுற ஓட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு போடுற ஓட்டுன்னு சொல்லி ஒரு
1: சார் ஒரே ஒரு கேள்வி இடைமறிப்பு இதுக்கு மன்னிக்கணும். இன்னும் கூட வந்து ஒரு
0: திமுக ஆயுதமே வந்து பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு அவங்க உள்ள வரவிட மாட்டேன்றது மட்டும்தான் எனக்கு டெல்லிக்கு எல்லாம் தேர்தல் சொல்லி
2: மாறிட்டு
0: நேரடியாக அவங்க களத்துல பிரச்சாரம் பண்ணாங்க. அது ஓரளவுக்கு

0: பாரதிய ஜனதா கட்சியை தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடாது, அதிமுகவுக்கு போடுற ஓட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு போடுற ஓட்டுன்னு சொல்லி ஒரு
1: சார் ஒரே ஒரு கேள்வி இடைமதிப்பு இதுக்கு மன்னிக்கணும். இன்னும் கூட வந்து ஒரு
0: திமுக அவருடைய ஆயுதமே வந்து பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு அவங்க உள்ள வரவிட மாட்டோன்றது மட்டும்தான் எனக்கு டெல்லிக்கு எல்லாம் தேர்தல் சொல்லி
2: மாறிட்டு
0: நேரடியாக அவங்க களத்துல பிரச்சாரம் பண்ணாங்க. அது ஓரளவுக்கு மக்களிடம் சென்று சேர்ந்திருக்கோன்றதுதான் இந்த தேர்தல் வந்து எனக்கு ஏற்படுகின்ற ஐயமா நான் பாக்குறேன். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான வாக்குகள் இன்னைக்கு விஜய்க்கு கிடைக்கிறதுன்னா அதுக்கு காரணம் அதிமுக அது போக சொல்ல அது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவான வாக்கா மாறிடுன்றதுனால இங்க இருக்கிற சிறுபான்மை மக்கள் அல்லது இடதுசாரி சிந்தனையாளர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எதிரான வாக்கா அதை மாற்ற முயற்சியில விஜய்க்கு போட்டிருப்பாங்கன்னு என்னுடைய யூகம்.
1: சோ திமுக அதிமுக வந்து பாரதிய ஜனதா கட்சியோட அலைஞ்சு வச்சதுனால சில ஓட்டு அங்க போயிடுச்சுன்னு சொல்றீங்களா?
0: இல்ல அண்ணா அவரோட முன்னேற்ற கழகத்திற்கு வர வேண்டிய ஓட்டுகள் கிடைச்சிருக்கு. ஆனால் திமுக எதிர்ப்பு ஓட்டு எங்களுக்கு முழுமையா கிடைச்சிருக்குன்னா அது கிடைக்காம இன்னொரு கட்சிக்கு போச்சுன்னா நாங்க பாரதிய ஜனதா கட்சி கூட இருந்ததுனால எங்களுக்கு திமுக எதிர்ப்பு ஓட்டு எங்களுக்கு வராம பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு ஓட்டா மாறிடன்ற அவங்களுடைய பிரச்சாரம் எடுபட்டதனுடைய விளைவு
1: ஒரே ஒரு கேள்வி. இப்போ தேர்தலுக்கு முன்னாடியே வந்து அதிமுக வந்து தாவைக்காவோட ஒரு அலைன்ஸ் வைக்க ரெடியாவே இருந்தாங்க, அது சில இடங்கள்ல எடப்பாடியே பேசியிருக்காரு. இப்ப இந்த நேரத்துல விஜய்க்கு குறையிற சீட்டுக்கு அதிமுக ஆதரவு கொடுத்து அப்படி ஏதாவது கூட்டணி அமைச்சரவைக்கு வாய்ப்பு இருக்குமா சார்?
0: இல்ல நாங்க எங்களுடைய நிலைப்பாடு சரியானது, உறுதியானது, இறுதியானது, எங்களுக்கு ஆட்சியில் அமர்ந்தது மட்டும் நோக்கம் இல்ல. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக அவர் தலைமையில் ஆட்சி அமைப்போன்றதுதான் எங்களுடைய தேர்தல் இலக்கு. அதை ஒட்டி ஏதாவது சூழல் மாறுச்சுன்னா அதுக்கு நாங்கள் இறங்க வேண்டியிருக்கோம்.
3: இன்னொரு விஷயம் நான் கேட்கணும்னு விரும்பினேன் சார், இப்ப இத்தனை நாளாக நம்ம தொடர்ச்சியாக நீங்க எடப்பாடி அவர்களுடைய ஒரு தலைமைக்கு ஒரு எப்போதுமே சந்தேகத்தை எழுப்பிக்கொண்டே இருந்த சூழ்நிலையிலிருந்து இன்னைக்கு அவர்தான் தனிப்பட்ட அளவில் இன்றைக்கு வந்து கட்சியை வளர்த்துக்கொண்டு முன்னிறுத்தக்கூடிய ஒரு நபர் என்பதை இந்த தேர்தலின் வாயிலாக திரு எடப்பாடி அவர்கள் நிரூபித்திருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா சார்?
0: நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுக எப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அதுக்கு பிறகு புரட்சித் தலைவர் அம்மா அந்த ஒற்றை தலைமையில் அதிமுக இருந்ததோ அது போல இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் இருக்கு. அதை நாங்கள் உறுதிப்படுத்திருக்கோம். அது தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக என்ற வாய்ப்பு இருந்தால் நாங்கள் ஆட்சியை அமைப்பதை பற்றி யோசிப்போம். அது இல்லைன்னா அந்த நிலைக்கு கூட நாங்கள் போகுவோம்.
2: அதிமுக வந்து இப்போ எதிர்கட்சி வரிசையில அமருமா அல்லது தொடர்ந்து விஜய்க்கு வெளியிருந்து ஆதரவு கொடுக்குமா இல்லாட்டி ஆட்சியில் பங்கேற்று ஆதரவு கொடுக்க வாய்ப்பு எல்லாம் இருக்குதா? ஏன்னா பொன்னையன் வந்து சொல்லியிருக்காரு நாங்க ஆதரவு அவங்க விஜய் அழைத்தால் அதை பத்தி பரிசீலிப்போம் சொல்லியிருக்கிறாரு.
0: இல்ல நாங்க வந்து
1: ஆண்டிச்சேரி
0: வந்து இன்னொருத்தருக்கு ஆதரவு கொடுக்கிற நிலையில அதிமுக இல்லை. ஏன்னா அதிமுக நம்பி தமிழகத்து வாக்காளர்கள் இருக்கிறாங்க, எங்களுக்கு நிர்வாகம் தெரியும், அனுபவம் இருக்கு. இந்த இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கின்ற பொருளாதார சூழ்நிலையில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிலிருந்து போதைப் புழக்கத்திலிருந்து தமிழ்நாட்டை மீட்கணும்னா அது புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சரால் மட்டும்தான் முடியும்ன்றது நாங்க உறுதியா நம்புறோம். அதுக்கான வாய்ப்பு இருந்தவர்களுடைய வேறு எந்த விதமான ஆட்சியையும் நாங்க பரிசீலிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மக்கள் எங்களுக்கு என்ன கட்டளையிட்டு இருக்காங்களோ என்ன ஆதரவு தந்திருக்கிறாங்களோ அதை நாங்கள் சிறப்பு செய்வோம். அந்த வகையில் நாங்கள் இருக்கும்போது நாங்கள் ஆட்சியில் போகணுன்றதுக்காக யாருக்குனாலேயே போக வேண்டிய அவசியம்
2: அதிமுக இல்லை. திமுக எதிரான ஆன்டி இன்கமர்சியம் இந்த அளவுக்கு இருந்திருக்கு, அதை வந்து எதிர்கட்சியான அதிமுக ஏன் அந்த இதை அந்த இடத்தை நிரப்பாம கடைசியில் விஜய்க்கு விட்டு கொடுத்த மாதிரி ஆகிட்டா?
0: ஏன்
2: இல்ல திமுக ஆட்சிக்கு எதிராக ஆன்டி இன்கமர்சி கடுமையா இருக்கு, எதிர்ப்பலை இருந்திருக்கு, அந்த வாய்ப்பை ஏடிஎம்கே ஏன் பெறாமல் விஜய்க்கு கைப்பற்ற அளவுக்கு ஏன் அதிமுக அப்படியே விட்டு கொடுத்ததுங்க? விட்டு கொடுக்க நிலைமைக்கு ஏன் வந்துட்டீங்கன்னு
0: கேட்க. விட்டு கொடுக்கல, மக்கள் எங்களுக்கு என்ன உத்தரவு தராங்களோ நாங்க மக்கள்கிட்ட கேட்டோம். அவங்க வந்து இப்படிதான் செயல்படணும்னு அவங்களுக்கு அந்த எண்ணிக்கைக்கு தக்கவாக அவங்க என்ன எண்ணிக்கை எங்களுக்கு தந்திருக்காங்களோ அந்த எண்ணிக்கையில என்ன செய்ய முடியுமோ அதை நாங்க செய்வோம்.
1: சரி, இப்ப தமிழ்நாட்டுல திமுக அதிமுக தவிர மூணாவது

0: அது ஒரு கட்சி அப்படி மூன்று முனை போட்டின்றது நிரந்தரம் ஆயிடுச்சா?
1: இல்ல, நீங்க ஒரு ஆட்சிக்கு வந்தாங்க, இன்னைக்கு ஒரு கட்சி புதுசா வந்திருக்குன்றத நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன். ஆனால் அது கட்சியான்றதே எங்களுக்கு கேள்விக்குறி இருக்கு. அது கட்சியா ஆட்சியான்றது அவங்களுடைய செயல்பாடுகளா?
0: மக்கள் ஓட்டு போட்டு ஆட்சியவே கொடுத்துட்டு இருக்காங்க.
1: அடுத்த கட்ட நடவடிக்கைகள் சொல்ல முடியும். அது ஒரே ஒரு உதாரணம், இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல்ல மட்டுமல்ல இந்திய அரசியலேயே எப்பவும் இருந்தது இல்ல. நேற்றைக்கு முந்தின நாளையே வேட்பாளர்கள் தேர்தல் முடிவு வந்த உடனே நேரடியா வெற்றி பெற்ற உடனே இங்க வந்தோம்னா யார் கூப்பிட்டாலும் போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கட்சி தலைவர் சொல்றாருன்னா அந்த வேட்பாளர்கள் மேல இப்பவே எவ்வளவு ஐயம் இருக்கு. ரெண்டாவது, இன்னைக்கு கிடைச்சிருக்க தகவல், ஒவ்வொரு வேட்பாளரோடய ரெண்டு பவுன்சர்களை போட்டு அவங்களை கண்காணிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இப்படி ஒரு கட்சி ரீதியான ஒரு இணக்கம் இல்லாமல், கட்சி கொள்கை ரீதியான ஒரு சரியான நிலைப்பாட்டில் இல்லாத யாரோ வந்தவங்க போனவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கட்சியை வந்து இன்னைக்கு
2: அதிமுக ஜா ஜெய அணியா உடையும் போது இதே மாதிரி எம்எல்ஏக்களை விருதுநகர்ல கே கே சார் பஞ்சுமில்ல அடைச்சு வச்சு பாதுகாக்க தான் செஞ்சாங்க.
1: நீங்க அதாவது நான் சொல்றது வேற, நீங்க சொல்றது வேற, இது அதிமுக மேல இந்த ஊடகங்கள் கற்பிக்கின்ற பழைய பிம்பங்கள்ல இருந்து மறுபடியும் நீங்க சொல்ல வரீங்க. அதிமுக ஜா ஜெயின் உடைய சொல்ல கூட இந்த கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்க சொல்ல நாங்க வந்து அதை வந்து சரிப்படுத்திருப்போம்.
3: சார் ஒரு ஒரே நிமிஷம் சார், நம்ம இது செய்திகளுக்கு நேரம் ஆயிடுச்சு, நம்ம செய்திகளுக்கு பின்னாடி நம்ம பேசுவோம். ஐயா நன்றி.
4: வணக்கம். தேர்தல் சிறப்பு செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. முன்னணி நிலவரங்கள் 234 தொகுதிகளிலும் தெரிய வந்துள்ளன. அதில் 106 தொகுதிகளில் முன்னிலை பெற்று தனிப்பெரும் கட்சியாக தவேக உருவெடுத்துள்ளது. அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தாம் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறார். இந்த தேர்தலில் ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், மாநில அமைச்சர்கள் திரு துரைமுருகன், திரு கே என் நேரு, திரு டி ஆர் பி ராஜா, திரு தங்கம் தென்னரசு, திரு வெள்ளக்கோவில் சாமிநாதன், திரு மா சுப்பிரமணியன், திரு நாசர், திரு முத்துசாமி, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திரு தாமோ ஒன்பரசன் உள்ளிட்டோர் பின்தங்கியுள்ளனர். அஇஅதிமுக 57 தொகுதிகளிலும், திமுக 49 தொகுதிகளிலும், காங்கிரஸ் மற்றும் பாமக 5 தொகுதிகளிலும், பிஜேபி, தேமுதிக, விசிக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தலா 2 தொகுதிகளிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அமமுக தலா 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. தவேக தலைவர் திரு விஜய் பெரம்பூர் தொகுதியில் 13,574 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதியிலும் அவர் 7,490 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். கொளத்தூர் தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு வி எஸ் பாபு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை விட 7,974 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 36,769 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தருமபுரி தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிட்ட திருமதி சௌமியா அன்புமணி 7,488 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திமுக பொதுச்செயலாளர் திரு துரைமுருகன் காட்பாடி தொகுதியில் பின்தங்கியுள்ளார். அந்த தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ராமு 5,820 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தவேக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருவள்ளூர், பூந்தமல்லி, ஆவடி, மதுரவாயல், அம்பத்தூர், மாதவரம், திருவொற்றியூர், ஆர் கே நகர், பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், திருவிக நகர், எழும்பூர், ராயபுரம், ஆயிரம் விளக்கு, அண்ணாநகர், விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, டி நகர், மயிலாப்பூர், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர், ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புதூர், பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, திருப்போரூர், உத்திரமேரூர், அரக்கோணம், சோளிங்கர், கே வி குப்பம், குடியாத்தம், ஆம்பூர், திருப்பத்தூர், ஊத்தங்கரை, பர்கூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, போளூர், ரிஷிவந்தியம், கள்ளக்குறிச்சி, ஏற்காடு, சங்ககிரி, சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, வீரபாண்டி, ராசிபுரம், திருச்செங்கோடு, குமாரபாளையம், ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, கோபிச்செட்டிப்பாளையம், உதகமண்டலம், அவிநாசி, திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பல்லடம், சூலூர், கவுண்டம்பாளையம், கோவை வடக்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, திண்டுக்கல், அரவக்குறிச்சி, கிருஷ்ணராயபுரம், குளித்தலை, மணப்பாறை, ஸ்ரீரங்கம், திருச்சி கிழக்கு, திருவெரும்பூர், முசிறி, துறையூர், பெரம்பலூர்

0: கீழ்வேளூர், தஞ்சாவூர், கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை, அறந்தாங்கி, காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, மதுரை கிழக்கு, மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மதுரை மத்தி, மதுரை மேற்கு, திருப்பரங்குன்றம், உசிலம்பட்டி, பெரியகுளம், கம்பம், ராஜபாளையம், சாத்தூர், அருப்புக்கோட்டை, பரமக்குடி, தூத்துக்குடி, திருச்செந்தூர், ஒட்டப்பிடாரம், திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம் மற்றும் கிள்ளியூர். அஇஅதிமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். திருத்தணி, செய்யூர், மதுராந்தகம், காஞ்சிபுரம், காட்பாடி, ஆற்காடு, அணைக்கட்டு, ஜோலார்பேட்டை, வேப்பனஹள்ளி, ஹொசூர், பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி, கலசப்பாக்கம், அரூர், செங்கம், கீழ்பெண்ணாத்தூர், கலசப்பாக்கம், ஆரணி, செய்யாறு, வந்தவாசி, மயிலம், திண்டிவனம், வானூர், உளுந்தூர்பேட்டை, கங்கவல்லி, ஆத்தூர், ஓமலூர், மேட்டூர், எடப்பாடி, சங்ககிரி, வீரபாண்டி, சேந்தமங்கலம், நாமக்கல், தாராபுரம், பெருந்துறை, பவானி, அந்தியூர், பவானிசாகர், தொண்டாமுத்தூர், பொள்ளாச்சி, பழனி, நத்தம், கரூர், கிருஷ்ணராயபுரம், லால்குடி, அரியலூர், நெய்வேலி, பன்ருட்டி, குறிஞ்சிப்பாடி, புவனகிரி, சிதம்பரம், பூம்புகார், வேதாரண்யம், நன்னிலம், பாபநாசம், பேராவூரணி, விராலிமலை, மேலூர், ஆண்டிப்பட்டி, சிவகாசி, ஸ்ரீவைகுண்டம், சங்கரன்கோவில், கடையநல்லூர், ஆலங்குளம் மற்றும் அம்பாசமுத்திரம். திமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி, ராணிப்பேட்டை, வேலூர், அணைக்கட்டு, விழுப்புரம், ரிஷிவந்தியம், சங்கராபுரம், பரமத்தி வேலூர், கூடலூர், குன்னூர், கோவை தெற்கு, மேட்டுப்பாளையம், கோவை தெற்கு, வால்பாறை, மடத்துக்குளம், ஒட்டன்சத்திரம், ஆத்தூர், நிலக்கோட்டை, வேடசந்தூர், மன்னச்சநல்லூர், குன்னம், திட்டக்குடி, சீர்காழி, நாகப்பட்டினம், திருவாரூர், திருவிடைமருதூர், கும்பகோணம், திருவையாறு, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, திருமயம், ஆலங்குடி, திருப்பத்தூர், திருமங்கலம், போடி, ராமநாதபுரம், முதுகுளத்தூர், விளாத்திக்குளம், கோவில்பட்டி, வாசுதேவநல்லூர், தென்காசி மற்றும் கன்னியாகுமரி. பெண்ணாகரம், தருமபுரி, செஞ்சி, விக்கிரவாண்டி, ஜெயங்கொண்டம் தொகுதிகளில் பாமக முன்னிலை பெற்றுள்ளது. காங்கிரஸ் கடலூர், மயிலாடுதுறை, குளச்சல், திருவாடானை, விளவங்கோடு தொகுதிகளிலும், பிஜேபி தளி, நாகர்கோவில் தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கின்றன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திருத்துறைப்பூண்டி, ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பழனி மற்றும் பத்மநாபபுரம் தொகுதிகளிலும், பிசிக பன்ருட்டியிலும், காட்டுமன்னார் கோயில் தொகுதியிலும், தேமுதிக விருதுநகர், விருதாச்சலம் தொகுதிகளிலும், அமமுக மன்னார்குடி தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி நேரம் 1:30. மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் தொடர்கிறது.
2: வணக்கம் நேயர்களே, மீண்டும் நமது இங்க அரங்கத்திற்கு இருக்கக்கூடிய விவாதத்தை தொடர்வோம். இப்ப திடீர்னு ஒரு பெரிய மாற்றத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அங்க அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இருந்த இடைவெளியானது படிப்படியாக சரிந்து கொண்டிருக்கிறது. அதாவது திருப்பியும் இப்ப அதிமுக பாத்தீங்கன்னா 68-70 அது படிப்படியாக சரிந்து 65 வந்திருக்கிறது. திமுக 55-56 இது 61 என்ற இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறது. தாவேக்கா 108 இடத்தில் இப்போது முன்னிலையில் அப்படியே தொடர்கிறது. என்ன நடந்திருக்கிறது என்றால், இதெல்லாம் இப்ப நகரத்தில் இருக்கக்கூடிய பல இடங்களில் மீண்டும் வந்து திமுக தன்னுடைய ஒரு வலிமையை காண்பித்து வருகிறதோ என்ற எண்ணம் தான் ஏற்படுகிறது. இது வந்து ஒரு ஷிப்ட் ஒன்னு மொல்லமா நடக்குது சார். ஆக்சுவலா இப்ப இந்த மாதிரி இப்ப சிட்டியில சென்னை திருப்பியும் வந்து தங்களுடைய கோட்டை என்பதை வந்து இருக்கக்கூடிய திமுக வாக்காளர்கள் அவர்களுக்கு வந்து திருப்பியும் அந்த இடங்களை அளித்துக் கொண்டிருக்கிறார்களா சார்?
3: சென்னையில வந்து ஆனாலும் அந்த அதிக எதிர்பார்த்துல ஒரு ஒட்டுமொத்தமா 16 சீட்டு வந்து அந்த அளவுக்கு வருமா திருப்பி வருமா தெரியல. ஏன்னா பெரும்பாலும் இடங்கள வந்து அவங்க தேவைக்கு வந்து வெற்றி பெற்று வெற்றி முன்னணியில வந்திருக்கு. அதனால அந்த அளவுக்கு அதிக இடங்களை கொடுப்பாங்கன்னு தெரியல. இண்டிவிஜுவலா அமைச்சர்கள் வந்து அந்த பாக்கெட் வந்து மாறு இருக்கு. சென்னையில சில பாக்கெட் எல்லாம் ஓட்டிங் பேட்டர்ன் கொஞ்சம் மாறி மாறி வரும். சில சமயம் கடைசி நேரத்தை கூட தூக்கி விடும். அந்த அடிப்படையில ஒன்று ரெண்டு இடங்கள்ல மாறுவதற்கு வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதே போல வெளியூர்கள்லயும் ஒரு சில இடங்களும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப அதிமுக ரெண்டு பேரும் டிஃபரன்ஸ் வந்து திமுக அதுவும் இடைவெளி வந்து 5 சீட் தான் இடம் இருக்கு. ரெண்டாவது இடத்துக்கு மூணாம் இடத்துக்கு
4: எதிர்கட்சி
3: யாருன்னு போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிர்கட்சியா இருந்தாதான் அடுத்த முறை அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். சப்போஸ் யாராவது அதில் பாதி உடஞ்சோர் நடிகா இப்ப விஜய்க்கு ஆதரிக்கன்னு சொல்லிட்டாங்கன்னா எதிர்கட்சியாரங்களும் தான் அடுத்த வாய்ப்பு.
2: இல்ல இன்னொரு குறிப்பிட்ட முக்கியமான விஷயம் என்னன்னா, அதிமுகவும் சரி திமுகவும் சரி இந்த 2000 வாக்குகளுக்குள்ள இருக்கக்கூடிய தொகுதிகள் என்ற எண்ணிக்கையும் நம்ம வந்து இப்ப கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியதா இருக்கு. அதுலயும் ஒரு சிக்னிபிகண்டான ஒரு மார்ஜின் சேஞ்ச் ஒன்று வரக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல சார்?
4: கண்டிப்பா இருக்கு. பிஜேபி கூட பெரிய டிக்ளைன் இருக்கு. 4

0: ஒண்ணுதான் இப்போ லீடிங்ல இருக்காங்க பிஜேபி.
1: கண்டிப்பா வந்து 500 ஓட்ஸ் மார்ஜின் உள்ள சீட்ஸ், 1000 ஓட்ஸ் மார்ஜின் உள்ளது, டில் 3000. ஏன்னா இப்ப எலெக்ஷன் கமிஷன்ல பாத்தீங்கன்னா அவரேஜா இப்ப டிஎம்கே பாத்தீங்கன்னா நிறைய 14 ரவுண்ட்ஸ் உள்ள சென்னையில இந்த சேகர் பாபு அவங்க மினிஸ்டர் இருக்கிற தொகுதியில பாத்தீங்கன்னா 6 ரவுண்ட் தான் எலெக்ஷன் கமிஷன் அப்டேட் பண்ணிருக்காங்க, ரிமைனிங் 8 ரவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ எல்லாம் இப்ப ஹாஃப்வே அல்லது ஒன் ஃபோர்த் ஆர் ஒன் தேர்ட் அந்த அளவுக்கு தான் இப்ப கவுண்டிங் வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய டேட்டா படி இப்ப இருக்கு. ரிமைனிங் 2/3 அல்லது 3/4 கான்ஸ்டுவன்சிஸ் பூத் வந்து எண்ணணும். அப்படின்னா இந்த முன்ன மாதிரி 15,000, 20,000, 25,000 லீடு யாருமே இன்னும் இல்லாததுனால எனிதிங் கேன் ஹேப்பன் இன் பிட்வீன். அதுதான் வந்து ஏன்னா இப்ப நம்மளே பார்த்தோம் 52-60 டிஎம்கே கிராஸ் ஆயிருக்கு, இது வந்து 72-64 வந்து இது பண்ணிருக்காங்கல்ல. சோ நம்ம அதை வந்து அதை ஃபேக்டர் இன் பண்ணணும்ன்றதுதான் என்னோட.

0: நம்மோடு இன்றைக்கு இப்போது தொலைபேசி வாயிலாக முன்னாள் அமைச்சர் அதிமுக அமைச்சர் திரு செம்மலை அவர்கள் லைன்ல இருக்கார். வணக்கம் சார்.
1: வணக்கம்
0: சார். உங்களுடைய ஒரு பார்வையில இப்போ இன்னைக்கு படிப்படியாக நீங்கள் அதிமுக தன்னுடைய வலிமையை அப்படியே தக்க வைத்துக் கொண்டிருப்பது நன்றாக தெரிகிறது. திமுக தன்னுடைய வலிமை இழந்திருக்கிறதோ என்ற ஒரு கேள்வி எழுகிறது. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இந்த தேர்தல் முடிவுகளை?
1: இதுவரை தமிழ்நாடு கண்டிராத ஒரு தேர்தல் களத்தைத்தான் இந்த தேர்தல் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் சொன்னதை போல ஆளுகிற கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது மக்கள் தங்களுடைய வெறுப்பை காட்டுகிற வகையில்தான் இந்த தேர்தலை அவர்கள் அணுகியிருக்கிறார்கள். எனவே ஒரு மக்கள் விரோத ஆட்சிக்கு தமிழக மக்கள் முடிவு கட்டியிருக்கிறார்கள். ஆனால் எங்களை பொறுத்தவரையிலே நீங்கள் சொன்னதை போல அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக அரசியலில் ஒரு சக்தி வாய்ந்த இயக்கம் என்பதை இன்றைக்கும் இந்த தேர்தலும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் மக்களுடைய முடிவை பார்க்கிற போது ஒருவேளை சாய்ஸ், அதாவது தவறான முடிவை நோக்கி தமிழக மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்களோ என்ற எண்ணம் தோன்றுகிறது. காரணம், தமிழக மக்கள் விழிப்புணர்வு உடையவர்கள், அறிவாளிகள் என்று எல்லோராலும் போற்றப்படுகிறவர்கள். இப்பொழுது இந்த முடிவை எடுக்கிற போது நான் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு குழந்தை கையில் ஒரு எலக்ட்ரானிக் பொம்மையை கொடுத்திருப்பதை போல இன்றைக்கு தாவேக்காவுக்கு ஒரு வாய்ப்பை மக்கள் கொடுத்திருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். ஆனால் அந்த அனுபவம் இல்லாத குழந்தை, பச்சிளம் குழந்தை, அந்த பொம்மையை எப்படி கையாளப் போகிறது என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. ஒருவேளை அந்த பொம்மையை அந்த குழந்தை போட்டு உடைத்து விடுமோ என்ற அந்த அச்சமும் இருக்கிறது. இருந்தாலும் இன்னும் தேர்தல் முடிவு தெளிவாக வரவில்லை. இரண்டாவது இடத்திலே இருக்கிற நாங்கள், அதாவது NDA கூட்டணி, முதலிடத்துக்கு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அல்லது இதுவரை தமிழ்நாடு கண்டிராத கூட்டணி கட்சிகளின் ஆட்சி அமைவதற்கு இந்த தேர்தல் வழிவகுக்குமோ என்ற ஐயப்பாடும் இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்பதை நாம் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். மக்கள் சரியான முடிவு எடுத்தாலும் சரி, தவறான முடிவு எடுத்தாலும் சரி, அது மக்களின் முடிவை நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். ஆனால் வருகிற அல்லது ஆட்சி அமைக்கிற கட்சி தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுகிற கட்சியாக, இயக்கமாக, தலைவர்களாக இருக்க.
2: சார், ஒரே ஒரு கேள்வி
1: என்னுடைய ஆசை.
2: சார், ஒரே ஒரு கேள்வி. தமிழ்நாட்டில் இரு துருவ அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஒரு மூன்று துருவ அரசியலை நோக்கி நகர்ந்துச்சா?
1: அதாவது இப்பொழுது அப்படித்தான் தோன்றுகிறது. ஆனால் மூன்று, அதாவது நீங்கள் சொல்றதை போல இது இரு துருவம் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். காரணம், இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நீடிக்க வேண்டுமா நீடிக்க கூடாதா, இதுதான் இந்த தேர்தலிலே மக்கள் முன்னாலே வைக்கப்பட்ட கேள்வி. ஆக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, NDA கூட்டணியாக இருந்தாலும் சரி, அல்லது இப்பொழுது அதிக இடங்களை கைப்பற்றி இருக்கிற

0: தாவேக்கவர்கள் சரி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எதிரான மனநிலையில் இருக்கிற கட்சிகள் தான் என்பதை நாம் ஒத்துக்கொண்டுதான் வேண்டும். எனவே இது இரு அந்த நீங்கள் சொன்னதை போல, அதாவது மூன்று என்று சொல்ல வேண்டிய அவசியம் கூட இருக்காது என்று கருதுகிறேன். ஆக திமுக எதிர்ப்பான மனநிலையில் இருக்கிற கட்சிகளுடைய வெற்றியாக இருக்கலாம். நாளைக்கு எப்படி எதிர்கால அரசியல் அந்த போக்கு போகிறது என்பதை நான் பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும்.
1: ஒரு சில இடங்கள்ல இப்ப சசிகலா அவர்களுடைய கட்சி வந்து அதிமுகவுடைய வாக்கு வங்கியை சரித்திருப்பதாகவும் பேச்சு வருகிறதே சார், அதை நீங்க வந்து ஒரு த்ரெட்டா பாக்கலையா சார் அந்த அம்மாவை?
0: இல்ல இல்ல, அதிமுக வாக்கு வங்கி நீங்கள் வாக்கு சதவீதத்தை பார்த்தாலும் சரி, அல்லது வாக்குகளுடைய எண்ணிக்கையை பார்த்தாலும் சரி, அதாவது நீங்க இது ஒரு உதாரணம் கூட எடுத்துக்கலாம். 2016 நாங்க தனிச்சு நின்று ஆட்சியை பிடித்த போது எங்களுடைய கட்சி வாங்கிய வாக்கு சதவீதம் 41%. அதே 2021 நாங்கள் வெற்றி வாய்ப்பை இழந்தோம், ஆட்சி அமைக்க முடியவில்லை, ஆனால் எங்களுடைய இயக்கம் பெற்ற வாக்கு சதவீதம் 39.71. எனவே எங்களுடைய மக்கள் செல்வாக்கு வாக்கு சதவீதம் எங்களுக்கு விழுகிற வாக்குகள், அது எந்த குறையும் இல்லை. ஆனால் இப்பொழுது ஏதோ ஒரு மாற்றத்தை விரும்புகிறவர்கள் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். அந்த முடிவு கூட எங்களுடைய முடிவாகத்தான் இருக்கிறது. அதாவது நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நீடிக்க கூடாது, அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று தான் எங்களுடைய இயக்கமும் சரி NDA கூட்டணி கட்சிகளும் விரும்பின. அந்த நோக்கம் நிறைவேறியிருக்கிறது. நாங்கள் வாய்ப்பை இழந்தாலும் அந்த நோக்கம் நிறைவேறியிருக்கிறது. இருந்தாலும் எங்களுடைய வாக்கு சதவீதம் அல்லது
2: விஜய்க்கு
0: ஆதரவு எங்களுக்கு குறையவில்லை. இன்னும் ஒரு அசைக்க முடியாத, ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இயக்கமாகத்தான் இன்றைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக அரசியலிலே வீரர்களை போட்டுக் கொண்டிருக்கிறது.
2: சார், ஒரே ஒரு கேள்வி, இப்ப விஜய்க்கு வந்து போதுமான அளவு மெஜாரிட்டி கிடைக்கலன்னா அதிமுக அதை ஆதரிக்குமா சார், வெளியில இருந்து ஆதரவு தர?
0: அது எங்களுடைய தலைவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு, எங்களுடைய பொதுச் செயலாளர் மாண்பு எடப்பாடி அவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு. எங்களை பொறுத்தவரையிலே முன்பு கூட இந்த தாவேக்காவை ஒரு கூட்டத்திலே அந்த கொடி பறக்கிற போது கூட எங்களுடைய பொதுச் செயலர் சொன்னது, எங்களுடைய கூட்டணிக்கு அவரை வர வேண்டும் என்று நாங்கள் கட்டாயப்படுத்தவில்லை. ஆனால் எங்களுடைய நோக்கமும் அவருடைய நோக்கமும் ஒன்றாக இருந்ததால் அந்த ஒரு புள்ளியில், அதாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எதிர்ப்பு என்கிற அந்த ஒரு புள்ளியில் நாம் இணைய மாட்டோமா என்ற அந்த அடுத்த கருத்திலும் அந்த அர்த்தத்திலும், அதேபோல திமுகவுக்கு எதிரான வாக்குகள் சிதறிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அப்படி நாங்கள் எங்களுடைய பொதுச் செயலர் அன்றைக்கு அதை வெளிப்படுத்தினாரே தவிர, நாங்கள் கட்டாயம் அந்த கூட்டணியிலே அவளை இடம்பெற வேண்டும் என்று வற்புறுத்தலும் இல்லை. இருந்தாலும் நீங்கள் சொன்னதை போல ஒருவேளை தாவேக்காவுக்கு தனிப்பெரும் மெஜாரிட்டி கிடைக்கவில்லை என்று சொன்னால் அது ஆட்சி அமைப்பதற்கு எந்தெந்த கட்சிகளுடைய துணையை நாடப்போகிறது, எந்தெந்த கட்சிகள் இதில் இடம்பெறும், எப்படி அந்த ஆட்சி கூட்டணி கட்சியுடைய ஆட்சி அமையும் என்பதை இப்பொழுது ரகசியமாக சொல்ல முடியாது. ஏன், இன்னும் திமுக கூட்டணியில் இருக்கிற சில கட்சிகள் கூட தங்களுடைய சொந்த சின்னத்திலே நிறுத்தியவர்கள் அவர்களுடைய வெற்றி அவர்களுக்கு கிடைக்குமானால் அவர்கள் கூட இடம்பெயர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே எது எப்படி
2: சார், ஒரு கூட்டத்தில் பேசும்போது
0: எடப்பாடி எடுக்க வேண்டிய முடியும்
2: சார், ஒரே கூட்டத்தில் பேசும்போது எடப்பாடி சொன்னார் விஜய் நம்ம கூட வராங்க பிள்ளையார் சுழிப்போம், ஒருவேளை இந்த ரெண்டு கட்சியும் அலைன்ஸ்ல இருந்திருந்தா இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி பெற்றிருப்போன்ற எண்ணம் உங்களுக்கு?
0: மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அதுல என்ன ஒரு பிரச்சனை என்று சொன்னால், எங்களுடைய NDA கூட்டணியை பொறுத்தவரையிலே, தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரையில் எங்களுடைய பொதுச் செயலாளரை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தினோம். எங்களுடைய கட்சியினுடைய தலைமையிலே, காரணம் பொன்விழா கண்ட கட்சி, 31 காலம் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி, எனவே இந்த கட்சி தான் தலைமை தாங்கும் என்று நாங்கள் அறிவித்தோம். ஆனால் விஜய் அதற்கு நேர்மாறாக எங்களுடைய கூட்டணியிலே அவர் சேர்ந்திருந்தால் யாரும் அதை ஆட்சேபித்திருக்க மாட்டார்கள். ஆனால் அவருடைய நிலைப்பாடு என்னவென்று சொன்னால், தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக காட்டிக்கொண்டார், அதேபோல தங்களுடைய கட்சியோடு தான் மற்ற கட்சிகள் வந்து இணைய வேண்டும், நாங்கள் தான் அதிகாரத்திலே மற்றவர்களுக்கு பங்கு கொடுப்போம் என்ற அந்த ஒரு அதீதிய நம்பிக்கையிலே அப்படி அவருடைய எண்ணத்தை வெளிப்படுத்தினாலே தான் அந்த கூட்டணி
2: அமைப்பு அதுல அவர் வெற்றி பெற்றிருக்காருன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா ரெண்டு பக்கமும் அலையன்ஸ் கட்சி இருந்தது, தனியாவே நின்று 110 தொகுதிகளில் இதுவரை முன்னணியில் இருக்கு.

0: இல்ல அப்படி என்னுடைய இப்பொழுது அதாவது கிட்டத்தட்ட இந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கை போது ஒரு 30-35 தொகுதிகள் 500 வாக்கு வித்தியாசத்தில் தான் இப்பொழுது அந்த லீடிங் போய்கொண்டிருக்கிறது. எனவே அந்த வித்தியாசம் உடனடியாக மாறக்கூடும். எனவே என்னை பொறுத்தவரை தாவேக்கா கூட தனித்து ஆட்சேமிக்கக்கூடிய பெரும்பான்மையை நிச்சயமாக பெறாது. வேறு கட்சிகளுடைய ஆதரவோடு தான் ஆட்சி அமைக்க முடியும். அது எந்த கட்சி எப்படிப்பட்ட கட்சி என்பதை காலம் தான் தீர்மானிக்கும்.
1: ஐயா, இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, இது வந்து யாருக்குமே வந்து ஒரு ஒரு முழு அறுதி பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என வரும்போது, இந்த ஆட்சியினுடைய ஒரு வலிமையோ அல்ல இந்த ஆட்சியினுடைய நீடித்து தன்மையோ, இது எல்லாமே தொடர்ச்சியாக ஒரு கேள்விக்குள்ளாகக்கூடிய விஷயமாவே மாறலாம் இல்லையா?
2: திமுக அதிமுக
1: இல்ல, அதாவது என்னன்னா, இது ரெண்டுமே வந்து இன்னைக்கு ஒரு ஒரு நீடித்த நிலைத்த ஒரு ஆட்சி. இப்ப 118 அவங்க கிட்ட இல்ல, அதே சமயத்துல அவங்க குறைஞ்சபட்சம் 125 வைத்திருந்தால்தான் நீங்க வந்து சட்டமன்றத்துல தொடர்ச்சியா நீங்க வந்து ஆட்சியை நடத்தி கொண்டு போக முடியும். அந்த மாதிரி
0: நிச்சயமாக நிச்சயமாக
1: அப்போ இயல்பாகவே இப்ப என்ன ஆகும்னா, யாரெல்லாம் வந்து போய் இப்ப விஜயோட தங்களை வந்து இணைத்துக் கொள்ள விரும்புகிறார்களோ அவர்களெல்லாம் வந்து போய் இணைத்துக் கொள்ள விரும்புவார்கள். அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தால் அது கூட்டணி கட்சியினரை அன்றைய தேதியில் அவர்களை திருப்திப்படுத்துவது மட்டுமே வந்து பிரதான கட்சியினுடைய வேலையாக மாறிவிடாதா?
0: ஆமா, வேற வழி இல்லைங்களே. அதாவது தான் ஆட்சி அமைக்க வேண்டும், தான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், தான் தான் தன்னுடைய கட்சி தான் கூட்டணிக்கு தலைமை தாங்கும் என்கிற அந்த எண்ணத்தோடு இருக்கிறவர் தன்னுடைய அந்த பதவிக்காக அல்லது அந்த முதலமைச்சர் நிலையை எட்டுவதற்கு அல்லது ஆளுங்கட்சியாக வருவதற்கு தேவையான கூட்டணி கட்சிகளை சேர்க்கிற போது பல்வேறு சூழ்நிலைகள் கால ஓட்டத்திலே மாற்றங்கள் ஏற்படும். அது நிலைக்குமா நிலைக்காதா அல்லது யார் அந்த இடத்தை நிரப்ப போகிறார்கள் என்பதெல்லாம் இன்றைக்கு அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இந்த தேர்தல் முடிவு இன்றைக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறது.
1: இது வந்து ஒரு வகையில, இன்னொரு வகையில நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஒரு எலக்ட்ரானிக் கேட்ஜெட்டை கையில கொடுத்த ஒரு குழந்தை அப்படின்னு ஒரு ஆரம்பத்துல இதை பேசும் போது இதற்கான ஒரு உதாரணத்தை நீங்கள் சொன்னீர்கள். அந்த குழந்தைக்கு நீங்கள் அந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்டை கையாளுவதற்கான ஒரு வழிமுறையோ அல்லது உதவியோ நீங்கள் செய்யக்கூடும் அல்லவா?
0: அதாவது உதவி யாராவது கேட்டால் தானே செய்ய முடியும்.
1: சரி,
0: கேட்காத பட்சத்திலே நாங்களாக வழியே சென்று விட முடியாது. இருந்தாலும் எங்களுக்கு அதாவது கடந்த 5 கால ஆட்சியில் சிறப்பான ஒரு எதிர்கட்சியை எதிர்கட்சியாக என்னுடைய இயக்கம் செயல்பட்டது. அதாவது அந்த எதிர்கட்சிக்கு உரிய அந்த நிலைப்பாட்டை தக்க வைத்துக் கொள்ளுகிற வகையில் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் ஒரு சிறந்த எதிர்கட்சி தலைவராக ஒரு சிறந்த எதிர்கட்சியாக இந்த இயக்கத்தை வழிநடத்தி சென்று கொண்டிருந்தார். எனவே எங்களை பொறுத்தவரையிலே யாரையும் நாங்கள் அதாவது மற்றவர்களுக்கு பாடம் எடுத்தோ அல்லது சொல்லிக் கொடுத்தோ இருக்க வேண்டிய நிலை எங்களுக்கு வராது. காரணம், எங்களுடைய இயக்கம் ஒரு தனித்துவமான இயக்கம். அந்த இயக்கத்திற்கு எந்தவித மாசும் ஏற்படாத அளவிற்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் எங்களுடைய இயக்கத்தை நிச்சயமாக வழிநடத்தி செல்வார். ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சிறப்பாக ஆட்சி நடத்தி ஒரு நல்லாட்சியை தருவார், ஒரு தூய்மையான ஆட்சியை தருவார். எதிர்கட்சியாக இருந்தாலும் சிறப்பான ஒரு எதிர்கட்சியாக மக்களுக்காக மக்களுடைய குரலை எதிரொலிக்கிற ஒரு சிறந்த எதிர்கட்சியாக அந்த பக்கையும் நாங்கள் சிறப்பாக செய்திருக்கிறோம், செய்வோம். அதே போல எங்கள் பொதுச் செயலாளர் இந்த இரண்டு பொறுப்பிலுமே தங்களுடைய தனித்தன்மையை நிச்சயமாக நிலைநாட்டுவார். அப்படிப்பட்ட அனுபவம் மிக்க தலைவர் தான் எங்களுடைய பொதுச் செயலாளர்.
1: ஒரு முக்கியமான செய்தி, இந்த தேர்தல் வந்து அதிமுகவுக்கு சொன்னது என்னன்னா, இது வரை திரு எடப்பாடி அவர்களுடைய தலைமையை விமர்சித்து வந்தவர்கள் அல்லது அவருடைய அவரால் அந்த கட்சியை வந்து பலப்படுத்த முடியாது என்று சொன்னவர்கள் அத்தனை பேரையும் வாயடைக்கும் விதமாக இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய தனித்துவ தலைவராக எம்ஜிஆருக்கு பிற்பாடு, செல்வி ஜெயலலிதாவுக்கு பிற்பாடு தன்னை ஒரு தனித்த தலைவராக இன்றைக்கு நிரூபித்துக் கொண்டு விட்டார் என்று எடப்பாடியை சொல்ல முடியும் இல்லையா சார்?
0: ஆமா, நிச்சயமாக. அந்த அதாவது இவரை ஏளனம் பேசியவர்கள், எள்ளி நகையாடுவர்கள் எல்லாம் இன்றைக்கு மூச்சு மேல் விரலை வைத்து ஆச்சரியப்படுகிற அளவிற்கு அதை நான் சொன்னதை போல இடத்தையும் தக்க வைத்திருக்கிறார், வாக்கு வங்கியும் தக்க வைத்திருக்கிறார். அதுவும் வளர்ச்சி அடைந்திருக்கிறதே தவிர எங்களுடைய வளர்ச்சியிலே திமுகவினுடைய இந்த தேர்தல் முடிவை பார்க்கிற போது அவர் எவ்வளவு அவர்களுக்கு சரிவு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் எங்களுக்கு அப்படி அல்ல, வளர்ச்சி தான். எனவே அந்த வளர்ச்சி போக போக அது வளர்ந்து கொண்டுதான் இருக்குமே தவிர எங்களுக்கு ஒரு

0: தளர்ச்சி என்கிற அந்த நிலைமை நிச்சயமாக வராது. நீங்கள் சொன்னதை போல எங்கள் அதாவது இந்த இயக்கத்தை சரியான முறையில் வழி அது எத்தனை அதாவது இந்த தேர்தலில் கூட அதாவது எங்களுடைய இயக்கத்திலிருந்து சென்றவர்கள் எதிர் முகாமிலே சென்று இந்த இயக்கத்திற்கு சேதாரம் ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்தார்கள். அதே போல சில தலைவர்கள், குறிப்பாக நான் வெளிப்படையாகவே சொல்லுகிறேன், எங்களுடைய கூட்டணி வரக்கூடாது என்பதற்காக திருமதி சசிகலா, பாமகவுடைய முன்னாள் நிறுவன தலைவர் ராம்தாஸ் அவர்கள் எல்லாம் அதாவது எங்களை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்பதற்காக அணி சேர்ந்தார்கள். இதெல்லாம் ரகசிய உறவு, திமுகவினுடைய ரகசிய அதாவது திமுக ரகசிய உறவு வைத்துக் கொண்டு இவ்வளவு செய்தார்கள். ஆனால் அவர் எண்ணம் ஈடறவில்லை. அதாவது நினைக்கும் கேடு தனக்கு, நினைக்கும் கேடு தனக்கு என்று சொல்வதை போல திராவிட முன்னேற்ற கழகம் எப்படிப்பட்ட அந்த சூழ்ச்சி வலையை பின்னினாலும் அதிலும் நாங்கள் சிக்காமல் இன்றைக்கு தப்பித்து ஒரு தனிப்பெரும்பான்மையான ஒரு இயக்கம் என்பதை நாங்கள் நிரூபித்து எங்களுடைய பொதுச் செயலாளர் ஒரு தனிப்பெரும்பான்மையோடு தனி தலைவராக அதுவும் புரட்சி தமிழராக இன்றைக்கு நிற்கிறார் என்று சொன்னால் இந்த இயக்கமும் வலுவான இயக்கம, இந்த இயக்கத்தை வழிநடத்தி சென்று பொதுச் செயலாளரும் ஒரு வலுவான தலைவர் என்பது இந்த தேர்தல் முடிவு எங்களுக்கு ஆளுகிற வாய்ப்பை தரவில்லை என்று சொன்னாலும் இதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்.
1: நன்றி ஐயா, உங்களோட பேசியதுக்கு மிக்க நன்றிங்க ஐயா. வணக்கம்.
0: வணக்கம், நன்றி.
1: இன்னைக்கு நம்மளோட அரங்கத்துல பாஜகவினுடைய திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வணக்கம்.
2: வணக்கம்
1: சார். உங்களுடைய பார்வையில இன்னைக்கு வந்து அதிமுக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி இவ்வளவு வலிமையாக முன்னுக்கு வந்திருப்பது என்பதை நீங்கள் வந்து எப்படி பாக்குறீங்க, எப்படி புரிஞ்சுக்கிறீங்க?
3: முதல்ல ஒரு மூணு மாநிலத்தில் ஜெயிச்சிருக்காங்க, அதுக்கு வாழ்த்து சொல்லிக்கலாம். அதே நேரத்தில் பாண்டிச்சேரியில் வேற மாதிரி ரிசல்ட் வந்துட்டு இருக்கு. இனியும் தமிழ்நாட்டை பற்றி பேசுகிறோம். தமிழ்நாட்டில் எப்படி சார் உங்களுக்கு அதிக இடத்துல முன்னணியில் இருக்கா பாஜக போட்டியிட்ட இடங்களில்?
2: நேயர்களுக்கு வணக்கம். அதாவது இந்த தேர்தல் முடிவுகள் வந்து நம்ம எதிர்பார்ப்புகளை எல்லாம் மீறி நிறைய வித்தியாசங்களையும் நிறைய புதிர்களையும் நிறைய ஆச்சரியங்களையும் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த தேர்தல் வந்து மிகச்சிறிய கட்சி என்று எதிர்பார்க்கப்பட்டவர்கள் சீரிய கட்சியாக மலர்ந்திருக்கிறார்கள். தமிழகம் இதுவரை சந்திக்காத, தமிழகம் இதுவரை சிந்திக்காத ஒரு தேர்தல் காட்சிகள் இந்த களத்திலே அரங்கேறி கொண்டிருக்கிறது. இதுல மிக முக்கியமாக நம்ம பார்க்க போனா ஒற்றை புள்ளியில நாங்க எல்லாரும் எங்க இந்திய கூட்டணியில இணைந்தது வந்து திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும், வேரோடு மண்ணாக பிடுங்கி எறியப்பட வேண்டும் என்று எங்க உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பேசினார்கள். அந்த எண்ணம் ஈடேறி இருக்கிறது எங்களுக்கு, அது முதல் வெற்றியாக நாங்கள் பார்க்கிறோம். ஏன்னா திமுக வந்து ஒரு சாதாரண தோல்வி சந்திக்கவில்லை. அவங்க ஆட்சியில் இருந்தப்ப மிகப்பெரிய ஒரு ஆதிக்கத்தை செலுத்திக் கொண்டிருந்தால் ஊடகங்கள் மேலும் மற்ற இடங்கள் மேலும், அதாவது நாங்கள் ரொம்ப வேடிக்கையா சொல்லும்போது பரிசில் பெறும் புலவர்களை வைத்துக்கொண்டு மன்னர்கள் எப்படி ஆட்சி செய்வார்களோ அதுமாரி ஊடகத்தையும் பத்திரிகையாளர்களுக்கும் பரிசல்கள் மூலம் பாராட்டுங்கள் என்று சொல்லி அவங்க ஒரு ஆட்சி நடத்தி கொண்டிருந்தார்கள். தெளிவா சொன்ன இந்த இடிப்பாறை இல்லாத ஏமராமன் போல இன்று திமுக கெட்டு இருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். முதல் விடயம் இதில் கவனிக்க வேண்டியது. இரண்டாவது விஷயம், இந்த திமுக எதிர்ப்பு வாக்குகள் என்று எங்களுக்கு ஏராளமான ஒரு வாக்கு எதிர்ப்பு மக்களுக்கு வந்து ஒரு எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு ஆளும் கட்சி மேல வந்து ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு எதிர் மனநிலை இருக்கும் மக்களுக்கு. ஆனா இந்த முறை அதை எல்லாம் கடந்து அவங்களுக்கு வந்து ஒரு கோபம் இருந்திருக்கிறது, ஆளும் கட்சி மீது ஒரு வெறுப்பு இருந்திருக்கிறது, இதை மாற்ற வேண்டும் என்று. ஏன்னா திமுக கோட்டையாக காலம் காலமாக சொல்லப்பட்ட சென்னை ஆகட்டும், வட மாவட்டங்கள் ஆகட்டும், திருவள்ளூர் ஆகட்டும், செங்கல்பட்டு ஆகட்டும், இங்கெல்லாம் துடை தெரியப்பட்டிருக்கிறது, அவங்கெல்லாம் கோட்டை தகர்க்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர்கள் எல்லாம் வந்து இருவர் தவிர மற்ற அத்தனை பேரும் தோல்வி முகத்தில் இருக்கிறார்கள். அங்கு இருக்கிறவங்க கூட சில நூறு வாக்குகள் வித்தியாசத்தில் தான் முன்னிலையில் இருக்கிறார்கள். முதல்வர் தோற்று போகிறார். அதனால இந்த இந்த ஒரு நிலை வந்து ஒரு மிக மோசமான ஆட்சி நடைபெற்று இருக்கிறது என்பதற்கு இதைவிட மிகச் சிறந்த சான்று இருக்க முடியாது. ஆனா அந்த எதிர்ப்பு வாக்குகளை அறுவடை செய்வதில் வந்து எங்க இந்திய கூட்டணியை விட தாவேக்கா முன்னிலை வைக்கிறது. மக்கள் தீர்ப்பை நாங்கள் தலைவணங்கி ஏற்க வேண்டும், முழு மரியாதையோடு ஜனநாயகத்தின் தீர்ப்பை நாங்கள் ஏற்கிறோம், அந்த ஒரு விடயத்தில் மாற்று கருத்து இல்லை. அதுல ஒரு கூடுதல் ஒரு முக்கியமான ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தமிழகத்துக்குள்ளேயே இருக்கிற புதுச்சேரியில அதே தாவேக்காவுடைய இந்த இந்த செயலாக்கமில்லை, ஒற்றை இடங்கள்ல கூட அவங்க முன்னிலை கூட பெறவில்லை. அவங்க இருக்கும் இடமெல்லாம் தெரியாம இங்க நாம் தமிழர் எப்படி காணாமல் போய்விட்டதோ அந்த மாதிரி அந்த இடத்துல அவங்க வந்து தேட வேண்டிய நிலையில் தான் இருக்கிறார்கள். தமிழகத்துக்குள்ளதான் இருக்கு, அதே தமிழ் மக்கள் தான், அதே அந்த நடிகரின் தாக்கம்

0: பக்கம் அந்த இடத்துல அதிகம் இருந்தால் கூட அந்த மாநிலத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் அது வெளிப்படவில்லை. அதனால இந்த இதை வந்து நம்ம எப்படி நம்ம பார்க்கணும்னா, அங்க ஒரு நல்லாட்சி நடைபெற்று இருக்கிறது. அப்ப வந்து அந்த ஒரு அங்க தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி, என்டிஏ ஆட்சி தான் நடந்திருக்கிறது. ரங்கசாமி அவர்களுக்கு மக்கள் மீது அந்த இடத்துல ஆன்டி இன்குமென்சி இல்லை. அந்த இடத்துல அப்ப வந்து மக்கள் அங்க ஆதரவு தெரிவிக்கிறார்கள். தாவேக்கா அங்க வந்து புறக்கணிக்கப்படுகிறது, முற்றிலுமாக புறக்கணிக்கப்படுகிறது. அதனால இது நம்ம எப்படி பார்க்கணும்னா, மக்கள் வந்து எந்த குழப்பத்திலும் இல்லை, அவங்க தீர்வுகள்ல ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள். இப்ப நமக்கு கட்சிகளுக்குள்ளே மட்டும்தான் அடுத்து யார் ஒரு தெளிவான இதுல ஆட்சி அமைப்பார்கள்.
1: ஒரே ஒரு கேள்வி, இப்போ மக்கள் வந்து ரொம்ப கோபமா இருந்திருக்கிறாங்க. திமுக பக்கம் ஒரு பெரிய அலைன்ஸ் இருந்துச்சு, அதிமுக என்டிஏ கூட்டணியில ஒரு அலைன்ஸ் இருந்தது. இந்த ரெண்டு இதையும் விட்டுட்டு தாவேக்காவை அவங்க தேர்ந்தெடுக்க வேண்டிய தேவை என்ன வந்திருக்கு? இந்த ரெண்டு அலைன்ஸையும் அவங்க நம்பலையா, இதுக்கு மாற்றா நினைக்கலையா?
0: நம்பவில்லை எப்படி அப்படிங்கிற ஒரு ஒரு கட்டமைப்புக்குள்ள நம்ம போகவே முடியாது. ஏன் என்று கேட்டால் வந்து புரட்சி தலைவர் அவர்களும் மேடம் அம்மா அவர்களும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் அதன் பிறகு நடந்த ஆட்சியிலும் கூட மக்களுக்கு வந்து பல நல்ல திட்டங்கள் சென்றிருக்கிறது. எங்க கூட்டணியில இருக்கிற கட்சி என்பதற்காக மட்டும் நான் சொல்லவில்லை. அந்த மாதிரி எளிமையாக அதிமுக, இது வந்து மாநில தேர்தல், எங்க தேர்தல் இல்ல, அவர் தலைமையில தான் நாங்க இதை சந்திக்கிறோம். அப்படி இருக்கும்போது அவங்களுடைய வலிமையை நம்ம புறந்தள்ளி விட முடியாது. அவங்களுக்கு வந்து இத்தனை பெரிய அலை வீசியும் கூட நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க போன தடவை வாங்கின வாக்கு இந்த இது எந்த தொலைக்காட்சியும் நான் பார்க்கல,
1: 10 தொகுதி குறைச்சல இருக்காங்க. இது மாதிரி டிடி தான்,
0: டிடியில இருக்கு. நீங்க இதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் பாத்தீங்கன்னா கூடுதலாக இருக்கிறது, 10 இடங்கள்ல நம்ம முன்னிலையில இருப்போம். திமுக 48 தான் இருக்கு. இப்பதான் நான் கார்ல வர பாத்துட்டு வந்தேன். அதனால என்ன இதுல நான் சொல்ல வரேன்னா, வெறும் 500,000 குறைவான வாக்குகள்ல தான் இந்த வித்தியாசங்களும் இருக்கிறது. இப்ப தாவேக்கா முன்னிலை என்றால் கூட நீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 40-42 தொகுதிகள்ல இந்த வித்தியாசங்கள் பாத்தீங்கன்னா, தாவேக்காக்கு ஒரு 16-17 இடங்கள்ல தான் முன்னிலையில வந்து 500 கீழே இருக்காங்க. அதே மாதிரி திமுக முன்னிலை வைக்கிறது கூட 10 இடங்கள்ல வந்து 500 கீழே தான் முன்னிலையில இருக்காங்க. அப்படி நீங்க பார்க்கும்போது ஒரு 25-30 இது ஸ்விங் வந்து என்டிஏக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சினாரியோவே மாறிடும். நான் வந்து என்னுடைய கட்சி சார்பா நான் யோசிக்கிறேன், இது ஒரு ஊகம் தான். அந்த மாதிரி பார்க்கும்போது இது நீங்க கணிக்கவே முடியாது. கடைசி சுற்று நடைபெறும் வரை
1: ஒரு காலையில இருந்து ஒரு கன்சிஸ்டன்டா நீங்க பாத்தீங்கன்னா திமுக அதிமுக ஒரு பிளக்சுவேஷன் இருக்கு, பட் தாவேக்கா வந்து கன்சிஸ்டன்டா அது மேல போயிருந்தா இருக்கு காலையில இருந்து. இதை ஒரு ட்ரெண்டா எடுத்துக்க முடியாது?
0: கண்டிப்பாக ட்ரெண்டா எடுத்துக்கணும். உங்களுடைய பார்வை மிக சரியான பார்வை, நான் மறுக்கவே இல்லை, கொஞ்சம் கூட மறுக்கல. ஆனாலும் அதுல இருக்க வாக்கு எண்ணிக்கைங்கிறத நீங்க பார்க்கும்போது, வாக்கு எண்ணிக்கை வந்துதான் நம்மளுடைய சீட் கன்வர்ஷனா நம்ம பார்க்கும்போது, சீட் கன்வர்ஷனுக்கு அது எவ்வளவு தூரம் வரும்ன்றது பாக்கணும். இன்னைக்கு அந்த 500 கொஞ்சம் பின்னாடி போய் நாங்க 505 வாங்கினா கூட வெற்றி எங்களுடையதாயினும். அதனால அதற்காக தான் சொல்றேன், நம்ம கடைசி சுற்று வரைக்கும் அது இருக்கும். நீங்க கடந்த தேர்தலில் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்காக சொல்ல வேண்டும் என்றால், கோவை தெற்கு தொகுதியில வந்து ஜெயக்குமார் அவர்களும் கமலஹாசன் அவர்களும் போட்டியிடும் போது அந்த ரெண்டு பேருக்குள்ள மட்டும்தான் போட்டி இருந்தது. மூன்றாவது வேட்பாளராக திருமதி வானதி அவர்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தார்கள் கூட, மூன்றாவது இடத்துல தான் இருந்தாங்க. கடைசி ரெண்டு சுற்றுல பாத்தீங்கன்னா அவங்க முன்னிலை எடுத்தாங்க, வெற்றியும் பெற்றாங்க. அதனால கடைசி சுற்று நடைபெறும் வரை நமக்கு வந்து இந்த வெற்றிக்கான ஒரு உறுதி வந்து இறுதி செய்யப்படாது.
1: இன்னொன்னு உறுதிப்படாத தகவல் தான், நீங்க ரொம்ப பெருந்தன்மையா இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். தாவேக்காவை வந்து பிஜேபி தான் பின்னாடி இருந்து இயக்குதுன்றாங்க, அப்ப இந்த வெற்றியில உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லையா?
0: இந்த தாவேக்காவின் வெற்றியில எங்களுக்கு கொஞ்சம் கூட மகிழ்ச்சி இல்ல. தெளிவா நான் சொல்றேன், வெளிப்படையா உள்ள கிடக்கே தெளிவா சொல்றேன் நான். ஏன்னா ஒரே ஒரு மகிழ்ச்சி என்னன்னா, திமுகவை ஆட்சியிலிருந்து நாங்கள் அகற்ற வேண்டும் என்ற ஒரே புள்ளியில எல்லாரும் ஒன்றிணைந்திருந்தால் திமுக ஒற்றை இடம் கூட கிடைச்சிருக்காது இன்னைக்கு. அதுதான் நிலைமை. நீங்க நன்றாக பார்த்தீர்கள் என்றால், இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் டேட்டா அப்படி பாத்தீங்கன்னா, அவங்க 42 நாங்க 60
1: பண்றாங்க, இப்ப 61-62 ஆயி மறுபடியும் இது போயிருக்கு, கீழே வருது, அப்டேட் ஆயிட்டு இருக்கு.
0: ஆமா,
1: 64 ஆயிருக்கு.
0: இது வந்து நம்ம கிடைக்கிற தரவுகள் பொறுத்து ஒவ்வொரு தொலைக்காட்சியிலையும் மாறும். எலெக்ஷன் கமிஷனை பேஸா நீங்க வச்சு பாத்தீங்கன்னா 1:3:4 தான் இருக்கு ரேஷியோ. அதாவது எட்டு பங்குல மூன்று பங்கு அதிமுகவும் நான்கு பங்கு தாவேக்காவும் தான் எலெக்ஷன் கமிஷன் தரவுகள் படி இருக்கு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா வெறும் 12% மக்கள் தான் திமுக வாக்களித்து இருக்கிறார்கள். அவங்க அந்த கட்டமைப்பு இல்ல. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 87.5% பேர் வந்து திமுகவை எதிர்த்து இருக்கிறார்கள் என்பது ஒரு

0: மகிழ்ச்சியான செய்தி.
1: ஒரு முக்கியமான செய்தி நம்ம இந்த தேர்தலில் சொல்லணும் சார் அக்கா. என்னன்னா, கடந்த நான்கு தேர்தலாக, மூன்று தேர்தல், 2019, 21, 24 எல்லாவற்றிலும் பார்த்தீங்கன்னா, இந்த மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு என்பதை முன்னிலைப்படுத்தித்தான் திமுக தன்னுடைய பிரச்சாரத்தை பெரும்பாலும் வைத்துக் கொண்டிருந்தது. இந்த முறை அந்த பிரச்சாரம் ஆனது எடுபடவில்லை என்று நாம் இதை எடுத்துக்கொள்ளலாமா?
0: மிகச் சரியான பார்வை உங்க பார்வை. அதாவது அவங்க எப்பவுமே மூன்று எதிர்ப்பு வைப்பாங்க. ஒன்னு வந்து இந்திய எதிர்ப்பு அப்படின்னு வைப்பாங்க, அது மும்மொழி கொள்கை எதை வேணா அதுக்குள்ள சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்து எதிர்ப்பு, இந்து எதிர்ப்பு இன்னும் தெளிவா சொன்னா பிராமண எதிர்ப்புன்னு கொண்டு போய் நிறுத்துவாங்க அதுல. அதே மாதிரி மூன்றாவது விஷயம் இந்திய எதிர்ப்பு, இந்து அதாவது ஹிந்தி, அதுக்கப்புறம் இந்து, அப்புறம் ஹிந்துஸ்தான்,
1: இந்துஸ்தான்,
0: இது மூன்றையுமே எதிர்க்கு. இதை வைத்துதான் திமுகவுடைய எப்பவுமே எப்பப்பெல்லாம் அவங்க ஆட்சிக்கு ஒரு சிக்கல் வருது, அது மூன்றுல ஏதாவது ஒன்றை கையில் எடுத்து அதை கொஞ்சம் ஸ்கைப் பண்ணுவாங்க. ரெண்டாவது விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க ஆட்சிக்கால முழுமைக்குமே பக்கத்து மாநிலமான புதுச்சேரியில பாத்தீங்கன்னா மத்திய அரசின் திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு சென்று சேர்ந்து இருக்கிறது. அதனாலதான் மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம். ஆனா இங்க நிதி வரல, அது வரலன்னு பொய்யுரைகள் எல்லாம் தொடர்ந்து உரைத்து மக்கள் நலத்திட்டங்களை மத்திய அரசுக்கு நல்ல பெயர் வந்துவிடக் கூடாது என்பதை தடுத்து இந்த ஆட்சி வந்து எப்பவுமே ஒரு புலம்பல் அரசாகவே இருந்தது, புலம்பிக் கொண்டே இருந்தார்கள். ஆட்சி ஐந்தாண்டு காலம் முழுக்க ஆளுநரை வைத்தோ இல்லாட்டி மத்திய அரசை வைத்து ஒரு புலம்பலை மட்டுமே முன்வைத்தார்கள். மக்கள் அதை ஏற்கவில்லை என்பது மிகவும் ஒரு அழுத்தமான ஒரு செய்தி இதில் வந்திருக்கு. ஏன்னா உனக்கு ஆட்சி நடத்த தெரியல, உன்னுடைய திறமையின்மை வெளிப்படுகிறது அப்படிங்கறது வந்து ஒரு ஆட்சி திறனற்ற அரசாகத்தான் இதை பார்த்து இருக்கிறார்களே தவிர, ஒரு மக்கள் வந்து அப்படி இருந்தா ஓரளவாவது வாக்களித்திருப்பார்கள். இந்த மாதிரி இதுவரைக்கும் ஆட்சியில் இருந்த எந்த அரசுமே மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்பட்டது கிடையாது. இது திமுகவுக்கு மட்டுமல்ல, திமுகவை சார்ந்திருக்கிற கூட்டணி கட்சிகள் நிலைமையும் பாருங்கள். ஒவ்வொருத்தரும் கூட மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சி வந்து திமுக ஆதரவோட உயிர்ப்போட இருந்தது, இன்னைக்கு கொஞ்சம் கூட அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாம பின்னுக்கு போறாங்க. அதை விட நீங்க ஐந்து மாநில தேர்தல்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால், இந்திய ஒட்டுமொத்த பாரத தேசத்துல வந்து மேற்கு வங்கத்திலையும் கேரளத்திலையும் மட்டும்தான் கம்யூனிசம் உயிரோட இருந்தது. இன்றைக்கு அந்த ரெண்டு இடத்திலையுமே அந்த ஆட்சி வேண்டாம் என்று மறுத்திருக்கிறார்கள். மூன்று மாநிலங்கள், முக்கியமான மாநிலங்கள் என்று பார்க்கப்பட்ட மேற்கு வங்கத்தில் ஆட்சி மாற்றம், கேரளத்தில் ஆட்சி மாற்றம், தமிழகத்தில் ஆட்சி மாற்றம், அதே மாதிரி பாஜக தன்னுடைய ஆட்சியை தக்க வைக்கிறது மற்ற மாநிலங்கள்ல. அப்ப பார்க்கும்போது இது பாஜகவிற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி. அதாவது எங்களுடைய தத்துவம் திரு மோடி அவர்களும் திரு அமித்ஷா அவர்களும் வைக்கிறது வந்து பாரத தேசத்தை வளர்ச்சி அடைந்த மாதிரி ஸ்வச்சித் பாரத் தான் நாங்க எடுத்துட்டு போறோம், விக்சித் பாரத் எடுத்துட்டு போறோம். அதனால நாங்க வந்து வைக்கிற வளர்ச்சி அடைந்த பாரதம் அப்படிங்கிற தத்துவம் வந்து மக்கள் கிட்ட ஏற்கப்படுகிறது என்பதை பாக்குறோம். நீங்க அழகா நீங்க ஒரு புள்ளி சொன்னீங்க, ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னால வந்து கோபேக் மோடி அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகள் எல்லாம் இப்ப இல்லாம மோடி அவர்களை வந்து மக்கள் ரொம்ப அன்போடு பார்க்கிறார்கள், ரொம்ப விருப்பத்தோடு பார்க்கிறார்கள், அவர் ஏற்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனா மொடக்குறிச்சியில இப்ப வந்து சிவகிரிங்கிற ஊர்ல வந்து அமித்ஷா அவர்கள் வந்திருந்த போது அவருக்கு பேசுறதுக்கான திட்டமிடல் இல்லை, ரோட் ஷோ மட்டும் நடத்தி போறதா இருந்தாங்க. ஆனா அங்கிருந்த மக்கள் கூட்டம் எந்த அளவுக்குன்னா ஒரு வண்டியே போக முடியாத அளவுக்கு இருந்தது. அந்த மாதிரி ஒரு சின்ன ஊர்ல இத்தனை பெரிய மக்கள் பெருக்கத்தை அவரும் எதிர்பார்க்கவில்லை. அப்ப அவர் என்ன சொன்னாரு, கீழே நிக்கிற என்ன கூப்பிட்டு பேசலாமா அப்படின்னாரு, நீ தயாரான்னாரு. ஏன்னா ஸ்கிரிப்ட் கிடையாது, அவரும் தயாரா இல்ல, அவர் ஸ்பான்டேனியஸா அவர் ஹிந்தியில பேச பேச நான் மொழிபெயர்க்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்ப வந்து ரொம்ப உற்சாகமாக அவர் பேசினார். அதாவது அந்த இடத்துல வந்து நான் மொழிபெயர்ப்பாளர் சொல்வதற்கு முன்னாடி ஹிந்தி தெரியாத நம்ம மாநிலத்தில் கூட மக்கள் அவர் உணர்வை புரிந்து கொண்டார்கள். நான் மொழிபெயர்க்கு முன்னாடியே கைத்தட்டல் வாங்கி கொண்டிருந்தார். எதற்கு இதை சொல்லுறேன்னா, ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் ஆங்கிலமே தெரிந்தவர்கள் ரொம்ப குறைவா இருப்பார்கள். அந்த மாதிரி மக்கள் கிட்ட வந்து இன்றைக்கு பாஜக தலைவர்கள் ஆகட்டும், தமிழுக்காக அவர் செய்த பணிகள் ஆகட்டும், மோடி அவர்கள் செய்த பணிகள் ஆகட்டும், ஒவ்வொரு விஷயத்தையும் காசி தமிழ்ச்சங்கத்திலிருந்து நம்ம பல விஷயங்கள் நம்ம எடுத்துட்டு போலாம் திருக்குறளுக்கு செய்தது அப்படின்னு.
1: இல்ல, நீங்க எதிர்பார்த்தது ஒன்று, அதாவது நீங்கள் என்டிஏ கூட்டணி வலிமை பெற்று தமிழகத்தில் திமுகவுக்கு மாற்றாக வர வேண்டும் என்றுதான் நீங்க ஆசைப்பட்டீங்க. ஆனா நடந்தது என்னவோ முற்றிலும் வேறாக இருக்கிறது. அப்போ ஆனா அவர்களுக்கும் பாத்தீங்கன்னா தாவேக்காவுக்கும் போதுமான இடங்கள் இப்போதைக்கே இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா 110 தான் இன்னி வரைக்கும் காமிச்சு கொண்டிருக்காங்க. அவங்களால தேவைப்படக்கூடிய இந்த மேஜிக் நம்பரான 118 அவங்களால பெற முடியவில்லை. அப்போ குறைஞ்சபட்சம் நீங்க வந்து ஒரு உங்களுடைய பார்வையிலிருந்து நீங்க குறைஞ்சபட்சம் வெளியிலிருந்து ஆதரவு தரக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுடைய என்டிஏ கூட்டணிக்கு இருக்குமா?
0: இல்ல, இது வந்து ரொம்ப ஊகத்தின் அடிப்படையில் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு கணிப்பாக இருக்கும். வெளியிலிருந்து ஆதரவு தருவதோ அவங்களை ஆதரிக்கிறதோ அதெல்லாம் வந்து மேல்மட்ட தலைவர்கள் எடுப்பார்கள், என்னால அதற்கான கருத்து சொல்லவும் முடியாது. ஆனா நம்ம இதுல தெளிவா தெரிஞ்சுக்கிற ஒரு விடயம் என்ன என்றால், இப்ப இருக்கிறதுல வந்து பெரிய மாற்றம் வரப்போறது இல்லை.

0: திமுகக்கு இப்ப டிடியில் வர்றதே நம்ம பார்த்தோம்னா நமக்கு 234 இப்ப வந்துடுச்சு, 60-64 அந்த 110 கூட்டிங்கன்னா 234 வருதுங்க. அப்படி வரும்போது ஒரு 10 சீட்டு எங்க வேணா ஸ்விங் ஆகட்டும், ஆகனா கூட இன்னும் இந்த இடத்துல இருந்து ஸ்விங் ஆனா கூட அவங்களுக்கான 118 வரப்போறது இல்லை. அதனால அது அதுல அவங்க அதை விட குறைவாகத்தான் போகிறார்கள். அதனால அப்ப வந்து ஒரு ஒரு கூட்டணி ஆட்சி என்பது இதுவரை தமிழகம் சந்திக்காத ஒரு தத்துவம்.
1: இன்னொரு சேஞ்சும் வந்திருக்கு, இதுவரையிலும் ரெண்டு முனை போட்டியா இருந்தது தமிழ்நாட்டில், ரெண்டு பார்ட்டி தான் மாறி மாறி. இப்ப இன்னொரு ஸ்டேட் பார்ட்டி, தாவைக்கா ஸ்டேட் பார்ட்டியை தான் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இவங்களும் களத்தில் வந்து முதல் தடவை அவங்க வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ற லீடிங் ஃபார்ம் பண்ற அளவுக்கு
0: வந்திருக்காங்க.
1: மூணு துருவ அரசியலை நோக்கி தமிழ்நாடு போதா?
0: மூன்று துருவ அரசியலை நோக்கி கண்டிப்பாக நகர்ந்து விட்டது என்பது போகிறதா இல்ல போய்விட்டது என்பதற்கான தரவுகள் நம்ம கண்முன்னே காட்சியாக இருக்கிறது. இது மூன்று
1: இங்கதான் என்னுடைய கேள்வி. இங்க பிஜேபியினுடைய அடுத்த கட்ட மூவா என்ன இருக்கும்? இப்போ நீங்க பிடிக்க வேண்டிய இடத்த இப்ப விஜய் வந்து ஆக்குபை பண்ணிருக்காரு அப்படின்னு எனக்கு தோணுது. ஒருவேளை அது இல்லாம கூட இருக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த அவங்க வந்து ஒரு மூணாவது ஒரு கட்சி வந்து நம்ம எடுக்கிற என்டிஏ எடுக்க வேண்டிய இடத்த எடுத்தது எப்படி பாக்குறீங்க?
0: மாநில தேர்தலை பொறுத்த வரைக்கும் இங்க நாங்க தான் முதல் முறை கூட்டணி அறிவிச்சோம். எல்லாருக்கும் எல்லா கட்சிகளுக்கும் முன்னாடி நாங்க அறிவிச்சோம். 25 ஏப்ரல்லயே வந்து மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் அறிவித்தார். அந்த அந்த மேடையில மொழிபெயர்ப்பாளராக நானும் இருந்ததுனால எனக்கு தெளிவாக தெரியும். அப்ப அவர் வந்து என்ன சொன்னார், இந்த தேர்தல் வந்து அதிமுக தலைமையில திரு எடப்பாடி அவர்கள் தலைமையில் நடக்கிற தேர்தல். திஸ் நாட் ஆர் எலெக்ஷன், இது வந்து மாநில தேர்தல். மாநில கட்சிக்கு தான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அவங்களுடைய இதுபடிதான் நாங்க போறோம். நாங்க துணை தான் இருக்கிறோமே தவிர நாங்க வந்து முன்னிலை எடுத்து எதுவுமே நடத்த முடியாது இந்த தேர்தலில். இதுல அதிமுகவுக்கு நாங்க முழு பலத்தோட துணை நின்றோம், அவர்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறோம். அந்த நேரத்துல ஒரு கூட்டு முயற்சியில தான் வரும், இது தேர் இழுக்கிற மாதிரி வடத்தை வந்து எல்லாரும் பிடிச்சு இழுத்துருக்கிறோம். பாமக நல்லா பண்ணிருக்கிறாங்க, நாங்க எங்க ஓரளவு எங்க
1: இங்க பிஜேபி இது மேல 3 தொகுதி மைனஸ்ல வருது, ஏடிஎம்கே 9 தொகுதி
2: மைனஸ். ஆனா நீங்க திமுக பாத்தீங்கன்னா 44 தொகுதிக்கு மேல மைனஸ்ல இருக்கு. என்னன்னா அவங்க நிறைய இழப்பு வந்து அதிகமா
1: சந்திச்சிருக்கு. திமுக தொகுதியை தான் அவங்க எடுத்திருக்கிறாங்க, இந்த அலையன்ஸ் தொகுதியை தான் அவங்க எடுத்திருக்கிறாங்க. ஏடிஎம்கே ஆல்மோஸ்ட் டேமேஜ் இல்ல, பெரிய டேமேஜ் இல்ல, கொஞ்சம் அவங்க
0: கூடுதல் தான் இருக்கும். பிளஸ்
1: இல்ல இல்ல பிளஸ் இல்ல
0: மைனஸ் தான் போயிருக்கு.
1: தனியா வந்து ஆமா அது 10 தொகுதி 56 இருந்திருக்காங்க லாஸ்ட் டைம்,
0: மைனஸ் 2 இருக்காங்க.
1: இது வந்து பிளஸ் இதுல வந்து பிஜேபி இருந்து
2: பாருங்க மைனஸ் வந்து அது பாருங்க 83 சீட்டு கிட்ட இருக்கு.
1: 83 அந்த அலையன்ஸ் டிஎம்கே அலையன்ஸ் முழுக்க விஜய் எடுத்திருக்காரு. அப்போ அங்கிருந்து டிஃபீட் ஆன எதுவுமே என்டிஏ அலையன்ஸுக்கு வரல,
0: எல்லாமே வந்து
2: மாறி இருக்கு.
0: இந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா தாவேக்காவோட பாதிப்பு என்று எடுத்தால் நம்ம எல்லாம் ஒரு பத்திரிகையாளராகவும் நான் இருந்ததுனால என்னுடைய கணிப்பை எல்லாம் தாண்டி எல்லா செபாலஜிஸ்ட் அத்தனை ப்ரீ எலெக்ஷன் போஸ்ட் எலெக்ஷன் எக்ஸிட் போல் என்ன வேணா நீங்க எடுத்துக்கோங்க, அத்தனை
1: தரவு ஸ்டேட்ல ஒரு மாதிரி இருக்கு, தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி
0: இருக்கு. அந்த மாதிரி வந்திருக்கிற பாத்தீங்கன்னா விஜயோட இம்பாக்ட் யாருக்கு பாதிக்கும்னு எல்லாரும் பேசணும். ஆனா இப்ப முடிவுகள் வச்சு பார்க்கும்போது டெமோகிராபி வைஸ் பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி வடசென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் இந்த மாதிரி திமுக கோட்டைகள் எல்லாம் டெமோகிராபி படி திமுக அடி வாங்கியிருக்கு. அதே மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா இனத்தின்படியாக நீங்க பாத்தீங்கன்னா விசிக்கு அடி வாங்கியிருக்கு இனத்தின்படி. கட்சியின்படி பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சுத்தமாக அடி வாங்கி கட்சி ரீதியா அவங்க பாதிப்பு, இனத்தின் ரீதியா விசிகேக்கு பாதிப்பு. அதே மாதிரி நீங்க வந்து பெரியவர்கள் வாக்காளர்கள் எப்படி பிரிக்கிறீங்க, ஏஜ் ஃபேக்டர் வைஸ்னு பாத்தீங்கன்னா இளையோர் எல்லாருமே எல்லா கட்சியிலிருந்து போய் அங்க போட்டிருக்காங்க. அதனால இது வந்து கன்சாலிடேஷன் ஃப்ரம் ஆல் செக்மெண்ட்ஸ். நீங்க என்னென்னலாம் ஸ்பெக்ட்ரம் எடுக்கிறீங்களோ ஓட்டிங் ஸ்பெக்ட்ரம் எல்லா ஸ்பெக்ட்ரம்லயும் அவங்க ஒரு கை வச்சதுனாலதான் இன்னைக்கு
1: அவர் மேல ஒரு குற்றம்.
2: ஒரே ஒரு இது உண்மையிலேயே நம்ம நிகழ்ச்சியினுடைய இறுதிக்கு வந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில நீங்க வந்து பங்கெடுத்துக் கொண்டு எங்களுக்கு கருத்து சொன்னதுக்கு ஆல்மோஸ்ட் நம்ம கொண்டு வந்து நம்ம படிப்படியா காலையில இருந்து ஆரம்பிச்சு நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தேதியில வந்து நம்ம வந்து என்ன ஒரு மிக முக்கியமான பாடத்தை நம்ம வந்து பாக்குறோம்னா இன்னும் பல சுற்றுகள் வந்து எண்ணப்பட வேண்டி இருக்கிறது. அந்த எண்ணங்கள் அந்த எண்ணிக்கை வரும்போது பல கட்சிகளுடைய வாக்குகள் பாத்தீங்கன்னா ஒரு 500-1000 வாக்குகள் வித்தியாசத்தில் இருக்கக்கூடிய பல சுற்றுகள் வந்து இன்னைக்கும் வந்து அடுத்தடுத்த சுற்றுகள் எண்ணப்படும் போது இல்ல நிச்சயமான ஒரு மாறுதல் ஏற்படும். இப்போ வரைக்கும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில நாம பார்க்கும்போது இன்னைக்கு தாவேக்கா வந்து 109 தொகுதிகள், அதிமுக பிளஸ் வந்து

0: 64 தொகுதிகள், திமுக ஒரு 61 தொகுதிகளில் இப்போதைக்கு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு ஒரு புதிய ஒரு பிளேயராக நமக்கு வந்து திரு விஜய் அவர்கள் தமிழக அரசியலில் வந்திருக்கிறார். அவர் வந்து இன்றைக்கு அவருக்கான ஒரு தனிப்பெரும்பான்மையாக இன்றைக்கு வந்திருக்கிறார். அவருக்கு நிச்சயமாக நம்முடைய நேயர்கள் சார்பில் நாம் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டு வந்த அத்தனை வாசகர்களுக்கும் அத்தனை நேயர்களுக்கும் எனது இனிய நன்றி, வணக்கம்.
1: நன்றி.
2: நீங்களும் காலையிலிருந்து நிறைய போயிருப்பீங்களா?
3: மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் குறித்த கலந்துரையாடல் கேட்டீர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை மாநில செய்திப்பிரிவு.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தாவேக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. திமுக பின்தங்கியுள்ள நிலையில் அஇஅதிமுக இரண்டாவது இடத்தில் உள்ளது. தாவேக தலைவர் திரு விஜய் பெரம்பூர் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் தொடர்ந்து முன்னிலையில் உள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் பின்தங்கியுள்ளார். அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 46000 வாக்குகள் வித்தியாசத்தில் தற்போது முன்னிலையில் உள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் INR காங்கிரஸ் மீண்டும் ஆட்சி அமைக்க உள்ளது. கேரளாவில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் நிலையில் உள்ளது. அசாமில் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்ட பிஜேபி மேற்கு வங்கத்தில் ஆட்சியை கைப்பற்றுகிறது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றிக்கழகம் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. ஆளும் திமுக பின்னடைவை சந்தித்துள்ளது. அஇஅதிமுக 57 இடங்களில் முன்னிலையில் உள்ளது. நடந்து முடிந்த தமிழக தேர்தலில் எந்த ஒரு கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்து நடைபெறும் நிலையில் தாவேக 110 இடங்களில் முன்னிலை பெற்று அக்கட்சி தலைவர் விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் பின்தங்கியுள்ளார். 10வது சுற்றின் இறுதியில் தாவேக வேட்பாளர் வி எஸ் பாபுவை விட 7975 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் பின்தங்கியுள்ளார். பெரும்பாலான இடங்களில் தாவேக வேட்பாளர்கள் முன்னிலையில் உள்ள நிலையில் அஇஅதிமுக திமுக கட்சிகள் இரண்டாவது மூன்றாவது இடங்களில் உள்ளன. அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 73000 வாக்குகள் பெற்று முன்னிலையில் உள்ளார். சுயேட்சை வேட்பாளர் பிரேம்குமாரை விட 46000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் முன்னிலை வகிக்கின்றார். திமுகவின் காசி 19000 வாக்குகள் பெற்றுள்ளார். மொத்தமுள்ள 234 சட்டப்பேரவை தொகுதிகளில் இதுவரை கிடைத்த முன்னணி நிலவரங்களின்படி தாவேக 110 இடங்களிலும், அஇஅதிமுக 56 இடங்களிலும், திமுக 49 இடங்களிலும், பாமக 5 இடங்களிலும், காங்கிரஸ் 4, இந்திய கம்யூனிஸ்ட் 2, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2, விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2, பிஜேபி 1 இடத்திலும், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 1 இடத்திலும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 1 இடத்திலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 1 இடத்திலும் முன்னிலையில் உள்ளன. தாவேக முன்னிலையில் உள்ள தொகுதிகளின் விவரங்கள். கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருவள்ளூர், ஆவடி, மதுரவாயில், திருவொற்றியூர், அரக்கோணம், ஏற்காடு, கிணத்துக்கடவு, முசிறி, சிவகங்கை, உசிலம்பட்டி, கிளியூர் உள்ளிட்ட 110 தொகுதிகளில் தாவேக முன்னிலையில் உள்ளது. அஇஅதிமுக திருத்தணி, மதுராந்தகம், காட்பாடி, அணைக்கட்டு, ஜோலார்பேட்டை, கீழ்பெண்ணாத்தூர், ஆரணி, ஆத்தூர், எடப்பாடி, நாமக்கல், பவானி, அரியலூர், லால்குடி உள்ளிட்ட 56 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. திமுகவின் பல அமைச்சர்கள் பின்தங்கியுள்ள நிலையில் பல்வேறு தொகுதிகளில் சில அமைச்சர்கள் முன்னிலையில் உள்ளனர். சேப்பாக்கத்தில் திமுகவின் உதயநிதி ஸ்டாலின், ராணிப்பேட்டையில் ஆர் காந்தி, கோவை தெற்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, ஆத்தூரில் ஐ பெரியசாமி, வேடன்சந்தூரில் திரு சாமிநாதன், குன்னத்தில் எஸ் எஸ் சிவசங்கர், திருவிடை மருதூரில் கோவிச்செழியன், திருமயத்தில் ரகுபதி, போடி நாயக்கனூரில் முன்னாள் அமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம், திருச்செந்தூரில் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்து வருகின்றனர். அருப்புக்கோட்டையில் அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன், ஆவடியில் நாசர், ஈரோடு மேற்கில் முத்துசாமி, காட்பாடியில் துரைமுருகன்

0: காஞ்சிப்பாடியில் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ஆகியோர் பின்தங்கியுள்ளனர். திமுக கூட்டணியில் அங்கம் வகித்துள்ள காங்கிரஸ் மயிலாடுதுறை, திருவாடானை, குளச்சல், விளவங்கோடு தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. சென்னையில் மொத்தமுள்ள 16 தொகுதிகளில் 15 தொகுதிகளில் தவேக முன்னிலையில் உள்ளது. செங்கல்பட்டில் மொத்தமுள்ள 7 தொகுதிகளில் 2 தொகுதிகளில் அஇஅதிமுகவும் 5 தவேகவும் முன்னிலை வகித்து வருகின்றன. திருச்சியில் திமுக வசமிருந்த 9 சட்டமன்ற தொகுதிகளில் மணப்பாறை, முசிறி, ஸ்ரீரங்கம், திருவரம்பூர், துறையூர் தனி, திருச்சி கிழக்கு தொகுதிகளில் தவேக முன்னிலை வகித்து வருகிறது. திருச்சி மேற்கு தொகுதியில் 18வது சுற்றில் திமுக வேட்பாளர் திரு கே என் நேரு 4450 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். 11வது சுற்று இறுதியில் மண்ணச்சநல்லூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் கதிரவன் முன்னிலையில் உள்ளார். லால்குடியில் அஇஅதிமுக வேட்பாளர் லீமா ரோஸ் முன்னிலையில் உள்ளார். திருவரம்பூர் தொகுதியில் 7வது சுற்றில் தவேகவின் நவல்பட்டு விஜி 601 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். ஸ்ரீரங்கத்தில் 13வது சுற்றில் தவேகவின் ரமேஷ் 16885 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். முசிறியில் 14வது சுற்றில் தவேகவின் விக்னேஷ் 12453 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகித்து வருகிறார். துறையூரில் தவேகவின் ரவிசங்கர் 2196 வாக்குகளுடனும், மணப்பாறையில் 12வது சுற்றில் தவேகவின் கதிரவன் 8046 வாக்குகள் முன்னிலையில் உள்ளார். தர்மபுரியில் மொத்தமுள்ள 5 தொகுதிகளிலும் அஇஅதிமுக கூட்டணி முன்னிலையில் உள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: அரசு பொறியியல் கல்லூரி செட்டிக்கரையில் தர்மபுரி மாவட்டத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகிறது. 5 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் 6வது சுற்றுகளின் முடிவில் அதிமுக அதன் கூட்டணி கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சி முன்னிலையில் உள்ளது. தர்மபுரி சட்டப்பேரவை தொகுதியில் சௌமியா அன்புமணி, பாலக்கோடு சட்டப்பேரவை தொகுதியில் கே பி அன்பழகன், பெண்ணாகரம் சட்டப்பேரவை தொகுதியில் பாடி செல்வம், பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் மரகதம் வெற்றிவேல், அரூர் சட்டப்பேரவை தொகுதியில் சம்பத்குமார் முன்னிலையில் உள்ளார். அரூர் சட்டப்பேரவை தொகுதியை தவிர மற்ற அனைத்து தொகுதிகளிலும் 2வது இடத்தில் தமிழக வெற்றி கழகம் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தர்மபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: நீலகிரி மாவட்டத்தில் வாக்கு எண்ணிக்கை நிலவரம் குறித்து எமது செய்தியாளர்.
2: நீலகிரி மாவட்டம் உதகை, குன்னூர், கூடலூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட தொகுதிகளில் வாக்கு எண்ணிக்கை தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் உதகை சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் இப்ராஹிம் பாஜக வேட்பாளர் போஜராஜனை விட 2277 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் இருக்கிறார். குன்னூரில் திமுக வேட்பாளர் கே எம் ராஜு அதிமுக வேட்பாளரை விட 1666 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் இருக்கிறார். கூடலூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் திராவிடமணி அதிமுக வேட்பாளர் பொன் ஜெயசீலனை விட 22345 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் இருக்கிறார். உதகையிலிருந்து சரவணன்.
0: நாமக்கல் சட்டப்பேரவை வாக்கு எண்ணும் நிலவரம் குறித்து எமது செய்தியாளர்.
3: நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரம் தனி, சேந்தமங்கலம் பழங்குடியினர், நாமக்கல், பரமத்திவேலூர், திருச்செங்கோடு, குமாரபாளையம் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் திருச்செங்கோடு அடுத்த இளையாம்பாளையம் பகுதியில் உள்ள விவேகானந்தா மகளிர் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் எண்ணப்பட்டு வருகின்றன. காலை 8 மணிக்கு தபால் வாக்குகளும், 8:30 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் பதிவான வாக்குகளும் எண்ணும் பணிகள் தொடங்கி முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. வாக்கு எண்ணிக்கை தொடக்கம் முதலே தமிழக வெற்றிக் கழகம் முன்னிலை வகித்து வந்தது. ராசிபுரம், சேந்தமங்கலம், குமாரபாளையம் ஆகிய தொகுதிகளில் தொடர்ச்சியாக அந்த கட்சி முன்னிலையில் உள்ளது. ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் அமைச்சர் மருத்துவர் மா மதிவேந்தன், குமாரபாளையம் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் தங்கமணி ஆகியோர் பின்னடைவை சந்தித்துள்ளனர். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியில் 9வது சுற்று இறுதியில் தவேக 3371 வாக்குகள் முன்னிலையில் உள்ளது. கோபிச்செட்டிப்பாளையத்தில் 11வது சுற்று இறுதியில் தவேகவின் திரு செங்கோட்டையன் 9275 வாக்குகளுடன் முன்னிலையில் உள்ளார். பெருந்துறையில் 13வது சுற்றில் அஇஅதிமுக 5280 வாக்குகள் முன்னிலையில் உள்ளது. தஞ்சை மாவட்டத்தின் பல்வேறு தொகுதிகளில் திமுக வேட்பாளர்கள் முன்னிலையில் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: தஞ்சாவூர் மாவட்டத்தில் பதிவான வாக்குகள் கும்பகோணம், தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை என 3 இடங்களில் வாக்கு எண்ணும் பணி நடைபெற்று வருகிறது. திருவடைமருதூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் கோவிசெலியன், கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியில் சாக்கோட்டை அன்பழகன், பாபநாசம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுகவை சேர்ந்த சண்முக பிரபு, திருவையாறு சட்டமன்ற தொகுதியில் திமுகவை சேர்ந்த துரை சந்திரசேகரன், தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த விஜய் சரவணன் முன்னிலையில் உள்ளார். ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியில் திமுகவை சேர்ந்த வைத்திலிங்கம், பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் திமுகவை சேர்ந்த அண்ணாதுரை முன்னிலையில் உள்ளார். பேராவூரணி சட்டமன்ற தொகுதியில் அதிமுகவை சேர்ந்த கோவி இளங்கோ முன்னிலையில் உள்ளார். தஞ்சாவூரில் இருந்து ஆர் நந்தகோபால்.
0: திண்டுக்கல் சட்டப்பேரவை வாக்கு எண்ணும் நிலவரம் குறித்து எமது செய்தியாளர்.
5: திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள 7 சட்டமன்ற தொகுதிகளில் 5ஆம் சுற்று முடிவில் 4 தொகுதிகளில் திமுகவும், 2 தொகுதிகளில் அதிமுகவும், 1 தொகுதியில் தவேகவும் முன்னிலை வகிக்கின்றன. பழனியில் 913 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக முன்னிலையில் உள்ளது. ஆத்தூரில் 3845 வாக்குகள் வித்தியாசத்தில்

0: திமுக முன்னிலையில் உள்ளது. ஒட்டஞ்சத்திரத்தில் 9,232 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக முன்னிலையில் உள்ளது. நிலக்கோட்டையில் திமுக முன்னிலையில் உள்ளது. நத்தத்தில் அதிமுக முன்னிலையில் உள்ளது. திண்டுக்கல்லில் 194 வாக்குகள் வித்தியாசத்தில் தமிழக வெற்றிக் கழகம் முன்னிலையில் உள்ளது. வேடசந்தூரில் திமுக முன்னிலையில் உள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: தென்காசி மாவட்டத்தில் மொத்தமுள்ள 5 தொகுதிகளில் சங்கரன்கோவில், கடையநல்லூர், ஆலங்குளத்தில் அஇஅதிமுகவும், வாசுதேவநல்லூர், தென்காசியில் திமுகவும் முன்னிலையில் உள்ளன. கன்னியாகுமரியில் 6 தொகுதிகளில் குளச்சல், விளவங்கோட்டில் காங்கிரசும், நாகர்கோவில் மற்றும் கன்னியாகுமரியில் திமுகவும், கிள்ளியூரில் தாவேகாவும், பத்மநாபபுரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் முன்னிலை வகித்து வருகின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. அசாம் மாநிலத்தில் மொத்தமுள்ள

அசாம் மாநிலத்தில் மொத்தமுள்ள 126 சட்டப்பேரவை தொகுதிகளில் 79 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ள பிஜேபி ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. இம்மாநிலத்தில் காங்கிரஸ் 24 தொகுதிகளிலும் மக்கள் முன்னணி கட்சி 10 தொகுதிகளிலும் முன்னிலை வகித்து வருகிறது. அசாம் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு கௌரவ் கோகோய் லோஹர்ட் தொகுதியில் பின்னடைவை சந்தித்துள்ளார். மேற்கு வங்க மாநிலத்தில் 293 சட்டப்பேரவைகளுக்கான வாக்கு எண்ணிக்கையில் பிஜேபி 189 தொகுதிகளில் முன்னிலை பெற்று அம்மாநிலத்தில் ஆட்சி அமைக்கும் நிலையில் உள்ளது. ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் 92 தொகுதிகளில் முன்னிலை வகித்து வருகிறது. திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி 15,494 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். கேரள மாநிலத்தில் மொத்தமுள்ள 140 சட்டப்பேரவை தொகுதிகளில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 100 மேற்பட்ட இடங்களில் முன்னிலை பெற்று ஆட்சி அமைக்கும் நிலையில் உள்ளது. ஆளும் இடதுசாரி ஜனநாயக முன்னணி 39 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. பிஜேபி 2 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. இம்மாநிலத்தில் காங்கிரஸ் 3 இடங்களில் வெற்றி பெற்று 59 இடங்களில் முன்னிலையில் உள்ளது. இக்கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 23 இடங்களிலும் கேரள காங்கிரஸ் 7 இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளன. ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 1 இடத்தில் வெற்றி பெற்று முன்னிலை வகிக்கிறது. அம்மாநில முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் தர்மடம் தொகுதியில் 2,792 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் மொத்தமுள்ள 30 சட்டப்பேரவை தொகுதிகளில் 17 தொகுதிகளின் நிலவரம் வெளிவந்துள்ள நிலையில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி 5 இடங்களில் வெற்றி பெற்று 4 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. பிஜேபி 1 இடத்தில் வெற்றி பெற்று 1 தொகுதியில் முன்னிலை வகிக்கிறது. அஇஅதிமுக, திமுக, காங்கிரஸ் கட்சிகள் தலா 1 தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளன. 5 மாநிலங்களில் இடைத்தேர்தல் நடைபெற்ற 7 சட்டப்பேரவை தொகுதிகளில் பிஜேபி 4 இடங்களிலும் காங்கிரஸ் 2 இடங்களிலும் தேசியவாத காங்கிரஸ் 1 இடத்திலும் முன்னிலையில் உள்ளன. இதன்படி குஜராத், மகாராஷ்டிரா, நாகாலாந்து, திரிபுராவில் தலா 1 சட்டப்பேரவை தொகுதியில் பிஜேபி முன்னிலை பெற்றுள்ளது. கர்நாடகாவில் இடைத்தேர்தல் நடைபெற்ற 2 தொகுதிகளிலும் காங்கிரஸ் முன்னிலை வகிக்கின்றது. மகாராஷ்டிராவில் தேசியவாத காங்கிரஸ் சுனேத்ரா அஜித் பவார் முன்னிலை பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தாவேகா தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. திமுக பின்தங்கியுள்ள நிலையில் அஇஅதிமுக 2 இடத்தில் உள்ளது. தாவேகா தலைவர் திரு விஜய் பெரம்பூர், திருச்சி கிழக்கு தொகுதிகளில் தொடர்ந்து முன்னிலையில் உள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் 8,000 வாக்குகள் வித்தியாசத்தில் பின்தங்கியுள்ளார். அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 46,000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் ஐஎன்ஆர் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சி அமைக்க உள்ளது. கேரளாவில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் நிலையில் உள்ளது. அசாமில் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்ட பிஜேபி மேற்கு வங்கத்தில் ஆட்சியை கைப்பற்றுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

நேர்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் இயற்கை இடுபொருட்களின் முக்கியத்துவம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் புதுக்குடி என் சர்க்கரை ராஜு அவர்கள். இரண்டு 2:30 திரு இசை.

0: retain power in Puducherry. In assembly by-elections, BJP wins one seat each in Gujarat, Tripura and Nagaland. With that, we end the midday news.
1: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் பிற்பகல் 2:15.
2: வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் இப்போது இயற்கை இடுபொருட்களின் முக்கியத்துவம். தஞ்சாவூர் புதுக்குடி என் சர்க்கரை ராஜு அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள்.
3: வணக்கம் நேயர்களே. அண்மையில நம்ம சக்கரை ராஜு ஐயா வந்து தோட்டக்கலை பயிர்கள் இயற்கை விவசாயம் அப்படின்றத பத்தி ஒரு நேர்முகம் ஒன்று கொடுத்திருந்தாரு. அப்போ வந்து அவரு இந்த தோட்டக்கலை பயிர்கள்ல கொடுக்கக்கூடிய இயற்கை இடுபொருட்கள் பத்தி பல தகவல்கள் சொல்லிட்டு இருந்தாரு. ஒரு சில இயற்கை இடுபொருட்களோட பெயர் நமக்கு வந்து கொஞ்சம் கவனத்தை ஈர்த்தது. அதை பத்தி எல்லாம் இன்னைக்கு அவரோட பேசலாம் தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம ஏற்பாடு பண்ணிருக்கிறோம். வணக்கம் சார்.
4: வணக்கம் ஐயா.
3: வெர்மி கம்போஸ்ட், அது தவிர வெர்மி வாஷ் அப்படின்னு ஒண்ணு சொன்னீங்க.
4: ஆமா சார்.
3: அப்படின்னா என்னங்க?
4: வயல்ல இருக்கிற மக்கான பொருட்களும் சாணங்கள் எல்லாம் மக்கின பொருள் எல்லாத்தையும் ஒரு ட்ரம்ல போட்டு அதுல வந்து தண்ணியை தெளிச்சு கொஞ்சம் சில்னஸ் உருவாக்கணும். சில்லு சிலுப்பு உருவாக்கி மண்புழுவை வந்து பூமியில இருந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து அது உள்ள போட்டு அதுக்கு மேல ஒரு பானை, அந்த பானையில பச்சை தண்ணியை ஊத்தி ஒரு சின்ன ஒரு டிராப் ஓட்டையை போட்டுட்ருணும். கீழே வந்து ஒரு கண்ணாடி பாத்திரமோ ஒரு பிளாஸ்டிக் பாத்திரமோ வச்சிட்டோம்னா மேலே இருக்கிற தண்ணி, பானையில் இருக்க தண்ணி அந்த குப்பையில விழுந்து அந்த மண்புழுக்கு மேலே வந்து ஒரு அமிலம் சுரக்கும். அந்த அமிலத்தை வந்து கலந்து கீழே வந்து தண்ணியா ஒரு டீத்தூள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு திரவம் வந்து இருக்கும். அதை எடுத்து நம்ம வந்து பயிர்களுக்கு தெளிச்சோம் அப்படின்னு சொன்னா ரேஷியோ வந்து என்னன்னா 15 லிட்டருக்கு தண்ணி, அதுக்கு வந்து ஒரு 6 லிட்டர் இந்த தண்ணியை கலந்து ஸ்ப்ரே பண்ணோம்னா நல்ல வளர்ச்சி, ஊட்டம், பயிர் நோய் கட்டுப்பாடு இது இவ்வளவும் அதுல கிடைக்கும். இது வந்து ஒரு பெரிய செலவா நம்ம செய்யல.
3: எவ்வளவு நாள் ஆகும் அந்த ப்ராசஸ் முடியறதுக்கு?
4: இல்ல சார், நம்ம தீர தீர நம்ம வந்து அந்த குப்பையை மாத்திக்கலாம், அந்த புழு எடுத்து அதுக்குள்ளே விட்டுக்கலாம். மேற்கொண்டு தண்ணியை மட்டும் விட்டுட்டோம்னா தண்ணியை நம்ம எவ்வளவு கொடுக்குறோமோ அந்த தண்ணியில ஒரு 10 லிட்டர் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு 7 லிட்டர் கம்மி இல்லாம நமக்கு கீழே வந்துடும். அந்த 7 லிட்டர் எடுத்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம்.
3: வெறும் தண்ணியா இல்ல
4: வெறுமன தண்ணியா?
3: வெள்ளம் இல்ல,
4: ஒன்னும் செலவே இல்ல சார். நம்ம இயற்கை விவசாயத்துல இருந்து செலவு பண்ணக்கூடாது சார்.
3: அதே மாதிரி இந்த நுண் உயிரிகள், அதை பத்தி நிறைய தகவல்கள் சொன்னீங்க.
4: ஆமா சார்.
3: இந்த நுண் உயிரிகள் பெருக்கம் பாக்டீரியாஸ், அது ரொம்ப முக்கியம். அதை வந்து நம்ம வந்து தோட்டக்கலை பயிர்களுக்கு பயன்படுத்தினா ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த நுண் உயிரிகள் பெருகுவதற்கு என்ன மாதிரியான இயற்கை இடுபொருட்கள் நீங்க பயன்படுத்துறீங்க, அதை எப்படி தயாரிக்கிறீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
4: அதாவது இயற்கை வேளாண்மைக்கு நம்ம வந்தோம்னா 3 விஷயங்கள் வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் சார். ஒன்னு வந்து மழை தண்ணியோ நம்மளுடைய வயல்ல இருக்க தண்ணி வந்து நம்ம வயலை விட்டு வெளியில போகக்கூடாது. அதே மாதிரி நம்ம வயல்ல சேரக்கூடிய குப்பைகள் வெளியில போகக்கூடாது. நம்மளுடைய மண்ணும் வெளியில போகக்கூடாது. இந்த 3 நம்மளுடையது, நம்ம சொத்து அப்படின்னு இருந்தோம்னா இயற்கை விவசாயத்துல நம்ம சாதிக்க முடியும். இந்த நுண்ணுயிர்கள் பெருக்கங்கள் எப்படின்னா நம்ம இயற்கை விவசாயத்துல வரும்போது இப்ப மாட்டு சாணம் இயற்கையில இருக்கிற கழிவுகள் இருக்கு இல்லையா, அதுல வந்து பாக்டீரியாஸ் இருக்கும், ஆனா அளவு ரொம்ப குறைவா இருக்கும். இதுக்கு நமக்கு தான் வந்து டெப்போல கொடுக்கறாங்க, நுண்ணுயிர்கள் கொடுக்கறாங்க, ரொம்ப விலை கம்மியா கொடுக்கறாங்க. நம்ம உற்பத்தி பண்ணும்போது பயங்கர செலவாகும். இந்த பாக்டீரியாஸ்லாம் நம்ம குப்பையில கலந்து தண்ணியை தெளிச்சு இந்த பாக்டீரியாஸ் பாக்கெட் எல்லாம் அதுல போட்டு ஒரு 15 நாள் 1 மாசத்துக்கு அந்த ஈரப்பதம் எப்படியும் ஒரு 40 பங்கு 50 பங்கு ஈரப்பதத்தை, 40 பங்கு கம்மி இல்லாம ஈரப்பதத்தை வச்சு அது மேல ஒரு தென்னை மட்டையை போட்டு மூடி ஒரு 4 நாளைக்கு ஒட்டிருப்பு மண்ணை கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா இந்த நுண்ணுயிர்கள் வந்து பல கோடி பெருகிடும். இப்போ 1 கிலோல பல கோடி இருக்குன்னா இன்னும் 1000 கோடிக்கு மேல, 1,00,000 கோடிக்கணக்கில் மேல பெருகிடும். இதை நம்ம வந்து வயல்ல நம்ம செலுத்த போகும்போது நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பாக்டீரியாஸ் அதுக்கப்புறம் டெவலப் ஆயிடும். நம்ம இயற்கை விவசாயத்துல மாற மாற குறிப்பிட்ட ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து எதுவுமே பண்ணணும்ங்கிற அவசியமே இல்லை.
3: அதேதான்
4: வரும். இன்னைக்கு மிஸ்டர் சுபாஷ் பாலக்கர், அதுக்கு முன்னாடி இருக்கவங்க எல்லாமே சொல்லியிருக்காங்க, தெளிக்கிறாங்க அறுக்கிறாங்க. நமக்கு தேவை என்ன அப்படின்னா நம்மளுடைய பயிருடைய விளைச்சல் இருக்க பொருள் தான் நமக்கு சொந்த மொழிய, வேற எல்லாமே பூமியிலேருந்து வெளியில வந்தது திருப்பி பூமிக்கே போயிடணும். அதுதான் நமக்கு வேணும். நம்மளுடைய பலன் மட்டும் இப்போ மாங்கன்னா மாங்காய், தேங்காய்னா தேங்காய், பழம்னா பழம் தான் நமக்கு சொந்த மொழிய, பாக்கி எல்லாம் மண்ணில். ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நெல் விவசாயம் பண்ணுறோம். நெல் விவசாயத்தில் வந்து நம்ம நெல் போடுறது எவ்வளோ போடுறோம், 1 ஏக்கருக்கு வந்து 40 கிலோ 30 கிலோ இப்போ அதெல்லாம் ஜாஸ்தி.

0: ஏன்னா ஒரு 5 கிலோ 20 கிலோ இருந்தாவே போடலாம். இப்போ தொழில்நுட்பங்கள்லாம் மாறிடுச்சு. இப்போ நீங்கள் ஒரு 30 கிலோலேருந்து 40 கிலோ நீங்கள் போடுறீங்க, 40 கிலோக்கு அப்புறம் திருப்பி நீங்கள் வந்து உரங்கள் போடுறீங்க. உரங்கள் போடும்போது உரங்கள் இருக்கு, உரங்களுக்கு அப்புறம் பூச்சி மருந்து அடிக்கிறீங்க, திருப்பி எல்லாம் அறுவடை வந்துடுது. அறுவடை வரும்போது நமக்கு வைக்கல் எத்தனை டன் கிடைக்குது, நெல் எவ்வளோ கிடைக்குது, இப்போ இதெல்லாம் ஒரு கணக்கு போட்டு பாருங்கள், எவ்வளோ வருமானம் வந்திருக்கு, நெல்லில் எவ்வளோ இடம் வந்திருக்கு, வைக்கோலில் எவ்வளோ இடம் வந்திருக்கு, அப்புறம் நம்ம கொடுத்த இடுபொருள் என்ன எவ்வளவு வெயிட் கொடுத்துருக்கோம் அப்படிங்கறத நீங்க பாருங்க. நம்ம கொடுத்த இடுபொருள் வந்து ஒரு 500 கிலோ கொடுத்துருக்கோம் அப்படின்னா வர்றது வந்து 3 டன் வந்துருது. இப்ப 3 டன் வரும்போது அந்த 2.5 டன் எங்கிருந்து வந்துச்சு, இப்ப இந்த பூமியில இருந்து தானே வந்துச்சு. அப்ப பூமிக்கு என்ன குப்பை கொடுத்துருக்கோம், நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஒண்ணுமே கொடுக்கலையே. அப்ப வருஷத்துக்கு ஒரு வயல்ல ஒரு பருவத்துல 2.5 டன் வந்தால் அப்ப அந்த நிலத்துல என்ன இருக்கும்.
1: ரொம்ப அருமையா ஒரு கணக்கு சொன்னீங்க, 500 கிலோ கொடுக்கறோம், 3000 கிலோ எடுக்கிறோம், 2500 கிலோ
0: எங்கிருந்து வந்துச்சு,
1: அப்ப நம்ம திருப்பி அதை கொடுக்கணுமே,
0: நிச்சயமா பண்ணணும்ல அது. அப்ப அது என்ன பண்ணுவது,
1: 2500 கிலோவை வந்து நம்ம இயற்கை இடுபொருட்களை கொடுக்கறது நல்லது. அப்ப அந்த சாணம் கோமயம் இந்த மாதிரி விஷயங்களா அதை வந்து நம்ம பெருக்கணும்,
0: பெருக்கணும், நிச்சயமா பெருக்கிட்டா அவங்க இயற்கை அவங்க பெருக்கிக்குவாங்க. இன்னொரு விஷயம், ரொம்ப நம்ம வந்து நெல் உற்பத்தி தான் பண்றோம், வேற எதுவுமே பண்ண மாட்டோங்கிறோம், வேற எதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். இப்ப நெல் எனக்கு தெரியும் நான் பண்றேன்னு சொன்னா இன்னைக்கு எவ்வளவு உற்பத்தி அதிகமாயிடுச்சு, பசியே இல்லாத அளவுக்கு இன்னைக்கு நாடு வந்துடுச்சு. இன்னைக்கு வந்து 1 கிலோ அரிசி நம்ம சாப்பிட்டு வெளியில போற வரைக்கும் எத்தனை 1000 லிட்டர் தண்ணி செலவு பண்றோங்கிறத ஒரு கணக்கு பாருங்க. 8500 லிட்டர் 1 கிலோ அரிசி உற்பத்தி பண்ணி நம்ம சாப்பிட்றதுக்கு செலவு பண்றோம். அப்ப அந்த 8500 லிட்டர் தண்ணி இன்னைக்கு என்ன, ஒரு பாட்டில் 20 ரூபா விக்குது தண்ணி, பாலே 25 ரூபா 28 ரூபாக்கு நமக்கு கொள்முதல் பண்றாங்க. அதை கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா நெல் ஊரல் போட்டதுல இருந்து வரிசையா செலவு பார்த்து ரைஸ் மில்லுக்கு போயிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டுக்காரவங்க அதை உலையில போட்டு சமைச்சு சாப்பிட்டு நம்ம வெளியில போய் அலம்புற வரைக்கும் கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா 8500 லிட்டர் தண்ணி காலி ஆகுது 1 கிலோ அரிசிக்கு. அப்போ ஒவ்வொரு பயிர்ல எந்தெந்த பயிருக்கு நம்ம எவ்வளவு தண்ணியை நம்ம சிக்கனமா பண்ணணும்னு, இப்ப எங்க தோட்டத்திலேயே நான் வந்து மாமரத்துக்குன்னா இவ்வளவுதான் தண்ணி, தென்னை மரத்துக்குன்னா ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் தண்ணி அப்படின்னு ஒவ்வொரு பயிருக்கும் அதுங்களுக்கு தேவையானது. இதே எங்க குருநாதர் சொல்லி கொடுத்துருவாங்க, எவ்வளவுதான் உன்னால தண்ணி கொடுக்க முடியும், அதுக்கு மேல எப்படியா குடிப்ப. இப்ப மண்ணுல நீ கொடுக்குறேன்னா அந்த வேர் வந்து மூச்சு விடுறதுக்கு சுவாசிக்கிறதுக்கு உண்டான இடவெளி கொடுக்கணுயா, இடவெளி கொடுக்கலன்னா அது எப்படி சுவாசிக்கும், எப்படி உயிர் வாழும்.
1: இருக்குன்னு தண்ணியை நிறைய கொடுக்க வேண்டாம்,
0: கொடுக்க வேண்டாம், தேவையில்லைங்கிறது.
1: இருக்குன்னு ரசாயன உரங்களை அதிகமா பயன்படுத்த வேண்டாம்.
0: நிச்சயம் நீங்க சொல்றது உண்மையான கருத்து, அது நம்ம செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. நிச்சயமா பார்க்கும் போது பாத்தீங்கன்னா இன்னென்ன பயிருக்கு இன்னென்ன தேவைக்கு மேல குடுக்கறது அனாவசியமா வேஸ்டா தான் போயிட்டு இருக்கும். இன்னைக்கு தண்ணி மண் குப்பை எல்லாத்தையும் சேமிக்கணும் சார், இல்லைன்னா இன்னைக்கு இயற்கை விவசாயத்துல நம்ம ஜெயிக்க முடியாது.
1: அதே மாதிரி இயற்கை இடுபொருட்கள் வந்து குறைவான செலவுல நம்ம தயாரிக்கலாம் அப்படின்றது ஒரு புள்ளி விவரம் ஒண்ணு சொன்னீங்க. நம்ம அந்த கணக்கையும் போட்டு பாக்குறோம் அப்படின்னா இவ்வளவு செலவு பண்ணோம், இவ்வளவு வந்து மகசூல் வந்துச்சு, இவ்வளவு லாபம் வந்துச்சுன்னு கணக்கு போட்டு பார்க்கும்போது இடுபொருட்களோட செலவு அதிகமாக அதிகமாக நமக்கு லாபம் குறையுது.
0: நிச்சயம்
1: அப்ப இயற்கை இடுபொருட்கள் பயன்படுத்தும் போது நம்ம வந்து லாபம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு. இப்ப வந்து நீங்க நிறைய இயற்கை இடுபொருட்கள் தயாரிச்சுட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய தோட்டக்கலை பயிர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறீங்க, இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு இடுபொருள் அப்படின்னு நீங்க நினைக்கிறது எதுங்க? இது வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கு, ஆனா நிறைய பேருக்கு இது தெரியல, இதை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா எதை சொல்லுவீங்க நீங்க?
0: சார் இப்ப புதுசா இப்ப வந்து என்ன பண்ணிருக்காங்க, எரிசக்தியில வந்து பயோசார்னு சொல்லிட்டு, அதாவது வந்து அந்த காலத்துல நம்ம சொல்லுவோம் கரிமூட்டம்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இன்னைக்கு வந்து விவசாயத்துல இருக்க கழிவுப் பொருள்கள் இருக்குல்ல, அது வந்து வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 5000 மெட்ரிக் டன்னுக்கு மேல வந்து நெல் விவசாயத்திலே வேஸ்ட் ஆகுது. அது மாதிரி விவசாயத்துல இருக்க வேஸ்டேஜ்னு சொல்றாங்க இல்லையா, குமியில இருந்து கட்டையில இருந்து தட்டை அப்புறம் என்னென்ன வேஸ்ட் விவசாய கழிவுகள் எல்லாமே தென்னை மரம் மட்டையில இருந்து ஓடுல இருந்து எல்லாத்தையும் அந்த காலத்துல மூட்டம்னு சொல்லுவாங்க, விறகு மூட்டம்னு சொல்லுவாங்க, அதை வந்து இப்ப வந்து மாடிஃபை பண்ணிருக்காங்க. அதை வந்து ஒரு 1% ஹீட் கொடுத்து, அதாவது வெப்பநிலையை கொடுத்து அதுல இருந்து கரிமத்தூள் எடுக்கிறாங்க. அந்த கரிமத்தூள் எங்களுடைய ஃபார்ம்ல நாங்க இப்ப வந்து
1: எப்படி இப்ப ஒரு தென்னை ஓலை இருக்கு, எல்லாத்தையும் ஒன்னா போட்டு ஒரு மூட்டம் மாதிரி போட்டு நெருப்பை ஏற்படுத்தி அது ரொம்ப எரியவும் கூடாது.
0: ஆமா,
1: ஒரு கறி துண்டா ஆக்கிடுறோம், அதை
0: ஆக்கிடுறோம்.
1: கறி தூளாவே வருமா இல்ல துண்டா வரும்?
0: துண்டா வரலாம். தூளுங்கிறது சில பொருள்கள் வரும், சில பொருள்கள் வந்து துண்டா வந்துடும்.
1: சரி,
0: அந்த துண்டுகள் எல்லாம் எடுத்து பவுடர் பண்ணி நம்ம இயற்கை விவசாயத்துக்கு உபயோகப்படுத்துறதோட நெல் விவசாயத்துல இந்த பாக்டீரியாஸோட நீங்க அதை கலந்து போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காத்துல வந்து அதை கரைய போறது இல்ல. நம்ம உரங்கள்லாம் காத்துலயும் தண்ணிலயும் கரையும். இந்த கார்பன் வந்து பயோசார்ல வர்றது நிலத்தை காய விடாது, வளர்ச்சி அதிகமா இருக்கும், நோய் நொடி கம்மியா இருக்கும். நம்ம என்ன இடுபொருள் கொடுத்தாலும் அந்த இடுபொருளை வந்து தக்க வச்சுக்கும், காலி பண்ணிடாது. தக்க வச்சு அடுத்த நம்ம

0: பண்ணும் போது இது வந்து நம்ம என்னென்ன கொடுக்கறோமோ அதெல்லாம் எடுத்து லிப்ட் பண்ணி கொடுக்கும். ஊட்டமேத்தி
1: நம்ம என்னதான் உரம் கொடுத்தாலும் மண் அதை எடுத்துக்கணும்
0: எடுத்துக்கணும்.
1: ஆனா அந்த பயோச்சார் அப்படின்ற அந்த இயற்கை இடுபொருள்ல அந்த மண் எடுத்துக்கூடிய ஆற்றல் அதிகமா இருக்கு.
0: இருக்கு விளைச்சல் கூடுதல், பயிர் கழிவுகளை வந்து நமக்கு வேஸ்ட் ஆகாம நம்மளே நம்ம இடத்துக்கு உபயோகப்படுத்திக்கிறோம். இது இல்லாம அதுல இருந்து ஆயில் ஒண்ணு எடுக்கலாம், கேஸ் எடுக்கலாம்.
1: ஆனா இந்த பயோச்சார்ல இது மாதிரி வாயு உற்பத்தி பண்ணலாம்,
0: நல்லாவே பண்ணலாம்.
1: நீங்க வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கீங்க?
0: ஆரம்பிச்சிருக்கோம், ஆரம்பிச்சிருக்கோம். அரசாங்கத்து மூலமா எங்க இடத்துல வந்து டெமோ பண்ணி ஒரு ரெண்டு மூணு கிளாஸ் எடுத்திருக்கோம். அதுல இருந்து வரத இப்ப ஃபீல்டுக்கு கொடுத்துருக்கோம், ரிசல்ட் இப்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஏன் கிராமத்துல வந்து நம்ம வந்து பயோகேஸ் யூஸ் பண்ண கூடாது? சரி, அதுல இருந்து வரக்கூடிய சாண கழிவை வந்து ஏன் மண்புழு உரம் தயார் பண்ணக்கூடாது? திருப்பி அதையே நம்ம இயற்கை விவசாயத்துக்கு உபயோகப்படுத்தக்கூடாது? இப்ப நமக்கு செலவினங்களும் கம்மியாகும், உற்பத்தியும் அதிகமா இருக்கும்.
1: ஆனா நீங்க எல்லாம் சொல்றதை வச்சு பார்க்கும்போது நம்ம திருப்பி நம்ம பாரம்பரியத்தை நோக்கி நம்ம திருப்பி போயிட்டிருக்கிறோம், போறது நல்லது,
0: நல்லது,
1: ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது பயோச்சார் அப்படின்றத பத்தி ஒன்னு சொல்லிருக்கீங்க. இத பத்தி இன்னும் நிறைய நம்ம விவசாயிகள் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும், உங்ககிட்ட கூட கேட்கணும்னு விருப்பப்படுவாங்க. உங்களுடைய கைபேசியை நான் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மூன்று முக்கியமான விஷயங்கள் சொன்னீங்க. நம்ம நிலத்துக்குள்ள வர தண்ணி வெளியில போக கூடாது,
0: நிச்சயம்.
1: நம்ம நிலத்துல இருக்கிற மண்ணு வெளியில போக கூடாது,
0: நிச்சயம்.
1: நம்ம நிலத்துல உருவாகிற எந்த பொருளுமே வெளியில போக கூடாது, எல்லாம் என்ட்ரி தான், நோ எக்ஸிட்,
0: எக்ஸிட்
1: கரெக்ட் வலியுறுத்திருக்கீங்க. அருமையான கருத்துக்கள் சொன்ன சக்கர ராஜு ஐயாவுடைய கைபேசி எண் சொல்றோம், நேரில் குறித்துக் கொள்ளுங்கள். 93 45 36 6 34. மீண்டும் ஒரு முறை சக்கரராஜு ஐயாவுடைய கைபேசி எண் 93 45 36 6 34. நன்றிங்க ஐயா.
0: நன்றி ஐயா, வணக்கம்.
2: தன்னு தன்னா தன்னு தன்னா ரசாயனா.
3: இதுவரை இயற்கை இடுபொருட்களின் முக்கியத்துவம் குறித்து பகிர்ந்து கொண்டார் தஞ்சாவூர் புதுக்குடி என் சர்க்கரை ராஜு அவர்கள். உடன் உரையாடினார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: என்னடி ஜனனி ஏதோ எழுதிக்கிட்டு இருக்க?
1: பாட்டி இங்க வாயேன், உனக்கு ஒரு ரகசியம் சொல்றேன், கேக்குறியா?
0: ரகசியமா? என்ன சொல்ற? என்ன ரகசியம்? எதை பத்தின ரகசியம்?
1: அந்த ரகசியம் என்னன்னா, நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 என்ன மாதிரி பள்ளியில படிக்கிற 10, 11, 12 பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் அவங்களோட குறுங்கதைய அவங்க குரல்லயே 3 நிமிடத்துக்கும் மிகாம ஒளிப்பதிவாகி topyouthrj@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு மே மாதம் 5ஆம் தேதிக்குள்ள அனுப்பி வைக்க சொல்லிருக்காங்க. சூப்பர்ல?
0: ஓஹோ, அதான் விஷயமா? சரிடி, ரகசியம் சொல்றேன், கேக்குறியான்னு சொன்னியே, அத சொல்லு.
1: ரகசியத்தை சொல்லிட்டேன், கேக்குறியான்னு சொன்னது என்னோட குறுங்கதைய, அத வானொலியில கேட்டுக்கோ.
0: அது சரி, ஏன் பேத்தியாச்சு? ஏன் பேத்திங்கிறது சரியாத்தான் இருக்கு, எனக்கே கதை சொல்ல போறாளாமே.

காலம் வந்தாச்சு, இப்போ இன்னைக்கு அக்னி நட்சத்திரமும் துவங்கியாச்சு. வெயிலோட தாக்கத்தை எதிர்கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு நாம எப்பவுமே தயாரா தான் இருக்கணும். அதுக்கு ரொம்ப பெரிய விஷயம்லாம் செய்ய வேணாங்க, சின்ன சின்ன விஷயங்களை கடைபிடிச்சாலே போதும். இப்போ அதிக வெப்பமா இருக்கிறனால நம்ம உடல் ரொம்பவே பாதிக்கப்படுது. சில சமயம் அது தோல்ல தடுப்பு, அறுப்பு, கொப்பளம், வியர்க்குறு மாதிரி உருவாக வாய்ப்பு இருக்கு. அப்படி வராம தடுக்கணும் அப்படின்னா பகல் நேரத்துல நாம வீட்டுல இருக்கக்கூடிய கதவு ஜன்னல்கள்ல வெயில் நேரடியா உள்ள வராம துணி அல்லது திரைய போட்டு மூடணும். வெயில் அடிக்குது அப்படின்றதுக்காக ஜன்னல்களையும் கதவுகளையும் சாத்திட்டா அடுப்பன மாதிரி நம்மளுடைய வீடே நம்மள வேக வச்சிடும். அதனால கதவுகளை முழுமையா அடைச்சிடாம துணி அல்லது பாய் மாதிரியான பொருட்களை கொண்டு ஜன்னல்களை திரையா பயன்படுத்தி தொங்க விடணும். இரவு நேரத்துல குளிர்ந்த காற்று உள்ள வர்ற மாதிரி ஜன்னல்களையும் திறந்து வச்சு நாம காற்றோட்டத்தை அதிகப்படுத்த முயற்சி செய்யணும். நாம இருக்கிற இடம் எப்பவும் காத்தோட்டமா இருக்கிறதா அப்படிங்கறது நாம நிச்சயம் உறுதி செய்யணும்.

0: இதுவே மாடி வீட்டில் இருந்தோம் அப்படின்னா பகல் நேரத்தில் முடிஞ்ச வரைக்கும் கீழ்த்தள அறைகளை பயன்படுத்தலாம். தோலில் சின்னதாக எந்த மாதிரி மாற்றம் வந்தாலும் உடனே அதை அலட்சியப்படுத்தாமல் மருத்துவரை அணுகணும். வீட்டில் கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் இருந்தாங்க, வயதானவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நாம் கூடுதல் கவனம் கொடுக்கணும். இதெல்லாம் சரியாக செஞ்சாலே கோடையும் நாம் கொண்டாட தயாராகலாம். நேரம் பிற்பகல் 2:30.
1: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.
2: நேர்களினை கேட்கலாம் திரை இசை நிகழ்ச்சியின் துவக்கமாக லீலை படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை. தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

0: निखार। इफको नैनो उर्वरकों का कमाल, हर खेत किसान बने खुशहाल।
1: NCERT
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
2: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
1: மாலை 5:30 மணிக்கு
2: NCERT
1: வகுப்பறையாகும்
2: உங்கள் வரவேற்பறை.
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
3: நேர்களிருந்திருப்பது திருச்சி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். திரை இசை கேட்டுட்டு இருக்கோம், பாடல் கேட்கலாம். வடகரை திரைப்படத்திலிருந்து

0: சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
1: NCERT
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz
2: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
1: மாலை 5:30 மணிக்கு
2: NCERT
1: வகுப்பறையாகும்
2: உங்கள் வரவேற்பறை.
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
3: ஹரிஹரன் மதுமிதா குரல்கள் பாடல் கேட்கலாம். அருண் திரைப்படத்திலிருந்து.

டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை. தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது. வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை, தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

0: निखार।
1: इफ्को नैनो उर्वरकों का कमाल, हर खेत किसान बने खुशहाल।
2: தலை சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594 9

0: 0440.
1: திரை இசை நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் கேட்கலாம். விக்ரம் வேதா திரைப்படத்தில் அனிருத் பாடியது

927 கிலோஹெர்ட்ஸிலும் நமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் மாலை ஒளிபரப்பு 5:30 துவங்கும்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் பிற்பகல் 3 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும் டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு

0: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: மே 4 தேதிய நிலக்கரி சுரங்க தொழிலாளர்கள் நாள் அப்படின்னு அனுசரிக்கிறோம். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் மின்சார உற்பத்திக்கு நிலையான ஒரு ஆதாரமா நிலக்கரி இருக்குது. ஆனா அந்த நிலக்கரியை எடுக்கக்கூடிய சுரங்கங்களை வேலை பார்க்கறது ரொம்பவே ஆபத்தான விஷயம். ஏன்னா நிலத்துக்கு அடியில அவங்க வேலை செய்யணும், விபத்து ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கிறதுனால நிலக்கரி சுரங்கங்கள் அங்குக்குள்ள இருக்கிற இடங்கள்ல கண்களுக்கே தெரியாத அளவு நுண்ணிய தூசி இருக்கிறதுனாலையும் இப்படி ஆபத்தான ஒரு வேலையா கருதுறாங்க. இதனால நுரையீரல் பாதிப்படையாம இருக்கணும் அப்படின்றதுக்காக பாதுகாப்பான தரமான முகக்கவசம் அணிஞ்சுதான் அவங்க வேலை செய்யணும். தூசியை கட்டுப்படுத்துறதுக்கான எந்திரங்களையும் அவங்க பயன்படுத்தணும். நிலக்கரி சுரங்கத்துல வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களோட உழைப்பை கௌரவிக்கணும் அப்படின்றதுக்காகவும் அங்க வேலை பார்க்கறவங்களுக்கு நிறுவனங்களுக்கும் பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காகவும் தான் ஒரு வருஷமும் மே 4 தேதிய நிலக்கரி சுரங்க தொழிலாளர்கள் நாள் அப்படின்னு அனுசரிச்சுட்டு வரோம். சுரங்கங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல வேலை பார்க்கறவங்களுக்கு நாம ஞாபகப்படுத்த வேண்டியது, வேலை இடங்கள்ல அவங்க கட்டாய முகக்கவசம் பயன்படுத்தணும், தூசு அதிகமா இருக்கிற இடங்கள்ல பாதுகாப்பு உபகரணங்கள் அணிஞ்சுக்கணும், நீண்ட நாள் இருமல் சளி சுவாச குறைவு இருந்தா உடனே மருத்துவரை அணுகணும், நிறுவனங்கள் காற்றோட்ட வசதியும் தூசு கட்டுப்பாட்டையும் உறுதி செய்யணும், பக்கத்துல இருக்கிறவங்க தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு சார்ந்த பழக்கங்களை தெரியப்படுத்தி ஊக்குவிக்கணும் அப்படிங்கறது தான். கேட்டுட்டு இருக்கோம் இசை தூரல் திருச்சி FM ரெயின்போ 102.1.

0: நாம கேட்டுட்டு இருக்கிறது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இசை தூரல்.
1: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல், பிளேஃபுல் ஷாப்பிங், சமகூல்.
4: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
5: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரீல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
7: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
8: இப்படி புகையிலை எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து 7373731007 நம்பருக்கு அனுப்புங்க.
6: மே 31 மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடைபெற உள்ள இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் டைரக்டர் பிரபு சாலமன் கையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 25 நபர்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு
9: இருக்கு.
10: திருச்சி சாரதாஸ்.
11: SRC சீதாலட்சுமி ராமசுவாமி கல்லூரி பெண்களுக்கான நவீன தரமான கல்வியை 75 வருடங்களாக வழங்கி வரும் திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள SRC சீதாலட்சுமி ராமசுவாமி கல்லூரியில் இவ்வாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. விண்ணப்பத்தை SRC கல்லூரி இணையதளத்தில் பெறலாம். வளாகத்திலேயே விடுதி வசதியுடன் NAC A+ தர சான்று பெற்ற பெண்கள் கல்லூரி SRC.
0: இசைத்தூரல்ல நேயர்களோட கையெழுத்தை தாங்கி வந்த கருத்துக்களை கேட்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. சி ராஜமாணிக்கம், சி செல்வராஜ் இவங்க ரெண்டு பேரும் பொன்மலைப்பட்டியில இருந்து April 28 நிகழ்ச்சிகளை பத்தி கடிதம் எழுதியிருக்கிறாங்க. காலையில 9 மணி வசந்த அழைப்புல புதுக்கோட்டை மாவட்டத்துல கூட்டுறவு முறையில விவசாயம் செய்யக்கூடிய இயற்கை விவசாயி GS தனபதி அவர்கள் பங்கேற்றார். நிகழ்ச்சியில இயற்கை விவசாயி நம்மாழ்வார் பற்றியும் எடுத்து சொன்னாங்க. இவங்க கிட்ட தென்னந்தோப்பு, பனை, சவுக்கு, மா, பலா, வாழை, கரும்பு தோட்டம் இதோட சேர்த்து கோசாலையும் இருக்கு அப்படின்னு சொன்னதை கேட்டு நாங்க வியந்தே போனோம். விவசாயிகளுக்கு பயனுள்ள நிகழ்ச்சியா அமைஞ்சிருந்தது. உடனிருந்த நிகழ்ச்சியை நெறிப்படுத்திய கு அடைக்கலராஜ் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு தன்னோட கடிதத்துல குறிப்பிட்டிருக்கிறாங்க. பொன்மலைப்பட்டியிலிருந்து சி ராஜமாணிக்கம் மற்றும் சி செல்வராஜ் அவங்களுக்கு நன்றி. அடுத்த கடிதம் குமாரமங்கலத்திலிருந்து லோகநாதன், புஷ்பலதா, லிங்கேஷ், யுவராஜ், மகேஸ்வரி, சதீஷ், மாளவிகா, யுவா,

இவங்கெல்லாம் சேர்ந்து எழுதியிருக்கிறாங்க. ஏப்ரல் 27ஆம் தேதி மாலை ஒலிபரப்பான பொன் மாலை நிகழ்ச்சியை கேட்டு இசைந்தோம் அப்படின்னு கவிநயத்தோடு பாராட்டி இருக்கிறாங்க. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் பூவாளூர் எல் கௌதமன் அவர்களுடைய கவிமிகு தொகுப்பில் காற்றலையில் தவழ்ந்து வந்த இடைக்காலத்து இன்னிசை ராகங்கள் தேன் பலா போல தித்திப்பாய் தித்தித்தன அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. அன்றைய நிகழ்ச்சியில் ஒலித்த எல்லா பாடல்களுக்கும் மீண்டும் மீண்டும் செவிகளில் ரீங்காரமிட்டு சென்றன அப்படின்னு குறிப்பிட்டுட்டு அன்னைக்கு அவங்களோட மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் ஒலிபரப்பானதான் அதை பட்டியலிட்டு இருக்கிறாங்க. இதே நேயர்கள் இந்த மாதம் 28ஆம் தேதி பிற்பகல் 3 மணிக்கு ஒலிபரப்பான இசைத்துறல் நிகழ்ச்சியை கவிநயத்தோடு பாராட்டி இருக்கிறாங்க. அறிவிப்பாளர் சபினா மீரா அவர்கள் கடித குவியல்களை ஒன்று விடாமல் மடமடன் மகிழ்ச்சியோடு மின்னஞ்சல்களோடு சேர்த்து அவருக்கே உரிய பாணியில் சிறப்பாக வாசிச்சாங்க. நிகழ்ச்சியில இடையில ஒலித்த பாடல்களும் வெயிலுக்கு குளுமையாக இருந்தன, மனமார்ந்த நன்றி அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. இந்த கடிதத்தை எழுதின குமாரமங்கலத்திலிருந்து லோகநாதன் மற்றும் குடும்பத்தாருக்கு நன்றி. கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி FM ரெயின்போ 102.1.

போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க, பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சமகூல்.

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निःशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-doj.in से प्राप्त कर सकते हैं.
1: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண் அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
2: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: திருச்சி சாரதாஸ்.
4: இன்னைக்கு தீயணைப்பு வீரர்களுக்கான சர்வதேச நாளா. தீயணைக்கக்கூடிய பணியில இருக்கக்கூடிய வீரர்கள் துணிச்சலோடு தியாக உணர்வோட உயிரையும் பணைய வச்சு உயிர் காக்கக்கூடிய சேவையை செஞ்சு வராங்க. அவங்கள நினைவு கூறணும் அப்படின்றதால நாளாக தான் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மே 4 தேதி தீயணைப்பு வீரர்கள் தீ விபத்தின் போதும் கட்டிட விபத்துகளின் போதும் பேரிடர் அவசர கால மீட்பு நடவடிக்கைன்னு இப்படி எல்லா சமயத்திலையும் உயிரை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம சேவையா நினைச்சு இதை செய்யறாங்க. அவங்களோட தைரியத்தையும் சேவையையும் நினைவு கூறணும் அப்படின்றதுக்காக பல நாடுகளில் இந்த நாடை அனுசரிக்கிறாங்க. நாம் எங்கிருந்தாலும் நம்ம பாதுகாப்பை சேவையாக நினைச்சு வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு நன்றி சொல்வோம், வாழ்த்து சொல்வோம். கேட்டுட்ருக்கோம் திருச்சி FM Rainbow 102.1 இசை தூரல்.

0: கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண் அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
3: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
2: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
3: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
2: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9th கிராஸ் தலைநகர்.

இணையத்தோரில் இப்போ நேயர்களோட மனசு தாங்கி நம்ம பண்பலை வரைக்கும் பயணம் செஞ்சு வந்த கடிதங்கள் பகிர்ந்த கருத்துக்களை கேட்கலாம். திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து பி தாமஸ் லூப்ரா அப்படிங்கிறவங்க நிறைய கடிதங்கள் எழுதியிருக்கிறாங்க. 21ஆம் தேதி நிகழ்ச்சிகளை பத்தின கடிதத்துல அன்னைக்கு காலையில செஞ்சு காம்போஜி ராகத்துல மங்கள இசை ஒலிபரப்பானது, இணையதானம் நல்லவே கேட்க வழங்கினாங்க அமுதன் அடிகள் அவர்கள். தனக்காக மட்டும் இல்லாம பிறருக்காகவும் கண்ணீர் சிந்தனும் அப்படின்னு அழகான கருத்தை சொன்னாங்க. காலையில இளையோருக்கு நிகழ்ச்சியில யுரேகா யுரேகா புதிய கண்டுபிடிப்பு தருணம் அப்படிங்கிற தலைப்புல நிகழ்ச்சி ஒலிபரப்பானது. காலை 6:35 இளம் உழவர்களின் வெற்றி கதை பகுதியில விவசாய பெருமக்களுக்கு தன்னோட அனுபவத்தை பகிர்ந்து கொண்ட சி விஜய் அவர்கள் உடன் உரையாடி நிகழ்ச்சியை நெறிப்படுத்திய அடைக்கலராஜ் அவர்கள் ரெண்டு பேருக்கும் நன்றி பகிர்ந்திருக்கிறாங்க. நாள் மலர்ல 8 பேரோட சிறப்புகளையும் நாள் மலர்ல சொல்லியிருந்தாங்க. அருமை பண்பலைக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. அன்றைய போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்க. துவக்கத்துல வந்த ஹாய் ஹலோ குட் மார்னிங் அருமை சபினா மீரா நன்றி அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. மதுரை கீதம் கேட்டாங்களாம் பாடகளை அளித்த அபிராமி நீலவண்ணனுக்கு நன்றி. இசைத்தூரில் தூவவிட்டார் சகோதரி அந்த நிகழ்ச்சியில சொன்ன தகவல்களை பட்டியலிட்டு இருக்கிறாங்க. அது அருமை தகவலை சொன்ன அறிவிப்பாளருக்கு நன்றி அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. இதே நேயர் April 25 நிகழ்ச்சிகளை பாராட்டி இருக்கிறாங்க. அன்னைக்கு நாள் மலர்ல வந்த 5 பேரோட சிறப்பு பண்பலைக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. வசந்த அழைப்புல செதுக்கி வைத்த செல்வம் அப்படிங்கிற தலைப்புல இந்திய தொல்லியல் துறையின் திருச்சி மண்டல கண்காணிப்பாளர் பா அறவாழி அவர்களுடனான நேரலை இடம்பெற்றது. விதவிதமான சிற்பங்களையும் சிலைகளை பத்தியும் எந்தெந்த நாட்டுல எந்தெந்த சிற்பங்கள் இருக்குது அப்படிங்கறத பத்தியும் தெளிவா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நிகழ்ச்சியில பங்கேற்றாங்களாம். நல்ல பதில் கிடைச்சுதான். விருந்தினருக்கும் உடன் உரையாடி நிகழ்ச்சியை நெறிப்படுத்திய விஜயலட்சுமி ராம்குமார் அவர்களுக்கும் நன்றி பகிர்ந்திருக்கிறாங்க. அடுத்த போடு ஆட்டம் போடு கேட்டிருக்கிறாங்க. வணக்க மக்களேன்ற தொடக்கத்தோடு வந்த நிகழ்ச்சி சிறப்பு அறிவிப்பாளர் ராஜலட்சுமிக்கு நன்றி அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. மங்கையர் உலகத்துல வந்த பாடல்கள் அருமையா இருந்ததா, மதுரை கீதத்துல பாடல்கள் அள்ளி கொடுத்த அறிவிப்பாளர் அபிராமி நீலவண்ணனுக்கு நன்றி. பண்பலைக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதே நேர் 27ஆம் தேதி April ஒலிபரப்பான நிகழ்ச்சிகள்ல வனக்கோலங்கள் நிகழ்ச்சியை பாராட்டி இருக்கிறாங்க. நேருக்கு சந்தோஷமான நிகழ்ச்சியா இருந்ததா, கண்டுபிடி நேரடி தொலைபேசியில நிறைய நேர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது, ஆனா கச்சவில நிறைய பேர் வராங்க அப்படின்னு சொல்லி பகிர்ந்திருக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியில அவங்களும் பங்கெடுக்க முடிஞ்சுதான். அறிவிப்பாளர்கள் கவி சகிக்கும் கௌதமன் அவர்களுக்கும் நன்றி. பண்பலைக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இரவே இசை இனிமை நிகழ்ச்சியில அவருக்கு கிடைத்த பாடலும் அவருக்கு மனசுக்கு பிடித்த பாடலும் ஒலிபரப்பானதான். அறிவிப்பாளர் சுரேஷுக்கு நன்றி பகிர்ந்திருக்கிறாங்க. ஞாபகம் வருதையில 11 பாடல்கள் வரைக்கும் தான் கேட்டாங்களாம், அப்புறம் தூங்கிட்டாங்களாம். பாடல்களை அள்ளித்தந்து தூங்க வைத்த அறிவிப்பாளர் கௌதமனுக்கு நன்றி அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. இதே நேயர்கள் 28ஆம் தேதி சிந்து மந்தாரி ராகத்தில் அமைந்த மங்கள இசை ஒலிபரப்பானது, இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் அமுதன் அடிகள் அவர்கள். அருமையா பேசினாங்க. வசதிகள் ஒரே இடத்துல சென்று சேருவதில்லை அப்படின்ற கருத்தை பதிவு செஞ்சிருந்தாங்க. ஐயாவுக்கு நன்றி. நாள் மலர்ல ஒலிபரப்பான செய்திகள் சிறப்பா இருந்தன. அன்று காலை 6:35 எம் விஜயகுமார் அவர்கள் தீவனம் எப்படி செய்யறது, அதனால எவ்வளவு வருமானம் வரும் அப்படி குறித்த தகவல்கள் எல்லாம் தெளிவா விளக்கி சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு நன்றி. உடன் உரையாடி நிகழ்ச்சியை நெறிப்படுத்திய அடைக்கலராஜ் அவர்களுக்கு நன்றி. நாள் மலர் சிறப்பு நிகழ்ச்சியை வழங்கிய

0: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ் பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ் கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட் பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட் போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமகூல்
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள் பர்னிச்சர் ரகங்கள் பிளாஸ்டிக் சாமான்கள் பரிசு பொருட்கள் குக்கர் மிக்சி கிரைண்டர் ஸ்டவ் வகைகள் தரமான மளிகை சாமான்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள் என்றும் தரமான பொருட்கள் இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும் தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி
0: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ் பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ் கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட் பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட் போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமகூல்
2: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்
3: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ் உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம் GRT Brides The Bridal Jewelry Collection இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம் GRT Brides from GRT Jewelers சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்
4: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம் இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்
2: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்
3: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ் உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம் GRT Brides The Bridal Jewelry Collection இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம் GRT Brides from GRT Jewelers சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்
5: சூப்பர் கூல் ஸ்டைல் சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்
6: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சாரதாஸ்
7: SRC சீதாலட்சுமி ராமசுவாமி கல்லூரி பெண்களுக்கான நவீன தரமான கல்வியை 75 வருடங்களாக வழங்கி வரும் திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள SRC சீதாலட்சுமி ராமசுவாமி கல்லூரியில் இவ்வாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது விண்ணப்பத்தை SRC கல்லூரி இணையதளத்தில் பெறலாம் வளாகத்திலேயே விடுதி வசதியுடன் NAC A+ தர சான்று பெற்ற பெண்கள் கல்லூரி SRC
8: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்த் அண்ட் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
9: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ
10: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
11: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்
12: இசை துறையில் கேட்டு இருக்கோம் நிகழ்ச்சிக்காக மின்னஞ்சல்கள் அனுப்பியிருக்கிறாங்க அன்பராணி அப்படிங்கிறவங்க அவங்களோட மின்னஞ்சலில் மாலை 4 மணிக்கு 3ஆம் தேதி ஒலிபரப்பான நிகழ்ச்சியை முதல் அலைவரிசை 936 kHz இருந்த நிகழ்ச்சியை பற்றி எழுதியிருக்கிறாங்க ஆட்கொண்டார் அப்படின்னு தலைப்பு கொடுத்து நல்ல நடிப்பு அனைத்திலும் நடிப்பு சூப்பராக இருந்தது ஏற்கனவே கேட்ட நாடகமாக இருந்தாலும் சிறப்பான கதை வாழ்த்துக்கள் நன்றி திருச்சி பண்பலைக்கு அப்படின்னு சொல்லி பகிர்ந்திருக்கிறாங்க அடுத்த மின்னஞ்சல்களை எழுதியிருக்கிறாங்க தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் கீழகொண்டையம்பேட்டை திருவானைக்காவல் இருந்து அவங்களோட மின்னஞ்சலில் காலையில் இணைத்தானும் நல்லவை கேட்கல தொடங்கி 3ஆம் தேதி நிகழ்ச்சியில் பேசிய முனைவர் KA மதுரமணி அவர்கள் ஆசாரக்கோவை பாடல்கள் மூலம்

அம்மா, ஒழுக்கம், பணிவு, இனிமையாக பேசுதல் மற்றும் அடுத்தவருக்கு தீமை செய்யாமை, இந்த நான்கு பண்புகள் இருந்தாலே வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அருமை. நண்பகல் சூரியகாந்தி நிகழ்ச்சியில ஒலிபரப்பான ரெண்டு நாடகங்களும் நல்லா இருந்தது. வண்ண கோலங்கள் நிகழ்ச்சி விறுவிறுப்பா போனது. 7:25 உழவர் உலகத்துல திருச்சி சிறுகமணி கே வேல்முருகன் அவர்கள் வாழை சாகுபடி பத்தியும் ஊடுபயிரா பருத்தி சாகுபடி பத்தியும் உரையாடினாங்க. பயனுள்ளதா இருந்தது. நிகழ்ச்சியை நெறிப்படுத்திய அடைக்கலராஜ் அவர்களுக்கு நன்றி. அன்னைக்கு இரவு இசை இனிமை சிறப்பு வழங்கிய பண்பலைக்கு நன்றி அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. இதே நேயர் தன்னோட அடுத்த மின்னஞ்சல்ல 3 இரவு ஞாபகம் வருதி நிகழ்ச்சியில ஒலிபரப்பான பாடல்கள் அருமையாக இருந்தன சொல்லிட்டு எந்தெந்த பாட்டு அவங்களுக்கு பிடிச்சதோ அதை எல்லாத்தையும் மறக்காம ஒண்ணு விடாம பட்டியலிட்டு இருக்கிறாங்க. தேர்வு செய்து வழங்கிய அறிவிப்பாளருக்கு பாராட்டுகள். வழங்கிய பண்பலைக்கு நன்றி அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. இந்த மின்னஞ்சல்களை அனுப்பி இருக்கிற தமிழ்செல்வி கல்யாண சுந்தரம் அவர்களுக்கும் அன்புராணி அவங்களுக்கும் நன்றி. கேட்டுட்டு இருக்கோம் இசை தூரல்.

0: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
1: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸ் ஓட கிஃப்ட், பேரண்ட்ஸ்க்கு ஷாப்பிங் ஓட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல், பிளேஃபுல் ஷாப்பிங், சமகூல்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
4: திருச்சி சாரதாஸ்.
5: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
6: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் No. 1 டீலர் வசந்தன் கோ.
7: இன்னைக்கு அக்னி நட்சத்திரம் துவங்குதாமே அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, பூமி சூரியனா நீள்வட்ட பாதையில சுத்தி வருது இல்லையா, அப்படி சுத்தி வரும்போது பூமி நேரா இல்ல, கொஞ்சமா சாஞ்சு, அதாவது 23.5 டிகிரி தோராயமா சாஞ்சிருக்கு. இந்த சாய்வு நிலை தான் காலநிலைகள், அதாவது ஆங்கிலத்துல சீசன்னு சொல்றது உருவாத காரணம். இப்படி பூமி சாஞ்சிருக்கதால சில மாதங்கள் சூரிய ஒளி நேரடியா அது மேல பூமி மேல விழுது, அப்ப வெப்பம் அதிகமா இருக்குது, அதைத்தான் நம்ம கோடை காலம் அப்படின்னு சொல்றோம். அப்ப வெப்பம் குறைஞ்சிருக்கிறது, அதுதான் மழைக்காலம், குளிர்காலம் அப்படின்னு சொல்றோம். இப்ப நடக்கிறது இந்த மாசம் சூரியன் தென்னிந்தியாவுக்கு மேல நேரடியா வரக்கூடிய நேரம், அதனால அதிகமா வெப்பம் கொடுக்கும். இதுதான் மக்கள் அக்னி நட்சத்திரம் இல்லைன்னா கத்திரி வெயில் அப்படின்னு சொல்றாங்க. கோடை காலத்தோட உச்சகட்டம் இந்த அக்னி நட்சத்திரம் அல்லது கத்திரி வெயில் காலம். அதனாலதான் வீட்டுல இருக்கக்கூடியவங்க எல்லாரும் நீர் சத்து, நார் சத்து, உப்பு சத்து, இதெல்லாம் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை தேடி நீங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, தோளில் சின்ன மாற்றம் ஏற்பட்டாலும் அதை முக்கியமாக கவனிக்கணும் அப்படின்னு அறிவுறுத்துறாங்க. தெரிஞ்சுக்குவோம், கேட்டு இணைஞ்சே இருப்போம். இனி வண்ணக்கூலங்கள் விளையாட தயாராகலாம். திருச்சி FM ரெயின்போ 102.1 நேரம் 4 மணி. இப்போ நாம கேட்கலாம்.
8: வணக்கம், திருச்சிராப்பள்ளி. தேர்தல் சிறப்பு செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெய்கீதா ரவி. தமிழகத்தில் 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தேர்தலில் தாவேக்கே தஞ்சை தொகுதியில் வெற்றி பெற்று 106 தொகுதிகளில் முன்னிலையை வகித்து வருவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில்

0: தவைக தலைவர் திரு விஜய் முன்னிலையில் உள்ளார். திருச்சி கிழக்கில் தவைக்காவின் விஜய் 13,879 வாக்குகள் முன்னிலை பெற்றுள்ளார். திருவெரும்பூரில் தவைக்காவின் நவல்பட்டு விஜய் 1,077 வாக்குகள் முன்னிலையில் உள்ளார். தஞ்சையில் தவைக்காவின் விஜய் சரவணன் 87,705 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். மணப்பாறையில் தவைக்காவின் கதிரவன் 3,087 வாக்குகள் முன்னணியில் உள்ளார். ஸ்ரீரங்கத்தில் தவைக்காவின் ரமேஷ் 15,758 வாக்குகள் முன்னிலை வகிக்கிறார். மாநிலத்தில் தவைக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. திருச்சி மேற்கில் திமுகவின் திரு கே என் நேரு வெற்றி பெற்றுள்ளார். மண்ணச்சநல்லூரில் திமுகவின் கதிரவன் 9,716 வாக்குகள் முன்னிலை வகிக்கிறார். லால்குடியில் அஇஅதிமுக வேட்பாளர் லீமாரோஸ் மார்டின் 974 வாக்குகள் முன்னணியில் உள்ளார். மாநிலத்தில் ஆட்சி அமைக்க 118 தொகுதிகள் தேவைப்படும் நிலையில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலை தற்போது காணப்படுகிறது. அஇஅதிமுக 47 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. இக்கூட்டணியில் உள்ள பாமக 4 இடங்களிலும் பிஜேபி 2 இடங்களிலும் முன்னிலையில் உள்ளன. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் 1 தொகுதியில் முன்னிலை பெற்றுள்ளது. திமுக 3 இடங்களில் வெற்றி பெற்று 56 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் மதுரை மேலூர் தொகுதியில் வெற்றி பெற்று 4 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. விடுதலை சிறுத்தைகள் 2 தொகுதிகளிலும், இந்திய கம்யூனிஸ்ட் 3, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 2, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தேமுதிக தலா 1 தொகுதியில் முன்னணியில் உள்ளன. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தவைக்காவின் திரு கே ஏ செங்கோட்டையன் வெற்றி பெற்றுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
1: ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் போட்டியிட்ட தமிழக வெற்றிக்கழக நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் தபால் ஓட்டுகள் சேர்த்து மொத்தம் 82,613 ஓட்டுகளை பெற்றார். திமுக வேட்பாளர் நல்லசிவம் 65,992 வாக்குகளை பெற்றார். செங்கோட்டையன் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் நல்லசிவத்தை விட 16,620 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். செங்கோட்டையன் இதுவரை 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்த முறை வெற்றி பெற்றிருப்பது 10வது முறை என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரோட்டிலிருந்து செய்தியாளர் பி சி மூர்த்தி.
0: புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் மொத்தமுள்ள 30 சட்டப்பேரவை தொகுதிகளின் 17 தொகுதிகளின் நிலவரம் வெளிவந்துள்ள நிலையில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி 9 இடங்களில் வெற்றி பெற்று 1 இடத்தில் முன்னிலை வகிக்கிறது. பிஜேபி 2 இடங்களில் வெற்றி பெற்று 3 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. கதிர்காமம், நெடுங்காடு, மாஹே ஆகிய தொகுதிகளில் சுயேட்சை வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். திமுக காங்கிரஸ் தலா 1 இடத்தில் வெற்றி பெற்றுள்ளன. கேரள மாநிலத்தில் மொத்தமுள்ள 140 சட்டப்பேரவை தொகுதிகளில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 100க்கும் மேற்பட்ட இடங்களில் முன்னிலை பெற்று ஆட்சி அமைக்கும் நிலையில் உள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைமையிலான இடதுசாரி ஜனநாயக முன்னணி 35 இடங்களில் முன்னிலையில் உள்ளது. பிஜேபி 2 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. இக்கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 5 தொகுதிகளில் வெற்றி பெற்று 17 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. கேரள காங்கிரஸ் 4 இடங்களில் வெற்றி பெற்று 3 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் 293 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கையில் பிஜேபி 3 தொகுதிகளில் வெற்றி பெற்று 193 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. பிஜேபி முதன்முறையாக அம்மாநிலத்தில் ஆட்சி அமைக்க உள்ளது. ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் 1 இடத்தில் வெற்றி பெற்று 89 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி பவானிபூர் தொகுதியில் முன்னணியில் உள்ளார். அசாம் மாநிலத்தில் மொத்தமுள்ள 126 சட்டப்பேரவை தொகுதிகளில் 6 இடங்களில் வெற்றி பெற்றுள்ள பிஜேபி 75 தொகுதிகளில் முன்னிலை பெற்று ஆட்சியை தக்கவைத்துக் கொண்டுள்ளது. இம்மாநிலத்தில் காங்கிரஸ் 20 தொகுதிகளிலும் மக்கள் முன்னணி கட்சி 1 தொகுதியில் வெற்றி பெற்று 9 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. 5 மாநிலங்களில் இடைத்தேர்தல் நடைபெற்ற 7 சட்டப்பேரவை தொகுதிகளில் பிஜேபி 4 இடங்களிலும், காங்கிரஸ் 2 இடங்களிலும், தேசியவாத காங்கிரஸ் 1 இடத்திலும் முன்னணியில் உள்ளன. இதன்படி குஜராத், மகாராஷ்டிரா, நாகாலாந்து, திரிபுராவில் தலா 1 சட்டப்பேரவை தொகுதியில் பிஜேபி முன்னிலை பெற்றுள்ளது. கர்நாடகாவில் இடைத்தேர்தல் நடைபெற்ற 2 தொகுதிகளிலும் காங்கிரஸ் முன்னிலை வகிக்கிறது. மகாராஷ்டிராவில் தேசியவாத காங்கிரஸ் சுனேத்ரா அஜித் பவார் முன்னிலை பெற்றுள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

வசந்தன் கோ.

0: 9,90 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் & கோ.
1: உடனே உங்களுடைய அலைபேசி எடுக்கணும். 938-546-102-1 அப்படிங்கிற இந்த கச்சவியனுக்கு விடை அனுப்ப பேரு ஊரை தட்டச்சு செஞ்சு வச்சுட்டு காத்திருக்கணும். கேள்வி கேட்டோன்னே நீங்க பதில் அனுப்பலாம்.
2: பதில் அனுப்பலாம். ரொம்ப சுலபமான குறிப்புகள்லாம் தான் இருக்க போகுது, அதனால எளிமையா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நம்பிக்கையோட காத்திருங்க.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
4: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
5: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது.
7: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
8: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி FM ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கிறது வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள்.
3: திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
4: சுட சுட வெயில் சூப்பர் கூல் ஸ்டைல் சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்
5: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சரதாஸ்.
6: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை வசந்தன் கோ.
7: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்.
8: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
9: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப

0: ஆரம்பங்களின் ஆரம்பம்
1: 4:15 கேட்டுருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள்.
2: வண்ண கோலங்கள்ல நீங்க கண்டுபிடி கண்டுபிடின்னு சொல்லியாச்சு. இப்ப வந்து கண்டுபிடிக்க போறது என்ன விஷயம் அப்படின்னாக்க, யார் இந்த நபர் அப்படின்றத தான் கண்டுபிடிக்கணும், சரிங்களா? என்ன க்ளூஸ் அப்படின்னாக்க, இவர் ஒரு இந்திய நடிகர், சரிங்களா? இவர் வந்து அதிகமான வேடங்கள்ல நடித்ததற்காக தான் இந்த வந்து உலக சாதனையை படிச்சிருக்காரு. அதாவது என்னன்னா, கெட்டப் மாத்துவாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய கெட்டப், அதிகபட்சமா கெட்டப் மாத்தி அப்படி நடிச்சு அதுக்காக வந்து உலக சாதனை படிச்சிருக்காரு. க்ளூ வந்து இதுதான், இத வச்சு நீங்க யார் அந்த நடிகர் அப்படின்றத கண்டுபிடிக்கலாம்.
1: கண்டுபிடிச்சிட்டீங்க.
2: யார் அவர், இது வந்து எக்ஸ்ட்ரா க்ளூ. யார் அவர், இத வந்து அப்படியே கொஞ்சம் உல்டா பண்ணி கேட்டீங்கன்னாக்க அதுவே பதில் வந்துடும். அதுலயே அததான் நீங்க கண்டுபிடிக்கணும். இன்னொரு க்ளூ கொடுங்களேன் அப்படின்னு கேட்டா, பாத்தீங்கன்னாக்க இவர் ஒரு மலையாள நடிகர் அப்படின்றத கூட நம்ம சொல்லிக்கலாம். யாருன்னு ரொம்ப போட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க, அப்படி யோசிச்சுக்கிட்டே யாரா இருக்கலாம் அப்படின்றத சிந்திச்சு அப்படியே உங்களோட பதில்களை வந்து அப்படி தட்டி விடுங்க.
1: 9:38, 5:46, 102.1 அப்படிங்கிற இந்த கச்சவியன் உங்களோட விடைக்காக காத்திருக்க, இது வண்ண கோலங்கள்.

0: குளிர்ச்சி சாரதாஸ்.
1: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: 4:22:22 கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள். கேள்வி கேட்டாச்சு.
1: ஆமா, கேள்வி கேட்டாச்சு. என்னன்னா, அதிகபட்ச கெட்டப் போட்டு நடிச்சதுக்காக ஒரு நடிகர், நம்ம அதாவது இந்திய நடிகர் வந்து உலக சாதனை படிச்சிருக்காரு. யார் அந்த நபர், யார் அந்த நடிகர் அப்படின்னு கேட்டிருந்தேன்.
0: கேட்ட கேள்விக்கு எத்தனை பேர் மழையா பதில் அனுப்பியிருக்காங்க பாருங்க. இப்போ பி வீரமணி காமராஜ் நகர் மணப்பாறையில இருந்து, வணக்கம், மம்முட்டி தான் விடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜான்சன் ஜார்ஜ் அப்படிங்கிறவங்க தஞ்சாவூர் லட்சுமியோட சேர்த்து என்ன சொல்லியிருக்காங்க, பதில் தான் ஜான்சன் ராஜா.
1: ஜான்சன் ஜார்ஜ்,
0: ஜான்சன் ஜார்ஜ் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க.
1: யாரு?
0: லக்ஷ்மி அப்படிங்கிற
1: லக்ஷ்மி அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. சரி, ஓகே.
0: அதுக்கு அடுத்தது குமரன் நகர் லக்ஷ்மி அனுப்பிச்சிருக்காங்க. பிரேம் நாசிர் தான், என்ன சொல்றாங்க அப்படின்னா, மலையாள நடிகர் மம்முட்டி அவர்கள் தான் அதுக்கான சரியான விடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மலையாள நடிகர் மோகன்லால் தான் அப்படின்னு வெங்கு அப்படிங்கிறவங்க திருவானைக்காவல்ல இருந்து பதில் சொல்லியிருக்காங்க. ஆர் கே மூர்த்தி அவங்க என்ன சொல்லிருக்காங்க, திருவானைக்காவல்ல இருந்து மம்முட்டி தான் விடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடுல இருந்து பாபு என்ன சொல்றாங்க, ஜான்சன் ஜார்ஜ் அவர் தான் விடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜராஜன் பனமங்கலத்துல இருந்து மோகன்லால் தான் விடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: மோகன்லால் தான் எனக்கு தெரிஞ்சு, மம்முட்டி தான் எனக்கு தெரிஞ்சு, எல்லாரும் தெரிந்த மலையாள நடிகர்
0: பேரு
1: அப்படின்னு.
0: ஆமா, அப்புறம் பிரேம் நசீர் தான் சரியான விடைன்னு சொல்லியிருக்காங்க. வடக்கு சாலைப்பட்டி நியூட்டன் மலர்விழி தமிழ் சமிதா எல்லாரும்
1: பிரேம் நசீர் அப்படின்றது அவங்க எதை வச்சு யோசிச்சாங்கன்னு தெரியல. பிரேம் நசீர் வந்து பாத்தீங்கன்னாக்கா, நான் கேட்ட கேள்வி பாத்தீங்கன்னாக்கா, அதிகபட்ச கெட்டப் அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். அதாவது அதிக வேடங்கள் ஏற்று நடித்த நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். பிரேம் நசீர் வந்து உலக சாதனை படிச்சிருக்காரு, ஆனா அவர் அதிகமான படங்கள்ல நடிச்சதுக்காக வாங்கியிருக்காரு.
0: இவங்க எல்லாரும் இந்த பதில அனுப்பியிருக்காங்க. என்ன அப்படின்னா, மகாலட்சுமி கீழத்தாளப்பட்டியில இருந்து ஜான்சன் ஜார்ஜ் அவரு தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
1: இது வரைக்கும் அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னாக்கா மம்முட்டி மோகன்லால் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்ச நடிகர் பிரேம் நசீர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம சொல்லிட்டோம்.
0: அவர் அவி திருமழபாடியும் மோகன்லால் தான் சொல்றாங்க, அவங்களும் அதுக்குதான் சொல்லியிருக்காங்க. முசிறி ஆறுமுகம் சொல்றாங்க பிரேம் நசீர் தான் அப்படின்னு. என்ன அது, கணக்கு போயிட்டே இருக்கும் போல இருக்கே.
1: அது போயிட்டே இருக்கும். ஏன்னா கின்னஸ் சாதனை அப்படின்னு நம்ம நடிகர்கள் எல்லாம் வாங்காத கின்னஸ் சாதனையா அப்படின்னு இன்னும் வந்து கொஞ்சம் யோசிச்சுன்னு வச்சுக்கங்களேன். நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, நான் நான் தாவா சொல்லுவேன், ஏன்னா நான் நடிக்காத நடிப்பாய வீட்டுல நானும் அவ்வளவு கெட்ட போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரிதான். நான் எனக்கு தானே நீங்க அந்த கிண்ணத் ரெக்கார்ட குடுக்கணும் அப்படின்ற மாதிரிதான். அப்படிதானே இந்த ரெண்டி அவர்களை யோசிக்கிறீங்க.
0: இருக்கு, ஆனா பாருங்க, மணிநகர மதுரையில இருந்து சோ சண்முக சுந்தரம் ஐஸ்வர்யா மித்ரன் அக்ஷய் மீனாட்சி எல்லாரும் சேர்ந்தே வந்து ஒரே பதில் தான் மோகன்லால் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் என்ன சொல்லி இருக்கிறாங்க,

0: நசீர் தான் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த பதில் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா,
1: கொஞ்சம் வேணும்
0: அப்படின்ற மாதிரி
1: அனுப்புங்க அனுப்புங்க. நீங்க பாட்டுக்கு உங்களுக்கு எது தெரியுதோ விடை. நான்லாம் ஆப்ஷன் கொடுத்தாச்சு, நான் வந்து மலையாள நடிகர் அப்படின்னு சொல்லியாச்சு. பாத்தீங்கன்னாக்க எத்தனை கெட்டப் போட்டிருப்பாரு அதிகபட்சமா நினைக்கிறீங்க?
0: ஒரு 20.
1: 20 தோராயமா நம்மளுக்கு அவ்வளவுதான் தெரியுது இல்லையா? இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னாக்க விடைய நம்ம பண்ணிரலாம். அதாவது ஜான்சன் ஜார்ஜ் அவர்கள் தான் வந்து இந்த அதிகமான கெட்டப் போட்டு உலக சாதனை படித்த நடிகர் சரிங்களா. ஆனா இவர் எவ்வளவு போட்டிருப்பாரு, எவ்வளவு அதிகபட்சமா நீங்க வந்து ஒரு கெட்டப் மாத்திருப்பாரு அப்படின்றதையும் உங்களோட பதில்கள்ல தெரிவிக்கலாம். 938 546 102 1 இந்த கட்சவி எண்ணுக்கு.

உங்கள் பழைய வசதியும் உண்டு. குறிப்பிட்ட இலவசம், வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல், பிளேஃபுல் ஷாப்பிங், சம கூல்.
2: வண்ண கோலங்கள் கேட்டிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல.
3: ஆமா, அதாவது ஜான்சன் ஜார்ஜ் அப்படின்றது கரெக்டு, அரனு ஞான் அப்படின்ற ஒரு மலையாள படத்துக்காக தான் அவர் எத்தனை கெட்டப் போட்டு நடிச்சிருப்பாருன்னு கேட்டிருந்தேன் இல்லையா. அதுக்கு அப்படியே சரமாரியா பதில் வந்திருக்கா.
2: வந்திருக்கு வந்திருக்கு. செல்வநகர்ல இருந்து சரவணன் 45 சொல்றாங்க, முசிறி ஆறுமுகம் 45 சொல்றாங்க, விடை ஒரே படத்துல 45 வேடங்கள் போட்டதால் கின்னஸ் சாதனை படைத்தவர் அப்படின்னு சொல்றாங்க. தஞ்சாவூர்ல இருந்து லக்ஷ்மி. அடுத்தது அந்தோனிராஜ் சென்னையில இருந்து சொல்லி இருக்கிறாங்க, ஜான்சன் ஜார்ஜ் அவர்கள் தான் ஆரன் அஞ்சன் அப்படின்ற படத்துல 45 கதாபாத்திரங்கள்ல நடிச்சாங்க அப்படின்னு சொல்லி சரியான விடை அனுப்பி இருக்கிறாங்க. ஆமா, 45 அப்படின்னு இன்னொருத்தவங்களும் சொல்லி இருக்கிறாங்க, முள்ளக்காடு அதுல இருந்து பாபு அப்படிங்கிறவங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்க எல்லாரும் சேர்ந்து மணிநகரத்துல இருந்து 45 பதில் சொல்லி இருக்காங்க.
3: உறுதியாக இறுதியாக 45 அப்படின்றது அதிகபட்சமாக, அதுதான் வந்து பதிலும் அப்படின்னு நம்ம வந்து உறுதிப்படுத்திடலாம்.
2: அன்பராணியும் அந்த பதில சொல்லி இருக்கு.
3: பாத்தீங்கன்னா 2018 பி ஆர் உன்னிகிருஷ்ணன் இயக்கத்துல ஜான்சன் ஜார்ஜ் நடித்த அரனு ஞான் அப்படின்ற படத்துல 45 கெட்டப், அதாவது இயேசுவா, விவேகானந்தரா, அந்த மாதிரி வந்து டாவின்சியா, இப்படி பல கெட்டப் போட்டு அவர் நடிச்சிருக்காராம். எவ்வளவு பாருங்க எப்படி. அதுவும் அந்த படம் பாத்தீங்கன்னாக்க 1 மணி நேரம் 47 நிமிஷங்கள் ஓடும்.
2: அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க
3: இது வந்து இந்த இடம் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். சத்ரபதி சிவாஜி அவர்கள் காலத்துல, அதாவது 1677 1699 வரைக்கும் சுமார் 20 ஆண்டுகள் மகாராஷ்டிர சத்ரபதி சிவாஜியோட தலைநகரமா விளங்கியிருக்கு. இது 17-19 மராத்தியர்களால மேலும் விரிவுபடுத்தவும் போட்டிருக்கு, சரிங்களா. அடுத்து பாத்தீங்கன்னாக்க கிருஷ்ணகிரி, ராஜகிரி, சந்திரகிரி அப்படின்னு 3 முக்கிய மலை குன்றுகளை உள்ளடக்கிய ஒரு பிரம்மாண்டமான ராணுவ கோட்டை தான் இது.
2: கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிருப்பாங்க.
3: இது எங்க இருக்கும் அப்படின்னா, தற்போது இந்திய தொல்லியல் துறையோட பாதுகாப்புல இருக்கக்கூடிய இந்த கோட்டை நம்ம தமிழ்நாட்டோட முக்கிய சுற்றுலா தலமாகவும் வரலாற்று சின்னமாகவும் விளங்குதான். அது எந்த கோட்டையா இருக்கும் அப்படின்னு நீங்க அப்படியே ஒரு மனக்கோட்டை கட்டி எங்களுக்கு பதில்களை தட்டி அனுப்புங்க. 938 546 102 1

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது, சாரதாஸ் வர ரைட் டைம். இது
4: கல்யாண பொண்ணு. கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
5: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
7: நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு. வாங்க
8: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம்.

0: அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
2: சுட சுட வெயில் சூப்பர் கூல் ஸ்டைல் சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்
3: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சரதாஸ்.
4: நாலு மணி 41 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. கேட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள்.
5: வண்ண கோலங்கள்ல இன்னைக்கு கண்டுபிடிதான் விளையாடிட்டு இருக்கோம். நிறைய கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பாத்தீங்களா, என்ன கேள்வி கேட்டாலும் நான் அடிக்கிறேன் சிக்ஸர்ன்ற மாதிரி அனுப்பிச்சிருக்காங்க. இப்ப ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, அதாவது இந்திய தொல்லியல் துறையின் பாதுகாப்புல இருக்கக்கூடிய இந்த கோட்டை நம்ம தமிழ்நாட்டோட முக்கிய சுற்றுலாத்தலமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தேன். மராத்தியர்களால விரிவுபடுத்தப்பட்ட, அதாவது 17-19 நூற்றாண்டுகள்ல மராத்தியர்களால விரிவுபடுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னேன். அது எந்த கோட்டையா இருக்கும் அப்படின்னு அதற்கு பதில் அப்படியே அனுப்பிச்சுட்டே இருக்கும்போது, நம்ம வந்து அதிக கெட்டப்ல அனுப்பிச்சதுல பிரேம் நசி சொன்னாங்க இல்லையா, அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதிக கெட்டப் உள்ள, பட் என்னன்னா அதிகபட்சமா படங்கள்ல நடிச்சிருக்காரு. 725 படங்கள்ல முதன்மை கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, அவர் ஒரே கதாநாயகி ஜோடியா கிட்டத்தட்ட 130 படங்கள்ல நடிச்சிருக்காரு. இதுதான் அந்த கின்னஸ் சாதனைக்கு வந்து முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இது எந்த இது எந்த சுற்றுலா தலம் அப்படின்றத யார் பதில் அனுப்பிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா.
4: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடுல இருந்து பாபுங்கிறவங்க செஞ்சிக்கோட்டைன்னு சொல்றாங்க. தஞ்சாவூர் லட்சுமி செஞ்சிக்கோட்டைன்னு சொல்றாங்க. ராமலட்சுமி சொல்றாங்க செஞ்சிக்கோட்டை அப்படின்னு. ராஜராஜன் பனமங்கத்துல இருந்து அதே பதில் சொல்லியிருக்கிறாங்க. அன்புராணிங்கிறவங்களும் இதே தான் சொல்றாங்க. ஆனா என்ன சொல்றாங்க, ஸ்ரீரங்கம் ராஜேஷ் வந்து ராய்காடு கோட்டை தான் பதிலா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மலைக்கோட்டை வேலூர் மனோகரா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நமக்கிட்டே கேள்வியா கேட்டிருக்காங்க.
5: கேள்வியா இல்ல, அவர் வந்து கேள்வி குறிச்சு வச்சிருப்பாரு, அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு பதில் அனுப்புவாரு.
4: ஆமா, இவ்வளவுதான் பதில் வந்திருக்குது. என்ன அவங்களுக்குள்ளேயே இவ்வளவு ஒரு குழப்பம்?
5: குழப்பம்லாம் இல்லை, அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னாக்க செஞ்சி கோட்டை அப்படின்றத அனுப்பிச்சிருக்காங்க இல்லையா, அதுதான் சரியான பதிலும் கூட. இதை பார்த்தீங்க அப்படின்னாக்க கிழக்கின் ட்ராய் அப்படின்னு கூட சொல்கிறாங்க, அதாவது ட்ராய் ஆஃப் த ஈஸ்ட் அப்படின்னு இதுக்கு சிறப்பு பெயர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிறப்பும் கூட இருக்குது. அது என்ன அந்த சிறப்பு அப்படின்றத வந்து நேயர்கள் வந்து அனுப்பிச்சு வைக்கலாம். என்ன இந்த கோட்டையோட சிறப்பு, முக்கியமான சிறப்பு என்னவா இருக்கும் அப்படின்றத விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த செஞ்சி கோட்டைக்கு ஒரு சிறப்பு இருக்கு. அது என்ன சிறப்பு அப்படின்றதையும் தெரிஞ்சா அதுக்கும் பதில்களை நீங்க தட்டலாம். 938-546-102-1
4: அதுக்குள்ள இவங்க செஞ்சிக்கோட்டை தான் அப்படின்னு முசிறி ஆறுமுகமும் அனுப்பி இருக்கிறாங்க. சோமசுந்தரம் அவங்க குடும்பத்தார் மணிநகரத்துல இருந்து செஞ்சிக்கோட்டை தான் விடையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் செஞ்சிக்கோட்டை தான்.
5: உங்களுக்கு என்ன தெரியுது, எல்லாருமே வரலாறு நல்லா படிச்சிருக்காங்கன்னு தெரியுது இல்லையா.
4: பி வீரமணி அப்படிங்கிறவங்களும் செஞ்சிக்கோட்டை தான் பதில் அப்படின்னு அழுத்தமா ஆணித்தனமா பதிவு செஞ்சிருக்கிறாங்க. நேர்களே விடையா அனுப்பலாம். நாம கேட்டுட்டு இருக்கிறது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள்.

0: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
1: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
2: SRC சீதாலட்சுமி ராமசுவாமி கல்லூரி, பெண்களுக்கான நவீன தரமான கல்வியை 75 வருடங்களாக வழங்கி வரும் திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள SRC சீதாலட்சுமி ராமசுவாமி கல்லூரியில் இவ்வாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. விண்ணப்பத்தை SRC கல்லூரி இணையதளத்தில் பெறலாம். வளாகத்திலேயே விடுதி வசதியுடன் NAC A+ தர சான்று பெற்ற பெண்கள் கல்லூரி SRC.
3: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: திருச்சி சாரதாஸ்,
1: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
7: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
8: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
7: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
8: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
7: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் திலே நகர், திருச்சி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: சம்ம வெயில் அடிக்குது, சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது.
2: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க.

0: கலர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ் பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ் கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட் பேரண்ட்ஸ்க்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட் போத்தீஸ் இன் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சம கூல்
1: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர் 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு தலைக்காயம் விஷமுறிவு எலும்பு முறிவு ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும் கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர் புத்தூர் திருச்சி
2: நாலு மணி 51 நிமிஷம் ஆக போது கேட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள்.
3: வண்ண கோலங்கள்ல கண்டுபிடி அப்படின்னே வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடுறாங்க. என்ன பரவாயில்ல, வரலாற்றுல இவ்வளோ அறிவுபூர்வமா இருக்காங்களே நம்ம மக்கள் அப்படிங்கும்போது சந்தோஷமா இருக்கு. சரி, அது வந்து செஞ்சி கோட்டைக்கு ஒரு சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு என்ன பதில் அனுப்பிச்சிருக்காங்க யார் இங்க இருந்து?
2: நிறைய பேர் நிறைய சொல்லியிருக்கிறாங்க, எல்லாத்தையும் ஒரு வாட்டி கடகடன்னு பாத்துடலாம். தேசிங் ராஜா கோட்டைன்னு இந்த கோட்டையை உள்ளூர் மக்கள் சொல்றாங்களா, பெல் டவுன்ஷிப்ல இருந்து ராம் லட்சுமி சொல்லியிருக்காங்க. வெங்கு அப்படிங்கிறவங்க திருவானைக்காவல என்ன சொல்லியிருக்காங்க, ஒன்னு இயற்கை பாதுகாப்பு, ரெண்டு அசைக்க முடியாத அரண், மூணு யுனெஸ்கோ அங்கீகாரம், நாலாவது கலை நயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரங்கன் சுந்தரராஜன் ஸ்ரீரங்கம் என்ன சொல்லிருக்காங்கன்னா, மூன்று தலைநகர்களோட கோட்டை இது, வந்து மராட்டிய மன்னர்களோட ராணுவ தளம், அதுதான் சிறப்பு அப்படிங்கறது அவங்க கருத்தாங்க.
3: சிறப்பு கேள்வியிலேருந்தே சிறப்பு இருக்கு, அப்புறம் என்ன ஸ்பெஷல் கேக்குறீங்க அப்படின்ற.
2: மணப்பாறையில இருந்து பி வீரமணி சொல்றாங்க, யுனெஸ்கோட பாரம்பரிய இடமா இடம் பெற்றது, அதுதான் அதோட முக்கிய சிறப்பு அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. முக்கோண வடிவுல கோட்டை வளாகம் இருக்கும், 800 உயரம், ராஜகிரி மலை மேல கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. முள்ளக்காடுல இருந்து பாபு அப்படிங்கிறவங்க. அடுத்த எதிரி உட்புக முடியாத ஒரு அரண், அதுதான் சிறப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. முசிறியில இருந்து ஆறுமுகம். தஞ்சாவூர் லட்சுமி சொல்லியிருக்கிறாங்க, யுனெஸ்கோ புகழ் பெற்ற பாரம்பரிய சின்னம்,
3: உலக பாரம்பரிய சின்னம்,
2: அதனாலதான் அப்படின்னு. மூன்று குன்றுகளை உள்ளடக்கியனாலதான் அதுக்கு சிறப்புன்னு லட்சுமி சொல்றாங்க. குமரன் நகர்ல இருந்து
3: சொல்லிட்டாவே அதுக்கு அது சிறப்பு தான், அதுலயே ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்கு. நீங்க எந்த சிறப்பை கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு, அதனால நீங்க வச்சுக்கோங்க, இந்த மாதிரி நாங்க ஏகப்பட்டதை அனுப்பிச்சிரும், இதுல இருந்து நீங்க உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கோங்கன்ற மாதிரி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அடுத்து
2: சண்முக சுந்தரம் மணிநகர மதுரை குடும்பத்தோட அனுப்பியிருக்காங்க. இயற்கையோடு ஒன்றிய மூணு பெரிய மலை இருக்கு, ரெண்டு சிறிய குன்று இருக்கு, 12 கிலோமீட்டர் நீளமுள்ள மதில் சுவர்ல இணைஞ்சு முக்கோண வடிமா அமைஞ்சிருக்கு. செஞ்சிக்கோட்டை திப்புல் சுல்தானும் இங்க வந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லா சிறப்பையும் பட்டியலிட்டு இருக்காங்க. மகாலட்சுமி கீழத்தாளப்பட்டியில இருந்து யுனெஸ்கோ அங்கீகாரம் தான் அதுக்கு சிறப்பு, இன்னும் கூடுதலா அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. திருமழப்பாடி ரவி சொல்றாங்க, எதிரிகளால ஊடுருவ முடியாத கோட்டைன்றதுதான் முக்கியமான சிறப்புன்னு. சென்னை அந்தோனிராஜ் சொல்லியிருக்கிறாங்க, செஞ்சிக்கோட்டையோட சிறப்பே யுனெஸ்கோ அங்கீகாரம் தான் அப்படின்னு. செல்வநகர் சரவணன் சொல்றாங்க, மூணு மலை குன்றுகளை, அதாவது கிருஷ்ணகிரி, ராஜகிரி, சந்திரகிரி இணைந்து கட்டப்பட்ட இந்த கோட்டை தான் அதோட சிறப்பே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க.
3: அதாவது நம்ம குறிப்புகள் கொடுத்தா அதுல இருந்து நம்ம விடை எழுதுவோம்ல, கேள்வியில இருந்து பதில் எழுதுவோம்ன்ற மாதிரி அவங்க அப்படியே அதே கேள்வியை பிடிச்சி நம்மளுக்கே பதில அனுப்பிச்சு வச்சிருக்காங்க.
2: ராஜேஷ் ஸ்ரீரங்கத்துலன்னு சொல்லியிருக்கிறாங்க, தப்பிச்சு போறதுக்கு நிறைய சுரங்கங்கள் இருந்துச்சாம், ராஜகிரி, கிருஷ்ணகிரி, சந்திரகிரின்னு மூணு மலைகளை கொண்டுள்ளது, 12,000 குகை வரை கோயில் படிக்கட்டுகள் இருக்குது, 12,200 11 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியா அப்படின்னு அவங்க ஆங்கிலத்துல அனுப்பி இருக்கிறாங்க. அடுத்தது வடக்கு சாலைப்பட்டி நியூட்டன் மலர்வழி தமிழ் சமிதா சொல்லியிருக்கிறாங்க, வேலூர் கோட்டை தான் பதில் அப்படின்னு.
3: வேலூர் கோட்டை தாங்க, நீங்க என்ன மாத்தி செஞ்சு கோட்டைன்னு எதுக்கு பேர் அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க எனக்கு தெரியலங்க அப்படின்னு
2: சொல்லியிருக்கிறாங்க அவங்க. அவ்வளவுதான் இன்னைக்கு நிகழ்ச்சியில எல்லாரும் அப்படியே விடைய கொண்டாந்து.
3: அதாவது பாத்தீங்கன்னாக்க நம்ம ஹிஸ்டரியில வந்து கேள்வி கேட்டாவே நம்ம பக்கம் பக்கமா எழுதுவோம்ல, அந்த மாதிரிதான் இவங்க வந்து 2 வரி விடைகள், 5 வரி விடைகள், 10 வரி விடைகள், பக்கம் பக்கமா விடைகள் அப்படின்ற மாதிரி
2: கேட்டாலும்
3: சொல்லுவாங்க. வரலாறுன்னா எங்களுக்கு சொல்லவா வேணும் அப்படின்னு, நாங்க எழுதுவோம் தனி வரலாறு அப்படின்ற மாதிரிதான் எழுதி வச்சிருக்காங்க எல்லாருமே. சரி, பாத்தீங்கன்னாக்கா விடை வந்து பாத்தீங்கன்னாக்கா யுனெஸ்கோ அங்கீகாரம் தான் இதோட கூடுதல் சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லணும். மராட்டியர்களோட ராணுவ கட்டமைப்பை வெளிப்படுத்தும் வகையில இந்தியாவில் இருக்கக்கூடிய 11 மராட்டிய கோட்டைகளோடு சேர்த்து இந்த கோட்டை உலக பாரம்பரிய சின்னமா அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதான் கூடுதல் சிறப்பான தகவல்.
2: அதனால பதில் சொன்ன எல்லாருக்கும் முயற்சித்த எல்லாருக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்துக்கலாம். கிட்டத்தட்ட நிறைவு பகுதியை நாம வந்து அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட முயற்சி செஞ்ச நேயர்கள் கவலைப்பட வேணாம், தொடர்ந்து வண்ண கோலங்கள்ல அவங்க பதில் அனுப்பலாம்.
3: காத்துட்டு இருக்கு நிறைய விளையாட்டுகள் உங்களுக்காக, அதாவது ரொம்ப நல்ல ஜாலியா ஃபன்னா நம்ம விளையாடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் இப்பொழுது 5:30. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் நமது நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகிறது.

0: இளந்தென்றில் இதமான ராகங்களாக வளம் வந்தது பொன் மாலை. மீண்டும் இசைக்கும் நாளை மாலை 5 மணிக்கு. இனி கேட்கலாம்
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி தேர்தல் சிறப்பு செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜெய்கீதா ரவி. தமிழகத்தில் 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் 37 தொகுதிகளின் வெற்றி நிலவரத்தை தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இதன்படி தமிழக வெற்றிக் கழகம் 22, திமுக கூட்டணி 10, அஇஅதிமுக கூட்டணி 5 இடங்களை கைப்பற்றியுள்ளது. 206 தொகுதிகளின் முன்னணி நிலவரம் வெளிவந்துள்ள நிலையில் தவேக 87 தொகுதிகளில் முன்னிலை வகித்து வருகிறது. பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் தவேக தலைவர் திரு விஜய் முன்னணியில் உள்ளார். தமிழகத்தில் ஆட்சி அமைக்க 118 தொகுதிகள் தேவை என்னும் நிலையில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை இல்லாத நிலை காணப்படுகிறது. தஞ்சை, கோபிச்செட்டிப்பாளையம், திருநெல்வேலி, நான்குநேரி, ராசிபுரம், சென்னை அண்ணாநகர், தியாகராயநகர், ஈரோடு கிழக்கு, கவுண்டம்பாளையம், மதுரை மத்தி, மயிலாப்பூர், சேந்தமங்கலம், முசிறி, ராதாபுரம், திருவிக்கநகர், ஸ்ரீவைகுண்டம், பவானிசாகர், அறந்தாங்கி, பூந்தமல்லி, மாதவரம், ராயபுரம், ராஜபாளையம் தொகுதிகளில் தவேக வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனா்.

0: திருச்சி மேற்கு தொகுதியில் திமுகவின் திரு கே என் நேருவும், திருவாரூரில் பூண்டி கலைவாணன், பாளையங்கோட்டையில் அப்துல் வஹாப், உடுமலைப்பேட்டையில் ஜெயக்குமார், கூடலூரில் திராவிடமணி, வால்பாறையில் குட்டி சுதாகர், குன்னூரில் ராஜு என்கிற திமுக வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். திமுக வேட்பாளர்கள் 52 இடங்களில் முன்னிலையில் உள்ளனர். இதன்படி உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கம் திருநெல்வேலி, சக்கரபாணி ஒட்டன்சத்திரத்திலும், ஏவவேலு திருவண்ணாமலை, துறைமுகத்தில் சேகர்பாபு, ஆலங்குடியில் மெய்யநாதன், சி வி கணேசன் திட்டக்குடி, கோவை தெற்கு செந்தில் பாலாஜி, திருச்சூலி தங்கம் தென்னரசு, ஐ பெரியசாமி ஆத்தூர் தொகுதியிலும், எஸ் எஸ் சிவசங்கர் குன்னம், கோவிச்செலியன் திருவிடை மருதூர், எம் ஆர் கே பன்னீர்செல்வம் குறிஞ்சிப்பாடி, அனிதா ராதாகிருஷ்ணன் திருச்செந்தூர், ராஜகண்ணப்பன் முதுகுளத்தூர், ஒ பன்னீர்செல்வம் போடி நாயக்கனூர், ஆர் வைத்தியலிங்கம் உரத்தநாடு, கதிரவன் மன்னச்சநல்லூர், கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அருப்புக்கோட்டையிலும், கே ஆர் பெரிய கருப்பன் திருப்பத்தூரிலும் முன்னிலையில் உள்ளனர். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் பின்னடைவை சந்தித்துள்ளார். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் மேலூர் தொகுதியில் வெற்றி பெற்று விளமங்கோடு, மயிலாடுதுறை, கிள்ளியூர், குளச்சர் தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திருத்துறைப்பூண்டி ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில் முன்னிலை பெற்றுள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பத்மநாபபுரம் கீழ்வேலூர் தொகுதிகளிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வாணியம்பாடி பாபநாசம் தொகுதிகளிலும், விடுதலை சிறுத்தைகள் காட்டு மன்னார்குடி திண்டிவனம் தொகுதிகளிலும் முன்னிலை வகித்து வருகிறது. தேமுதிக விருத்தாச்சலம் தொகுதியிலும் முன்னிலை வகித்து வருகிறது. அஇஅதிமுக அம்பாசமுத்திரம், செய்யூர், நன்னிலம், வேதாரண்யம், செய்யூர் தொகுதிகளை கைப்பற்றியுள்ளது. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 98,110 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னணியில் உள்ளார். கே பி அன்பழகன் பாலக்கோடு, ஆர் காமராஜ் நன்னிலம், சி வி சண்முகம் மயிலம், நத்தம் விஸ்வநாதன் நத்தம் தொகுதியிலும், சி விஜயபாஸ்கர் விராலிமலை, கே சி வீரமணி ஜோலார்பேட்டை, தொண்டாமுத்தூரில் எஸ் பி வேலுமணி, கே சி கருப்பணன் பவானி தொகுதியிலும், கன்னியாகுமரியில் திரு தலவாய் சுந்தரம், வேதாரண்யத்தில் ஓ எஸ் மணியன், எஸ் எஸ் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கலசபாக்கம், எம் ஆர் விஜயபாஸ்கர் கரூர், லீமாரோஸ் மார்டின் லால்குடி உட்பட 39 தொகுதிகளில் அஇஅதிமுக வேட்பாளர்கள் முன்னிலை வகித்து வருகின்றனர். அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிட்ட பாமக 5 இடங்களில் முன்னிலையில் உள்ளது. சௌமியா அன்புமணி தர்மபுரியிலும், ஜி வைத்தியலிங்கம் ஜெயங்கொண்டம் தொகுதியிலும், விக்கிரவாண்டியில் சிவக்குமார், சோலிங்கர் சரவணன், செஞ்சி கணேஷ்குமார் ஆகிய பாமக வேட்பாளர்கள் முன்னிலையில் உள்ளனர். இக்கூட்டணியில் உள்ள பிஜேபி உதகை தொகுதியில் போஜராஜன் முன்னிலை வகித்து வருகிறார். கள்ளக்குறிச்சி தொகுதி நிலவரம் குறித்து எமது செய்தியாளர்.
1: கள்ளக்குறிச்சி, சங்கராபுரம், ரிசிவந்தியம், உளுந்தூர்பேட்டை ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது. கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட தமிழக வெற்றி கழக வேட்பாளர் அருள் விக்னேஷ் என்பவர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் ராஜீவ்காந்தியை விட 798 வாக்குகள் அதிகமாக பெற்று வெற்றி பெற்றுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் என் முரியசன்.
0: புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. என்ஆர் காங்கிரஸ் 9 இடங்களில் வெற்றி பெற்று 2 தொகுதிகளில் முன்னிலை வகித்து வருகிறது. திமுக 2 இடங்களில் வெற்றி பெற்று 3 இடங்களில் முன்னிலையில் உள்ளது. பிஜேபி 2 தொகுதிகளில் வெற்றி பெற்று 2 இடங்களில் முன்னிலையில் உள்ளது. தவக 2 தொகுதிகளில் வெற்றி பெற்று 1 தொகுதியில் முன்னிலையில் உள்ளது. அஇஅதிமுக காங்கிரஸ் தலா 1 இடத்தை கைப்பற்றியுள்ளன. கேரள மாநிலத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கிறது. அஸ்ஸாம் மாநிலத்தில் பிஜேபி ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டுள்ள நிலையில் மேற்கு வங்கத்தில் முதன்முறையாக பிஜேபி ஆட்சி அமைக்கவுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த தேர்தல் சிறப்பு செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

உங்கள் மனம் அழகானதாக இருந்தால் நீங்கள் காணும் காட்சிகளும் அழகாகவே இருக்கும். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் ஆர்ப்பரிக்கவிருப்பது ஆரவாரம்.

அர்ப்பரித்துக் கொண்டிருப்பது ஆரவாரம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணப்பாறை வட்டம் அணியாப்பூர் கிராமம் வீரமலை பாளையத்தில் துப்பாக்கி சுடக்கூடிய இடத்துல 13 பாரா பயிற்சியாளர்களால் நாளை மறுநாள் அதாவது 6ஆம் தேதி முதலேந்து இம்மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் காலை 7 மணியிலிருந்து மாலை 5.30 மணி வரைக்கும் அதேபோல மாலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரைக்கும் துப்பாக்கி சுடும் பயிற்சி நடைபெற இருப்பதால அந்த சமயம் பயிற்சி தளத்தில் மேய்ச்சலுக்காக கால்நடைகள் மனித நடமாட்டம் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த பயிற்சி தளத்தில் எவரும் பிரவேசிக்கக்கூடாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க.

0: காலையில இருந்து நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். இந்த நேரம் நமக்கான நேரம், உங்க ஆரோக்கியத்தை கவனிக்கிறதுக்கான நேரங்க. உடல் ஆரோக்கியம் கவனிக்கணும்னா சாப்பிடுற உணவு முத கவனிக்கணுங்க. அதுக்காக தான் இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில நம்மோட இணை இருக்கிறாங்க திருச்சி ஊட்டச்சத்து நிபுணர் மீரா முரளிதரன் அவர்கள்.
1: நம்மளுடைய உணவு பொருட்கள் எடுத்தோம்னா என்னென்ன அடிப்படை பொருட்கள் இருக்கு அப்படிங்கறத லிஸ்ட் பண்ணிருப்பாங்க. அதுல பார்த்தோம்னா நிறமிகள் சேர்த்திருப்பாங்க, சில பிளேவர் என்ஹான்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் வந்து அதோடைய பெயரை குறிப்பிட்டிருக்க மாட்டார்கள். இ கோட்ஸ், யூரோப்பியன் கோட்ஸ் அப்படிங்கிற ஒரு கோடிங் முறையில அது வந்து சொல்லியிருப்பாங்க. உதாரணத்துக்கு E100 அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து கர்க்குமின் அப்படிங்கிற ஒரு நிறமியை குறிக்கக்கூடியது. கர்க்குமின் அப்படிங்கிறது வந்து நேச்சுரல், ஏன்னா அது மஞ்சள் தூள்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு நிறமி. அதே சமயத்துல பார்த்தோம்னா மோனோசோடியம் குளுட்டமேட் MSG அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து பிளேவர் என்ஹான்சர், நம்ம உணவுடைய சுவையை வாசனையை உயர்த்தி காட்டக்கூடிய ஒரு பிளேவர் என்ஹான்சர். அதுக்கு ஒரு கோடு இருக்கு. ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு அது என்னன்னு தெரியாது. அப்போ வந்து நம்ம உடலுக்கு ஒவ்வாத ஒரு பொருளை நாம் உண்ணக்கூடிய அபாயம் இருக்கிறது. அதனால நம்ம ஒரு நுகர்வோர் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல ஒவ்வொருவரும் நம்ம ஃபுட் லேபிள் அப்படிங்கறக்கூடிய இந்த உணவுல என்னென்ன பொருட்கள் இருக்கின்றன அப்படிங்கறத படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் வந்து நம்ம உணவு கலப்படத்தை தவிர்க்க முடியும். காமனா உணவுல இருக்கக்கூடிய கலப்படங்கள் என்னென்னு பார்த்தோம்னா பால், தினமும் அருந்தக்கூடிய பால். அந்த பால்ல பார்த்தோம்னா யூரியா ஆட் பண்ணுவாங்க, பாலுடைய அடர்த்தியை அதிகப்படுத்த டிட்டர்ஜென்ட்ஸ், அதோடைய நுரை அதிகமா காண்பிக்க டிட்டர்ஜென்ட்ஸ், வெண்மை தன்மையை இம்ப்ரூவ் பண்றதுக்கு இதெல்லாம் வந்து பால்ல சேர்க்கக்கூடிய அடல்ட்ரன்ஸ். அது வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, பாலை ஒரு டெஸ்ட் டியூப்ல எடுத்துட்டு அதுல அதே அளவு நீரை ஊற்றி குலுக்கும் பொழுது நுரை அதிகமாக இருந்தால் அப்பொழுது அதுல வந்து டிட்டர்ஜென்ட்ஸ் அல்லது சவுக்காரம் கலந்திருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதிகமா கலப்படம் செய்யக்கூடிய உணவு எதுன்னு பார்த்தோம்னா மஞ்சள் தூள் தான். அது வந்து மெட்டானில் எல்லோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறமிய வச்சு கலப்படம் செய்யறாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, மஞ்சள் தூளை ஒரு டெஸ்ட் டியூப்லயோ இல்ல ஒரு ஈவன் ஒரு டம்ளர்ல எடுத்துக்கிட்டு அதுல நீர் ஊற்றி அதை குலுக்கி ஒரு 2 நிமிஷம் வச்சோம்னா தூய்மையான மஞ்சள் தூள் என்ன ஆகும்னா அடியில செட்டில் ஆயிரும். மேலே இருக்கக்கூடிய அந்த கலப்படமான பொருட்கள் கருப்பு நிறத்துல ஒரு கோட்டிங்கா ஃபார்ம் ஆகும். அது மூலமா நம்ம மெட்டானில் எல்லோல இது கலப்படம் ஆகியிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். தேனும் அதிகமா கலப்படம் செய்யப்படக்கூடிய ஒரு பொருள். உண்மையில பார்த்தோம்னா தூய்மையான தேன் அப்படிங்கிறது ஒண்ணு நம்ம கண்டே பிடிக்க முடியாது. நம்மளே காட்டுக்குள்ள போய் தேன் எடுத்துட்டு வந்தாதான் அது தூய்மையான தேன்னே சொல்ல முடியும். மிச்சம் வரக்கூடிய எல்லா பிராண்டட் தேன்லயும் ஏதோ ஒரு கலப்படம் இருக்க தான் செய்யுது. அந்த தேன்ல பார்த்தோம்னா சுகர் சிரப், அதாவது சர்க்கரை பாகு, அதை கலந்திருக்க வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி சோளத்துடைய அந்த ஸ்டார்ச், கார்ன் ஸ்டார்ச், அது கலந்திருக்க வாய்ப்பு உண்டு. தேனை எடுத்து நம்ம தண்ணியில ஒரு டிராப் விட்டோம்னா தூய்மையான தேன் வந்து ஃப்ளோட் ஆகும். சர்க்கரை பாகு இருந்ததுன்னா அது வந்து கரைஞ்சு போயிடும் அந்த தண்ணியில. அந்த மாதிரி தேனை நம்ம உட்கொள்ளும் பொழுது உடல் பருமன், சர்க்கரை நோய், வயிற்று கோளாறுகள் இவை எல்லாமே வரும். அடுத்தது பார்த்தோம்னா மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள்ல வந்து காமனா செங்கற்பொடி கலக்கிற ஒரு இது இருக்கு. அதே மாதிரி பருப்பு, கேசரி தால் அப்படிங்கிற பருப்பு கலக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி மஞ்சள் கலர் நிறமி, மெட்டானில் எல்லோ வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி பழங்களை பார்த்தோம்னா இப்ப வந்து முக்கியமா வந்து இப்ப மாம்பழ சீசன்ல நம்ம இருக்கோம். மாம்பழத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதை கல் வச்சு பழுக்க வைக்கிறது அப்படின்னு ஒரு முறை சொல்லுவாங்க. அது வந்து கால்சியம் கார்பைடு அப்படி

0: அந்த கல்லை அந்த வச்சு பழுக்க வைப்பாங்க. அது வந்து பல உடல் கோளாறுகளை உண்டாக்கும். அந்த மாம்பழத்துக்கான டேஸ்டும் இருக்காது. கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் நமக்கு தெரிந்தவர்களிடம், நாம் அறிந்தவர்களிடம் மாம்பழம் வாங்குவது மிகவும் நல்லது. பச்சை காய்கறிகள் பார்த்தோம்னா அதுல நிறைய இந்த பச்சை நிறமிகளை வந்து கலந்து அதை வந்து இன்னும் பச்சை பசேர்னு காண்பிக்க வைப்பாங்க. அதே மாதிரி பழங்கள், ஆப்பிள் போன்ற பழங்கள்ல மெழுகு தடவி வைப்பார்கள். நுகர்வோரா நாம தான் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா சில கலப்படங்கள் நம்ம பெரிய பாதிப்புக்குள்ளாக்காமல் போகலாம். பல கலப்படங்கள் பல வியாதிகள், கேன்சர் போன்ற தீவிரமான நோய்களை உண்டாக்க கூட வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு நுகர்வோரா நம்மளுடைய உண்ணும் உணவை பத்தி நம்ம நிச்சயமா நம்ம ஒரு நாலேஜோட இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
1: இன்னைக்கு உணவை மருந்து நிகழ்ச்சியில என்னென்ன பொருள்ல எப்படி எல்லாம் கலப்படம் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க திருச்சி ஊட்டச்சத்து நிபுணர் மீரா முரளிதரன் அவர்கள்.

0: என்ன, ஒரே பேப்பரும் பேனாவுமா இல்லையா? எழுத்தாளராக போறியா?
1: அட, உனக்கு விஷயமே தெரியாதா?
0: அப்படி என்ன விஷயம்?
1: நீ ஏன் வீட்டுக்கு லேட்டா வந்தன்னு கேட்டா ஒரு கதை சொல்லுவல்ல? இல்ல இல்ல, கதை கதையா சொல்லுவல்ல? அந்த மாதிரி எல்லாம் இல்லாம உருப்படியா ஒரு குறுங்கதை எழுதி இந்த ஊருக்கே சொல்ல போறேன்.
0: அத எப்படி?
1: கல்லூரி மாணவர்கள் அவங்களோட குறுங்கதைய வானொலியில கேக்கணும்னா கதைய 3 நிமிஷத்துக்குள்ள பேசி பதிவு செஞ்சு topyouthrj@gmail.com topyouthrj@gmail.com அப்படிங்கிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு நாளைக்குள்ள அனுப்பி வைக்கணும். தேர்ந்தெடுக்கப்படுற குறுங்கதைகள் நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஒளிபரப்பாகும்.
0: ஓ அப்படியா? இப்ப பாரு, நான் சொல்ல போற கதைய.
1: எங்க சொல்லு பாப்போம்.
0: இங்க இல்ல, வானொலியில சொல்ல போறேன்.
1: சீக்கிரம் அனுப்புங்க உங்கள் குறுங்கதைகள் நம்ம வானொலியில.
2: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. முதல் முறையாக தேர்தலில் போட்டியிட்ட தாவேக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து வரலாற்று சாதனை படைத்துள்ளது. தாவேக தலைவர் திரு விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளார். இந்த தேர்தலில் திமுக மற்றும் அஇஅதிமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளன. திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் தோல்வியடைந்தார். மாநில அமைச்சர்கள் பலரும் பின்னடைவை சந்தித்துள்ளனர். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றுள்ளார். மேற்கு வங்கத்தில் அமோக வெற்றி பெற்றுள்ள பிஜேபி அசாமில் ஆட்சியை தக்கவைத்துக் கொண்டுள்ளது. புதுச்சேரியிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது. கேரளத்தில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. முதல் முறையாக இந்த தேர்தலில் போட்டியிட்ட தாவேக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து வரலாற்று சாதனை படைத்துள்ளது. அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தாம் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளார். இந்த தேர்தலில் ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் தோல்வியடைந்தார். அந்த தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு வி எஸ் பாபு

0: 8,795 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். மாநில அமைச்சர்கள் பலரும் பின்னடைவை சந்தித்துள்ளனர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை தோல்வியடைந்தார். அந்த தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு தென்னரசு வெற்றி பெற்றார். 234 உறுப்பினர்களை கொண்ட தமிழக சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் 53 தொகுதிகளுக்கு முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 181 தொகுதிகளில் முன்னணி நிலவரங்கள் தெரிய வந்துள்ளன. தவேக வேட்பாளர் திருமதி பல்லவி திருவிக நகர் தொகுதியிலும், திரு ராம்குமார் அண்ணாநகர் தொகுதியிலும், திரு வெங்கட்ராமன் மயிலாப்பூர் தொகுதியிலும், திரு செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியிலும், திரு விக்னேஷ் முசிறியிலும், திரு விஜய சரவணன் தஞ்சாவூரிலும், திரு சரவணன் ஸ்ரீவைகுண்டத்திலும், திரு முருகன் திருநெல்வேலியிலும், திரு ரெட்டியார்பட்டி நாராயணன் நாங்குநேரி தொகுதியிலும், டாக்டர் சதீஷ் கிறிஸ்டோபர் ராதாபுரம் தொகுதியிலும், திரு சந்திரசேகர் சேந்தமங்கலம் தொகுதியிலும், திரு விஜய் பாலாஜி ஈரோடு கிழக்கு தொகுதியிலும், திருமதி கனிமொழி சந்தோஷ் கவுண்டம்பாளையம் தொகுதியிலும், திரு மதர் பதுருதீன் மதுரை மத்தி தொகுதியிலும், திரு பிரகாசம் பூந்தமல்லி தொகுதியிலும், திரு விஜய் பிரபு மாதவரம் தொகுதியிலும், திரு விஜய் தாமு ராயபுரம் தொகுதியிலும், திரு ஆனந்த் டிநகர் தொகுதியிலும், திரு ராம்குமார் அண்ணாநகர் தொகுதியிலும், திரு விஜய் பாலாஜி ஈரோடு கிழக்கு தொகுதியிலும், திரு முகமது ஃபர்வாஜ் அறந்தாங்கி தொகுதியிலும், ஜெகதீஸ்வரி ராஜபாளையம் தொகுதியிலும், திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ராசிபுரம் தொகுதியிலும், தமிழ்ச்செல்வி பவானிசாகர் தொகுதியிலும், மதுரை வடக்கு தொகுதியில் கல்லானையும் வெற்றி பெற்றுள்ளனர். இதைத் தவிர அக்கட்சி 77 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. திமுக வேட்பாளர்கள் திரு சேகர்பாபு துறைமுகம் தொகுதியிலும், திரு திராவிடமணி கூடலூர் தொகுதியிலும், திரு ராஜு குன்னூர் தொகுதியிலும், திரு சுதாகர் வால்பாறை தொகுதியிலும், திரு ஜெயக்குமார் உடுமலைப்பேட்டை தொகுதியிலும், திரு கே என் நேரு திருச்சி மேற்கு தொகுதியிலும், திரு அப்துல் வஹாப் பாளையங்கோட்டை தொகுதியிலும், திரு பூண்டி கலைவாணன் திருவாரூர் தொகுதியிலும், திரு கதிரவன் மண்ணச்சநல்லூர் தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளனர். அக்கட்சி 50 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 98,110 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். அக்கட்சியைச் சேர்ந்த பெரும்பாக்கம் திரு இ ராஜசேகர் செய்யூர் தொகுதியிலும், டாக்டர் இசக்கி சுப்பையா அம்பாசமுத்திரம் தொகுதியிலும், திரு ஓ எஸ் மணியன் வேதாரண்யம் தொகுதியிலும், திரு காமராஜ் நன்னிலம் தொகுதியிலும், திரு முக்கூர் சுப்பிரமணியன் செய்யாறு தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளனர். இத்தொகுதிகளை தவிர அஇஅதிமுக 37 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. காங்கிரஸ் வேட்பாளர் திரு விஸ்வநாதன் மேலூர் தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். அக்கட்சியின் வேட்பாளர்கள் 4 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கின்றனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் திரு மாரிமுத்து திருத்துறைப்பூண்டி தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். பிஜேபி வேட்பாளர் திரு போஜராஜன் உதகமண்டலம் தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். பாமக 5 தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலா 2 தொகுதிகளிலும், இந்திய கம்யூனிஸ்ட் தேமுதிக பிசிக அமமுக தலா 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. தாவேக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருவள்ளூர், ஆவடி, மதுரவாயல், அம்பத்தூர், திருவொற்றியூர், ஆர் கே நகர், பெரம்பூர், வில்லிவாக்கம், எழும்பூர், ஆயிரம் விளக்கு, விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, வேளச்சேரி, சோழிங்கநல்லூர், ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புதூர், பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, திருப்போரூர், உத்திரமேரூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், காட்பாடி, ராணிப்பேட்டை, வேலூர், கேவிக்குப்பம், குடியாத்தம், திருப்பத்தூர், ஊத்தங்கரை, கிருஷ்ணகிரி, பெண்ணாகரம், போளூர், திருக்கோவிலூர், கள்ளக்குறிச்சி, ஏற்காடு, சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, வீரபாண்டி, நாமக்கல், திருச்செங்கோடு, குமாரபாளையம், ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, மேட்டுப்பாளையம், அவிநாசி, திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பல்லடம், சூலூர், கோவை வடக்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, நிலக்கோட்டை, கிருஷ்ணராயபுரம், குளித்தலை, மணப்பாறை, ஸ்ரீரங்கம், திருச்சி கிழக்கு, திருவெரும்பூர், துறையூர், பெரம்பலூர், கடலூர், கும்பகோணம், கந்தர்வக்கோட்டை, காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, மதுரை கிழக்கு, சோழவந்தான், மதுரை தெற்கு, மதுரை மேற்கு, திருப்பரங்குன்றம், உசிலம்பட்டி, பெரியகுளம், ஸ்ரீவில்லிபுத்தூர், சிவகாசி, விருதுநகர், திருவாடானை, தூத்துக்குடி, ஒட்டப்பிடாரம் மற்றும் கோவில்பட்டி. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: செய்திகளை தொடர்வது ஷியாவளா. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். திருத்தணி, மதுராந்தகம், ஆற்காடு, அணைக்கட்டு, ஜோலார்பேட்டை, பர்கூர், ஹொசூர், பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், செங்கம், கீழ்பெண்ணாத்தூர், கலசப்பாக்கம், ஆரணி, மயிலம், கங்கவல்லி, ஆத்தூர், ஓமலூர், மேட்டூர், சங்ககிரி, தாராபுரம், காங்கேயம், பெருந்துறை, பவானி, அந்தியூர், தொண்டாமுத்தூர், பழனி, நத்தம், கரூர், லால்குடி, நெய்வேலி.

0: பண்ருட்டி, புவனகிரி, விராலிமலை, சங்கரன் கோவில் மற்றும் கன்னியாகுமரி. திமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி, ஆம்பூர், வேப்பனஹள்ளி, திருவண்ணாமலை, வந்தவாசி, வானூர், விழுப்புரம், உளுந்தூர்பேட்டை, ரிஷிவந்தியம், சங்கராபுரம், பரமத்திவேலூர், கோவை தெற்கு, பொள்ளாச்சி, மடத்துக்குளம், ஒட்டன்சத்திரம், ஆத்தூர், திண்டுக்கல், வேடசந்தூர், அரவக்குறிச்சி, குன்னம், திட்டக்குடி, குறிஞ்சிப்பாடி, சிதம்பரம், சீர்காழி, பூம்புகார், நாகப்பட்டினம், திருவிடைமருதூர், திருவையாறு, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி, புதுக்கோட்டை, ஆலங்குடி, திருப்பத்தூர், திருமங்கலம், ஆண்டிப்பட்டி, போடி, கம்பம், சாத்தூர், அருப்புக்கோட்டை, திருச்சுழி, பரமக்குடி, ராமநாதபுரம், முதுகுளத்தூர், விளாத்திக்குளம், திருச்செந்தூர், வாசுதேவநல்லூர், கடையநல்லூர், தென்காசி, ஆலங்குளம் மற்றும் நாகர்கோவில். சோளிங்கர், தருமபுரி, செஞ்சி, ஜெயங்கொண்டம், விக்கிரவாண்டி தொகுதிகளில் பாமக முன்னிலை பெற்றுள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கீழ்வேளூர், பத்மநாபபுரம் தொகுதிகளிலும், விசிக திண்டிவனம், காட்டுமன்னார் கோவில் தொகுதிகளிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பாபநாசம் மற்றும் வாணியம்பாடி தொகுதிகளிலும், தேமுதிக விருத்தாச்சலம் தொகுதியிலும், அமமுக மன்னார்குடி தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளன. இந்த தேர்தலில் தவேக பெரும்பாலான இடங்களில் முன்னிலை வகித்து வருவதை அடுத்து பனையூரில் உள்ள அக்கட்சியின் தலைமையகத்தில் தவேகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதிகளில் அஇஅதிமுக கூட்டணி 4 தொகுதிகளிலும் ஒரு தொகுதியில் தவேகவும் வெற்றி பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதிகளில் தருமபுரி சட்டப்பேரவை தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் சௌமியா அன்புமணி வெற்றி பெற்றுள்ளார். பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் கே பி அன்பழகன் வெற்றி பெற்றுள்ளார். இவர் 5 முறை ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இத்தொகுதியில் இருந்தவர் தற்போது 6வது முறை வெற்றி பெற்றுள்ளார். பென்னாகரம் சட்டப்பேரவை தொகுதியில் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் கஜேந்திரன் வெற்றி பெற்றுள்ளார். பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் மரகதம் வெற்றிவேல் வெற்றி பெற்றுள்ளார். அரூர் தனி சட்டப்பேரவை தொகுதியில் அதிமுக வேட்பாளர் சம்பத்குமார் வெற்றி பெற்றுள்ளார். இவர் ஏற்கனவே இத்தொகுதியில் அதிமுக சார்பில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தருமபுரி மாவட்டத்தில் சென்ற சட்டமன்ற தேர்தலில் 5 தொகுதிகளிலும் அதிமுக அதன் கூட்டணி கட்சியான பாமக வெற்றி பெற்றிருந்தது. இந்த முறையும் 5 தொகுதிகளையும் கைப்பற்றும் நிலையில் ஒரே ஒரு தொகுதியான பென்னாகரம் தொகுதியில் மட்டும் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் வெற்றி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: மேற்குவங்க சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் பிஜேபி வேட்பாளர்கள் பெரும்பாலான தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளனர். 294 உறுப்பினர்களை கொண்ட அம்மாநில சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் மறுவாக்குப்பதிவு நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. எஞ்சிய 293 தொகுதிகளில் முன்னணி நிலவரங்கள் தெரிய வந்துள்ளன. இதன்படி 27 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள பிஜேபி 176 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. பெரும் பின்னடைவை சந்தித்துள்ள ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் 9 தொகுதிகளில் வெற்றி பெற்று 75 தொகுதிகளில் மட்டுமே முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் 2 தொகுதிகளிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 1 தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளன. அஸ்ஸாமிலும் பிஜேபி ஆட்சியை தக்கவைத்துக் கொண்டுள்ளது. 126 உறுப்பினர்களை கொண்ட அம்மாநில சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் 44 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள பிஜேபி 38 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் 1 தொகுதியில் வெற்றி பெற்று 18 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. கேரள சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை கைப்பற்றுகிறது. 140 உறுப்பினர்களை கொண்ட அம்மாநில சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் 127 தொகுதிகளுக்கான முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. 13 தொகுதிகளில் முன்னிலை நிலவரங்கள் தெரிய வந்துள்ளன. இதில் 58 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள காங்கிரஸ் 5 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. அதன் கூட்டணி கட்சியான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 19 தொகுதிகளில் வெற்றி பெற்று 3 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 24 தொகுதிகளில் வெற்றி பெற்று 2 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 7 தொகுதிகளில் வெற்றி பெற்று 1 தொகுதியில் முன்னிலை வகிக்கிறது. 30 உறுப்பினர்களை கொண்ட புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ்

0: காங்கிரஸ் 9 தொகுதிகளில் வெற்றி பெற்று 2 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. பிஜேபி 2 தொகுதிகளில் வெற்றி பெற்று 2 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. திமுக 2 தொகுதிகளில் வெற்றி பெற்று 3 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் 1 தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ராக்கி, ஓவி மற்றும் மம்தா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் முதல் சுற்று ஆட்டங்களில் இவர்கள் வெற்றி பெற்றனர். டெப்சிக் மேன் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி 3வது சுற்றில் வெற்றி பெற்று கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தில் நீடிக்கிறார். லண்டனில் நடைபெற்று வரும் உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. முதன்முறையாக தேர்தலில் போட்டியிட்ட தாவேக்கா தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இந்த தேர்தலில் திமுக மற்றும் அஇஅதிமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளன. திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் தோல்வியடைந்தார். மாநில அமைச்சர்கள் பலரும் பின்னடைவை சந்தித்துள்ளனர். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றுள்ளார். மேற்கு வங்கத்தில் அமோக வெற்றி பெற்றுள்ள பிஜேபி அஸ்ஸாமில் ஆட்சியை தக்கவைத்துக் கொண்டுள்ளது. புதுச்சேரியிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது. கேரளத்தில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.
2: Are you single? Buy me a drink. Hey, let's go out, man. Your place or mine?

டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை. தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480. தலை சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலகத்தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.

0: जाए निखार।
1: इफको नैनो उर्वरकों का कमाल, हर खेत किसान बने खुशहाल।
2: डॉक्टर अग्रवाल कण மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை. தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.

0: இருக்கா?
1: ஏய், நீ என்ன தனியா பேசிட்டு இருக்க? அம்மா இங்க வாயே, இதுங்களுக்கு என்னமோ ஆயிடுச்சு.
2: ஏய் இரு இரு, நாங்க கதை சொல்ல போறோம்.
3: ஒரு கதை சொல்லட்டா சார்?
1: கதையா?
0: ஆமாக்கா, குறுங்கதை.
4: கதை சொல்ல போறேன், கதை சொல்ல போறேன்.
1: வீட்லயே நல்லா கதை சொல்லுவீங்க, இப்ப இந்த கதைய யாரு கேக்குறது?
5: கதையா?
6: பள்ளி கல்லூரி மாணவர்கள், உங்க குறுங்கதைய உங்க குரல்ல 3 நிமிடங்களுக்கு மிகாமல் பேசி topyouthrj@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு மே மாதம் 5ஆம் தேதிக்குள்ள அனுப்பி வைங்க.
7: ஒரே ஒரு ஊருக்குள்ள ஒரே ஒரே ராஜாவா.
8: தலை சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலகத்தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.

சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலகத்தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

இருந்த போதும், என்ன உண்ட போதும், எதை உடுத்திய போதும், சிந்தனை ஒன்றே. இந்தியா. பாரதம் எங்கள் சுவாசம்.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் என் செல்வன் ஜெபராஜ் அவர்கள்.
1: உப்பு சத்தியாகிரக போராட்டம் என்பது இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் முக்கிய மைல்கல்லாக விளங்கியது. இந்த போராட்டம் என்பது ஆங்கிலேய ஆதிக்கத்தில் இருந்து விடுபட அனைத்து தரப்பு மக்களையும் கிளந்தள செய்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய சுதந்திர போராட்ட காலத்தில் ஆங்கிலேயர்கள் உப்புக்கு வரிவித்து பல்வேறு இன்னல்களை ஏற்படுத்தினார்கள் என்பதை வரலாறு ஒரு நாளும் மறக்காது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேசப்பிதா மகாத்மா காந்தி தண்டிக்கு சபர்மதி ஆசிரமத்தில் இருந்து பாத யாத்திரையாக சென்று உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை 1930 நடத்தினார். அவருக்கு ஆதரவாக தமிழகத்தில் அண்ணல் ராஜாஜி தலைமையில் நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த அகஸ்தியம்பள்ளியில் உப்பு சத்தியாகிரக போராட்டம் 1930 April 30 நடத்தப்பட்டது. இந்த போராட்டம் நடத்த ராஜாஜி தலைமையில் விடுதலை போராட்ட வீரர்கள் அன்றைய நாளில் திருச்சியில் இருந்து வேதாரண்யத்திற்கு நடந்து வந்தனர் என்பது வரலாற்று உண்மையாகும். இந்த நிலையில் உப்பு சத்தியாகிரக போராட்ட வரலாற்றினை நினைவுபடுத்தும் விதமாக அகஸ்தியம்பள்ளியில் உள்ள உப்பு சத்தியாகிரக நினைவு தூண் வரையில் வந்தே மாதரம் பாடல்களுடன் பலரும் நடந்து சென்றனர். தேசபக்தி பாடல்களும் இசைக்கப்பட்டது. பின்னர் அவர்கள் அங்கு உப்பொழும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஸ்தூபியில் மலர் தூவி மறைந்த தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். இதில் சுதந்திர போராட்ட தியாகிகள், பாத யாத்திரை குழுவினர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் என்பது கடற்கரை பகுதியினை அதிகமாக கொண்டு காணப்படுகிறது. இங்கு ஆயிரக்கணக்கான விசைப்படகுகளும் ஃபைபர் படகுகளும் உள்ளது. கடல் மற்றும் கடல் சார்ந்த தொழில்களை மட்டுமே நம்பி ஆயிரக்கணக்கானவர்கள் வாழ்வாதாரத்தினை கொண்டுள்ளார்கள். மாவட்டத்தில் வேதாரண்யம், கோடியக்கரை, நாகை, காமேஸ்வரம், செருதூர் உள்ளிட்ட மீனவர் பகுதியிலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடிப்பதாக கூறி இலங்கை கடற்படையினரால் அவ்வப்போது துன்புறுத்தப்படுகிறார்கள். இது மட்டுமின்றி அவர்களின் படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்படுகிறார்கள். இதுபோல பல நிலைகளில் தாக்குதலுக்கு ஆளாகி சிரமம் அடைந்து வருகிறார்கள். இந்த நிலையில் கடலில் மீனவர்கள் எல்லை குறித்து அறிந்து கொள்ளவும் மீனவர்கள் தொடர்பு சாதனங்கள் மூலம் கடல் எல்லை குறித்து துல்லியமாக தெரிந்து கொள்ளும் வகையில் பொறியியல் பயின்ற மாணவர்கள் புதிய தொழில்நுட்பத்தினை

0: உருவாக்கி உள்ளனர். பொறியியல் மாணவர்கள் ஸ்டார்ட் அப் இந்தியா மூலம் அதற்கான மாதிரி பரிசோதனையை நாகை கடலில் வெற்றிகரமாக மேற்கொண்டனர். தமிழக எல்லையினை அறிந்து கொள்வது, அவசர காலங்களில் கடலிலிருந்து கரைக்கு தொடர்பு கொள்வது சவாலாக உள்ளது. அதேபோல இந்திய கடல் எல்லையில் ஊடுருவலை தடுப்பதும் சவாலாக உள்ளது. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் புதிய கண்டுபிடிப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி அலுமினியம் மற்றும் நெகிழி போன்ற பொருட்களால் விமானம் போன்று உருவாக்கப்பட்ட ஏர்ஷிப் அமைப்பு உருவாக்கப்பட்டு அதில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்டு கடலில் உள்ள வான்வெளியில் 20 கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்தப்படும். இந்த அமைப்பு சூரிய சக்தியால் 24 மணி நேரமும் இயங்கும். இந்த ஏர்ஷிப் அமைப்பு 24 மணி நேரமும் 200 கிலோமீட்டர் சுற்றளவில் கண்காணிப்பினை மேற்கொள்ளும் உயர் சக்தி மிக்க கேமராக்களையும் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்திய கடல் எல்லைக்குள் சிறிய அசைவோ ஊடுகளோ இருந்தால் உடனே படங்களை செயற்கைக்கோள் மற்றும் தரை கட்டுப்பாட்டு மையத்திற்கும் அனுப்பி வைக்கும். மேலும் எல்லை தாண்டும் மீனவர்களின் கைபேசிக்கு உடனடியாக சமிக்கைகள் மூலம் எச்சரிக்கை ஒலியை எழுப்பி தரைப்பகுதிக்கு தொடர்பு கொள்ள வசதியினை ஏற்படுத்தி கொடுக்கும். இது மீனவர்கள் மட்டுமின்றி கடலோர காவல்படை மற்றும் கப்பல் படையினருக்கும் தனது தகவலை உடனடியாக அனுப்பிவிடும். இதற்கான மாதிரி பரிசோதனை நாகையில் உள்ள கடற்பரப்பில் மேற்கொள்ளப்பட்டு வெற்றி பெற்றுள்ளது. இந்த திட்டத்திற்கு மத்திய மாநில அரசுகள் நிதியுதவி அளித்து வருகிறது. மாதிரி பரிசோதனை வெற்றி பெற்றுள்ளதால் நாகையில் தரை கட்டுப்பாட்டறை அமைப்பதற்கான அடுத்த கட்ட தொழில்நுட்ப வேலைகள் நடைபெற்று வருகிறது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் கடந்த ஒரு வார காலமாக வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் உப்பு பாத்திகளில் உப்புவாரும் பணிகள் அதிகரித்துள்ளது. உப்பள பாத்திகளில் இருந்து உப்புவாரும் பணியில் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் முதலே ஈடுபட்டு வருகிறார்கள். உற்பத்தி செய்த உப்பினை சேமிக்கும் பணியிலும் தொழிலாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். ஒரு டன் உப்பு 1000 ரூபாய் முதல் 1500 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு கோடைமழை இடையூறு இல்லாமல் இருப்பதால் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதாலும் அந்த ஆண்டிற்கான உற்பத்தி 600,000 மெட்ரிக் டன் அளவினை எட்ட முடியும் என உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். நாகை மாவட்டத்தில் கோடை வெயில் உச்சக்கட்டத்தினை எட்டியுள்ளது. கடந்த சில நாட்களாக பகலில் வெளியில் வர முடியாத அளவிற்கு வெயிலின் தாக்கம் அதிகம் காணப்படுகிறது. பகலில் வெயிலின் அளவு 100 டிகிரியை தாண்டி தொடர்ந்து பதிவாகி வருகிறது. பகல் 11 மணிக்கு மேல் பொதுமக்கள் வெயிலினால் வெளியில் செல்லாமல் வீடுகளில் முடங்கியிருக்கும் சூழ்நிலை காணப்படுகிறது. குழந்தைகள், முதியோர்கள், கூலி தொழிலாளர்கள், நோயாளிகள் அதிக அளவில் பாதிப்படைந்து வருகிறார்கள். இதையடுத்து மருத்துவமனைகளுக்கு சிகிச்சைக்காக வருவோரின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. பொதுமக்கள் அதிக அளவில் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த நிலையில் நாகை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை ஒரத்தூர் மருத்துவக் கல்லூரியில் ஹீட் ஸ்ட்ரோக் என்னும் வெப்ப தாக்குதலில் இருந்து பாதுகாத்திட சிறப்பு பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளது. வெயிலின் தாக்கத்தினால் பாதிக்கப்படுவோர் இந்த சிறப்பு வார்டில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது.
1: நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் என் செல்வன் ஜபராஜ் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். அசாம் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் ஆளும் பிஜேபி மூன்றாவது முறையாக ஆட்சியை தக்க வைத்துள்ளது. மேற்கு வங்கத்திலும் இக்கட்சி முன்னிலை வகிக்கிறது. தமிழகத்தில் அதிக இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் உருவெடுத்துள்ளது. மேற்குவங்கம் அசாம் மாநில தேர்தல் வெற்றிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் முதலில் போட்டியிட்டு அதிக வெற்றி பெற்றுள்ள தாவேகாவுக்கும் அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பசுமை எரிசக்திக்கான அரிய வகை தாதுக்களை வெட்டி எடுக்கும் ஆசிய பசிபிக் மண்டல நாடுகளுக்கு நிதி உதவி வழங்கும் புதிய திட்டத்தை ஆசிய வளர்ச்சி வங்கி அறிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியை அமெரிக்க படைகள் நெருங்கும் முயற்சியில் ஈடுபட்டால் தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழகம் உள்ளிட்ட நான்கு மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. தமிழகத்தில் அரசியலில் காலடி எடுத்து வைத்துள்ள நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் அதிக இடங்களில் வெற்றி பெற்ற தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. இருப்பினும் அந்த கட்சிக்கு ஆட்சி அமைப்பதற்கு தேவையான 118 இடங்களை பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. கடைசியாக கிடைத்த தகவலின்படி திரு விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 48 இடங்களில் வெற்றி பெற்று 60 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. திமுக 21 இடங்களில் வெற்றி பெற்று 39 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. அஇஅதிமுக 19 இடங்களில் வெற்றி பெற்று 26 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள பாமக 2 இடங்களில் வெற்றி பெற்று 3 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. தமிழகத்தில் 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான முடிவுகள் தொடர்

தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு வருகின்றன. மேற்குவங்க மாநிலத்தில் மொத்தம் உள்ள 293 தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. பிஜேபி 63 இடங்களில் வெற்றி பெற்று 141 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ் 28 இடங்களில் வெற்றி பெற்று 55 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. மேற்குவங்கத்தை பொறுத்தவரை அதிக இடங்களில் முன்னிலை வகிக்கும் பிஜேபிக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அஸ்ஸாம் மாநிலத்தில் ஆளும் பிஜேபி 3வது முறையாக ஆட்சியை தக்க வைப்பதற்கான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அம்மாநிலத்தில் உள்ள 126 சட்டப்பேரவை தொகுதிகளில் அறுதி பெரும்பான்மை பெற 64 இடங்கள் பெற வேண்டிய சூழ்நிலையில் பிஜேபி 65 இடங்களில் வெற்றி பெற்று 17 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் 7 இடங்களில் வெற்றி பெற்று 12 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. அஸ்ஸாம் கனபரிஷத் 5 இடங்களில் வெற்றி பெற்று 5 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. கேரளம் மாநிலத்தில் அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்க 71 இடங்கள் தேவைப்படும் நிலையில் காங்கிரஸ் 63 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. இந்த கூட்டணியில் உள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 22 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 25 இடங்களில் வெற்றி பெற்று 1 இடத்தில் முன்னிலை வகிக்கிறது. அம்மாநில முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் தர்மடம் தொகுதியில் 19,247 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். கேரளம் மாநில பிஜேபி தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான திரு ராஜு சந்திரசேகர் 4,978 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள 30 இடங்களில் பெரும்பான்மை பெற 16 இடங்களில் வெற்றி பெற வேண்டிய சூழ்நிலையில் என்ஆர் காங்கிரஸ் 9 இடங்களில் வெற்றி பெற்று 3 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. பிஜேபி 3 இடங்களில் வெற்றி பெற்று 1 இடத்தில் முன்னிலை வகிக்கிறது. இந்த சட்டப்பேரவை தேர்தலுடன் சில மாநிலங்களில் காலியாக இருந்த இடங்களுக்கான இடைத்தேர்தலும் நடைபெற்றது. குஜராத் மாநிலத்தில் உள்ள உம்ரெத் சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பிஜேபி வேட்பாளர் திரு ஹர்ஷத் பார்மர் வெற்றி பெற்றுள்ளார். கர்நாடகாவின் பாகல்கோட்டில் காங்கிரஸ் வேட்பாளர் உமேஷ் மேத்தி வெற்றி பெற்றுள்ளார். தேவநாக்ரே தொகுதியில் காங்கிரஸின் சம்ரத் மல்லிகார்ஜுனா வென்றுள்ளார். மகாராஷ்டிராவின் பாராமதியில் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சுனித்ரா அஜித் பவாரும் ரகுரி தொகுதியில் பிஜேபியின் திரு அக்ஷய் சிவாஜிராவும் வெற்றி பெற்றுள்ளனர். நாகாலாந்தின் கோரிடாங்கில் பிஜேபியின் திரு டவுச்சியர் எம்சென் வெற்றி பெற்றுள்ளார். திரிபுராவின் தர்மா நகரில் பிஜேபியின் ஜாகர் சக்கரபோர்த்தி வெற்றி பெற்றுள்ளார். அஸ்ஸாம் மாநிலத்தில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்றுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மாநிலத்தின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளித்து மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு பிஜேபி தொடர்ந்து பாடுபடும் என்று அவர் கூறியுள்ளார். பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாக்களித்த மக்களுக்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் மாபெரும் வெற்றி பெற்று மற்றும் அஸ்ஸாமில் மீண்டும் ஆட்சி அமைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் முதன்முதலாக போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ள தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கேரளத்தில் ஐக்கிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றிக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மாநிலத்தின் வளர்ச்சிக்கு தங்களது கூட்டணி தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படும் என்றும் தங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. பசுமை எரிசக்தி உற்பத்திக்கு தேவையான அரிய வகை தாதுக்களை வெட்டி எடுக்கும் ஆசிய பசிபிக் மண்டலத்தில் உள்ள நாடுகளுக்கு நிதி உதவி வழங்கும் புதிய திட்டத்தை ஆசிய வளர்ச்சி வங்கி தொடங்கியுள்ளது. தூய்மை எரிசக்திக்கான பேட்டரிகள், மின்சார வாகனங்கள் மற்றும் மின்னணு தொழில்நுட்பத்திற்கு தேவையான அரிய வகை தாதுக்களை வெட்டி எடுத்து ஏற்றுமதி செய்யும் நாடுகளுக்கு இது உதவிகரமாக இருக்கும் என்று ஆசிய வளர்ச்சி வங்கி தெரிவித்துள்ளது. கச்சா எண்ணெய்க்கு மாற்றாகவும் தூய்மையான எரிசக்தியை அதிக அளவில் பயன்பாட்டுக்கு கொண்டுவரும் வகையிலும் இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அரிய வகை தாதுக்களான கட்டமைப்புகளை மேற்கொள்வது, கொள்கை ரீதியிலான சீர்திருத்தங்களுக்கு உதவுவது, முதலீடுகள் ஆகியவை ஊக்குவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ந்து வரும் நாடுகளில் மின்சார வாகன உற்பத்தி துறையில் மாற்றங்களை கொண்டுவர இந்த நிதி பெரிதும் பயன்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது.
தீ விபத்துகளிலிருந்து உடலை பாதுகாப்பது மற்றும் அதற்கான மருத்துவ வசதிகள் குறித்த தகவல்களை மக்களிடையே கொண்டு செல்லும் நோக்கில் மத்திய சுகாதார அமைச்சகம் தீ பாதுகாப்பு விழிப்புணர்வு வாரத்தை தொடங்கியுள்ளது. புதுதில்லியில் இன்று மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி புண்யா ஸ்ரீவத்சவா தீ பாதுகாப்பு உறுதிமொழியை மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு செய்து வைத்து பேசினார்.

0: கூறினார். பாதுகாப்பான பள்ளிகள், மருத்துவமனைகள் மற்றும் விழிப்புணர்வு கொண்ட மக்கள் ஒன்றிணைந்து தீயில் இருந்து தற்காத்துக் கொள்வது என்பது இந்த வாரத்தின் கருப்பொருள் என்றும் அவர் தெரிவித்தார். ஒட்டுமொத்த பொறுப்புணர்வுடன் தீ பாதுகாப்பு நடவடிக்கையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தீ பாதுகாப்பு வாரத்தையொட்டி நாடு முழுவதிலும் விழிப்புணர்வு உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். விழிப்புணர்வு முகாம்கள், தீ தடுப்பு செயல் விளக்கங்கள் உள்ளிட்ட பணிகள் இம்மாதம் 10ஆம் தேதி வரை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அன்றைய தினம் தீயில் இருந்து உயிரை பாதுகாப்பது மற்றும் மருத்துவ வசதிகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்படும் என்றும் திருமதி புண்ணியா ஸ்ரீவத்சவா தெரிவித்தார். அட்லாண்டிக் கடல் பகுதியில் உள்ள பயணியர் கப்பலில் உள்ளவர்களுக்கு ஹாண்டா வைரஸ் நோய் தாக்குதல் உறுதி செய்யப்பட்டு இருப்பதை அடுத்து நோய் பரவலை தடுக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த கப்பலில் ஹாண்டா வைரஸ் தாக்குதலால் 3 பேர் உயிரிழந்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் சிலருக்கு பாதிப்பு அறிகுறி உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. கப்பலில் உள்ளவர்களின் இரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டதில் ஹாண்டா வைரஸ் தாக்குதல் சிலருக்கு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்னஸ்பர்க்கில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் அதில் 3 பேர் உயிரிழந்து விட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹாண்டா வைரஸ் பாதிக்கப்பட்ட நோயாளிகளிடமிருந்து சிறுநீர் மற்றும் எச்சில் மூலமாக நோய் பரவக்கூடும் என்பதால் அதுகுறித்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மூச்சுத்திணறல் மற்றும் காய்ச்சல் உள்ளிட்ட அறிகுறிகள் காணப்படும் என்றும் உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியை அமெரிக்க படைகள் நெருங்கும் முயற்சியில் ஈடுபட்டால் தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக ஈரானின் மத்திய அரசு செயலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் கப்பல்கள் தடையின்றி பயணிப்பது உறுதி செய்யப்படும் என்றும் அமெரிக்க படையோ அல்லது வேறு எந்த நாட்டின் படையோ தேவையின்றி அந்த பகுதிக்குள் நுழைய முற்பட்டால் உடனடியாக தாக்குதல் நடத்தப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணியர் கப்பல் போக்குவரத்து எவ்வித பாதிப்புமின்றி நடைபெறுவதை ஈரான் உறுதி செய்யும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. யுக்ரைனின் வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ள மெரிஃபா நகரில் ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 5 பேர் கொல்லப்பட்டனர், 18 பேர் காயமடைந்தனர். இத்தகவலை தெரிவித்த கார்கிவ் மாகாணத்தின் ஆளுநர் இந்த தாக்குதலில் 3 பெண்கள் மற்றும் 2 ஆண்கள் உயிரிழந்ததாக தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அஸ்ஸாம் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் ஆளும் பிஜேபி 3வது முறையாக ஆட்சியை தக்க வைத்துள்ளது. மேற்கு வங்கத்திலும் இக்கட்சி முன்னிலை வகிக்கிறது. தமிழகத்தில் அதிக இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் உருவெடுத்துள்ளது. மேற்குவங்கம் அஸ்ஸாம் மாநில தேர்தல் வெற்றிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் முதன்முதலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ள தாவேகாவுக்கும் அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பசுமை எரிசக்திக்கான அரிய வகை தாதுக்களை வெட்டியெடுக்கும் ஆசிய பசிபிக் மண்டல நாடுகளுக்கு நிதி உதவி வழங்கும் புதிய திட்டத்தை ஆசிய வளர்ச்சி வங்கி அறிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியை அமெரிக்க படைகள் நெருங்கும் முயற்சியில் ஈடுபட்டால் தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மக்கள் சேவையில் இளமை குன்றா 86 ஆண்டுகள் இணைந்திருக்கிறீர்கள் திருச்சி வானொலியின் அன்பலைவரிசையோடு.

0: உழவர் உலகம்
1: உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
0: இன்னைக்கு நிகழ்ச்சியில நாட்டுக்கோழிகளுக்கான மூலிகை மருத்துவம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சிராப்பள்ளி கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மைய தலைவர் முனைவர் கே. சிபி தாமஸ் அவர்கள்.
1: கண்மணி போல் எல்மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடு.
0: வீட்டில் இருந்தபடியே சொந்த தொழில் செஞ்சு சம்பாதிக்கணும், அதுவும் வேளாண் சார்ந்த தொழிலா இருந்தா இன்னும் சிறப்பு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கோழி வளர்ப்பு, அதுவும் நாட்டுக்கோழி வளர்ப்பு சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. குறைஞ்ச முதலீட்டுல மிக குறுகிய காலத்திலேயே அதிக வருமானம் கொடுக்கக்கூடிய தொழிலா இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பு இருக்கு. கோழி வளர்க்கறதுல பல முறை இருக்கு, கூண்டு முறை, ஆள்கூளம் முறை, மேய்ச்சல் முறை. ஒவ்வொருத்தரும் அவங்களோட இட வசதிக்கு ஏற்ற மாதிரியான முறைகளை பின்பற்றி கோழி வளர்க்கிறாங்க. முறையான கொட்டகை அமைப்பு, சத்தான தீவனம், தடுப்பூசி மேலாண்மை.

0: இதெல்லாம் கடைபிடிச்சு கோழி வளர்க்கும் போது கண்டிப்பா இது வெற்றிகரமான தொழிலா அமையும் அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் பக்குவப்படுத்தி பரிந்துரைக்கப்பட்ட பராமரிப்பு முறைகளெல்லாம் கடைபிடிச்சு கோழி வளர்த்தாலும் காலநிலை மாற்றத்தால ஏதாவது ஒரு இடர்பாடுகளை சந்திக்க வேண்டியதா இருக்கு. நோய் தடுப்பு நடவடிக்கைகளை கையாளுறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி அப்பப்போ கோழிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்த சில வழிமுறைகளையும் கையாளணும். அதுக்கு செயற்கை முறைகளை தான் நாடணும் அப்படின்னு கிடையாது, இயற்கையாவே நம் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே நம்ம முன்னோர்கள் கடைபிடித்த மூலிகை மருத்துவ முறைகளை கையாண்டும் கோழிகளை பாதுகாக்கலாம். கோழிகளில் ஏற்படும் நோய் பாதிப்பு, கோழிகளின் எடை, முட்டை உற்பத்தி இதெல்லாம் அதிகப்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான எளிய மூலிகை மருத்துவ முறைகள் எல்லாம் கடைபிடிக்கணும், இது போன்ற பல தகவல்களை தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம்.
1: வணக்கம் நேயர்களே, இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்து கொண்டு கோழி வளர்ப்புல மூலிகை மருத்துவத்தினோட முக்கியத்துவம் குறித்த ஆலோசனைகளை தருவதற்காக நம்மோடு இணைகிறார் திருச்சிராப்பள்ளி கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் முனைவர் கே சிபி தாமஸ் அவர்கள். அம்மா வணக்கங்கம்மா.
2: வணக்கங்க.
1: முன்னெல்லாம் கோழி வந்து வீட்டில் அது பாட்டுக்கு வளரும், சோத்தை தூக்கி போடுவோம், ரசத்தில் இருக்கிற சீரகம் பூண்டு எல்லாத்தையும் தூக்கி போடுவோம், எல்லாத்தையும் கொத்தி தின்னுட்டு போயிடும், நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இன்னைக்கு காலம் வந்து மாறிடுச்சு, எல்லாம் வந்து ஒரே இடத்துல வச்சு வளர்க்கணும் அப்படின்னு கோழிப்பண்ணைகள் நிறையா உருவாகிருச்சு. அந்த மாதிரியான கோழிப்பண்ணைகளுக்கு இந்த மாதிரி இயற்கை மருத்துவம் சரியா வருமாமா? இயற்கை மூலிகை மருத்துவம்லாம் கொடுக்கறது
2: இன்னைக்கு நாட்டுக்கோழி வளர்ப்புங்கிறது வந்து கிராமப்புறங்களில் ரொம்ப மேம்பட்டு வருகிறது. சரிங்களா, ஏன் நாட்டுக்கோழி வளர்ப்பு இவ்வளோ ஃபேமஸ் ஆகி வந்திருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஷார்ட் டைம்குள்ளெல்லாம் அவங்களால திருப்பி வருமானம் எடுக்க முடியுது, அவங்களால முட்டை மற்றும் இறைச்சி விற்று வருமானம் எடுக்க முடிகிறது. இப்போ நாட்டுக்கோழியை வந்து நம்ம இன்னொரு விதத்தில் என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, அது நடமாடும் ஏடிஎம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது மகளிர் வந்து வீட்டிலே இருந்த வண்ணம் நாட்டுக்கோழிகளை நம்ம வளர்த்தி அப்பப்போ விற்று அவங்களுக்கு தேவையான பணங்கள் எடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு அந்த வளர்ந்து வருது. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நாமக்கல் அந்த மாதிரி இடங்கள்லாம் பெரிய பெரிய பண்ணைகளும் இருக்குது. அவங்க வந்து வியாபார ரீதியாக பிராய்லர் கோழி, லேயர் கோழி அந்த மாதிரி பெரிய பெரிய பண்ணைகளும் இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கிராமப்புறத்தில் வளர்த்துற மக்களுக்கு அப்பப்போ அவங்களுக்கு தேவையான மருந்துகளோ இதுவோ அவங்களுக்கு வந்து கிடைக்கிறது இல்லை அவங்களுக்கு. அப்போ அந்த மாதிரி நேரங்களில் இந்த மூலிகை மருத்துவம் பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு கை கொடுக்குது. ஒரு எமர்ஜென்சி இல்லை திடீர்னு ஒரு நேரத்தில் அது கை கொடுக்கறனால அவங்களால வந்து ஓரளவுக்கு கோழிகள் இறப்புல இருந்து காப்பாற்ற முடியுது.
1: அப்ப குறைந்த அளவுல வளர்க்கக்கூடிய கோழிகளுக்கு இந்த மருத்துவம் வந்து ரொம்ப பயனுள்ளதா
2: இருக்கும். ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்.
1: சரிம்மா. ஆமா, இப்ப கோழி வளர்த்தாவே வந்து அதுக்கு வளர்ச்சி ஊக்கி எல்லாம் போட்டுறாங்க அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்கும் பயமாக இருக்கு. அதனால தான் வந்து முடிஞ்ச வரையும் இந்த பிராய்லருக்கு போகிறதுக்கு நிறைய பேர் பயப்படுறாங்க. அப்போ இயற்கையாக நம்ம வந்து நாட்டுக்கோழி வளர்த்தாலும் சரி எந்த கோழி வளர்த்தாலும் அது உடனே வளரணும் அப்படின்னா என்ன மாதிரியான மூலிகைகளை கொடுத்தா அந்த கோழிகள் வந்து நல்லா வளரும்?
2: நீங்கள் மூலிகைகள் கொடுக்கறதுனால இமீடியட் க்ரோத்துன்னெலாம் நம்ம சொல்ல முடியாது, ஆனால் அது வந்து அதோட வளர்ச்சியை ஊக்குவிக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பூண்டு, ஜீரகம் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே நம்ம கொடுக்கும்போது கூட கோழிகள் என்னாவன்னு கேட்டிங்கன்னா, தீவனம் வந்து அது எடுக்கிற அளவு அதிகமாகுது. தீவனம் வந்து மூலிகை மருத்துவத்தினால நல்லா ஜீரணமாகுது. அந்த தீவனங்கள் எல்லாமே முறையாக உரியப்படுது உடம்புல. அதனால் அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, உற்பத்தி திறன் அதிகமாகுது. இறைச்சியோ இல்லை முட்டையோ கிடைக்கிறத பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது, ப்ராஃபிட் வந்து கிடைக்குது அவங்களுக்கு. அந்த மாதிரி வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது.
1: ஓகேங்கம்மா. அப்புறம் அந்த கோழிகளை வளர்க்கும்போது என்னென்ன மாதிரியான நோய்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்களேன்.
2: இப்போ நாட்டுக்கோழி வளர்ப்பில் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு இல்லை இந்தியாவை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, வெள்ளைக்கழிச்சல் நோய் தான் பிரதான நோய் நம்ம பார்க்கறதுல. வெள்ளைக்கழிச்சல் நோய் இல்லைனா ராணிக்கட் நோய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த நோய் வெயில் காலங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, மழைக்காலங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பயங்கரமா பரவும் இந்த நோய். நீங்க பார்க்கும்போது இது வந்து இரண்டு விதமா நம்ம சொல்லுவோம். இந்த வெள்ளைக்கழிச்சல் நோய் அதாவது அது வந்து ஒரு வைரஸ் கிருமினால வருது.
1: அது முக்கியமா இந்த மழை பெஞ்சுச்சுன்னு வச்சுங்களேன், சும்மா லைட்டா பெஞ்சிட்டு விட்டுருச்சு இந்த வெயில் காலத்துல அப்படின்னா, அப்படியே அடுத்த நாள் வந்து அப்படியே கொத்து கொத்தா கீழே,
2: அப்ப அது ஈரப்பதமும் அந்த இடத்துல கூடுது, வெப்பமும் கூடுது.
1: அதுதான் இந்த ராணிக்கட் நோய்.
2: அதுன்னு சொல்ல முடியாது. வெள்ளைக்கழிச்சல் நோய்ங்கிறது வந்து இந்த மாதிரி சமயங்கள்ல அதிகமா வருது. இதனால அதனால வருதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்ப தட்பவெட்ப நிலைமை வெயில் அதிகமாக நேரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ்னால கூட சில சமயம் கோழிகள் இறக்கும். இந்த வெயில் அதிகமாகும் சம்மர் ஸ்ட்ரெஸ் அப்படின்பாங்க, திடீர்னு அந்த ஹீட் ஸ்ட்ரோக் மாதிரி ஆகி சில சமயம் கோழிகள் சாகும். இது வந்து அப்படி சொல்ல முடியாது. இந்த ராணிக்கட் நோய் இல்லைன்னா வெள்ளைக்கழிச்சல் நோய்ங்கிறது வந்து வைரஸ்னால வர ஒரு நோய் தான் இது. இது நம்ம ரெண்டு விதமாக சொல்லுவோம், அதாவது கோழிகளோட டைஜஸ்டிவ்

0: சிஸ்டம், அதாவது உள்ளால் இருக்கிற குடல்கள் அந்த மாதிரி இடத்துல போய் அந்த வைரஸ் போய் தங்கிச்சுன்னா அப்போ தான் நம்ம இந்த மாதிரி சொல்கிற மாதிரி வெள்ளை கழிச்சல் இல்லைன்னா பச்சையாக வந்து கோழி வந்து கழிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா தீவனம் எடுக்காமல் அப்படியே குறுகி செத்து போயிடும். இதே அந்த வைரஸ் வந்து சுவாச மண்டலம் இல்லை நரம்பு மண்டலத்தை பாதிச்சிருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட ரெக்கைகள் ஒரு பக்கம் விழுந்துடும், கால் ஒரு பக்கம் விழுந்துடும், ஒரு மாதிரி திருப்பி ரிவர்ஸில் நடக்க ஆரம்பிக்கும், தலை வந்து ஒரு மாதிரி சுற்றி சுற்றி கொண்டு போகிறதுனால இது வந்து கொக்கு நோய் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. டைஜஸ்டிவ் சிஸ்டம் பாதிக்குமோ வேறு மாதிரி காமிக்கும், நரம்பு மண்டலங்களை பாதிக்குமோ இந்த மாதிரி காமிக்கும். இதை தான் நம்ம வந்து வெள்ளை கழிச்சல் நோய் இல்லைன்னா ராணிக்கட் நோய் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதுக்கு தடுப்பு மருந்துகள் இருக்குது, அதாவது இது வைரஸ் இன்ஃபெக்ஷன்னால வந்ததுக்கப்புறம் இதில் செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ வரதுக்கு முன்னாடி தடுப்பூசிகள் போடணும் அப்படிங்கிற இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். முதல் வாரத்தில் ஒரு தடுப்பூசி இருக்குது, 28வது நாளில் ஒரு தடுப்பூசி இருக்குது, 2 மாத காலத்தில் தடுப்பூசி இருக்குது இப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இது ஒரு விதம் ஃபஸ்ட்டு வரதுக்கு முன்னாடியே நம்ம தடுக்கிறதுக்கு. இதே வந்ததுக்கப்புறம் வந்துடுச்சு இல்லை வராமல் நம்ம தடுக்கிறதுக்குமே மூலிகை மருத்துவமும் ஒரு பக்கமாக நமக்கு அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ நம்ம அந்த காலத்துலலாம் நம்ம பார்த்தோன்னா சின்ன வெங்காயம் போட்டு தான் வீட்டில் வளர்த்துருப்பாங்க கோழிகளை. பார்த்திங்கன்னா எப்போதுமே வெங்காயத்தோட மிச்ச மீதி பூண்டுகள் இந்த மாதிரி போட்டு நம்ம வளர்த்தணும். இப்போலாம் பார்த்தா நம்ம அதெல்லாம் பண்ணுறதில்ல நம்ம. அதனால தான் இன்றைக்கி நம்ம திருப்பியும் அதோட முக்கியத்துவத்தை பற்றி நம்ம எடுத்து சொல்கிறோம், மக்கள்கிட்ட வந்து அதை நம்ம கொடுக்க சொல்லி சொல்கிறோம் இந்த மாதிரி மூலிகை மருத்துவத்தை.
1: அதில் ஒரு சில மருத்துவங்களை சொல்லலாமே.
0: ஆமாம், அது முக்கியமாக சொல்லணும். அதுவும் வெள்ளை கழிச்சல் நோய்க்கு வந்து நிறையா விதங்கள் நம்ம சொல்லலாம். முதல் ஒன்று பார்த்திங்கன்னா கீழாநெல்லி இலை வந்து ஒரு 50 கிராமு, அதோட சின்ன வெங்காயம் ஒரு 5, ஜீரகம் வந்து ஒரு 10 கிராமு, இது எல்லாத்தையும் நம்ம வந்து 100 கிராம் வெள்ளத்தோட சேர்த்து நல்லா அரைச்சு இதை வந்து கோழிகளுக்கு நம்ம வந்து வாய் வழியாக கொடுக்கலாம். 3 நாட்களுக்கு 3 முறை அந்த மாதிரி வச்சு நம்ம வாய் வழியாக கொடுத்தா ஓரளவுக்கு இந்த வெள்ளை கழிச்சல் நோயிலேருந்து நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா 15 கிராம் ஜீரகத்தை எடுத்து 1 லிட்டர் தண்ணியில் நல்லா காய்ச்சி நல்லா சுண்டை விட்டுட்டு அந்த தண்ணியை நம்ம வந்து கோழிகளுக்கு கொடுக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளை கழிச்சல் நோயிலேருந்து ஒரு எஃபெக்ட் இருக்கும். அப்புறம் நம்ம வெள்ளை கழிச்சல் நோய் வந்து ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷன்னால நம்ம அந்த கொட்டகையை சுற்றியும் நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கணும். இப்போ வந்து நிறைய அந்த டிஸ்இன்ஃபெக்டன்ட்லாம் வெளியே நமக்கு கடைகளிலே கிடைக்குது, ஆனால் அந்த காலத்தில் நம்ம பார்த்தா அந்த பூண்டு சாறை எடுத்து அதை வந்து தண்ணியில் கலந்து அந்த பூண்டு சாறு கலந்த தண்ணியை கொட்டகையிலே இல்லை வெளியெல்லாம் நம்ம தெளிச்சு விடுமோ நமக்கு வந்து இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன்லேருந்து ஓரளவுக்கு காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் வாழைத்தண்டை நல்லா அரைச்சி அதோட சாரையும் எடுத்து கோழிகளுக்கு கொடுக்கும்போது இந்த கழிச்சல் வந்து கண்ட்ரோல் ஆகும். இப்போ வெள்ளையாக கழியுது அந்த மாதிரி சமயத்துலலாம் எலக்ட்ரால் பொடி இல்லைனா குளுக்கோஸ் கலந்த தண்ணியும் கோழிகளுக்கு நம்ம கொடுக்கலாம். அப்புறம் இந்த குப்பைமேனி இலை மற்றும் கீழாநெல்லி இலை இந்த ரெண்டுத்தையும் கோழிகளுக்கு கொடுக்கும்போது கழிச்சல் வந்து கண்ட்ரோல் ஆகுது. அதே மாதிரி ஜீரகம் மற்றும் கீழாநெல்லியை நல்லா இடித்து அதை வந்து அரிசி இல்லைனா தீவனத்தோட நம்ம கலந்து கொடுக்குறப்போ எஃபெக்ட் இருக்குது. இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜீரகம் 10 கிராமு, மிளகு 5 கிராமு, அது ரெண்டையும் நல்லா இடித்துட்டு கீழாநெல்லி 50 கிராமோட சேர்த்து வெங்காயம் மஞ்சத்தூள் பூண்டு இது எல்லாத்தையும் கலந்து அதையும் நல்லா அரைச்சி நம்ம தீவனத்தோட கலந்து கொடுக்கலாம். இதெல்லாம் இல்லாமல் நம்ம ஜென்ரலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து மஞ்சத்தூள் கலந்து கொடுக்கறது வந்து எப்போதுமே அது ரொம்ப எஃபெக்டிவ் கோழிகளுக்கு கொடுக்கறது. இந்த சம்பந்தமான பொருட்கள் எல்லாமே நமக்கு வந்து வெள்ளை கழிச்சல் நோய்க்கு வந்து பிரயோஜனமாக இருக்குது.
1: அதாவது இப்போ இந்த வெள்ளை கழிச்சல் நோய் அதாவது குடல் மூலமாக ஏற்படக்கூடியதுக்கும் நரம்பு மூலமாக ஏற்படக்கூடியதுக்கு ரெண்டுக்குமே இந்த மருந்துகள்
0: எது வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். நமக்கு எந்த பொருள் கிடைக்குதோ அந்த பொருட்களை வச்சு நம்ம கோழிகளுக்கு கொடுக்கணும். நம்ம
1: அதே போல இந்த கோழிகளுக்கு அம்மை நோய் வருதுன்னு சொல்றாங்க, அது இப்படி அதுக்கு என்னென்ன தீவனம்?
0: அம்மை நோய்ங்கிறது வந்து மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் நேரங்களில் நமக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி கோழிகளுக்கும் வரும். இந்த அம்மை நோய் பார்த்தீங்கன்னா அதோட முடி இல்லாத இடங்கள் முகத்தில் கால் கீழே அந்த இடங்களில் அந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொப்பளம் கொப்பளமாக வந்து அந்த கொப்பளம் அப்படியே காஞ்சி அது விழ ஆரம்பிக்கும். இது அம்மை நோய்ங்கிறது. அம்மை நோயால் இறப்புகள் அதிகமாக இல்லைனாலும் நம்ம திருச்சியெல்லாம் பொறுத்தவரையும் இல்லை தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் நிறையாவே இந்த கோழி அம்மை நோய் பார்க்கலாம். நம்ம அந்த காலத்துலேருந்தே நம்ம ஃபாலோ பண்ணுறது இந்த மஞ்சள் வேப்பெண்ணெய் வேப்பலை இதெல்லாம் அரைச்சி நம்ம கொடுக்கறது வந்து நல்லாவே எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ இதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் கோழி அம்மையை பொறுத்தவரையும் வேப்பம் பட்டையை எடுத்தோ இல்லை அதோட பொடி 1 கிலோ எடுத்தா அதை வந்து நம்ம வந்து தீவனத்தில் கலந்து 1000 கோழிகள் வரையும் நம்ம அந்த வேப்பம் பட்டை இல்லைனா வேப்பம் பொடி நம்ம கலந்து கொடுக்கலாம். அதே மாதிரி அங்கங்கே கொட்டகைக்குள்ளால வெங்காயத்தை நம்ம வைக்கிறதும் ஒரு கிருமிகளை விரட்டுறதுக்கு
1: வெட்டி வச்சாலும்
0: ஓகே தான், கொடுக்கவும் செய்யலாம். ஆனால் வந்து இதுவும் எஃபெக்டிவாக இருக்குங்கிறாங்க. வெங்காயத்தை வந்து வெட்டி அங்கங்கே நம்ம வைக்கிறது மூலமாக பண்ணைகளில் வந்து அம்மை பாதிப்பை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன ஜீரகம் 10 கிராமு, மஞ்சள் 5 கிராமு, மிளகு 5 நம்பரு, பூண்டு 5 பல், வேப்பிலை 10 இலைகள், துளசி அதே மாதிரி 10 இலைகள், இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து நல்லா அரைச்சி இதை வந்து நம்ம அரிசி குருணை இல்லை நம்ம கொடுக்குற அந்த தீவனம் ஏதாவது இருக்குது பார்த்தீங்களா அதில் நம்ம கலந்து சின்ன சின்ன உருண்டையாக்கி கோழிகளுக்கு நம்ம கொடுக்கலாம். இது வந்து உள்வழியாக கொடுக்குற இது. இதே இதை வந்து இப்போ நம்ம வெளியே பூசுறது அதுவும் முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா அதுலேருந்து விழுவும் போது தான் பார்த்தீங்கன்னா அடுத்த

0: கோழிகளுக்கு பரவும். இன்னொன்று என்ன பண்ணுன்னா, கோழி வந்து சும்மா இருக்காது, நல்லா இருக்கிற கோழி போய் இந்த கொப்பளம் வந்திருக்கிறத போய் கொத்தும். அந்த மாதிரி சமயத்தில் இதுக்கும் பரவும். ஸோ தீவனம், தண்ணீர் இது மூலமெல்லாம் பரவுது. அந்த வெளியில் இருக்கிற கொப்பளம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலேயும் பூசணும் நம்ம. அது பூசுறதுக்கு நம்ம அதே மாதிரி வந்து பூண்டு ஒரு 10 பல், துளசி இலை, வேப்பிலை, மஞ்சத்தூள், சூடம், சின்ன ஜீரகம், இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா இது செஞ்சு ஒரு கலவை மாதிரி ஆக்கி, அந்த கலவையோடு சேர்த்து விளக்கெண்ணெய் ஒரு 10 மில்லி ப்ளஸ் வேப்பெண்ணெய் ஒரு 10 மில்லி கலந்து கொஞ்சம் லைட்டாக சூடாக்கி அந்த கலவையை வந்து நம்ம அந்த கொப்பளம் மேலே நம்ம தடவினா சீக்கிரம் காஞ்சி அந்த கீழே விழும்போது அது இன்ஃபெக்ஷனாக பரவாமல் கட்டுப்படுத்தும். அது ஸோ பரவறதை வந்து ஓரளவுக்கு வந்து கட்டுப்படுத்தும் இந்த மூலிகை மருத்துவம்.
1: அதாவது நீங்கள் சொல்கிறதுலாம் எளிதில் கிடைக்கக்கூடிய மூலிகைகளை வச்சு இந்த நோய்கள்லாம்
0: இங்கேயும் நம்ம தேட வேணாம், நம்ம பக்கத்தில் இருக்கிற பொருட்களே தான் அது எல்லாமே. மூலிகை மருத்துவத்தில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்ததுக்கு அப்புறம் நம்ம பண்றதோட எப்போதுமே இதெல்லாம் நம்ம வந்து தீவனத்தில் கலந்து கலந்து கொடுத்துட்டானா நல்லாவே இருக்கும். திடீர்னு வந்ததுக்கு அப்புறம் நம்ம செய்யறதோட ஜென்ரலாவே இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் நம்ம டெய்லியும் கொடுக்கறதோ, இந்த கலவைகள்லாம் நம்ம அரைச்சு கொடுக்கணும்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அது நம்ம ஃப்ரீயா இருக்கிற நேரத்தில் இதெல்லாம் அரைச்சு நம்ம அப்பப்போ போட்டுறது நல்லது.
1: கொடுத்தோன்னா பொருளாதார இறப்பு ஏற்படாம நம்மளுக்கு வருமானத்தை
0: தடுக்கிறதுக்கு இது ஒரு முன் இதுவா இருக்கும்.
1: கட்டாயம். அதே போல இந்த ரத்த கழிச்சல் நோய் எதனால ஏற்படுது, அது எப்படி தவிர்க்கலாம், அதுக்கு என்னென்ன மூலிகை மருத்துவம் இருக்கு?
0: இப்போ முதல் பேசினது ரெண்டுமே வந்து வைரஸ், அதாவது நம்ம கையில எதுவும் இல்லை, பக்கத்துல இருந்து எங்கேயாவது ஒரு இதுல இருந்து அது பரவுது, நம்ம தப்பு எதுவுமே இல்லை. ஆனா ரத்த கழிச்சல் அப்படிங்கிற வந்து இது வந்து ஒரு ஒட்டுண்ணி நோய் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பண்ணையை ஒழுங்கா பராமரிக்காம இருக்கும்போது இந்த ரத்த கழிச்சல் நோய் வந்து வருது. இப்போ இந்த ரத்த கழிச்சல் நீங்க பாத்தீங்கன்னா, தீவன தட்டோ தண்ணி தட்டோ இதெல்லாம் நம்ம சுத்தம் இல்லாம வைக்கிறது, மெயினா பாத்தீங்கன்னா கூலம் போட்டு வளர்க்குறவங்க அந்த கூலம் வந்து காயாம ஈரத்தன்மையோட இருக்கிற அந்த கூலத்துக்கு மேல இந்த கோழிகள் ரொம்ப நேரம் நிற்கும்போது இந்த ரத்த கழிச்சல் நோய் வந்து வர ஆரம்பிக்கும். அதனால தான் நம்ம சொல்லுவோம், அந்த கூலம் போட்டு வளர்த்தும் போது அந்த கூலம் வந்து ட்ரையா இருக்கணும், நம்ம கையில் எடுத்து அப்படியே விட்டா அப்படியே ட்ரையா கீழே விழணும், கேக்கு கேக்கா அங்கங்க ஒட்டி ஒட்டி இருக்கிற மாதிரியெல்லாம் நம்ம விடக்கூடாது. ஸோ அந்த சுத்தம் கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டீங்கனாலே ரத்த கழிச்சல் நோய் வந்து வராம தடுத்துடலாம் மேக்சிமம். அப்படி வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப வந்து அதுக்கு மருந்துகள் வேற பக்கம், மூலிகை மருத்துவத்தில் நீங்க பாத்தீங்கன்னா கற்றாழைய எடுத்து குடிநீர்ல வந்து 40-45 நாட்கள் வரை ஊற வைத்து அந்த நீரை வந்து கோழிகளுக்கு நம்ம கொடுக்கலாம். சீவி விட்டுட்டு அந்த உள்ள இருக்கிறத எடுத்து தண்ணியில போட்டு ஊற வச்சா ஒரு மாதிரி லைட்டா பசையா இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த தண்ணி நம்ம கோழிகளுக்கு கொடுக்கலாம்.
1: அதுவும் 45 நாள் ஊற வைக்க சொல்றீங்களா?
0: அதுக்கு தான் நான் முன்னாடியே ஒரு வார்த்தை சொன்னேன், இந்த மாதிரி மருத்துவம் எல்லாம் அப்பப்ப பண்றது இல்ல, எப்போதுமே நம்ம வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும். என்ன கேட்டா அப்பதான் இதுக்கு எஃபெக்ட் வந்து அதிகம். இந்த கோழிகளுக்கு வந்து நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, அதாவது மஞ்சள்ல நம்ம கலந்து கொடுக்கறது, இந்த மாதிரி பொருட்கள்லாம் நம்ம எப்போதுமே ரெடியா வச்சிருக்கணும். இது ஊற வச்சு நம்ம வச்சிருந்தானா இது ரத்த கழிச்சலுக்கு இல்ல எல்லா விதத்திலயும் இந்த சோத்துக்கத்தால வந்து ஒரு யூஸ் தான் உங்களுக்கு. அது வந்து ஒரு தீவனமாவும் சில நேரத்துல கோழிகளுக்கு நம்ம கொடுக்கலாம், சின்னதா நம்ம வெட்டி வெட்டி போடும்போ நம்ம இந்த தீவன செலவை குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி பொருட்கள்லாம் ஹெல்ப் ஆகும். முருங்கைக்கீரை, இந்த குப்பமேனி இலை, இந்த துளசி இலை, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அடிட்டிவ் ஃபீடு மாதிரி தான். இப்போ கோழிகளுக்கு வந்து எப்படி நம்ம இந்த இலைகள்லாம் கொடுக்குறோமோ அந்த மாதிரி இது கொடுக்கும்போ அந்த குதிரை மசால், வேலி மசால் இந்த மாதிரி இலைகள்லாம் நம்ம கோழிகளுக்கு போடும்போது புரத சத்து அதிகமாகுது. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இலையில பச்சை வகைகள் நிறையா போடும்போது முட்டையோட அந்த மஞ்சள் கருவும் நீங்க பார்த்தீங்கன்னா நல்லா மஞ்சளாக வரும். ஸோ வந்து அது எல்லாமே நமக்கு எஃபெக்டிவ் தான், நமக்கு சீப் காஸ்ட்ல, காஸ்ட்னு சொல்றதோட நம்ம செலவே இல்லாமல் எடுக்கிற இது இந்த இடத்துல. அதே மாதிரி இப்போ பொன்னாங்கண்ணி கீரை சார் எடுத்து அது வந்து புளித்த மோரோட சேர்ந்து நம்ம கலந்து கொடுக்கறது வந்து இந்த ரத்த கழிச்சல் கண்ட்ரோல் ஆகும். அதே மாதிரி பனங்கருப்பட்டி எடுத்து தண்ணியில கலந்து நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை நம்ம கோழிகளுக்கு கொடுக்கும்போ ரத்த கழிச்சல் நோய் வந்து கண்ட்ரோல் ஆகுது. இது நம்மளோட சுத்தம் தான் மெயின், கூலம் எதுவும் ஈரம் இல்லாம கோழிகளை வந்து நல்லா பராமரிக்கணும்.
1: சரி, அதே போல இந்த மூக்கொழுகள், அதாவது சளி பிடிச்சிக்கிட்டு இந்த தும்பிட்டே அடையுங்களா, அதுக்கு என்ன மாதிரியான
0: இது நீங்க பாத்தீங்கன்னா இந்த மழைக்காலத்துல இல்ல பனிக்காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா கோழிகள்ல மேக்சிமம் இது இருக்கும். எப்போ பாத்தீங்கன்னாலும் இது இருக்கும், ஏன்னா அந்த டைம்ல நம்ம அதிகமா வெளியே மேய விடுறோம், ஈரத்துல அது பிடிச்சிக்குது. அது அதுக்கு நீ குப்பமேனி தலையை எடுத்து மிளகு மற்றும் மஞ்சத்தூளை சேர்த்து நல்லா அரைச்சு வேக வைத்து கொடுக்கலாம். ஆடாதோட இலை வந்து இந்த கஷாயம் மாதிரி வச்சு இந்த கோழிகளுக்கு கொடுக்கறது வந்து நமக்கே அது நல்லா எஃபெக்டிவா இருக்கும்.
1: இதெல்லாம் வந்து ஊட்டி விடணுமா இல்ல வச்சுட்டு அவங்களே எடுத்துக்கோ?
0: தண்ணியில கலந்து வச்சுட்டா போதுங்க, அதுவே எடுத்துக்கும். நம்ம வந்து இந்த வாயில உருட்டி கொடுக்கறது இந்த மாதிரி இது நம்ம எப்ப சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சிவியரா இருக்குது கண்டிஷன் அப்படிங்கிறப்ப அதால எடுத்துக்க முடியாம படுத்திருக்கும் பாருங்க. சில கோழிகள் பாத்தீங்கன்னா தலையை அப்படியே சாச்சு அப்படியே படுத்துரும், அந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம வேணா கொஞ்சம் எடுத்து வாயில போட்டு கொஞ்சம் தண்ணி ஏதாவது ஊத்தி விட்டா அது முழுங்கிக்கும். இல்லைன்னா மிச்சப்படி கோழிகளுக்கு நீங்க இதை வச்சிங்கனாலே அது தானா கொத்தி எடுக்க ஆரம்பிச்சு.
1: ஏன்னா மருந்தெல்லாம் நம்ம சாப்பிட மாட்டோம்ல, நம்ம எல்லாம் வற்புறுத்தி தான் சாப்பிட்டுக்கிறோம்.
0: இது மூலிகைனால இது மேக்சிமம் எடுத்துக்கும். அதே மாதிரி பூண்டோட சாறு எடுத்து கொட்டைகையில நம்ம தெளிக்கிறது, அப்புறம் மழைக்காலத்தில் மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் எப்படி இப்போ நம்ம பாலில் போட்டு குடிக்கிறோமோ அதே மாதிரி கோழிகளுக்கு மஞ்சத்தூளை நம்ம கலந்து

0: பார்த்தானா அந்த சளி பிரச்சனையிலேருந்து காப்பாற்றிக்க முடியும்.
1: பொதுவாக கோழிகளை எல்லா காலங்கள்லையும் என்னென்ன நோய்கள் தாக்கக்கூடும் அப்படின்றது கோழி வளர்க்குறவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இதுக்கு நம்ம நோய் தடுப்பு நடவடிக்கைகளை செஞ்சுட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் எதிர்பாராத ஏதாவது ஒரு இடர்பாடு ஏற்படுது. அதுக்கு தடுப்பூசி எப்படி போடுறோமோ அதே மாதிரி அன்றாடம் நம்ம கொடுக்கக்கூடிய தீவனத்தில், தண்ணீரில், நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய சமையலறை மூலிகை பொருட்கள், நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய மூலிகை செடிகளை பயன்படுத்தும் போது எப்போதுமே நம்ம கோழிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறையாம இருக்கும். இதனால எதிர்பாராம ஏற்படுற பிரச்சனைகளையும் தடுக்கலாம் இல்லையா? உழவர் உலகம் நிகழ்ச்சியில நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோழிகளுக்கான மூலிகை மருத்துவம். நிகழ்ச்சியில் பங்கேற்று ஆலோசனைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார் திருச்சிராப்பள்ளி கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மைய தலைவர் முனைவர் கே சிபி தாமஸ் அவர்கள். எல்லா நோய்களுக்குமே மூலிகை மருத்துவம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. எல்லா கால்நடைகளுக்கும் கோழிகளுக்கும் பிரச்சனையா இருக்க இந்த குடற்புழுக்களை தடுக்கிறதுக்கும் மூலிகை மருத்துவம் இருக்கா அப்படின்னு யோசிக்கிற உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டுச்சு பணியாளர்களே, அதுக்கும் இருக்கா இல்லையான்னு கேட்டுருவோம். தொடர்ந்து நிகழ்ச்சிய கேளுங்க.
2: மனிதர்களுக்காகட்டும் ஆடுகா இருக்கட்டும் மாடா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் இந்த குடற்புழு தாக்கம் வந்து இருக்கும். அது வந்து வளர்ச்சியை கட்டுப்படுத்தும். அதே போல இந்த கோழிகள்லையும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதை எப்படி நம்ம தடுத்துக்கலாம்?
0: பண்ணையாளர்கள் யாருமே பார்த்தீங்கன்னா இந்த குடற்புழு மருந்தெல்லாம் கொடுக்கறதே இல்லை. ஆனால் வந்து அது ரொம்ப முக்கியம். இந்த குடற்புழு மருந்து வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது தான் வெயிட்டு கோழிகளுக்கு வந்து வெயிட் ஏறும். இல்லாமல் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இது இந்த குடற்புழு லோடு ரொம்ப அதிகமாகும்போது அது அந்த கோழிகள் எடுக்கிற தீவனத்தை முழுசாக அது வந்து உறிஞ்சி எடுத்துட்டு இருக்கும் உள்ளால. ஸோ அப்போ ரிட்டர்ன் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா கோழிகளுக்கு வெயிட் ஏறாது. அது எடுக்கிற தீவனம் அதுக்கு கிடைக்காம போகிறப்போ கறி வராது, முட்டை வராது, அப்படியே நலிஞ்சு அப்படியே இருக்கும். சில கோழிகள் இல்லை சில கால்நடைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ மாடு ஆடுகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கிற தோல் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சொரசொரப்பாகி முடிச்சு முடிச்சா இருக்கிற மாதிரி இருக்கும். சில ஆடு மாடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோழிகளுக்கு அந்த மாதிரி தெரியலனாலும் வெயிட் ஏறாது, இந்த மாதிரி இதுவாக இருக்கும். இந்த குடற்புழு நீங்கள் பார்த்தீங்கன்னா உருண்டை புழு இருக்கும், நாடா புழு இருக்கும், தட்டை புழு இருக்கும், அந்த மாதிரி வித்தியாசமான புழுக்கள் உள்ளால் இருக்குது. கால்நடை மருந்துகத்துக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா அப்பப்போ அதுக்கு தேவையான குடற்புழு நீக்க மருந்து கொடுப்பாங்க. இதெல்லாம் நம்மளாக தான் இன்ட்ரெஸ்ட் எடுத்து போய் கால்நடை மருந்துகள் அது வாங்கி நம்ம கொடுக்கணும். இது ஒரு விதம். இப்போ அது மாதிரி இல்லாமல் இருக்கும்போது தான் நம்ம வீட்டிலே கொடுக்கறதுக்காக தான் நம்ம வந்து இந்த சதக்குப்பை அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அந்த சதக்குப்பை இது புதினா, கேரட்டு, வெங்காயம், பூண்டு, வெள்ளரிக்காய், அதோட விதை, பூசணி பழம், அதோட விதை, பரங்கிக்காய், அதோட விதைகள், வாழைக்காய், முருங்கை, சீமைக்காட்டு முள்ளங்கி, இது மாதிரி பொருட்கள் ஏதாவது ஒன்று அப்பப்போ நம்ம கொடுத்துட்டு வர்றது வந்து குடற்புழு. ஏதாவது ரெண்டாச்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். நம்ம இத்தனை பொருள் சொல்லியிருக்கிறோம்னா இல்லை, என்ன நமக்கு கிடைக்குதோ அதை அப்பப்போ எடுத்து கொடுக்கறதுனால குடற்புழு வந்து தடுக்கலாம். அதே மாதிரி எலுமிச்சை சாறு இருக்குது பார்த்தீங்களா, எலுமிச்சை சாறு எடுத்து தண்ணியில் கலந்து நம்ம கொடுக்கறது கூட இந்த குடற்புழு நீக்கத்தை தடுக்கும், கொஞ்சம் குறைக்கும். இருந்தால் கூட அதோட அளவுகளை வந்து கொஞ்சம் குறைச்சி காமிக்கும். இப்போ உருண்டை புழுக்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு சிறியானங்கு இல்லைன்னா நிலவேம்பு, அதை நல்லா காய வச்சு ஒரு 400 கிராம் இல்லை 1/2 கிலோ எடுத்து, ஒரு மூட்டை கோழி தீவனங்கிறது ஜென்ரலாக ஒரு 75 கிலோ இருக்கும், அந்த 75 கிலோவுக்கு ஒரு 1/2 கிலோ இல்லை 400 கிராம் அந்த மாதிரி அளவு அதில் கலந்து 2 மாதத்துக்கு ஒரு முறை கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அதே நாடா புழுவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து இந்த இதுன்னு அந்த இதுன்னு நம்ம சொல்லலை, பட் இது வந்து இன்னும் நல்லா உருண்டை புழுக்கும் எஃபெக்டிவாக இருக்கும். நாடா புழுவாக இருந்ததுன்னா அதுக்கு வந்து கொட்டைப்பாக்கு ஒரு 1/2 பாக்கு ஒரு கோழிக்கு அப்படிங்கிற மாதிரி 2 மாதத்திற்கு 1 முறை இந்த மாதிரி கொடுத்தானா நமக்கு வந்து நாடா புழுலேருந்து கண்ட்ரோல் ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க.
2: ஆமாம், இப்போ நீங்கள் சொல்கிறது சரி, உருண்டை புழு நாடா புழு இதுக்கெல்லாம் வெவ்வேறு மருந்து சொல்கிறீங்க, ஆனால் விவசாயிகள் இல்லைனா வீட்டில் வளர்க்குறவங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம்?
0: நாடா புழுவை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். நாடா புழு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன நாடா மாதிரி வெள்ளை கலரில் அவங்களுக்கே தெரியும். நிறைய பேர் இந்த போஸ்ட்மார்ட்டம்லாம் கொண்டு வரும்போது சொல்லுவாங்க கரெக்டாக, எச்சம் போடுமோ அதில் வந்து அப்படியே வெள்ளை கலரில் வெள்ளை வெள்ளையாக நாடா மாதிரி வருது அப்படின்னு சொல்லி சொல்லி துண்டு துண்டாக வந்து விழும் தீவனத்தில். இந்த மாதிரி இருந்ததுன்னா நாடா புழு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம், விவசாயிகளால் வந்து இது அதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் குடல் புழு நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 மாதத்திற்கு 1 முறை நம்ம ஒவ்வொரு தடவை கொடுக்குற குடற்புழு மருந்து வந்து வேற வேற கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போதான் ஒரு டைம் அது தட்டை புழு மேலே வேலை செய்யும், இன்னொரு டைம் அது நாடா புழு மேலே வேலை செய்யும், அந்த மாதிரி போகும் அது. இது மூலிகை மருத்துவத்தை பொறுத்தவரையும் நம்ம இப்படி அப்படின்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணுங்கிற தேவையே இல்லை. இப்போ இந்த பொருட்கள் எல்லாம்

0: எல்லாமே நம்ம சொன்ன இத்தனை பொருட்கள் எல்லாமே ஒரு ஃப்ரீக்வன்சியில் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்.
1: கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பெரும்பாலான நோய்கள் வராமல்
0: வராது. அதுக்கு தான் இது வந்து வந்ததுக்கு அப்புறம் பண்ணுறதோட இது வரும் முன்னே செய்கிறது நல்லது எப்போதுமே மூலிகை மருத்துவத்தை பொறுத்தவரை.
1: அப்புறம் கோழிகளில் இந்த புற ஒட்டுண்ணிகள்லாம் இருக்கும், ஒரு சில நேரம் அந்த ரெக்கையை வச்சுட்டு ஆட்டி விட்டு போயிடும், அந்த இடத்துல வெறும் பூச்சியாக இருந்துக்கிட்டு மொய் மொய் மொய் மெயின் வீட்டில் மனுஷனை இருக்க கூடாது. அப்போ அந்த இதெல்லாம் எப்படி தடுத்துக்கலாம்?
0: இந்த அக ஒட்டுண்ணி அது வந்து தானாகவே அதோட குடல்களில் வந்துடும், அது இருக்கிறது தான் அது. ஆனால் இந்த இரத்தக்கழிச்சல் நோய்க்கு சொன்ன மாதிரி இந்த புற ஒட்டுண்ணிங்கிறது வந்து நம்மளோட பராமரிப்பில் தான் இருக்குது. சுத்தமின்மை, அப்பப்போ ஒழுங்காக கூட்டாமல் வைக்கிறது, அந்த எச்சத்தை அப்புறப்படுத்தாமல் இருக்கிறது, அந்த தண்ணி வச்சுருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த பேசனோ இது அதெல்லாம் கழுவியே நாள் கணக்காக இருக்கும். ஆனால் கோழிகள் வளர்த்துறதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பராமரிப்பு தான். ஒவ்வொரு பயிற்சிகளில் நம்ம எடுத்து சொல்லுமோ மக்கள் வந்து இது ஒரு விஷயமா சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி கூட நினச்சிக்குவாங்க. ஆனால் டெய்லி ஒரு 20 நிமிஷம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். நல்லா தேய்ச்சி கழுவி, ஒரு தடவையாச்சும் தேய்ச்சி கழுவி திருப்பி நம்ம வைக்கணும். இல்லைன்னா அது உள்ளால் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அப்படியே வளவழுப்பாக ஆரம்பிச்சிடும் உள்ளால். அதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான பூஞ்சான் வளர ஆரம்பிக்கும் அந்த தண்ணி அந்த மாதிரி இதில். ஸோ தண்ணியை நம்ம சுத்தமாக வச்சுக்கிறது, தீவனம் வைக்கிற தொட்டியை சுத்தமாக வைக்கிறது, இதெல்லாம் இல்லாமல் போகிறது, நெருக்கடியாக கோழிகளை வைக்கும்போது கோழி இவ்வளோதான் நிற்கணும் ஒரு இடத்துலன்னு இருக்கும், அதுக்கு பதிலாக நிறையா கொண்டு போய் ஒரு இடத்துல நிற்க வைக்கிறது, அதுக்கு தேவையான காற்று வசதி இல்லாமல் நமக்கு ரூம் கிளால் அடைச்சி வைக்கிறது, இந்த மாதிரிலாம் இல்லாமல் இப்போ கோழி ஷெட்டெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா பண்ணைகள் எப்படி இருக்குன்னா சுற்றி எல்லாம் ஓப்பனாக இருக்கணும்னு சொல்லி சொல்லுவோம். நீங்கள் நிறையா பண்ணைகள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும், ஒரு அடிக்கு மட்டும்தான் சுவர் இருக்கும், மேலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓப்பனில் இருக்கும். அப்படி இல்லாமல் வச்சு அடைக்குமோ அந்த காற்றெல்லாம் பத்தாமல் போகுமோ என்னவென்னு கேட்டிங்கன்னா கோழிகளுக்கு மேலே பெயின், தெல்லுப்பூச்சி, ஈ மொக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் நிறையா வர ஆரம்பிக்கும். கொசு தொந்தரவு ஃபஸ்ட்டு இருக்கும், ஈ தொந்தரவு இருக்கும், இது ரெண்டும் நம்மளோட தப்புனால தான் மெயினாக வருது. இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேனு, தெல்லுப்பூச்சி, மூட்டை பூச்சிகள், இந்த மாதிரி பூச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா கோழி மேலே அப்படியே ஊற ஆரம்பிக்கும். இது நம்ம வீட்டு குழந்தைகள் போய் தூக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க மேலே இந்த இன்ஃபெக்ஷன் வரதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பராமரிப்பு தான். இந்த புற ஒட்டுண்ணியை பொறுத்தவரையும் ஒரு தடவை உள்ளே வந்துச்சுன்னா அது வந்து பண்ணையிலேருந்து நம்ம நீக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் பொறுத்தவரையும் அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது மரம் தினி அகத்தி இலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க, அதை எடுத்து அந்த கொட்டகைகளெல்லாம் அங்கங்கே நம்ம போட்டு வைக்கும்போதே பெயின் வராமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் புகையிலை இருக்குது பார்த்தீங்களா, புகையிலையை வந்து நல்லா எரித்து அந்த சாம்பலை வந்து கோழி மேலே பூசும்போது பெயின் தொந்தரவு இல்லாமல் இருக்கும் அப்படின்பாங்க. வேப்பெண்ணெயை எடுத்து சோப்பு நீரில் கொஞ்சம் கலந்து கொட்டகையில் நம்ம தெளிக்கும்போது இந்த மாதிரி புற ஒட்டுண்ணிகள் வராமல் இருக்குது. அப்புறம் வேப்பிலை பொடி எடுத்து அதை புகைமூட்டம் போடுறது பார்த்திங்கன்னா சாயந்தர நேரத்தில் நம்ம போடும்போது இந்த கொசு, ஈ இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் வராமல் இருக்கும். மெயினாக நிறையா பார்த்திங்கன்னா அந்த வசம்பு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். வசம்பு குச்சியை வந்து நம்ம எடுத்து தண்ணியில் கலந்து, இப்போ ரொம்ப அந்த மாதிரி பெயின் தெல்லுப்பூச்சியெல்லாம் இருந்ததுன்னா நம்ம ஒரு பக்கெட் தண்ணியில் இதில் கலந்துட்டு கோழி அதில் முக்கி முக்கி நம்ம எடுத்துட்டு நீங்கள் அப்படியே வெயிலில் விட்டிங்கன்னா கூட அது உடம்புலேருந்து இருக்கிற பூச்சிகள்லாம் இறங்க ஆரம்பிச்சிடும். வசமும் அதே மாதிரி வந்து எஃபெக்டிவான ஒரு மருந்து புற ஒட்டுண்ணிகளுக்கு.
1: சரிம்மா, மித்தபடி வேற என்ன பிரச்சனைகள்லாம் இந்த கோழிகளில் ஏற்படும், அதெல்லாம் எப்படி தவிர்த்துக்கலாம், என்னென்ன மூலிகை மருத்துவம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்க.
0: பூஞ்சை இதை பற்றி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, தண்ணி ஒழுங்காக கழுவாமல் வைக்கும்போது வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பழைய தீவனங்கள்லாம் கோழிகளுக்கு கொடுக்கும்போது, அதாவது நம்மளே தான் வீட்டில் போடுறோம் பழைய அரிசி பழைய இதுன்னு நம்ம போடும்போது, ஒரு சிலதெல்லாம் ரொம்ப பழைய பொருட்கள் போடும்போது அதில் ஒரு விதமான பூஞ்சான் இருக்கும், அஃப்லோடாக்சின் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. தொடர்ந்து அந்த மாதிரி பொருட்கள் போய்கிட்டே இருக்கும்போது இறப்பு ஏற்பட ஆரம்பிக்கும். அதாவது டக்குன்னு எல்லாமே சாவாது, அப்பப்போ ஒன்று ரெண்டு டெத்து இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம. அந்த மாதிரி பூஞ்சான்கள்லாம் இருந்ததுன்னா அதுக்கு வந்து கோழிகளில் வந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணி மற்றும் கீழா நெல்லியை நல்லா காய வைத்து பொடி பண்ணிட்டு தீவனத்தில் அப்பப்போ நம்ம கலந்து கொடுக்கறது வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கீழா நெல்லியும் அரைச்சி தண்ணியில் நம்ம கலந்து கொடுக்கறது இந்த பூஞ்சான், அதாவது உணவில் ஏற்படுற பூஞ்சானை வந்து கட்டுப்படுத்தும். அதாவது மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீழா நெல்லி இதை ரெண்டையும் கலந்து நம்ம கொடுக்கறது பூஞ்சான்களுக்கு வந்து இதாகும். இதே மாதிரி சளி பிரச்சனையை பற்றி நம்ம பேசணும், அதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சுவாச குழல் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் சம்மந்தப்பட்ட இது தான். அந்த மாதிரி இருக்கும்போது அதுவும் தடுக்கிறதுக்கு நம்ம மஞ்சள் வந்து 150 கிராம் எடுத்து ஒரு மூட்டை தீவனத்தில் நம்ம கலந்து கொடுக்கலாம். இது நமக்கும் தெரியும் மஞ்சள் எப்போதும் சளிக்கு நல்லது. துளசி இலையும் அதே மாதிரி எடுத்து நம்ம தீவனத்தில் கலந்து கொடுக்கலாம். மஞ்சள் துளசி இது ரெண்டும் வந்து உங்களுக்கு சுவாச குழல் நோய்க்கு வந்து நல்ல இதுவாக இருக்குது. அதே மாதிரி இப்ப சில கோழிகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வளர்ச்சி அப்படியே இல்லாம அப்படியே குன்றி நிற்கும். இப்ப வளர்ச்சி ஊக்குவிக்கிறதுக்காக அந்த கோழி தீவனத்துல மஞ்சள் நம்ம கொடுக்கறது வளர்ச்சியை ஊக்குவிக்கிற ஒரு இதுவா இருக்கும். அதே மாதிரி கீழ்வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க, சில கோழிகள்ல பாத்தீங்கன்னா அந்த முட்டு இல்லைன்னா கால் அந்த மாதிரி இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா வீங்கி நடக்க முடியாம கொஞ்சம் இதுவா இருக்கும். இது வந்து எதனால வரும்னு கேட்டீங்கன்னா தீவனத்துல வந்து புரத சத்து அதிகமா கொடுக்கறதுனால யூரிக் அமிலம் வந்து ரத்தத்துல அதிகமாகறதுனால வீக்கத்தை ஏற்படுத்தும். இதனால பார்த்தீங்கன்னா கால் வந்து நொண்டி நொண்டி நடக்கும். இந்த மாதிரி கோழிகள் தீவனம் எடுக்காது. குஞ்சுகள்ல பார்த்தீங்கன்னா அதிக இறப்பு இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இதுக்கு கோழிகள்

0: நிறைய சுத்தமான தண்ணி கொடுக்கணும். எப்போதுமே நம்ம வீக்கம் இருக்கிறப்ப நம்ம சொல்ற மாதிரி தீவனத்தோட தண்ணி மட்டும் கோழிகளுக்கு எப்போதுமே இருக்கணும். இந்த மாதிரி யூரிக் அமிலம் அதிகமாக சேருமோ, புரோட்டீன் அதிகமாக ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா தண்ணி நிறையா கொடுக்கணும். இந்த கொடுக்குற உணவில் இருக்கிற புரத சத்தை கொஞ்சம் குறைச்சி கொடுத்துக்கணும். வெத்தலை, வாழைத்தண்டு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் அரைச்சி அதோட சாறு எடுத்து நம்ம கோழிகளுக்கு கொடுக்குறப்போ வீக்கம் வந்து குறையுது உங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ செரிமானம் ஆகாமல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சில சமயம் சொல்லுவாங்க கோழிகளில் கழுத்து பகுதியில் அப்படியே இந்த தீவனம் வந்து உள்ளே போகாமல் அப்படியே நிற்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி செரிமானம் ஆகாமல் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரையோட மஞ்சத்தூளை சேர்த்து நம்ம கொடுக்கறதுனால இந்த செரிமானம் தன்மை வந்து அதிகரிக்குது. ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கோழிகளுக்கு ஆன்டிபயோட்டிக் வந்து கொடுக்க தான் செய்வாங்க. கோழிகளில் வந்து ஆன்டிபயோட்டிக் வந்து நம்ம எப்போதுமே வந்து நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஒரு சில நேரங்களில் நம்ம அந்த தீவனத்தில் ஆன்டிபயோட்டிக் வந்து க்ரோத் ப்ரொமோட்டிங் ஏஜென்ட்டாகவும் இருக்குது. ஒரு சில நேரத்தில் அந்த ஆன்டிபயோட்டிக் வந்து தேவை. இப்போ அந்த ஆன்டிபயோட்டிக் பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா பப்பாளி இல்லைனா துளசி. பப்பாளியை வந்து சின்ன சின்னதாக வெட்டி நம்ம கோழிகளுக்கு போட்டானா அது ஒரு ஆன்டிபயோட்டிக் மாதிரி வேலை செய்யுது. அதே மாதிரி துளசியும் நம்ம கொடுக்குறப்ப வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் எஃபெக்டை வந்து அதுக்கு கொடுக்குது. அதே மாதிரி நோய் எதிர்ப்பு திறன், இப்போ வந்து நோய் வருது இதெல்லாம் நம்ம சொல்கிறோம், நம்ம எதிர்ப்பு திறனை உண்டாக்குறதுக்கே நோய் எதிர்ப்பு திறன் எப்போதுமே கோழிகளில் இருக்கணும் அப்படிங்கிறப்போ வசம்பு அதே மாதிரி வந்து காய்ந்த வேப்பம்பழம் இதெல்லாம் வந்து நான் ஒரு டன் தீவனத்தில் வசம்பு நான் வெளியே இதுக்கும் சொன்னேன்னா அதே மாதிரி வசம்பு கொஞ்சோண்டு நம்ம வந்து உள்ளால தீவனத்தில் நம்ம கொடுக்கறதும் நோய் எதிர்ப்பு திறனை வந்து அதிகப்படுத்துது. பூண்டை வந்து தீவனத்தில் கலந்து கொடுக்கறது, மஞ்சள் தீவனத்தில் கலந்து கொடுக்கறது, இந்த மாதிரி நம்ம கொடுக்குறப்போ நோய் எதிர்ப்பு திறன் வருது.
1: மேடம் நீங்கள் பாட்டுக்கு நிறைய சொல்கிறீங்க, எல்லாமே நம்ம இயற்கையில் கிடைக்கக்கூடிய மூலிகைகள் இதெல்லாம் தரும்போது எந்த ஒரு நோயும் வராமல் நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கு நல்ல வழிமுறைகளை சொல்கிறீங்க. இப்போ பொதுவாக நான் பூண்டை வந்து பயன்படுத்துறதுனால கோழிகளுக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லுங்களேன்.
0: பூண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தீவன செயற்கை பொருளாக நம்ம கருதுகிறோம். நம்ம பூண்டு வந்து ஒரு இயற்கையாக வந்து பூச்சிக்கொல்லியாகவும் யூஸ் பண்ணுறோம் நம்ம, அதே மாதிரி பூஞ்சை கொல்லியாகவும் யூஸ் பண்ணலாம். இது வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கும் யூஸ் ஆகுது. பூண்டு வந்து கோழிகளோட குடல் மேலே அதோட எஃபெக்ட் இருக்குது, அப்போ வந்து ஜீரண சக்தி வந்து அதிகமாகுது. கொழுப்பு குறைந்த இறைச்சி உற்பத்திக்கும் அது ஹெல்ப் பண்ணுது. பூண்டு கோழிகளில் பச்சையாகவோ இல்லை காய்ந்த இதுலையும் நம்ம கொடுக்கலாம். இந்த மாதிரி எந்த விதத்தில் வேணாலும் நம்ம கொடுக்கலாம்.
1: அதே போல் இந்த மஞ்சளும் சோத்துக்கத்தாலையும் சேர்த்து கோழிகளுக்கு கொடுக்கறதுனால என்ன மாதிரியான நன்மைகள்லாம் கிடைக்குது?
0: மஞ்சளும் சோத்துக்கத்தாலையும் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு தீவனமாகவே நம்ம வந்து கோழிகளுக்கு கொடுக்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் உங்களுக்கு சோத்துக்கத்தால் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக வெட்டி நம்ம கொடுக்கறது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீடு நம்ம கோழிகளுக்கு கொடுக்குற மாதிரி. இந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அது தீவனம் எடுக்கிற அளவை வந்து கொஞ்சம் குறைக்கும். கடைகள்லேருந்து வாங்கி போடுற தீவனம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தீவனம் எடுக்கிற அளவை வந்து குறைக்கும். ஆனால் அதே நேரத்தில் நல்ல உடல் எடை கிடைக்கும், உடல் எடை வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து இறைச்சியோட பண்புகள் எதையும் மாற்றாது. இறைச்சியில் இருக்கிற கொழுப்போட அளவை கொஞ்சம் குறைச்சி உற்பத்தி திறனை அதிகமாக்கி கொடுக்கும் உங்களுக்கு.
1: சரி, அதே போல் எல்லாருமே நாட்டுக்கோழி முட்டை விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த முட்டையோட உற்பத்தியை நான் அதிகப்படுத்தணும், அதனோட தரத்தையும் அதிகப்படுத்தணும் அப்படின்னா என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத மூலிகை மருத்துவத்தில்
0: இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆலி விதை, மீன் எண்ணெய், கடுகு விதை இந்த மாதிரி பொருட்கள் நம்ம கோழியோட தீவனத்தில் கலந்து கொடுக்கும்போது முட்டை மற்றும் இறைச்சியோட உற்பத்தி அளவு அதிகரித்து காணுது. நமக்கு தீவனம் உட்கொள்ளும் அளவு, வயிற்று கொழுப்பு முதலென குறைந்து உயிர் வாழும் தன்மை அதிகமாகுது. இந்த மாதிரி பொருட்கள் நம்ம கொடுக்கும்போது முட்டை மற்றும் இறைச்சியில் உள்ள நிறைவுற்ற கொழுப்பு அமிலங்கள் அளவு குறைந்து நம் உடலுக்கு தேவையான நிறைவுறா கொழுப்பு அமிலங்கள் அளவு அதிகரித்து காணப்படுகிறது. இந்த முட்டை மற்றும் இறைச்சியை உட்கொள்ளும் நபர்களுக்கு இதய நலம், நோய் எதிர்ப்பு திறன் அதிகமாகுது. புற்றுநோயிலிருந்து ஒரு எதிர்ப்பு சக்தி நமக்கு கொடுக்குது. இந்த மாதிரி பொருட்கள் அதாவது ஆலி விதை, மீன் எண்ணெய், கடுகு விதை இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம போடுறதுனால. இன்னொரு விதமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்பாங்க, அதாவது எதிர் உயிர் வெளியேற்றிகள் என்று சொல்லுவோம் நம்ம, இல்லைனா ஆன்டி ஆக்சிடென்ட் என்ரிச்டு எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. மூலிகை மூலமாக ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் எக்ஸை கொண்டு வரதுக்கு துளசி, பூண்டு, கருவேப்பிலை, அசோலா, மஞ்சள், வெந்தயம், திராட்சை விதை அதே மாதிரி நல்லா விழுதாக்கி அதை கொடுக்கறது, ஆரஞ்சு தோல் இந்த மாதிரி பொருட்கள்லாம் கொடுக்கறது ஒரு நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது அதுலேருந்து கிடைக்கிற முட்டைகளில் அந்த பண்புகள் வந்து அதிகமாகுது. நமக்குமே வந்து ஒரு விதத்தில் இன்டைரக்டாக நம்ம உடம்புக்கும் அது வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம் நம்ம.
1: சிறப்பு மேம், இதுவரை எங்களோட இணைந்து கொண்டு கோழிக்கு நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற கூடிய சீரகம், மஞ்சள், பூண்டு, நாம் சாப்பிடக்கூடிய கீரைகள், அப்புறம் நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய சோத்துக்கத்தலை, இந்த மாதிரியான இயற்கை தாவர உணவுகளை கொடுத்தாவே அது நல்ல உடல் வளத்தோடையும் நல்ல இறைச்சியோடையும் கிடைக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்னீங்க. நேயர்கள் உங்கள்கிட்ட இது சார்ந்து சந்தேகம் கேட்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா உங்களை எந்த எண்ணை தொடர்பு கொள்ளலாம்?
0: எங்கள் அலுவலகமானது நீங்கள் பார்த்தீங்கன்னா கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி

0: மற்றும் ஆராய்ச்சி மையம் அப்படின்பாங்க. இது கொட்டப்பட்டுல இருக்குது, ஏர்போர்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடின்னு வச்சுக்கோங்க, கொட்டப்பட்டு அங்கே இருக்குது. ஆஃபீஸ் நம்பர் சொல்கிறேன் நான், நீங்கள் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போனாலும் எங்களை வந்து நீங்கள் அங்கே அணுகலாம். பயிற்சிகள் இதே மாதிரி கால்நடை சம்பந்தமான எல்லா பயிற்சிகளும் நாங்கள் கொடுப்போம் மாதந்தோறும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கறவை மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, நாட்டுக்கோழி வளர்ப்பு, இந்த மாதிரி பயிற்சிகள் எப்போதுமே போயிட்டுருக்கோம். நம்பர் வந்து 0-3-1-2-3-3-1-7-1-5. இந்த எண்ணை வந்து தொடர்பு கொண்டு டவுட்ஸ் கேட்டுக்கலாம் நீங்கள்.
1: கோழிகளுக்கு பொதுவாக ஏற்படக்கூடிய சளி, கழிச்சல், வெப்ப அயர்ச்சி, நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு, இதுக்கெல்லாம் நம்ம சமையல் அறையில கிடைக்கக்கூடிய மஞ்சள், மிளகு, பூண்டு, சின்ன வெங்காயம், அதோட நம்ம வீட்டை சுற்றி கிடைக்க

பூண்டு, சின்ன வெங்காயம், அதோட நம்ம வீட்டை சுற்றி கிடைக்கக்கூடிய மூலிகை செடிகள், கீழாநெல்லி, அருகம்புல்லு, தூதுவளை, குப்பை மேனி, இதையெல்லாம் அடிக்கடி நம்ம தீவனத்துல கலந்து கொடுக்கும் போது கோழிகளுக்கு ஏற்படக்கூடிய நோய் பாதிப்புகள்ல இருந்து பெருமளவு கோழிகளை பாதுகாக்கலாம். அதே போல மூலிகை சாறு அல்லது கசாயத்தை குடிநீர்ல கலந்து தொடர்ந்து 3 அல்லது 5 நாட்களுக்கு கொடுக்கும் போது சிறந்த பலன் கிடைக்கும். அதோட முக்கியமா நோய் பாதித்த கோழிகளை தனிமைப்படுத்திடணும். இதுவரை நாட்டுக்கோழிகளுக்கான மூலிகை மருத்துவ முறைகளை பகிர்ந்து கொண்டார் திருச்சிராப்பள்ளி கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மைய தலைவர் முனைவர் கே. சிபி தாமஸ் அவர்கள். ஃபைனலா கோழி வளர்க்கிறவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ். இப்ப வெயில் அதிகமா இருக்க நேரங்கள்ல கோழிகளோட உடல்ல நீர் சத்து குறையாம இருக்க நீர்ல கொஞ்சம் பனக்கற்கண்டு இல்லனா சர்க்கரை கலந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நோட் பண்ணிக்கோங்க பண்ணையாளர்களே. நம்ம கரெக்டா தடுப்பூசி போடுறோம், மூலிகை மருத்துவ முறைகள்லாம் கடைபிடிக்கிறோம், இருந்தாலும் நோயின் தீவிரம் அதிகமா இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா உடனே அருகில் இருக்க கால்நடை மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுறது நல்லது.

0: எல்லாம் பொன்பொழிக்க.
1: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
0: பண்ணையெல்லாம் பொன்பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
2: நேரம் 8 மணி. இனி கேட்கலாம்
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி தேர்தல் சிறப்பு செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தமிழகம், புதுச்சேரி, கேரளம், அசாம், மேற்குவங்க மாநில சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் தமிழகத்தில் தாவேகா 64 இடங்களில் வெற்றி பெற்று 42 இடங்களில் முன்னிலையுடன் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. தாவேகா தலைவர் திரு விஜய் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளார். தமிழகத்தில் மொத்தமுள்ள 234 சட்டப்பேரவை தொகுதிகளில் 233 தொகுதிகளில் தனித்து போட்டியிட்ட தாவேகா கும்மிடிப்பூண்டி, திருவள்ளூர், பூந்தமல்லி, மாதவரம், திரு ஒற்றியூர், குளத்தூர், வெள்ளிவாக்கம், திருவிக்காநகர், எழும்பூர், ராயபுரம், ஆயிரம்விளக்கு, அண்ணாநகர், சைதாப்பேட்டை, டி நகர், மயிலாப்பூர், வேளச்சேரி, தாம்பரம், உத்திரமேரூர், அரக்கோணம், ராணிப்பேட்டை, வேலூர், கீழ் வைத்தனாம்குப்பம், ஊத்தங்கரை, கிருஷ்ணகிரி, பென்னாகரம், கள்ளக்குறிச்சி, சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, வீரபாண்டி, ராசிபுரம், சேந்தமங்கலம், திருச்செங்கோடு, ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, கோபிச்செட்டிப்பாளையம், பவானிசாகர், அவிநாசி, திருப்பூர் தெற்கு, பல்லடம், கவுண்டம்பாளையம், திருவெறும்பூர், முசிறி, துறையூர், தஞ்சாவூர், அறந்தாங்கி, சோழவந்தான், மதுரை கிழக்கு, மதுரை வடக்கு, தெற்கு, மத்திய தொகுதிகளிலும், ராஜபாளையம், சிவகாசி, தூத்துக்குடி, ஸ்ரீவைகுண்டம், ஒட்டப்பிடாரம், திருநெல்வேலி, நாங்குநேரி, ராதாபுரம் உள்ளிட்ட 64 தொகுதிகளை கைப்பற்றியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் 42 இடங்களில் முன்னிலையில் உள்ளது. திமுக சென்னை துறைமுகம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, கூடலூர், பொள்ளாச்சி, குன்னூர், வால்பாறை, உடுமலைப்பேட்டை, மடத்துக்குளம், ஒட்டன்சத்திரம், திருச்சி மேற்கு, மணச்சநல்லூர், சீர்காழி, நாகை, திருவாரூர், திருவிடைமருதூர், உரத்தநாடு, ஆலங்குடி, ஆண்டிப்பட்டி, பரமக்குடி, ராமநாதபுரம், விளாத்திக்குளம், திருச்செந்தூர், ஆலங்குளம், பாளையங்கோட்டை உள்ளிட்ட 29 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. திமுக 30 தொகுதிகளில் முன்னிலை வகித்து வருகிறது. திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் மேலூர், விளவங்கோடு தொகுதிகளில் வெற்றி பெற்று மயிலாடுதுறை, குளச்சல், கிள்ளியூர் தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் வாணியம்பாடியில் வெற்றி பெற்று பாபநாசம் தொகுதியில் முன்னிலை வகிக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் திருத்துறைப்பூண்டியில் வெற்றி பெற்று தளி தொகுதியில் முன்னிலையில் உள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கீழ்வேலூர், பத்மநாபபுரம் தொகுதிகளை கைப்பற்றியுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் காட்டுமன்னார் கோவிலில் வெற்றி பெற்றுள்ளார். திண்டிவனத்தில் இக்கட்சி முன்னிலை

வகிக்கிறது. தேமுதிக விருத்தாச்சலம் தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது. அஇஅதிமுக செய்யூர், மதுராந்தகம், அணைக்கட்டு, ஜோலார்பேட்டை, ஒசூர், பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், கீழ்பெண்ணாத்தூர், செய்யாறு, மயிலம், கங்கவல்லி, ஆத்தூர், எடப்பாடி, சங்கரி, தாராபுரம், பவானி, அந்தியூர், நத்தம், அரியலூர், பன்ருட்டி, வேதாரண்யம், நன்னிலம், அம்பாசமுத்திரம் உள்ளிட்ட 26 தொகுதிகளை கைப்பற்றியுள்ளது. 21 தொகுதிகளில் முன்னிலை வகித்து வருகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அஇஅதிமுகவுடன் இடம்பெற்றுள்ள பாமக தர்மபுரி, ஜெயங்கொண்டம் தொகுதிகளை கைப்பற்றியதோடு சோழிங்கர், செஞ்சி, விக்கிரவாண்டி தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. பிஜேபி உதகை தொகுதியை கைப்பற்றியுள்ளது. அமமுக மன்னார்குடியில் வெற்றி பெற்றுள்ளது. திருச்சி மாவட்டத்தில் உள்ள 9 சட்டப்பேரவை தொகுதிகளில் திருச்சி கிழக்கு, திருவெறும்பூர், முசிறி, துறையூர், மணப்பாறை, ஸ்ரீரங்கம் ஆகிய 6 இடங்களை தாபேக்காவும், திருச்சி மேற்கு, மணச்சநல்லூர் தொகுதிகளை திமுகவும், லால்குடி தொகுதியை அஇஅதிமுகவும் கைப்பற்றியுள்ளது. தமிழகத்தில் ஆட்சியமைக்க 118 தொகுதிகள் தேவை எனும் நிலையில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை இல்லாத நிலை உருவாகியுள்ளது. அடுத்த கட்ட நடவடிக்கைகளை கட்சிகள் தொடங்கியுள்ளன. தேர்தல் முடிவுகளை அடுத்து பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்ட செய்தியில் தமிழகத்தின் வளர்ச்சி மற்றும் தமிழக மக்களின் நலனுக்காக மத்திய அரசு தொடர்ந்து பங்களிப்பை வழங்கும் என்றும் அதிக இடங்களில் வெற்றி பெற்றுள்ள தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியை தக்கவைத்துக் கொள்ளும் நிலையில் உள்ளது. மொத்தமுள்ள 30 சட்டப்பேரவை தொகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் 9 இடங்களில் வெற்றி பெற்று 2 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. பிஜேபி 3 தொகுதிகளில் வெற்றி பெற்று 1 இடத்தில் முன்னிலையில் உள்ளது. திமுக 4 இடங்களில் வெற்றி பெற்று 1 தொகுதியில் முன்னிலையில் உள்ளது. தாவேகா 2 தொகுதிகளை கைப்பற்றியுள்ளது. கேரள மாநிலத்தில் மொத்தமுள்ள 140 தொகுதிகளில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 90 மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. அஸ்ஸாம் மாநிலத்தில் பிஜேபி ஆட்சியை தக்கவைத்துக் கொண்டுள்ள நிலையில் மேற்குவங்க மாநிலத்தில் முதல் முறையாக பிஜேபி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்க உள்ளது. மேற்குவங்கத்தில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்ற 293 தொகுதிகளில் பிஜேபி 86 இடங்களை கைப்பற்றி 118 இடங்களில் முன்னிலை வகித்து வருகிறது. திரிணாமுல் காங்கிரஸ் 37 தொகுதிகளில் வெற்றி பெற்று 46 இடங்களில் முன்னிலையில் உள்ளது. குஜராத், கர்நாடகா, மகாராஷ்டிரா, நாகாலாந்து, திரிபுரா மாநிலங்களில் இடைத்தேர்தல் நடைபெற்ற 7 சட்டப்பேரவை தொகுதிகளில் பிஜேபி 4 இடங்களிலும், காங்கிரஸ் 2 இடங்களிலும், தேசியவாத காங்கிரஸ் 1 இடத்திலும் வெற்றி பெற்றுள்ளன. தேர்தல் சிறப்பு செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

இரவை குளிர்வுக்கும் இதமான ராகங்கள் உங்கள் மனதை மெதுவாக வருடி செல்லும் மென்மையான 80-90களின் மெல்லிசை பாடல்கள். இரவு இசை இனிமையில் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் கேட்டு ரசிக்கலாம். இப்போது

என்றும் பசுமையான நினைவுகளை சுமந்து வரும் 80s 90s பாடல்களை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கும் இரவு இசை. இனிமையில் அடுத்த பாடலாக செல்வி திரைப்படத்திலிருந்து.

0: இரவு பொழுது இனிமையாக்கும் இரவு இசை இனிமை கேட்டிருக்கும். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் 8:27. அடுத்த பாடலாக வாலி திரைப்படத்திலிருந்து.
1: December 3rd, 1865. October 28th, 1881. Statue of Liberty. December 7th, 1903.
2: January 2nd, 1920. January 5th.

0: நாள் அவன் அவுட் பாய்க்கு ப்ளே பண்ணிட்டு இருந்தான். நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன், உனக்கு ப்ளே பண்ண தெரியுமான்னு கேட்டேன். நான் தெரியும்னு.
1: நீ மட்டும் தெரியாதுன்னு சொல்லி இருந்தா அவளை பார்த்தேன், மௌத்தார்கன் கீழே வச்சுட்டு உன் மௌத்தே ஆர்கன் மாதிரி தான் இருக்கு, அப்புறம் அதுக்கு மௌத்தார்கன் சொல்லி கிஸ் பண்ணிட்டேன்.

0: என்ன ஒரே பேப்பரும் பேனாவுமா இல்லையா? எழுத்தாளராக போறியா?
1: அட, உனக்கு விஷயம் தெரியாதா?
0: அப்படி என்ன விஷயம்?
1: நீ ஏன் வீட்டுக்கு லேட்டா வந்தன்னு கேட்டா ஒரு கதை சொல்லுவல்ல? இல்ல இல்ல, கதை கதையா சொல்லுவல்ல? அந்த மாதிரி எல்லாம் இல்லாம உருப்படியா ஒரு குறுங்கதை எழுதி இந்த ஊருக்கே சொல்ல போறேன்.
0: அத எப்படி?
1: கல்லூரி மாணவர்கள் அவங்களோட குறுங்கதைய வானொலியில கேக்கணும்னா கதைய 3 நிமிஷத்துக்குள்ள பேசி பதிவு செஞ்சு topyouthrj@gmail.com topyouthrj@gmail.com அப்படிங்கிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு நாளைக்குள்ள அனுப்பி வைக்கணும். தேர்ந்தெடுக்கப்படுற குறுங்கதைகள் நம்ம திருச்சி FM ரெயின்போ 102.1 ஒளிபரப்பாகும்.
0: ஓ அப்படியா? இப்ப பாரு, நான் சொல்ல போற கதைய.
1: எங்க சொல்லு பாப்போம்.
0: இங்க இல்ல, வானொலியில சொல்ல போறேன்.
1: சீக்கிரம் அனுப்புங்க உங்கள் குறுங்கதைகள் நம்ம வானொலியில.

0: என்னும் பசுமையான நினைவுகளை சுமந்து வரும் 80-90களின் பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கும் இரவு இசை இனிமையில் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். அடுத்த பாடலாக சீதனம் திரைப்படத்திலிருந்து.
1: வந்தாளப்பா வந்தாளப்பா வந்து ஜன்னலில் நின்னாளப்பா சொன்னாளப்பா சொன்னாளப்பா சொக்கு பொடி போட்ட கண்ணா.

டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை. தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலகத்தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

ويروي لنا غزل سنيسة تنول تشرب لك شريك.

శాశ్వతు కమల భవ సుగమ సదా.

Thank you.

நேர்களது வரை கேட்டு ரசித்தது அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் திருவாரூர் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீட சங்கீத மும்மூர்த்திகள் ஜெயந்தி இசைவிழாவில் இடம்பெற்ற பஞ்சரத்ன கீர்த்தனைகள்.

யோசனைகள். நேர்கள் இணைவிற்கு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பு. புதிய நெல் ரகங்கள் உருவாகும் விதம். திருச்சிராப்பள்ளி நவலூர் குட்டப்பட்டு வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மரபியல் மற்றும் பயிர் இனப்பெருக்கத்துறை இணை பேராசிரியர் க சக்திவேல் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நேரம் 11 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலாளி வரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 5:45 மணிக்கு. அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். ஜெய் ஹிந்த்.